அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியை அடுத்ததாக அலங்கரிப்பது பி.பி. ஸ்ரீனிவாஸ் பாடிய நந்தி ஸ்தோத்திரம்.

தெய்வீக ராகத்தின் நிறைவாக டி எம் சவுந்தரராஜன் பாடிய சிவாய நம ஓம் என தொடங்கும் பாடல் இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணியோடு.

நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. இன்று சக ஆண்டு 1948, வைசாக மாதம் 28 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057, பராபவ வருடம் வைகாசி மாதம் 4 நாள், 2026 ஆண்டு மே மாதம் 18 தேதி திங்கட்கிழமை. நேரம் 5:54. வந்தே மாதரம்.

0: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். ஸ்வீடன் பிரதமர் திரு உல்ஃப் கிறிஸ்டர்சனுடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு ஸ்வீடன் நாட்டின் உயரிய விருது வழங்கப்பட்டுள்ளதற்கு மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வாழ்த்து தெரிவித்துள்ளார். விவசாயிகள் எதிர்கொள்ளும் இடர்பாடுகளை களைவதற்கு நீர் பாதுகாப்பு முக்கிய தீர்வாக அமையும் என்று மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். 2026 ஆண்டிற்கான பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இம்மாதம் 25 வழங்குகிறார். நாட்டில் எரிபொருள் போதிய அளவில் கையிருப்பு இல்லை என்று சமூக வலைதளங்களில் வெளியாகும் செய்திகள் தவறானவை என்று மத்திய பத்திரிகை தகவல் அலுவலகம் தெளிவுபடுத்தியுள்ளது. சென்னை ஆயிரம்விளக்கு தொகுதியில் முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்படும் என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் கூறியுள்ளார். அனைத்து மக்களுக்கும் தரமான கல்வி மற்றும் சுகாதார சேவைகள் கிடைப்பது உறுதி செய்யப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். திருச்சி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் நேரிட்ட சாலை விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பெண்கள் உட்பட 5 பேர் உயிரிழந்துள்ளனர். தமிழகத்தில் நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல் உட்பட பல்வேறு பகுதிகளில் அடுத்த 6 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கேரள மாநிலத்தின் முதலமைச்சராக காங்கிரஸ் கட்சியின் திரு வி டி சதீஷன் இன்று பதவியேற்கிறார். இந்தியா மியான்மர் எல்லைப்பகுதி வழியாக போதைப்பொருள் கடத்தப்படும் முயற்சிகளை போதைப்பொருள் தடுப்பு வாரியம் முறியடித்துள்ளது. ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவை குறிவைத்து உக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் இந்தியர் ஒருவர் உட்பட 4 பேர் உயிரிழந்துள்ளனர். IPL கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி 23 ரன் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. மற்றொரு போட்டியில் தில்லி அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. ISL கால்பந்து போட்டியில் மோகன் பகான் அணி, ஈஸ்ட் பெங்கால் அணிகளுக்கிடையேயான ஆட்டம் டிராவில் முடிந்தது. காசி தில்லி அணிகளுக்கிடையேயான மற்றொரு ஆட்டம் கோல் எதுவுமின்றி டிராவில் முடிந்தது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 6:02. நிகழ்ச்சி நிரல். நமது குமரி பண்பலை 101 இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. குமரி பண்பலை 101 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் RKG. இன்று காலை மணி 6:10 இணைத்தாலும் நல்லவை கேட்க வழங்குபவர் பேராசிரியர் முனைவர் M.E. கிருஷ்ணகுமார் அவர்கள். 6:15 குரளமுதம் தொடர்ந்து பக்தி மாலை. 6:55 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:00 வட்டார செய்திகள் தொடர்ந்து முற்றத்தில் என்று. 7:10 அரும்புகளின் குறும்புகள். 7:25 சேவை செய்திகள். 7:30 குமரி பண்பலை 101 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் RKG வழங்கும் தென்குமரி தேனலை. தொடர்ந்து இன்றைய குறுஞ்செய்தி. 7:35 திரையிசை. தொடர்ந்து பொது அறிவு வினாவிடை.

சுருக்கம் ஒலிபரப்பாகும் நேரங்கள் காலை 8 மணி 9 மணி 10 மணி மற்பகல் 11 மணி பிற்பகல் 3 மணி மாலை 4 மணி 5 மணி. இன்று காலை மணி 8:02 தொடரும் தென்குமரி தேனிலையில் வடசேரி உழவர் சந்தை காய்கறி விலை விபரம், நெல் விலை விபரம் மற்றும் அணைகளின் நீர்மட்ட விபரம் அறியலாம். 8:30 சரமரோகரி வாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி தொடர்ந்து கே எக்ஸ்பிரஸ். 8:45 வானொலிக்கு 90 இதில் மங்கையர் போற்றும் மகத்தான வானொலி தொகுப்பு நிகழ்ச்சி படைப்பு ஊட்டி வானொலி நிலையம். இன்று காலை மணி 9:02 குமரி பண்பலை 101 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜினை வழங்கும் வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்பம் நேரலை. 9:30 பண்பலையின் வசந்த அழைப்பு நேரலை. 10:02 படிப்பும் பணியும் படிப்பு மற்றும் வேலை சார்ந்த தகவல்கள். 10:30 மக்கள் மன்றம் கடித வழி கோரிக்கைகள். இன்று மற்பகல் மணி 11:02 ஏக் சூர் அதனைத் தொடர்ந்து வசந்தன் கோ வழங்கும் குமரி பண்பலையுடன் பாடுவோர் பாடலாம் நேரலை. நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.

திஸ் இஸ் ஆகாஷ்வாணி. த நியூஸ் ரெட் பை நீனா ரகேல். பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி ஹெல்ட் டாக்ஸ் வித் ஹிஸ் ஸ்வீடிஷ் கவுண்டர் பார்ட் உல்ஃப் கிறிஸ்டன் இன் காட்டன்பர்க் லாஸ்ட் நைட். பிரைம் மினிஸ்டர் மோடி வாஸ் அவார்டட் ஸ்வீடன்ஸ் ஹையஸ்ட் ஆனர், த ராயல் ஆர்டர் ஆஃப் த போலர் ஸ்டார் டிகிரி கமாண்டர் கிராண்ட் கிராஸ் இன் ரெகக்னிஷன் ஆஃப் ஹிஸ் எக்ஸெப்ஷனல் கான்ட்ரிபியூஷன்ஸ் டு பைலேட்ரல் டைஸ் அண்ட் ஹிஸ் விஷனரி லீடர்ஷிப். தி அவார்ட் இஸ் த ஹையஸ்ட் டிஸ்டிங்ஷன் தட் கேன் பி கிவன் டு அ ஹெட் ஆஃப் கவர்மெண்ட். திஸ் இஸ் பிரைம் மினிஸ்டர் மோடிஸ் 31st இன்டர்நேஷனல் ஆனர். During the delegation level talks, the two leaders reviewed the full spectrum of India-Sweden relations and agreed to elevate the bilateral relationship to a strategic partnership, marking a major milestone in the relationship. The two leaders also agreed to identify new opportunities to the spirit of the India-EU strategic partnership and recently concluded the India-EU FTA for the benefit of the people. Earlier, the Prime Minister's aircraft was escorted by Swedish Air Force jets as it entered the European country's airspace. He was given a warm welcome at the airport by his Swedish counterpart in a special gesture. In the fourth leg of his visit, the Prime Minister will reach Norway today for the third India-Nordic summit and bilateral engagements. This will mark the first Prime Ministerial visit from India to Norway in 43 years. Mr. Modi will call on King Harald V and Queen Sonia and hold bilateral talks with Prime Minister Jonas Gahr Støre. Mr. Modi will also address the India-Norway Business and Research Summit along with the Norwegian Prime Minister. The visit will provide an opportunity to review the progress made in India-Norway relations and explore avenues to further strengthen them. In the fourth leg of his visit, the Prime Minister will reach Norway today for the third India-Nordic summit and bilateral engagements. This will mark the first Prime Ministerial visit from India to Norway in 43 years. Mr. Modi will call on King Harald V and Queen Sonia and hold bilateral talks with Prime Minister Jonas Gahr Støre. Mr. Modi will also address the India-Norway Business and Research Summit along with Norwegian Prime Minister. The visit will provide an opportunity to review the progress made in India-Norway relations and explore avenues to further strengthen them. Congress leader V.D. Satheesan will be sworn in as Chief Minister of Kerala today. The Chief Minister designated yesterday evening unveiled a 21-member UDF cabinet ahead of today's swearing-in ceremony. Of the 21st ministers, 14, including Satheesan himself, are first-timers. Announcing the cabinet after submitting the list of ministers to Governor Rajendra Arlekar, Mr. Satheesan said the

0: entire UDF ministry will be sworn in together. Congress secured 11 ministerial berths besides the chief minister's post. Mr. Sadeeshan also announced the Thiruvanchur Radhakrishnan will be the speaker and Shanimol Usman will be the deputy speaker. India has expressed deep concern at the attack targeting the Barakah nuclear facility in the UAE. In a statement, Ministry of External Affairs said such actions are unacceptable and represent a dangerous escalation. New Delhi has urgently called for restraint and a return to dialogue and diplomacy. Union Minister for Health and Family Welfare Jagat Prakash Nadda has arrived in Switzerland to participate in the 79th World Health Assembly. The six-day event will begin today in Geneva. In a social media post, Mr. Nadda said that his year's theme, Reshaping Global Health, a Shared Responsibility, highlights the importance of collective action in addressing global health challenges. In IPL cricket, Delhi Capitals defeated Rajasthan Royals by 5 wickets at Arun Jaitley Stadium in Delhi last night. Earlier in another match, the Delhi Royal Challengers Bengaluru defeated Punjab Kings by 23 runs in Dharamshala. In today's fixture, Chennai Super Kings and Sunrisers Hyderabad will clash at M.A. Chidambaram Stadium in Chennai at 7:30 p.m. And that is the end of this news bulletin.
1: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:10.
2: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க இதில் குற்றால தமிழில் குளிப்போம். கருத்துக்களை வழங்குகிறார் பேராசிரியர் முனைவர் M.E. கிருஷ்ணகுமார் அவர்கள்.
3: தமிழ், முத்தமிழ், பைந்தமிழ், செந்தமிழ் என்றெல்லாம் கொண்டாடப்படக்கூடிய தமிழுக்கு தண்டமிழ் என்னும் பெயரும் உண்டு. தண்டமிழ் என்பதனை தன்மை கூட்டல் தமிழ் என பிரிக்க வேண்டும். தன்மை என்பது குளிர்ச்சியை குறிக்கும். தன்மை கூட்டல் நீர், தண்ணீர். தமிழில் அனைத்தும் காரண பெயராகவே அமைவதனை காணலாம். அதனால்தான் சுடு தண்ணீர் கொடுங்க என கேட்கக்கூடாது, சூடான குளிர்ச்சியான தண்ணீர் கொடுங்கள் என பொருள்படும். எனவே தண்ணீர் கொடுங்கள் என்பது பானையில் குளிர்ந்த நீரை கொடுங்கள் என்றே முன்னோர்கள் கேட்டுள்ளனர். கோடையில் குளிர்ச்சியான நீரை தேடுவது இயல்பு. அது மட்டுமின்றி அருவிகளில் குளிப்பது உடலுக்கும் உள்ளத்துக்கும் நன்மை செய்யும். குற்றாலத்து அருவியில் குளிப்பதென்றால் அது இன்னும் அழகு. அதுபோலவே குற்றால தமிழில் குளிப்பதும் அழகு. காலையிலேயே குற்றால தமிழில் குளிப்போம், உள்ளம் குளிரும். மலையிலே நடந்து செல்லும் பொழுதே அங்குள்ள அருவிகள் இனிய ஓசையால் வரவேற்கும். நீர்த்தோரணங்கள் உடலை குளிர்விக்கும். விலங்குகள் பூமியையும் பறவைகள் வானத்தையும் அழகாக்கிக் கொண்டிருக்கும். இக்காட்சியை வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சும், மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும், காணவர்கள் விழியறிந்து வானவரை அழைப்பர், ககனசித்தர் வந்து வந்து காயசித்தி விளைப்பர், தேனருவி திரை எழும்பி வானின் வழி ஒழுகும், செங்கதிரோன் பறிக்காலும் தேர்க்காலும் வழுகும், கூணலிலும் பிறை முடித்த வேணி அலங்காரர், குற்றால திரிகூட மலையெங்கள் மலையே என தான் வாழும் இடத்தின் பெருமையை மிக அழகாக பெருமிதத்துடன் சொல்கிறாள் குறவஞ்சி. குற்றால மலையின் பெருமையை பாடிய திரிகூட ராசப்ப கவிராயர் தமிழ் பிறந்த பொதிய மலையின் சிறப்பையும் பாடுகிறார். குறவஞ்சியே, பொதிய மலையின் பெருமையை அறிவாயா என கேட்டு, திங்கள் முடி சூடுமலை, தென்றல் விலை ஆடுமலை, தங்கு புயல் சூழுமலை, தமிழ் முனிவன் வாழுமலை, அங்கையற்கன் அம்மை திரு அருள் சிறந்து பொழிவதென, பொங்கருவி தூங்குமலை, பொதிய மலை என்மலையே என பாடியுள்ளார். இந்த பொதிய மலையோ நிலவையே மலராக சூடியிருக்கிறது. எல்லோரும் பூங்காவிற்கோ கடற்கரைக்கோ சென்றுதான் காற்று வாங்குவார்கள். ஆனால் அந்த காற்றில் சிறந்ததான தென்றலே இந்த பொதிகை மலையில் வந்து விளையாடும் என்கிறார். இடத்தால் மக்களுக்கு பெருமை வருவது ஒரு சிறப்பெனில், வாழும் மனிதரால் அந்த இடத்திற்கு சிறப்பு உண்டாவது மேலும் சிறப்பு என்பதனை தமிழ் முனிவனாகிய அகத்தியர் வாழ்ந்தமலை என குறிப்பிடுகிறார். அருளானது அருவி போல் பொழியும் என்பதனை மாற்றி, அருவி அருள் போல் பொழிகிறது என பாடி மீனாட்சி அம்மையின் புகழையும் பொதிய மலையின் வளத்தையும் ஒருங்கே சிறப்பித்துள்ளார். மேலும் குற்றால குறவஞ்சியின் தலைவியான வசந்தவல்லி பந்து பயில்கிறாள். அப்பொழுது நடைபெறும் செயல்களை மிக அழகாக பாடுகிறார் திரிகூடராசப்ப கவிராயர். மகிழ்ச்சியாக விளையாடும் குழந்தைகளை பார்த்து மகிழ்வது உள்ளத்தின் விருப்பம்தானே. அவ்வாறே வசந்தவல்லி பந்தாடும் அழகினை

0: முன்னே கொண்டு வந்து விடுகிறார். விளையாட்டு வீரர்களுக்கு வெற்றி வெற்றி என ஊக்கப்படுத்தினால் நன்றாக விளையாடுவார்கள். ஆனால் இந்த வசந்த வல்லிக்கு ஊக்கப்படுத்த எவரும் தேவையில்லை. அவள் கையில் அணிந்திருக்கும் வளையல்களே வெற்றி வெற்றி என ஊக்கப்படுத்துகின்றனவாம். அவ்வாறு காலில் அணிந்துள்ள சிலம்பம் தண்டையும் வளையல்களோடு சேர்ந்து அவளுடைய ஆட்டத்தை அழகு செய்கின்றனவாம். பாடலை பாடுவோமா? செங்கையில் வண்டு கலின்கலி நின்று செயம் செய்யும் என்றாட, இடை சங்கதம் என்று சிலம்பு புலம்பொடு தண்டை கலந்தாட, இரு கொங்கை கொடும்பகை வென்றனம் என்று குழைந்து குழைந்தாட, மலர் பைங்கொடி நங்கை வசந்த சௌந்தரி பந்து பயின்றனலே என்னும் அடிகள் எடுத்துக்காட்டுகின்றன. இதனை முன்னரே பாடி பழகியுள்ளவர்கள் என்னுடனே பாடியிருப்பீர்கள். பாடாதவர்கள் இப்படி ஒரு பாடலை இனிமேலாவது படிக்க வேண்டும் என வருந்துவார்கள். அத்தனை அழகானது இந்த குற்றாலத் தமிழ்.
1: இதுவரை எனைத்தானும் நல்லவை கேட்க இதில் குற்றாலத் தமிழில் குளிப்போம். கருத்துக்களை வழங்கினார் பேராசிரியர் முனைவர் எம் இ கிருஷ்ணகுமார் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.

0: ஆகாஷவாணி காற்றில் மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை. இது உங்கள் குமரி பண்பலை 101.
1: இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 6:15. உலக மக்கள் அனைவருக்கும் பொதுவான அறங்களை கூறும் பொதுமறையாம் திருக்குறளை குமரி பண்பலை 101 கேட்கலாம். குறள் அமுதமாய்

0: தம்மிடமுள்ள குற்றங்களை மறையச் செய்யாமல் தம் உடலின் மறைவிடங்களை மறைத்து மானம் காத்ததாக நினைப்பது அறிவின்மை. குறள் எண் 846 அதிகாரம் புல்லறிவாண்மை.
1: அச்சம் மறைத்தலோ புல்லறிவு தம்பையின் குற்றம் மறையாவழி.
0: தம்மிடமுள்ள குற்றங்களை மறையச் செய்யாமல் தம் உடலின் மறைவிடங்களை மறைத்து மானம் காத்ததாக நினைப்பது அறிவின்மை. குறள் எண் 846 அதிகாரம் புல்லறிவாண்மை.
2: குறளமுதம் கேட்டீர்கள். குமரி பண்பலை 101 நேயர்களுக்கு இனிய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர் ஆர்கேஜி நெய்.

இன்று பகல் மணி 12:10 மனம் நனையும் மதுரமழை. இது தேரல் சுவையில் சாரலிசை. 12:50 நலமாய் வாழ்வோ மருத்துவ தொடரில் உலக எய்ட்ஸ் தடுப்பூசி தினம் குறித்த விழிப்புணர்வு தகவல்களை தருகிறார் திருவட்டார் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தின் யுனானி மருத்துவ ஆலோசகர் ஏ ரிஸ்வானா அவர்கள். 12:55 திரை இசை. 1:00 செய்தி தெரியுமா. 1:10 குமரி பண்பலை 101 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜி நெய் வழங்கும் ஹாய் ஸ்நேகிதியே. இதில் விடுமுறை கொண்டாட்டத்தில் விரும்பி விளையாடிய விளையாட்டுகள் நேரலை. 1:55 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள். 2:15 திரை இசை. 2:30 இசை தென்றல் நிகழ்ச்சியில் திருவையாறு பி வி ஜெயஸ்ரீ அவர்களின் பாட்டு இடம்பெறும். 2:55 வானிலை அறிக்கை. 3:02 குமரி பண்பலை 101 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜினை வழங்கும் தேநீர் நேரம். இதில் கடித வழி நேர் விருப்ப பாடல்கள். 3:30 பண்பலையின் தேநீர் நேரம். இன்று மாலை 4:02 வானிலை அறிக்கை. தொடர்ந்து திரை இசை. 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதாரர் நிகழ்ச்சி. 5:02 முல்லை சரம். அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசை சரம். 6:00 நிகழ்ச்சி நிரல். 6:10 சேவை செய்திகள். 6:15 3-in-1. 6:20 மெல்லிசை. 6:40 திரை இசை. 7:00 இன்னிசை நேரம். 7:10

திருவாரூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஆர் விஜயகுமார். 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் முதலில் உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து உழவருக்கு ஒரு சிந்தனை. நாட்டுக்கோழி வளர்ப்பு நேர்முகத்தில் பங்கேற்கிறார் பக்தன்காடு டி சாந்தி அவர்கள். அதனைத் தொடர்ந்து அமுதசுரபியில் மண்புழு உரத்தின் முக்கியத்துவம் உரையாடல். நிகழ்ச்சியில் நிறைவாக வருகிறது நொடிகளில் சில நுட்பங்கள். இதில் புதிய நெல் ரகங்கள் தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் ஆர் லதா அவர்கள். இரவு 8 மணிக்கு செய்தி அறிக்கை. 8:05 பட்டாம் பூச்சிகள், இது சிறுவர்களுக்கான நேரலை நிகழ்ச்சி. 8:30 திரை இசை. 9:15 செய்தி சுடர். 9:30 திரை இசை. 10:05 நிலாமுற்றம், பழைய திரைப்பட பாடல்கள் நேரலை. 11:00 மனசு மயங்கும் திரை இசை. இன்று நள்ளிரவு 12 மணி முதல் நாளை அதிகாலை மணி 5:54 வரை நிலைய ஒலிபரப்பி பராமரிப்பு பணிகள் காரணமாக ஒலிபரப்பு இராது.

தன் கதிர்களை விரிக்க புல்நுனியில் அமர்ந்த பனித்துளிகள் பயந்தோட, பறவை கூட்டம் வட்டமிட, பூக்கள் எல்லாம் மலர்ந்து விரிய, அனைத்து உயிர்களும் புதிய விடியல் கண்டு புத்துணர்ச்சியுடன் துயில் கிளையும் இந்த நேரத்தில் இறைவனை துதிப்போம் பக்தி மாலையாய். நேரம் சரியாக 6:20:30, குமரி பண்பலை 101 ஆரம்பமாகின்றது பக்தி மாலை. நிகழ்ச்சியின் முதலில் சீர்காழி S. கோவிந்தராஜன் பாடிய பாடல்.

0: என் பொண்ணுக்கு சர்ஜரி பண்ணனும்னு சொல்லிட்டாங்க. பெரிய தழும்பும் வலியும் இருக்குமோனு கவலையா இருக்கு.
1: கிம்ஸ்க்கு போ. ஹெரணியா சர்ஜரிஸ், அட்வான்ஸ் வூண்ட் கேர், டயாப்ஃபுட் கேர் அண்ட் லிம்ப் சால்வேஜ், வெரிகோஸ் வெயின் லேசர் ட்ரீட்மென்ட், எல்லா சர்ஜரிஸும் அட்வான்ஸ் மெத்தட்ல, சின்ன கீறல் குறைஞ்ச வழியில வேகமா குணமாகிறதுனால ஹாஸ்பிடல்ல ரொம்ப நாள் இருக்க வேண்டாம்.
2: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.

நேர்களே, நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை மணி 7:30 குமரி பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜி நெய்யின் தென்குமரி தேனலை. நேரம் 6:30. குமரி பண்பலை 101 வலம் வந்து கொண்டிருப்பது பக்தி மாலை. நிகழ்ச்சியில் தொடரும் பாடலை பாடியிருப்போர் மலேசியா வாசுதேவன் மற்றும் வாணி ஜெயராம்.

பெற்றது பக்தி மாலை. நேர்களை நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை மணி 7:30 குமரி பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜி நெய்யின் தென்குமரி தேனலை.

0: வருகின்றோம் நேயர்களே. இன்று காலை மணி 8:45 வானொலிக்கு 90 இதில் மங்கையர் போற்றும் மகத்தான வானொலி தொகுப்பு நிகழ்ச்சி இடம்பெறும். கேட்க தவறாதீர்கள். நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை மணி 9:02 குமரி பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜி நேயின் வசந்த அழைப்பு. தொடர்வது மாநில செய்திகள். சென்னை அஞ்சல்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். ஸ்வீடன் பிரதமர் திரு உல்ஃப் கிறிஸ்டர்சனுடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு நிலவுவதாக சமூக வலைதளங்களில் வெளியாகும் செய்திகள் தவறானவை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அனைத்து மக்களுக்கும் தரமான சுகாதார சேவைகள் கிடைப்பது உறுதி செய்யப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் அடுத்த 6 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். ஸ்வீடன் பிரதமர் திரு உல்ஃப் கிறிஸ்டர்சனுடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பிரதமர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த சந்திப்பின்போது அந்நாட்டு இளவரசி விக்டோரியா கலந்து கொண்டது மிகவும் மகிழ்ச்சி அளிப்பதாக இருந்தது என்று குறிப்பிட்டுள்ளார். அப்போது அவர் ஸ்வீடன் மன்னர் மற்றும் ராணி ஆகியோரின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். ஜனநாயக விழுமியங்கள், நிர்வாக நெறிமுறைகள் மற்றும் மக்கள் தொடர்பு ஆகியவற்றில் வலுவான அடித்தளம் கொண்டுள்ளதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். அனைத்து துறைகளிலும் இணைந்து செயல்படுவதென இரு நாடுகளும் முடிவு செய்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். வர்த்தகம், பாதுகாப்பு, புதுமை கண்டுபிடிப்புகள், செயற்கை நுண்ணறிவு, பருவநிலை மாற்றம் போன்ற பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து விரிவாக விவாதித்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். முன்னதாக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அந்நாட்டின் உயரிய விருது வழங்கப்பட்டது. இது இரு நாடுகளுக்கிடையேயான வலுவான நாகரிக பிணைப்பை எடுத்துக்காட்டுவதாக உள்ளது என்று பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். மேற்காசியாவில் நிலவி வரும் பதற்றமான சூழல் காரணமாக உலக அளவிலான எரிபொருள் விநியோகம் மற்றும் வர்த்தக நடைமுறைகளில் ஏற்பட்டுள்ள தாக்கம் குறித்தும் இரு தலைவர்களும் தங்களது கருத்துக்களை பரஸ்பரம் பரிமாறிக்கொண்டனர். இந்தியா ஸ்வீடன் இடையே பாதுகாப்பு, அரிய வகை கனிமங்கள் உள்ளிட்ட முக்கிய துறைகளில் 17 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி உள்ளன. தேசிய பசுமை ஹைட்ரஜன் இயக்கம், தேசிய அரிய வகை கனிம வள இயக்கம் மற்றும் மேக் இன் இண்டியா போன்ற திட்டங்களின் கீழ் முதலீடு செய்ய முன்வருமாறு ஸ்வீடன் நிறுவனங்களுக்கு பிரதமர் அழைப்பு விடுத்தார். இதனிடையே ஐரோப்பிய யூனியன் தலைவர் திருமதி உர்சுலா வாண்டர்லைன் உடன் நடத்திய பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமாக இருந்ததாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். இந்திய ஐரோப்பிய யூனியன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் தொழில்துறை முதலீடு மற்றும் புதுமை கண்டுபிடிப்பு துறைகளில் ஏராளமான வாய்ப்புகளை வழங்க வகை செய்யும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு ஸ்வீடன் நாட்டின் உயரிய விருது வழங்கப்பட்டுள்ளதற்கு மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த விருது பிரதமரின் தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய தலைமைத்துவ பண்பிற்கு கிடைத்த அங்கீகாரம் என்று குறிப்பிட்டுள்ளார். உலக அரங்கில் இந்தியா மீதான நன்மதிப்பு அதிகரித்து வருவதை இது எடுத்துக்காட்டுவதாக உள்ளது என்று அவர் தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு இந்தியரும் உத்வேகம் பெறுவதற்கும் பெருமை கொள்வதற்குமான தருணம் இது என்றும் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு நிலவுவதாக சமூக வலைதளங்களில் வெளியாகும் செய்திகள் தவறானவை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய பத்திரிகை தகவல் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்தியில், நாட்டில் 60 நாட்களுக்கு தேவையான கச்சா எண்ணெய் கையிருப்பில் உள்ளதாக மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் எண்ணெய் சுத்திகரிப்பு நிறுவனங்களின் உற்பத்தி திறனும் அதிகரிக்கப்பட்டுள்ளதையும் அதில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதுபோன்ற தவறான செய்திகளை கண்டு மக்கள் பதற்றமடைய வேண்டாம் என்றும் அரசின் அதிகாரப்பூர்வ தகவல்களை மட்டுமே நம்ப வேண்டும் என்றும் மத்திய பத்திரிகை தகவல் அலுவலகம் தெளிவுபடுத்தியுள்ளது. சென்னை 1000 விளக்கு தொகுதியில் முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்படும் என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் கூறியுள்ளார். கோபாலபுரம், நுங்கம்பாக்கம் மற்றும் கில் நகரில் உள்ள விளையாட்டு மைதானங்களை நேற்று அவர் ஆய்வு செய்தார். பின்னர் அங்குள்ள விளையாட்டு வீரர்களுடன் கலந்துரையாடிய அவர், அவர்களுக்கு தேவையான வசதிகள் விரைவில் நிறைவேற்றப்படும் என்று தெரிவித்தார்.

0: இதையடுத்து கில் நகர் பூங்காவை ஆய்வு செய்த அவர் அங்கு மேற்கூரை கண்காணிப்பு கேமரா மற்றும் கழிவறை வசதிகளை ஏற்படுத்தி தருவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளுக்கு திரு ஜே சி டி பிரபாகர் அறிவுறுத்தினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: அனைத்து மக்களுக்கும் தரமான கல்வி மற்றும் சுகாதார சேவைகள் கிடைப்பது உறுதி செய்யப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தாவேக்கா அளித்துள்ள தேர்தல் வாக்குறுதிகள் அனைத்தும் பூர்த்தி செய்யப்படும் என்று கூறினார். ராசிபுரத்தில் புதிதாக கட்டப்பட்டு வரும் அரசு தலைமை மருத்துவமனையை விரைவில் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். கிளாண்டஸ் வைரஸ் குறித்து மக்கள் அச்சமடைய தேவையில்லை என்று அவர் கூறினார். தெருநாய்களிடமிருந்து ரேபிஸ் பாதிப்பு ஏற்படாமல் இருக்க தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் திரு அருண்ராஜ் தெரிவித்தார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் வாகன நெரிசலை குறைக்கும் வகையில் ஆன்லைன் வாயிலாக நுழைவு கட்டணம் வசூலிக்கப்பட்டு வருகிறது. இந்த நடைமுறை காரணமாக சுற்றுலாப் பயணிகள் பெரிதும் பாதிப்புக்குள்ளாவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள குணா குகை, பில்லர்ராக் உள்ளிட்ட சுற்றுலா இடங்களுக்கு செல்ல ஆன்லைன் QR கோடு மூலம் ஒரே முறை நுழைவு கட்டணம் வசூலிக்கப்படுவதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. விடுமுறையில் சுற்றுலாப் பயணிகளின் வருகை அதிகரித்த நிலையில் பாம்பார்புரம் கால்ஃப் கிளப் சாலைகளில் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. இதனால் 4 மணி நேரத்திற்கும் மேலாக காத்திருந்த பெண்கள் மற்றும் முதியவர்கள் அடிப்படை வசதியின்றி கடும் அவதிக்குள்ளாயினர். சாலைகளை அகலப்படுத்தினாலும் நெரிசல் குறையாததால் QR கோடு கட்டண முறையை ஆய்வு செய்து போக்குவரத்து நெரிசலுக்கு உடனடியாக தீர்வு காண வேண்டும் என சுற்றுலாப் பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
0: தமிழகத்தில் நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல் உட்பட பல்வேறு பகுதிகளில் அடுத்த 6 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குமரி கடல் மற்றும் அதனையொட்டிய பகுதிகளில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக பலத்த காற்றுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் அடுத்த 4 நாட்களில் அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை குறையக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடல் மற்றும் அதனையொட்டிய பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் அப்பகுதிகளில் மீனவர்கள் மீன்பிடிக்கச் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதனிடையே பழனி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று கனமழை பெய்தது. இதன் காரணமாக விளைநிலங்களுக்குள் மழைநீர் தேங்கியுள்ளதால் சாகுபடி செய்யப்பட்டுள்ள பயிர்கள் நீரில் மூழ்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது.

0: முட்டையின் தேவை அதிகரித்துள்ளதன் காரணமாக அதன் விலை மேலும் உயரக்கூடும் என்று நாமக்கல் மாவட்ட முட்டை உற்பத்தியாளர் சங்கம் தெரிவித்துள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் கோடைக்கால டேபிள் டென்னிஸ் பயிற்சி வகுப்புகள் தொடங்கியது. விளையாட்டுச் செய்திகள். IPL கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி 23 ரன் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. தரம்சாலாவில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் ஆடிய பெங்களூரு அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 222 ரன் எடுத்தது. 223 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய பஞ்சாப் அணி 8 விக்கெட் இழப்பிற்கு 199 ரன் எடுத்தது. மற்றொரு போட்டியில் தில்லி அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. இன்று நடைபெறும் போட்டியில் சென்னை அணி ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. சென்னையில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் மோகன் பகான் அணி ஈஸ்ட் பெங்கால் அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் டிராவில் முடிந்தது. இரு அணிகளும் தலா 1 கோல் அடித்தன. காசி அணி தில்லி அணிகளுக்கு இடையேயான மற்றொரு ஆட்டம் கோல் எதுவுமின்றி டிராவில் முடிந்தது. இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் கேரளம் அணி கோவா அணியை எதிர்கொள்கிறது. எர்ணாகுளத்தில் இப்போட்டி இன்றிரவு 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஸ்வீடன் பிரதமர் திரு உல்ஃப் கிறிஸ்டர்சனுடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு நிலவுவதாக சமூக வலைதளங்களில் வெளியாகும் செய்திகள் தவறானவை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அனைத்து மக்களுக்கும் தரமான சுகாதார சேவைகள் கிடைப்பது உறுதி செய்யப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் அடுத்த 6 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: குமரி மண்ணின் குரலாகி நேயர்கள் நெஞ்சில் நிறைவாகி வண்ண வண்ண ஒலிபரப்பை எந்நாளும் அள்ளித்தருவது அகில இந்திய வானொலியின் குமரி பண்பலை 101. குமரி பண்பலை, அது என்றென்றும் ஒலிக்கும் தேனலை.
2: இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. இன்று பராபவ வருடம் வைகாசி மாதம் 4ஆம் நாள் திங்கட்கிழமை. நேரம் 6:55. உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்பதற்கு முன்,
3: என் பொண்ணுக்கு சர்ஜரி பண்ணனும்னு சொல்லிட்டாங்க. பெரிய தழும்பும் வலியும் இருக்குமோனு கவலையா இருக்கு.
4: கிம்ஸ்க்கு போ. ஹெரனியா சர்ஜரிஸ், அட்வான்ஸ் வூண்ட் கேர், டயாப்ஃபுட் கேர் அண்ட் லிம்ப் சால்வேஜ், வெரிகோஸ் வெயின் லேசர் ட்ரீட்மென்ட், எல்லா சர்ஜரிஸும் அட்வான்ஸ் மெத்தட்ல, சின்ன கீறல் குறைஞ்ச வழியில வேகமா குணமாகிறதுனால ஹாஸ்பிடல்ல ரொம்ப நாள் இருக்க வேண்டாம்.
5: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
6: உங்கள் டிஜிமார்ட்டின் கோடைக்கால சிறப்பு சலுகை விற்பனை.
7: உலக தரம் வாய்ந்த அழகிய வேலைப்பாடுகளுடன் கூடிய மரக்கட்டில், சோஃபா, மெத்தை, டைனிங் டேபிள்கள்,
6: வரவேற்பறையை அலங்கரிக்கும் கலை நயமிக்க மர சிற்பங்கள், வாழ்த்துவாக்குகள், பூக்கூடைகள், கண்ணை கவரும் ஓவியங்கள், கிஃப்ட் பொருட்கள் வாங்கிட வாருங்கள்.
8: டிஜிமார்ட், இது உங்கள் டிஜிட்டல் பார்ட்னர்.
6: ஸ்டேடியம் எதிரில் நாகர்கோயில்
8: மற்றும் அண்ணா சிலை அருகில் பேலஸ் ரோடு பக்கலை.
9: டிஜிமார்ட் பர்னிச்சர் அண்ட் டெக்கர், வாட்டர் டேங்க் ரோட், நாகர்கோயில்.

வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். கன்னியாகுமரி மாவட்ட வேளாண்மை இணை இயக்குனர் அவர்களிடமிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு. விவசாயிகள் நில உடைமை பதிவு செய்து அடையாள அட்டை பெறுவது அவசியம். வரும் காலங்களில் பயிர்களுக்கான வெள்ள நிவாரணம் பெறுதல், அரசு துறைகளில் செயல்படுத்தப்படும் அனைத்து மத்திய மற்றும் மாநில அரசு மானிய திட்டங்கள், பிரதமரின் கௌரவ நிதி பெறும் திட்டம், பயிர் காப்பீடு, வங்கிகள் மற்றும் அரசு துறைகளிடமிருந்து பயிர்க்கடன் மற்றும் இதர வேளாண் கடன்கள் பெறுவதற்கு தனித்துவமான அடையாள எண் பெறுவது மிகவும் அவசியம். இதுவரை பதிவு செய்யாத விவசாயிகள் தங்களிடம் உள்ள அனைத்து நிலங்கள் தொடர்பான பட்டா, ஆதார் எண் மற்றும் அதனுடன் இணைக்கப்பட்ட கைபேசி எண் கொண்டு பதிவு மேற்கொண்டு தனிப்பட்ட அடையாள எண்களை பெறலாம். விவசாயிகளின் கோரிக்கையினை ஏற்று நில உடைமை பதிவுக்கான கால அவகாசம் மேலும் நீட்டிக்கப்பட்டுள்ளது. எனவே விவசாயிகள் விரிவாக்க மையம் அல்லது தங்கள் பகுதி வேளாண்மை விரிவாக்க அலுவலரை தொடர்பு கொள்ளவும், பொது சேவை மையங்கள் மூலமாக நேரடியாகவும் பதிவு செய்து கொள்ளலாம். ஏற்கனவே பதிவு செய்து தனிப்பட்ட அடையாள எண்களை பெற்றுள்ள விவசாயிகள் தங்களிடம் உள்ள அனைத்து பட்டா மற்றும் சர்வே எண்களும் பதிவு செய்யப்பட்டுள்ளதா என்பதை உறுதி செய்து கொண்டு, ஏதேனும் விடுபட்டிருக்கும் நிலையில் விடுபட்ட நிலங்களுக்கான பட்டாவினை கூடுதலாக பதிவு செய்ய வேண்டும். மேலும் தற்போது பிரதமரின் கௌரவ ஊக்கத்தொகை பெற்றுக் கொண்டு வரும் விவசாயிகள் தங்கள் நில உடைமை விவரங்களை உடனடியாக பதிவு செய்யாவிட்டால் அடுத்த தவணை முதல் ஊக்கத்தொகை கிடைக்காது. எனவே ஊக்கத்தொகை பெற்று வரும் விவசாயிகள் நில உடைமைகளை பதிவு செய்யாதிருந்தால் உடனடியாக பதிவு செய்ய வேண்டும். கன்னியாகுமரி மாவட்டத்தில் மொத்தமுள்ள 2,547 பயனாளிகளில் இதுவரை

187,901 பிஎம் கிசான் பயனாளிகள் நில உடைமை பதிவு செய்துள்ளனர். மீதமுள்ள 12,646 பயனாளிகள் உடனடியாக பதிவு செய்யுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.

நேர்களே, நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை மணி 7:30 குமரி பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜி நெய்யின் தென்குமரி தேனலை. நேர்களே, நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை மணி 8:30 சரமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.

0: கமகம மனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய்.
1: ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 7 மணி. வட்டார செய்திகள். வணக்கம். முதலில் தலைப்புச் செய்திகள். நாகர்கோவிலில் இயங்கும் பள்ளி வாகனங்கள் ஆய்வு, மாவட்ட ஆட்சித்தலைவர் பங்கேற்பு. காணி இன மாணவர்களுக்கு உயர்கல்வி பயிற்சி மாவட்ட வன அலுவலர் தொடங்கி வைத்தார். நாகர்கோவிலில் போலீசாருக்கு 4 சக்கர வாகன பயிற்சி. இனி விரிவான செய்திகள். நாகர்கோவில் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தின் கீழ் உள்ள பள்ளிகளில் இயங்கும் வாகனங்களை ஆய்வு செய்யும் பணி நாகர்கோவிலில் நடைபெற்றது. நாகர்கோவில் கல்வி மாவட்டத்திற்கு உட்பட்ட 86 பள்ளிகளில் செயல்பாட்டில் உள்ள 315 வாகனங்களும் நேற்று முன்தினம் ஆய்வு செய்யப்பட்டன. இருக்கைகள் தரமாக உள்ளதா, வாகனத்தின் தரைப்பகுதி பலவீனமடையாமல் தட்டையான பலகைகளால் சீராக அமைக்கப்பட்டுள்ளதா என மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆய்வு செய்தார். குலசேகரம் வனச்சரகம் 0 பாயிண்டில் உள்ள காணி தொல்குடி பல்நோக்கு பயிற்சி மையத்தில் +2 வகுப்பில் தேர்ச்சி பெற்ற காணி குடியிருப்பை சேர்ந்த மாணவர்களுக்கு உயர்கல்வி வழிகாட்டுதல் முகாம் நடைபெற்றது. இம்முகாமை மாவட்ட வன அலுவலர் தொடங்கி வைத்தார். உயர்கல்வியின் அவசியம் குறித்து மாணவர்களுக்கு இம்முகாமில் தெளிவாக எடுத்துரைக்கப்பட்டது. நாகர்கோவில் ஆயுதப்படை வளாகத்தில் போலீசாருக்கு 4 சக்கர வாகன ஓட்டுநர் உரிமம் பெறுவதற்கான இலவச பயிற்சி வகுப்பு தொடங்கப்பட்டுள்ளது. இப்பயிற்சி வகுப்பில் தினமும் 45 போலீசாருக்கு இருவேளையும் பயிற்சி வழங்கப்பட உள்ளது எனவும், காலை 9:30 மணி முதல் 12:30 மணி வரையும் மாலை 3:30 மணி முதல் 5:30 மணி வரை பயிற்சி நடைபெறும் என மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தெரிவித்துள்ளார். இத்துடன் இன்றைய வட்டார செய்திகள் நிறைவடைகின்றன.
2: அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள் இருக்கிறதுனால சரியான நேரத்துல சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்குது.
3: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
4: மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
5: AMB ஜெய்ஹரன் கோ, திங்கள் நகர் மற்றும் AMB ஃபர்னிச்சர் மால்.

0: மாமா என்னாச்சு?
1: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
0: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
4: நேர்களே, நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை மணி 7:30 குமரி பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜி நெய்யின் தென்குமரி தேனலை.

0: ஆகாஷ்வாணி தனது 90வது ஆண்டு கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக அகில இந்திய வானொலி குமரி பண்பலை 101 மாவட்ட அளவில் கல்லூரி மாணவர்களுக்கான பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, வினாடி வினா போட்டி நடத்த உள்ளது.
1: நாகர்கோவில் தேத்தி இந்து கல்வியல் கல்லூரியில் இம்மாதம் 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 9 மணி முதல் போட்டிகள் ஆரம்பமாகும்.
0: போட்டியில் கலந்து கொள்ள ஆர்வமுள்ள மாணவர்கள் தங்களுடைய பெயர் மற்றும் கல்லூரி சார்ந்த விவரங்களை 9442430243 என்ற வாட்ஸ்அப் எண்ணில் பதிவு செய்யவும்.
1: பேச்சு போட்டிக்கான தலைப்பு
0: ஆகாஷ்வாணி வளர்ந்து வந்த பாதை.
1: கட்டுரை போட்டியின் தலைப்பு
0: வானொலி ஒரு வரப்பிரசாதம்.
1: வினாடி வினாவின் மைய கருத்து
0: ஆகாஷ்வாணி இன்று வரை. வெற்றி பெறும் மாணவர்களுக்கு பரிசுகள் காத்திருக்கின்றன.
1: போட்டி பற்றிய மேலும் விவரங்களுக்கு காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை 9442430243 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.
2: நேரம் 7:05. குமரி பண்பலை 101 இனி கேட்கலாம்.
3: முச்சத்தில் இன்று

0: எவ்வளவு விரைவா போகக்கூடியவன், தலைக்கவசத்தை எங்க கொடுத்து போட்டிருக்கான் பாரு, வண்டியில சைட்ல எல்லாம் கொடுத்து போட்டிருக்கான். அப்ப தலைக்கவசம்ங்கிறது அவனுக்காக இல்ல, யாரு ஒண்ணு சேர்த்து பாப்போம். ஏ தூரத்து பார்வையில தான் ஆள் தெரியலே தவிர பக்கத்துல வந்தவன நம்ம தம்பி இல்லா. ஏ தம்பி எங்கப்பா போற இவ்வளவு விரைவா, தலைக்கவசம் தலையில போடுறத விட்டுட்டு வண்டியில கோர்த்து போட்டிருக்க. நீ வண்டியில போட்டிருக்கனால நீ போகக்கூடிய விரைவில தள்ளி வர ஏத்தத்துல ஏறி இறங்கும் போது தலைக்கவசம் அத்து போகும் போல எல்லாம் தெரியுது ரோட்டோரம். என்னப்பா இது, தலைக்கவசம் உயிர்கவசம்னு சொல்லிருக்கா, தெரியுமா உனக்கு?
1: ஏ என்ன உங்களுக்கு, வண்டியை போட்டு செலுத்திட்டு இருக்கீங்க, ஒரு ஆள் அங்க விபத்துல மாட்டி கிடக்காரு, அவரை பாக்கலாம்னு சொல்லி போறா, வழியில குறுக்கே வந்து நிக்கிறது
0: என்ன? என்னப்பா என்ன உன் ஆவேசத்தை என்கிட்ட காட்டுற, உனக்கு நல்ல காரியத்தை தானே சொன்னேன், என்ன காரணத்தினால பிரச்சனையில மாட்டிருக்காருன்னு
1: சொன்னேன்? அங்க அடிபட்டது யாருன்னு நினைக்கிறீங்க? உங்க நண்பர் தாம்னு அந்த கணேச அந்த அண்ணன் தாம்னு கீழே விழுந்திருக்காங்க.
0: என்னப்பா இப்படி சொல்ற, நேற்றுக்கு சாயங்காலம் 7 மணி வரை அந்த உணவகத்துல இருந்து சாப்பாடு வாங்கி தந்துட்டுலாம் போனா?
1: பாரு மனுஷன, இங்க இருக்கக்கூடிய நிலைமையில நேத்தைக்கு வாங்கி சாப்பிட்டாரா, அவரு வாங்கி கொடுத்தாரா, இப்ப எதுக்கு இந்த இதெல்லாம் பேசாரு? இப்பவும் இந்த இக்கட்டான நிலைமையிலையும் ஒரு டீ வடைய வாங்கி சாப்பிட்டுலாம் அப்படிங்கிற எண்ணம் தான் போல இருக்க.
0: என்னப்பா என்ன, ஏ கணேசனை பத்தி பேசுற, கணேசன் விழுந்துட்டான்னு சொல்ற, அவன் விழுந்த நிலையே அவங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னு நினைக்கும் போது மனதளவுல என்னத்தையும் யோசனை பண்ணிட்டு இருக்கிய. தம்பி நான் ஒன்னு, உன் இருசக்கர வாகனத்துல பின்னால வரலாமா எப்படி?
1: ஏனே வாங்கனே வாங்கனே, இதெல்லாம் கேள்வியானே.
0: ஒரு 7 ரூபா லாபப்பட்டது.
1: ஏனே என்னென்ன இப்படி யோசிச்சுட்டு இருக்கீங்க, கணேசனுக்கு இப்படி அடிபட்டுட்டே அப்படின்னு நீ நினைச்சிட்டு இருக்கீங்களானே?
0: எப்படிப்பா அகத்தின் அழகு முகத்தில் தெரியுங்கிற மாதிரி, உனக்கு தெரியுதாப்பா?
1: யாரும் போய் பழமொழி பேசல நேரம் ஆயுது.
0: தம்பி நான் உன் வாகனத்துல ஏறணும் அப்படின்னா என்னுடைய பாதுகாப்பு ரொம்ப முக்கியம், முதல்ல இந்த தலைக்கவசத்தை தலையில போடுகிய. அப்படி
1: ஓய் உங்களை வண்டியில ஏத்துற தப்பாயி போச்ச, ஒரு மனுஷன் தலை கலையாம கொஞ்சம் சுதந்திரமா போறாமனு பார்த்தா தலைக்கவசம் போடணும், தலைக்கவசம் வந்துட்டாரு. ஏனே தலைக்கவசம் அதுவும் இந்த காலை வேளையில எதுக்குன்னு யாருன்னு நம்மள பிடிக்க போறா?
0: ஏ தம்பி என்ன வார்த்தைப்பா சொல்ற, அப்ப தலைக்கவசம் போடுறது அப்படிங்கறது நமக்கு ஏதாவது அபராத கட்டணம் விதிச்சிருவாங்கள அப்படிங்கிற எண்ணத்துலதான் போடுறியா? தம்பி தலைக்கவசம் அணிஞ்சு போறதுனால திடீர்னு ஒரு வேகத்தடை வந்தாலும் கூட, விபத்து ஏற்பட்டாலும் நம்மளுடைய மூளைக்கு எந்த பாதிப்பும் இல்ல, உடலுக்கும் எந்த ஒரு பாதிப்பும்

0: இல்லாம தப்பலாம.
1: ஏய், எங்க அண்ணனை பாரு, ஒரு ரெண்டு கருத்து தான் சொன்னாரு, அதுவும் ரத்தின சுருக்கமா அற்புதமா இல்ல சொல்லிருக்காரு. என்ன வேற என்னன்னு?
0: போக்குவரத்து நெருக்கடியான இடத்துல பொறுமை அப்படிங்கிற நிலைய இந்த தலைக்கவசம் அணியனால நமக்கு ஏற்படும்.
1: பொறுமை வேணும் அப்படிங்கறத எப்படி சொல்றாரு?
0: தலைக்கவசம் அணியாம போனா அது சட்டப்படி குற்றம். அதை எல்லாருக்கும் புரிய வைக்கமாய் நான் பரப்புரையில சொல்ல போறேன். தலைக்கவசம் அணியதுனால ஒரு பெருங்காற்று வருது, தூசி அப்படியே வாரி அடிக்கக்கூடிய தன்மை, பூச்சிகள் வந்து மூத்தில அடிக்காம இருக்கக்கூடிய ஒரு தன்மை, மழை வந்தாலும் கூட நம்மளுடைய கண்ணும் முகமும் பாதிக்காத வகையில பாதுகாப்பு கவசமா எது திகழது சொல்லு பாப்போம்.
1: ஏனே இவ்வளவு நேரம் சொல்லி இருக்கீங்க, தலைக்கவசம் தானே?

0: செல்கின்றே.
1: நேர்களே, நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மறுபகல் 12:00 குமரி பண்பலையுடன் பாடுவோர் பாடலாம் நேரலை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன் கோ. இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் குழு குழு ஏசி மேளா.

0: நேர்களே, நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை மணி 7:30 குமரி பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜி நேயின் தென்குமரி தேனலை. வாழ்வின் வழிகாட்டி போல என்றென்றும் உடன் பயணிக்கும் இனிய பண்பலை, இது நம் குமரி பண்பலை 101. நேரம் 7:10. பண்பலை 101 இனி
1: உங்கள் காலை பொழுதை இனிமையாக்க வருகிறது அரும்புகளின் குறும்புகள். இது மழலைகளின் அமுத மொழிகள் கேட்கும் நேரம்.
2: காதல் கேட்கின்றதா?
3: வணக்கம்.
4: கியூட்டா வணக்கம் சொல்லக்கூடிய செல்லுக்குட்டியோட பேர் என்னதுமா?
3: சக்திவேலன்.
4: சக்திவேலன், எங்க இருந்து வரீங்க?
3: மயிலாடி.
4: மயிலாடியில இருந்து வந்திருக்கீங்களா? சரி, எத்தனை ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
3: செகண்ட் ஸ்டாண்டர்ட்.
4: சரி, உங்க வீட்டுல யாரெல்லாம் இருக்கிறாங்கம்மா?
3: அப்பா, அம்மா, தம்பி நான்.
4: சரி, எல்லாருக்கும் பேரும் சொல்றீங்களா?
3: அப்பா நேமு சுதன், அம்மா நேமு தங்கம், தம்பி நேமு சாய்சரன், என் நேமு சக்திவேலன்.
4: எல்லாருக்க பேரும் அழகா சொல்லியாச்சு. பிள்ளை செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்களா? பிள்ளைக்கு என்னலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க?
3: ஸ்டோரி ரைம்ஸ், அதாவது தமிழ் ஸ்டோரி.
4: இவ்வளவு காண்டி சொல்லி தந்திருக்காங்க, அப்படிதானே பிள்ளைக்கு? பிள்ளை இப்ப என்ன சொல்ல போறீங்க?
3: தமிழ் ஸ்டோரி. ஒரு காத்து நாலு சிங்கம் இருந்துச்சு. அங்க ஒரு மூணு வேட்டக்காரன் அந்த சிங்கத்தை பிடிக்க வந்தான். ஒரு வேட்டக்காரன் அந்த சிங்கத்தை பிடிச்சினான். இன்னொரு வேட்டக்காரனுக்கு அந்த சிங்கத்தை பிடிக்க முடியல. அடுத்த ஒரு சிங்கத்தை கூண்டுல அடைச்சி போட்டாங்க. அடுத்த இன்னொரு ஒரு சிங்கத்தை பிடிச்ச ஒரு வேட்டக்காரன் எல்லாத்தையும் சொன்னான். அங்க நிறைய சிங்கம், நாலு சிங்கம் இருக்கு, அதை போய் நம்ம பிடிக்கணும் அப்படின்னு சொன்னான். நிறைய வேட்டக்காரனும் சிங்கத்தை பிடிச்சிட்டாங்க. அடுத்த அந்த சிங்கத்தை பிடிச்சி ஒரு கூண்டுக்குள்ள போட்டோன்னா அந்த நாய் அந்த சிங்கத்தை பார்த்துச்சு. சிங்கத்தை பார்த்துட்டு, ஐயோ அந்த சிங்கத்தை நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி அந்த வேட்டக்காரனை கடிச்சிட்டு, அவன் எலும்புகளும் அந்த கூண்டை கடிச்சி சிங்கத்தை காப்பாத்திட்டு, சிங்கம் நன்றி சொல்லுனா. தேங்க்யூ.
4: சரி, அழகா சொன்னீங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தாங்க?
3: எங்க டீச்சர்.
4: ஓகே, வேற என்ன சொல்ல போறீங்க?
3: மாடி பகவன் புலத்தே உலகு கத்தனால் ஆய பயனன் கோல் வாழ்வன் நத்தாய் துளாய் எண்ணி மலமிசை ஏகினால் மானதி சேர்ந்தா இளமிசை நீடு வாழ்வார்.
4: சரி, அழகா திருக்குறள்னு சொல்லிட்டீங்க. பிள்ளை குட்டி பிள்ளையா இருக்கீங்களா? பெரிய பிள்ளையா ஆனதுக்கு அப்புறமா என்ன ஆக போறீங்க?
3: போலீஸ்.
4: போலீஸ் ஆக போறீங்களா? சரி, நீங்க கண்டிப்பா போலீஸ் ஆகணும். நிகழ்ச்சியில சூப்பரா பேசுனீங்க, வாழ்த்துக்கள்.
3: தேங்க்யூ.
1: இந்த இனிய தருணத்தோட சின்ன பாஸ்போர்ட்டுக்கெல்லாம் நாளைக்கு இன்னொரு மலையின் அமுத மொழிகளோட சந்திக்கிற வரைக்கும் டாடா, பாய் பாய்.

நேர்களே, நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை மணி 9:02 குமரி பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜி நேயின் வசந்த அழைப்பு. நேர்களே, நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மாலை மணி 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம்.

செயல்படுத்துகின்றோம் நேர்களே. இன்று பகல் மணி 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் உலக எய்ட்ஸ் தடுப்பூசி தினம் குறித்த விழிப்புணர்வு தகவல்களை தருகிறார் திருவட்டார் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தின் யுனானி மருத்துவ ஆலோசகர் ஏ ரிஸ்வானா அவர்கள். நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள். இன்னும் சில நொடிகளில் வரவிருப்பது தமிழில் செய்திகள். சென்னை அஞ்சல்

வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். ஜெனீவாவில் நடைபெறும் உலக சுகாதார கூட்டமைப்பின் மாநாட்டில் பங்கேற்பதற்காக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா சுவிட்சர்லாந்து சென்றுள்ளார். விவசாயிகள் எதிர்கொள்ளும் இடர்பாடுகளை களைவதற்கு நீர் பாதுகாப்பு முக்கிய தீர்வாக அமையும் என்று மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். பயிர் சாகுபடி மற்றும் அறுவடையில் புதிய தொழில்நுட்பங்களை பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் திரு பெமசானி சந்திரசேகர் வலியுறுத்தியுள்ளார். கேரள மாநில முதலமைச்சராக காங்கிரஸ் கட்சியின் திரு வி டி சதீஷன் இன்று பதவியேற்கிறார். தென்மேற்கு பருவமழை அடுத்த சில தினங்களில் படிப்படியாக அதிகரிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா ஜெனீவாவில் நடைபெறும் உலக சுகாதார கூட்டமைப்பின் மாநாட்டில் இன்று பங்கேற்கிறார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், உலக சுகாதார நடைமுறைகளை மறுசீரமைப்பது அனைவரின் கூட்டு பொறுப்பு என்ற கருப்பொருளின் அடிப்படையில் இந்த மாநாடு நடைபெறவுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். 6 நாட்கள் நடைபெறும் இந்த மாநாட்டில் 165 நாடுகளைச் சேர்ந்த சுகாதார அமைச்சர்கள் பங்கேற்கின்றனர். விவசாயிகள் எதிர்கொள்ளும் இடர்பாடுகளை களைவதற்கு நீர் பாதுகாப்பு முக்கிய தீர்வாக அமையும் என்று மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிர மாநிலம் நாக்பூரில் நடைபெற்ற தேசிய மாநாட்டில் உரையாற்றிய அவர், நீர் பாதுகாப்பு திட்டங்களை வெற்றிகரமாக மேற்கொள்வதற்கு மக்களின் பங்கேற்பு அவசியம் என்று கூறினார். கிராமப்புறங்கள் மற்றும் விவசாயிகளின் மேம்பாட்டிற்கு கிராம பஞ்சாயத்து முதல் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் வரை அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். வரும் ஆண்டுகளில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த அம்சமாக இருக்கும் என்றும், நீடித்த வளர்ச்சிக்கு சமூக பொறுப்புணர்வுடன் கூடிய நீண்டகால திட்டங்களை செயல்படுத்த வேண்டியது அவசியம் என்று திரு நிதின் கட்கரி தெரிவித்தார். பயிர் சாகுபடி மற்றும் அறுவடையில் புதிய தொழில்நுட்பங்களை பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் திரு பெமசானி சந்திரசேகர் வலியுறுத்தியுள்ளார். ஆந்திரப்பிரதேச மாநிலம் குண்டூரில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். நவீன மற்றும் நீடித்த வேளாண் நடைமுறைகளின் முன்மாதிரி மாவட்டமாக குண்டூர் மாவட்டம் உருவெடுக்கும் என்று அவர் கூறினார். கிராமப்புறங்களில் பயிர் சாகுபடி மற்றும் முறையான வேளாண் மேம்பாட்டுத் திட்டங்கள் செயல்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். ஒவ்வொரு மண்டலத்திலும் குறைந்தது 1 விதை கிராமத்தை உருவாக்கி அதுகுறித்து விவசாயிகளிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். அனைத்து விவசாயிகளுக்கும் வேளாண் நடைமுறை சார்ந்த தகவல்கள் சென்றடையும் வகையில் செயல்திறன் மிக்க தகவல் தொடர்பு அமைப்பை வலுப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். விவசாயிகளுக்கு உதவிடும் வகையில் வேளாண் பல்கலைக்கழகத்தின் மூலம் பிரத்யேக யூ டியூப் சேனல் தொடங்கப்பட வேண்டும் என்றும் திரு பெம்மசாணி சந்திரசேகர் கேட்டுக் கொண்டார். கேரள மாநில முதலமைச்சராக காங்கிரஸ் கட்சியின் திரு வி டி சதீஷன் இன்று பதவியேற்கிறார். திருவனந்தபுரத்தில் நடைபெறும் பதவியேற்பு விழாவில் அம்மாநில ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவருக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்கிறார். அவருடன் காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த 20 பேர் அமைச்சர்களாக பங்கேற்கின்றனர். இந்த விழாவில் காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி,

0: மற்றும் அக்கட்சியின் முக்கிய பிரமுகர்கள் பங்கேற்கின்றனர். 12,000 பேர் கலந்து கொள்ளும் வகையில் விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். முன்னதாக அம்மாநில முதலமைச்சராக பதவியேற்கவுள்ள திரு வி டி சதீஷன் நேற்று மாலை ஆளுநரை சந்தித்து அமைச்சர்கள் பட்டியலை வழங்கினார். எரிபொருள் நுகர்வை குறைக்கும் வகையில் போக்குவரத்து பயன்பாட்டை முறைப்படுத்துவது உட்பட பல்வேறு நடவடிக்கைகளை பின்பற்றுமாறு தில்லி காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக தில்லி காவல்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில், சர்வதேச அளவில் நிலவும் சூழல் மற்றும் பிரதமர் திரு நரேந்திரமோடியின் வேண்டுகோளுக்கு இணங்க இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாகன பயன்பாட்டை குறைத்து எரிபொருளை சிக்கனமாக பயன்படுத்துவதை ஊக்குவிக்கும் வகையில் அனைத்து அலுவலகங்களுக்கும் தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அதில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. எரிபொருள் பாதுகாப்பு மற்றும் தேவையற்ற செலவினங்களை குறைப்பதன் மூலம் மத்திய அரசு மேற்கொண்டு வரும் முன்முயற்சிக்கு அனைவரும் ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்று அந்த அறிக்கையில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: இரண்டாயிரத்து 2026 ஆண்டிற்கான பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இம்மாதம் 25 வழங்குகிறார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள பதிவில், குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெறும் விழாவில் இந்த விருதுகள் வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பத்ம விபூஷன் விருது 5 பேருக்கும், பத்ம பூஷன் விருது 13 பேருக்கும், பத்மஸ்ரீ விருது 113 பேருக்கும் என மொத்தம் 131 பேருக்கு இந்த விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு ஏற்கனவே அறிவித்திருந்தது. இதில் 19 பெண்களும், மறைவிற்கு பிந்தைய விருதாக 16 தனிநபர்களும் அடங்குவர். நாட்டின் உயரிய விருதான பத்ம விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் குறித்த அறிவிப்பு ஆண்டுதோறும் குடியரசு தினத்தன்று வெளியிடப்படும். கலை, இலக்கியம், கல்வி, விளையாட்டு, மருத்துவம், சமூக பணி, அறிவியல் மற்றும் பொறியியல், பொதுநலன், வர்த்தகம் மற்றும் தொழில்துறை போன்ற துறைகளில் சிறப்பாக சேவையாற்றியவர்களை அங்கீகரிக்கும் வகையில் இந்த விருது வழங்கப்படுகிறது. வளர்ச்சியடைந்த மேற்குவங்கம் என்ற தொலைநோக்கு பார்வையுடன் சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்கான பணிகளுக்கு அம்மாநில அரசு உயர் முன்னுரிமை அளிக்கும் என்று குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், தமது மேற்குவங்க பயணத்தின்போது தீஸ்தா நதியின் அழகையும் அங்குள்ள இயற்கை காட்சிகளையும் கண்டு ரசித்ததாக குறிப்பிட்டுள்ளார். போர் நிறுத்த ஒப்பந்தம் குறித்து ஈரான் விரைந்து முடிவெடுக்க வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். இதனிடையே போர் நிறுத்தம் தொடர்பாக அமெரிக்கா அறிவித்துள்ள ஒப்பந்தத்தில் உள்ள நிபந்தனைகளை நிராகரிப்பதாக ஈரான் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் யுரேனியம் கையிருப்பு, பொருளாதார தடைக்கு எதிரான நிவாரணம் மற்றும் தாக்குதலால் ஏற்பட்ட சேதங்களுக்கு இழப்பீடு வழங்குவது உள்ளிட்ட அம்சங்களை ஈரான் வலியுறுத்தியுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. காங்கோ மற்றும் உகாண்டா நாடுகளில் எபோலா வைரஸ் தொற்று காரணமாக 80 அதிகமானோர் உயிரிழந்துள்ளனர். இதனையடுத்து பொது சுகாதார அவசர நிலையை உலக சுகாதார அமைப்பு அறிவித்துள்ளது. அந்த நாடுகளின் எல்லைப்பகுதிகளில் வைரஸ் பரவுவதை தடுக்க தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதனிடையே ஐநா சுகாதார முகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஆய்வகங்களில் நடத்தப்பட்ட பரிசோதனையில் 246 பேருக்கு இந்த வைரஸ் பாதிப்பு இருப்பது கண்டறியப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு பருவமழை அடுத்த சில நாட்களில் படிப்படியாக அதிகரிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்கிழக்கு அரபிக்கடல், தென்மேற்கு மற்றும் தென்கிழக்கு வங்கக்கடல், அந்தமான் கடற்பகுதிகளில் அடுத்த 2-3 நாட்களில் இதற்கான சாதகமான சூழல் நிலவக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. இந்நிலையில் கர்நாடகா, சத்தீஸ்கட், மேற்கு வங்கம், ஜார்க்கண்ட், ஒடிசா, ஆந்திரப்பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் ஒரு சில பகுதிகளில் இன்று இடி மின்னலுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. அந்தமான் நிக்கோபார், கேரளம், மாஹே, தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் வடகிழக்கு இந்தியாவின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இதனிடையே மேற்கு உத்தரப்பிரதேசத்தில் இன்று கடும் வெப்பம் நிலவும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. தில்லி, ஹரியானா, சண்டிகர், மத்திய பிரதேசம், பஞ்சாப், ராஜஸ்தான், தெலங்கானா மற்றும் விதர்பா ஆகிய பகுதிகளில் அடுத்த 3 நாட்களுக்கு இதேபோன்ற சூழல் நிலவக்கூடும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. வடமேற்கு இந்தியாவில் அடுத்த 4 நாட்களுக்கு

அதிகபட்ச வெப்பநிலை 3 முதல் 5 டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக உயரக்கூடும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் மோகன் பகான் அணி ஈஸ்ட் பெங்கால் அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் டிராவில் முடிந்தது. இரு அணிகளும் தலா ஒரு கோல் அடித்தன. காசி அணி தில்லி அணிகளுக்கு இடையேயான மற்றொரு ஆட்டம் கோல் எதுவுமின்றி டிராவில் முடிவடைந்தது. இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் கேரளம் அணி கோவா அணியை எதிர்கொள்கிறது. எர்ணாகுளத்தில் இப்போட்டி இன்றிரவு 7:30 தொடங்குகிறது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி 23 ரன் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. தரம்சாலாவில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் ஆடிய பெங்களூரு அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 222 ரன் எடுத்தது. 223 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய பஞ்சாப் அணி 8 விக்கெட் இழப்பிற்கு 199 ரன் எடுத்தது. மற்றொரு போட்டியில் தில்லி அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. தில்லியில் நடைபெற்ற இப்போட்டியின் முதலில் ஆடிய ராஜஸ்தான் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 193 ரன் எடுத்தது. 194 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய தில்லி அணி 19.2 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 197 ரன் எடுத்தது. இன்று நடைபெறும் போட்டியில் சென்னை அணி ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. சென்னையில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஜெனீவாவில் நடைபெறும் உலக சுகாதார கூட்டமைப்பின் மாநாட்டில் பங்கேற்பதற்காக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு JP நட்டா சுவிட்சர்லாந்து சென்றுள்ளார்.

0: உலக சுகாதார கூட்டமைப்பின் மாநாட்டில் பங்கேற்பதற்காக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா சுவிட்சர்லாந்து சென்றுள்ளார். விவசாயிகள் எதிர்கொள்ளும் இடர்பாடுகளை களைவதற்கு நீர் பாதுகாப்பு முக்கிய தீர்வாக அமையும் என்று மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். பயிர் சாகுபடி மற்றும் அறுவடையில் புதிய தொழில்நுட்பங்களை பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் திரு பெம்மசாமி சந்திரசேகர் வலியுறுத்தியுள்ளார். கேரள மாநில முதலமைச்சராக காங்கிரஸ் கட்சியின் திரு வி டி சதீசன் இன்று பதவியேற்கிறார். தென்மேற்கு பருவமழை அடுத்த சில தினங்களில் படிப்படியாக அதிகரிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: காற்றில் மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை, இது உங்கள் குமரி பண்பலை 101.
2: இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 7:25. சேவை செய்திகள் கேட்பதற்கு முன்
3: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
4: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
5: உங்கள் டிஜிமார்ட் பர்னிச்சர் அண்ட் டெக்கரில்
6: அழகிய வேலைப்பாடுகளுடன் கூடிய மரத்திலான ஊஞ்சல்கள்,
5: பாட்டில் வார்ட்ராப்,
6: ஷோகேஸ் பொருட்கள்,
5: சாய்ந்ததும் தூக்கத்தை தழுவும் தரம் வாய்ந்த ஈசி சேர்கள்,
6: தரத்திற்கு ஏற்ற விலையில் நிறைவாய் வாங்கிட
7: டிஜிமார்ட். இது நம்ம டிஜிட்டல் பார்ட்னர்
8: ஸ்டேடியம் இதில் நாகர்கோவில்
9: மற்றும் அண்ணா சிலை அருகில் பேலஸ் ரோட் தக்கலை.
10: டிஜிமார்ட் பர்னிச்சர் அண்ட் டெக்கர், வாட்டர் டேங்க் ரோட், நாகர்கோவில்.
11: கல்லீரல் கணையம் குடல் இறைப்பை நோய்களுக்கான தனி சிறப்பு மருத்துவமனை
12: ஜான் கேஸ்ட்ரோ மருத்துவமனை இப்போது நாகர்கோவிலில்.
11: கல்லீரல் கணையம் வயிறு சம்பந்தப்பட்ட வலிகள், புற்றுநோய்கள், மஞ்சள் காமாலை, மூல நோய்களுக்கு
12: உலக தரம் வாய்ந்த நவீன மேம்பட்ட கருவிகளுடன் லேசர் மற்றும் நுண்துளை சிகிச்சை மூலம் வெகு விரைவில் நலம் பெற
11: ஜான் கேஸ்ட்ரோ ஹாஸ்பிடல், MS ரோடு, வடசேரி, நாகர்கோவில்.
12: போன் 7358737358.

நேர்களே, நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை மணி 7:30 குமரி பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜி நேயின் தேன்குமரி தேனலை.

சங்கரன் குடி ஸ்ரீமன் நாராயண சுவாமி திருக்கோவில் அருள்மிகு முத்தாரம்மன் திருக்கோவில் ஜீரணோத்தாரண புனர் புனர் ஆவர்த்தன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவில் இன்று மாலை மணி 6:30 சிறப்பு பூஜை, இரவு 7 மணிக்கு பஜனை, நாளை காலை 6 மணிக்கு பூஜை. செம்பொன் விழை ஐயா வைகுண்ட சுவாமி திருநிழல் தாங்கல் திருஏடு வாசிப்பு விழாவில் இன்று மாலை மணி 4:30 பணிவிடை, மாலை 5 மணிக்கு திருஏடு வாசிப்பு, நாளை காலை 6 மணிக்கு உகப்படிப்பு. வலையிடையின் விழை வலங்கையர் மாக்காளி அருள்மிகு ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் திருக்கோவில் கொடை விழாவில் இன்று காலை 8 மணிக்கு தீபாராதனை, இரவு 7 மணிக்கு திருவிளக்கு பூஜை, இரவு 12 மணிக்கு ஸ்ரீ கணபதி ஸ்ரீ தர்மசாஸ்தா ஐயா நாராயண சுவாமிகளுக்கு அலங்கார தீபாராதனை. மங்களக்குன்று பாலவிழை ஸ்ரீ பத்ரேஸ்வரி அம்மன் ஒற்றைக்கால் மண்டப சிவன் இசக்கியம்மன் திருக்கோவில் வைகாசி கொடை விழாவில் இன்று காலை மணி 8:30 மிருத்யுஞ்சய ஹோமம், 9 மணிக்கு மகாபாரதம் பாகவதம், 12 மணிக்கு உச்ச பூஜையும் தீபாராதனையும், மாலை 5 மணிக்கு தேவிக்கு சிறப்பு அலங்காரம், 5:30 சந்தியா தீபாராதனை, 6 மணிக்கு சிறப்பு பூஜை, இரவு மணி 7:10 தானுமாலய சுவாமிக்கு படிபூஜை மற்றும் புஷ்பாபிஷேகம், இரவு 9 மணிக்கு புஷ்ப வாகனத்தில் அம்மன் பவனி வருதல், 9:30 அத்தாழ பூஜை, நாளை காலை 5 மணிக்கு மகா கணபதி ஹோமம், 6 மணிக்கு அபிஷேகம், 6:30 அம்மனுக்கு அலங்கார தீபாராதனை, 7 மணிக்கு சிறப்பு பூஜை. வெள்ளமோடி விழை ஸ்ரீமன் நாராயண சுவாமி திருக்கோவில் கொடை விழாவில் இன்று மாலை 6 மணிக்கு திருவிளக்கு பூஜை, இரவு 1 மணிக்கு தீபாராதனை, நாளை காலை 7 மணிக்கு தீபாராதனை. மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் அறிவுரைப்படி கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து நீதிமன்றங்களிலும் மாவட்ட மற்றும் வட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு மூலம் வரும் ஜூன் 13 மக்கள் நீதிமன்றம் நடத்தப்பட உள்ளது.

உயர்நீதிமன்றத்தில் வழக்குகளை சமாதானமாகவும் விரைவாகவும் முடித்துக் கொள்ள வழிவகை செய்யப்பட்டுள்ளது. மக்கள் நீதிமன்றம் மாவட்டத்தில் உள்ள அனைத்து நீதிமன்ற வளாகத்தில் வைத்து நடைபெறுகிறது. இந்த மக்கள் நீதிமன்றத்தில் விபத்துகளில் இழப்பீடு சம்பந்தப்பட்ட நிலுவையில் உள்ள வழக்குகள், உரிமையியல் வழக்குகள், உரிமையியல் மேல்முறையீட்டு வழக்குகள், செக் மோசடி, மனவிலக்கு தவிர்த்து குடும்ப நல வழக்குகள் மற்றும் இதர பொது பயன்பாடு வழக்குகள் போன்றவை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும். மக்கள் நீதிமன்றத்தில் வழக்குகள் முடிப்பது சம்பந்தமாக வழக்காடுபவர்களோ அவர்களின் சார்பில் வழக்கறிஞர்களோ இம்மாதம் 27ஆம் தேதிக்குள் செயலாளர், கன்னியாகுமரி மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு, மாற்றுமுறை தீர்வு மைய கட்டிடம், மாவட்ட நீதிமன்ற வளாகம், நாகர்கோவில் 629001 என்ற முகவரியிலோ அல்லது நேரடியாகவோ அல்லது 04652219744 என்ற தொலைபேசி எண்ணிலோ தொடர்பு கொண்டு தங்களது விருப்பத்தினை தெரிவிக்கலாம். இதன் மூலம் தங்கள் வழக்குகளை விரைந்து தீர்வு காணலாம் என கன்னியாகுமரி மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் தலைவர், முதன்மை மாவட்ட நீதிபதி மற்றும் செயலாளர் தெரிவித்துள்ளனர்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை மணி 8:30 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.
1: குமரி பண்பலை 101 நேயர்களுக்கு இனிய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர் ஆர்கேஜி நெய்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பாயின் ஒன்று போன்று. நேரம் 7:30 ஆரம்பமாகின்றது. தென்குமரி தேனலை
1: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் குமரி பண்பலை 101 என்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜி நே.
2: ஆஹா, செம்ம வாசனை
3: ஆர்கேஜி நெய். இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
4: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.

0: காலை வணக்கம் மன்னர் வேந்தே.
1: காலை வணக்கம் வார் மந்திரியாரே, உமக்காகத்தான் காத்திருந்தேன். நீர் என்ன செய்கிறீர்? நமது அரண்மனை வடக்கு பகுதியில் இருக்கும் அறையிலிருந்து கோப்புகளை எடுத்து வாரும்.
0: என்ன, அரண்மனையின் வடக்கு பகுதி அறையா?
1: ஆமாம், நீர்தான் அதற்கு சரியாக இருப்பீர். அதனால் உடனே சென்று எடுத்து வாரும்.
0: அரண்மனை வடக்கு பகுதி அறை என்றதுமே மன்னர் இப்படி அஞ்சுகிறாரே, நான் எப்படி அங்கே செல்வேன்? சமாளிப்போம் மன்னர் வேந்தே. அங்கு நமது சேனாதிபதியாரை அனுப்பலாமே.
1: அவர் மந்திரியாரே, அரண்மனையின் வடக்கு பகுதி சபிக்கப்பட்டதோ என பலர் அஞ்சுகிறார்கள். அங்கு நுழையும் வீரர்களின் நெஞ்சில் இனம் புரியாத பயம் குடிக்கொள்கிறது. அந்த நிசத்தமான தாழ்வாரங்களில் எனக்கே ஒரு விதமான நடுக்கம் ஏற்படுகிறது என்றால் பார்த்துக் கொள்ளுங்களேன். அந்த அறையின் நுழைவாயிலில் நின்று காவல் செய்வதற்கு கூட ஒரு வீரர் கூட வரவில்லை.
0: ஓஹோ, அப்படியா விஷயம்? மன்னா, அது பேயோ பிசாசோ அல்ல மன்னா. அந்த கட்டிடம் நமக்கு புரியாத மொழியில் பேசுவதுதான் அதற்கு காரணம்.
1: பேசுவதா? என்ன பிதற்றுகிறீர்? கற்கள் அமைதியாகத்தானே இருக்கின்றன.

0: எங்கே உயிர் இருக்கிறது?
1: மன்னர் வேண்டே, நம் காதுகளுக்கு அவை அமைதிதான். ஆனால் உயரமான மேற்கூரைகளில் காற்று மோதும் போது நகர்ந்து வாசல்களில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தும். சுவர்களில் படும் போது இன்ஃப்ரா சவுண்ட் எனப்படும் மிக குறைந்த அதிர்வெண் கொண்ட சப்தம் இதனால் உருவாகிறது.
0: கேட்கவே முடியாத சத்தம் எப்படி இவ்வளவு பெரிய நடுக்கத்தை ஏற்படுத்துகிறது?
1: மன்னா, காதுகளால் கேட்க முடியாததை உடல் உணரும். இந்த ஆழமான அதிர்வுகள் மனிதனின் மார்பு பகுதியிலும் கண்களின் திரவத்திலும் ஒருவித தாக்கத்தை உண்டாக்கும் என்று ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். இதனால் காரணமே இல்லாத பதற்றம், உடல் வியர்த்தல் மற்றும் உருவங்கள் மறைந்து மறைந்து தெரிவது போன்ற பிரம்மைகள் நமக்கு ஏற்படுகவாம்.
0: அப்படி என்றால் அங்கு தெரிவது ஆவி அல்ல, வெறும் காற்றின் தந்திரம்.
1: ஆம் மன்னா, அந்த பழைய கட்டிடத்தின் அமைப்பு ஒரு மாபெரும் இசை குழாய் போல செயல்படுகிறது. நமக்கு இப்போது தேவை மந்திரவாதி அல்ல, காற்றின் திசையை மாற்ற தெரிந்த ஒரு கட்டிடக்கலை வல்லுநர் தான்.
0: அப்படியெனில் அரண்மனையின் வடக்கு பகுதியில் இருக்கும் அந்த பழைய கட்டிடத்தை மாற்றி அமைக்க ஒரு புதிய கட்டிடக்கலை வல்லுநரை அழைத்து வருவது உமது கடமை.
1: எனக்கு வேலை வந்துவிட்டது. ஒரு நல்ல விஷயத்திற்கான காரணத்தை ஏற்றுக் கொள்ளலாம் என்று இருந்தால் உடனே நமது தலையில் வேலையை கட்டுவதே இந்த மன்னருக்கு வேலையாக இருக்கிறது.
0: அங்கே என்ன முணுமுணுப்பு?
1: மனதிற்குள் தங்களை பற்றி பாராட்டி பேசிக் கொண்டிருந்தேன் மன்னா.
0: இருக்கட்டும் இருக்கட்டும்.
2: இன்றைய குறுஞ்செய்தி.

வழிகாட்டி போல என்றென்றமுடன் பயணிக்கும் இனிய பண்பலை. இது நம் குமரி பண்பலை 101. நேரம் 7:36 நிமிடம். குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தென்குமரி தேனலை. வாழ்க்கையில் எவ்வளவு தடைகள் வந்தாலும் என்னால் முடியும் என்ற ஒற்றை நம்பிக்கையே நம்மை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லும். அத்தகைய தன்னம்பிக்கையை வளர்க்கும் ஒரு குட்டி கதை கேட்டலாமா? ஒரு சர்க்கஸ் கம்பெனி, அதுல ஒரு குட்டி யானை. அந்த குட்டி யானையை கட்டுப்படுத்த அந்த சர்க்கஸ் கம்பெனி அதோட ஒரு காலம் மட்டும் சங்கிலியால மரத்துல கட்டி வச்சிருந்துச்சு. குட்டி யானை அந்த சங்கிலியை உடைச்சு தப்பி ஓட பல முறை முயற்சி செய்தும் சங்கிலி பலமாயிருந்ததால அதன் முயற்சி வந்து தோல்வி அடைஞ்சிட்டு. இப்படியே சில மாதங்கள் கடந்த பிறகு ஒரு கட்டத்துல நம்மால இந்த சங்கிலியை உடைக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் அந்த குட்டி யானைக்கு வந்துச்சு. அதையே அது உறுதியா நம்பவும் செய்துச்சு. காலப்போக்குல அதே குட்டி யானை ஒரு பெரிய பிரம்மாண்டமான யானையா வளர்ந்துச்சு. இப்போ அந்த யானைக்கு சங்கிலியை மட்டும் இல்லாம அந்த மரத்தையே வேரோட பிடுங்கி எறியும் பலம் வந்துச்சு. ஆனாலும் அந்த யானை சங்கிலியை உடைக்க முயற்சிக்கவே இல்லை. ஏன்னா இப்போதும் தன்னால் அதை உடைக்க முடியாது அப்படின்னே அந்த குட்டி யானையா குட்டி யானையா இருந்து வளர்ந்த அந்த யானையோட மனம் வந்து நம்பியது. சரி, இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நம்ம திறமைகளை விட நம்மை பற்றிய எண்ணங்கள் தான் நம் எல்லைகளை நிர்ணயிக்கின்றன. என்னால் முடியாது என்ற பழைய தோல்வி எண்ணங்களை தூக்கி எறிந்துவிட்டு என்னால் முடியும் என்று நம்பினால் சாதிக்க முடியாதது எதுவுமே இல்லை. தேக்குமரி தினலில இனி கேட்கலாம் கண்டேன் காதலி திரைப்படத்திலிருந்து சூப்பரான ஒரு பாடல்.

0: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: அதிக ருசி கொண்டது ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு, சுவைக்க சிறந்தது ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு, அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள் ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு.
3: எஸ்எஸ் நாயுடு மருத்துவமனை, தாய்மையின் இனிய தொடக்கம் மற்றும் அந்தரங்க பாலியல் ஆரோக்கியம் ஒரே இடத்தில். ரயில்வே நிலையம் அருகில் மகளிர் மற்றும் மகப்பேறு சிகிச்சை குறைந்த செலவில். எஸ்எஸ் நாயுடு மருத்துவமனை, இடலாக்குடி, நாகர்கோவில்.
4: தரமே தாரக மந்திரமாய் 75 வருட பாரம்பரிய மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.
5: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
6: என் பொண்ணுக்கு சர்ஜரி பண்ணனும்னு சொல்லிட்டாங்க. பெரிய தழும்பும் வலியும் இருக்குமோனு கவலையா இருக்கு.
7: கிம்ஸ்க்கு போ. ஹெரனியா சர்ஜரிஸ், அட்வான்ஸ் வூண்ட் கேர், டயாப்ஃபுட் கேர் அண்ட் லிம்ப் சால்வேஜ், வெரிகோஸ் வெயின் லேசர் ட்ரீட்மென்ட், எல்லா சர்ஜரிஸும் அட்வான்ஸ் மெத்தட்ல, சின்ன கீரல் குறைஞ்ச வழியில வேகமா குணமாகிறதுனால ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப நாள் இருக்க வேண்டாம்.
8: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
9: நேர்களை நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை மணி 9:02 குமரி பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜி நேயின் வசந்த அழைப்பு.

0: கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். குமரி பண்பலை 101. நேரம் 7:45 நிமிடம்.
1: தேதியும் செய்தியும் இன்று மே மாதம் 18
2: சர்வதேச அருங்காட்சியக தினம் இன்று.
1: அருங்காட்சியகங்கள் கல்வி வளர்ச்சிக்கு பெரும் பங்கு வகிக்கின்றன.
2: அருங்காட்சியக வல்லுநர்கள் பொதுமக்களை சந்திக்கவும், அருங்காட்சியகங்கள் இன்று எதிர்நோக்கும் பிரச்சினைகளை அவர்களுக்கு விளக்கவும், சமூக வளர்ச்சியில் அருங்காட்சியகங்களின் பங்களிப்புகள் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை கொண்டுவரவும் 1978 ஒவ்வொரு ஆண்டும் மே மாதம் 18 இத்தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது.
1: உலக எய்ட்ஸ் தடுப்பூசி தினம் இன்று.
2: HIV தொற்று மற்றும் எய்ட்ஸை தடுக்க தடுப்பூசி மிக அவசியமான அவசர தேவையாக உள்ளது.
1: இதனை கண்டுபிடிக்க பல விஞ்ஞானிகளும் மருத்துவர்களும் முயற்சி செய்து வருகின்றனர்.
2: தடுப்பூசி கண்டுபிடிப்பதன் மூலம் எய்ட்ஸ் ஆபத்தை குறைக்க முடியும் என்பதால் இது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக 1998 மே மாதம் 18 அன்று எய்ட்ஸ் தடுப்பூசி விழிப்புணர்வு தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது.
1: கலைமாமணி விருது, சங்கீத நாடக அகாடமி விருது போன்ற பல விருதுகளை பெற்றுள்ள தமிழக வீணை இசை கலைஞர் ஆர். பிச்சுமணி ஐயர் அவர்கள் 1920 இதே நாளில் பிறந்தவராவார்.
2: தமிழக விண்வெளி அறிவியலாளர் வி. ராதாகிருஷ்ணன் அவர்கள் பிறந்த தினம் இன்று.
1: உலகளாவிய புகழ்பெற்ற விண்வெளி அறிவியலாளரான வி. ராதாகிருஷ்ணன் அவர்கள் 1929 இதே நாளில் பிறந்தார்.
2: 80 மேற்பட்ட ஆய்வுக் கட்டுரைகளை அறிவியல் இதழ்களிலும் ஆய்வு அரங்கங்களிலும் வெளியிட்டுள்ள இவர் நோபல் பரிசு பெற்ற சர் சி. வி. ராமனின் மைந்தன் என்பது குறிப்பிடத்தக்கது.
1: மின்னணுவியல், வானொலி அலைகளை முதன்மைப்படுத்துதல் போன்ற பல துறைகளில் ஆய்வுகள் பலவற்றை நிகழ்த்திய இவரே ஜீமன் எஃபெக்ட் குறித்தும் பல ஆய்வுகளை செய்துள்ளார்.
2: அபிமன்யு, பவளக்குடி, தேவதாஸ் போன்ற பல பிரபல திரைப்படங்களுக்கு இசையமைத்த இசையமைப்பாளர் சி. ஆர். சுப்பாராமன் அவர்கள் 1924 இதே நாளிலும்.
1: தமிழ் திரைப்பட நடிகர் பசுபதி அவர்கள் 1969 இதே நாளிலும் பிறந்தவர்களே. சாகித்ய அகாடமி விருது பெற்ற தமிழக எழுத்தாளர் பி. எஸ். ராமையா அவர்கள் நினைவு தினம் இன்று.
2: சிறுகதைகள், புதினங்கள், நாடகங்கள் பல எழுதியுள்ள தமிழக எழுத்தாளர் பி. எஸ். ராமையா அவர்கள் பல திரைப்படங்களுக்கு கதை உரையாடல் எழுதியும் ஒரு சில படங்களை இயக்கியும் உள்ளார்.
1: மணிக்கொடி கால எழுத்தாளர் என போற்றப்படும் இவரின் மணிக்கொடி காலம் எனும் இலக்கிய வரலாற்று புத்தகத்திற்கு சாகித்ய அகாடமி விருது கிடைக்க பெற்றுள்ளார்.
2: பூலோக ரம்பை, மணிமேகலை போன்ற பல திரைப்படங்களில் பணிபுரிந்துள்ள இவர் 1983 இதே நாளில் இயற்கை எய்தினார்.
1: தேதியும் செய்தியும்
0: நேர்களை நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. இன்று முற்பகல் 11:00 குமரி பண்பலையுடன் பாடுவோர் பாடலாம் மேரலை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன் கோ. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் குழுகுழு ஏசி மேளா. சரியாக 7:49 நிமிடம். குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தென்குமரி தேனலை. நம்ம நிகழ்ச்சியில இனி இன்றைய பொது அறிவு கேள்விக்கான நேரம் இது. இன்றைய பொது அறிவு கேள்வி என்ன அப்படின்னா, இன்னைக்கு வந்து இன்டர்நேஷனல் மியூசியம் டே.

0: அதாவது சர்வதேச அருங்காட்சியக தினம். அதனால ஒரு அருங்காட்சியகம் பற்றிய ஒரு கேள்வி. கேள்வி என்ன அப்படின்னா, நேப்பியர் அருங்காட்சியகம், நேப்பியர் அருங்காட்சியகம் எங்கு அமைந்துள்ளது? நேப்பியர் அருங்காட்சியகம் எங்கு அமைந்துள்ளது? இதுதான் இன்றைய பொதறிவு கேள்வி. இதற்கான பதிலை யோசிச்சுட்டே இருங்க. டாக்டர் திரைப்படத்திலிருந்து சூப்பரான ஒரு பாடல், அனிருத் இசையில சிவகார்த்திகேயன் வரிகளில் வந்துட்டு இருக்கு. அந்த பாடலுக்கு அப்புறமா பதிலை தெரிஞ்சுக்கலாம்.
1: Everybody listen, listen, listen. Chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chik

0: பிளஸ் டூ முடிச்சதும் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதணும், கோச்சிங் கிளாஸ் போகணும், டிகிரியும் படிக்கணும். எந்த காலேஜ்க்கு போலாம்?
1: ரியா, தூத்து செயின்ட் ஜூட்ஸ் காலேஜ்ல டிகிரி முடிச்ச உடனே வேலை கிடைக்கிற மாதிரி குரூப் 1-4 கோச்சிங் டாப் ஐஏஎஸ் அகாடமியுடன் இணைந்து வழங்கும் TNPSC கோச்சிங்கும் இங்க இருக்கு.
0: அப்போ செயின்ட் ஜூட்ஸ்

0: காலேஜ் தான் பெஸ்ட் சாய்ஸ்.
1: செயின்ட் ஜூட்ஸ் காலேஜ் தூத்தூர்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் கால் செல் 8903065210.
2: Pontius Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
3: உங்கள் இதயத்தை மாரடைப்பில் இருந்து பாதுகாத்திட angiogram, angioplasty, open heart surgery, pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Pontius Super Speciality Hospital.
4: நாகர்கோவில் செயின்ட் அல்போன்ஸ் அகாடமி ஃபார் எக்ஸலன்ஸ் இன் அல்போன்ஸா நீட் அகாடமி வழங்கும் பிளஸ் ஒன் நீட் இன்டகிரேட்டட் ப்ரோக்ராம். 11ஆம் வகுப்பில் மேக்ஸ் பயாலஜி, பியூர் சயின்ஸ், மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் CA ஃபவுண்டேஷன் கோர்ஸ் உடன் கூடிய காமர்ஸ் அக்கௌண்டன்சி வித் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஆர் பிசினஸ் மேத்தமெட்டிக்ஸ் ஆகிய பாடப்பிரிவுகளும் உள்ளன. அல்போன்ஸா நீட் அகாடமி, அல்போன்ஸா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கேம்பஸ், ARP கேம்ப் ரோட், நாகர்கோவில். மொபைல் 9445818800, 4652265863. அட்மிஷனுக்கு முந்துங்கள்.
5: நாகர்கோவில் சத்தியம் மருத்துவமனையில் குடல் இறக்க நோய்க்கான ஹெர்னியா சிறப்பு சிகிச்சை முகாம்
6: இம்மாதம் 30ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. மிக குறைந்த செலவில் ஸ்கேன் மற்றும் நுண்துளை அறுவை சிகிச்சை.
5: 2 நாட்களில் வீடு திரும்பலாம். இம்முகாமிற்கு முன்பதிவு செய்ய 04652230666,
6: செல் நம்பர் 9488230666.
5: வேலை வாய்ப்புகளை அள்ளி தருகின்ற கல்லூரி
7: நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரி.
5: மனோன்மணியம் சுந்தர்மார் பல்கலைக்கழகத்தின் இணைவு பெற்ற
7: குமாரகோயில் நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரியில்
5: சேர்க்கை நடைபெறுகிறது.
8: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
9: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
10: Listen.
11: ஆகாஷ்வாணி தனது 90ஆவது ஆண்டு கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக அகில இந்திய வானொலி குமரி பண்பலை 101 மாவட்ட அளவில் கல்லூரி மாணவர்களுக்கான பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, வினாடி வினா போட்டி நடத்த உள்ளது.
12: நாகர்கோவில் தேத்தி இந்து கல்வியல் கல்லூரியில் இம்மாதம் 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 9 மணி முதல் போட்டிகள் ஆரம்பமாகும்.
11: போட்டியில் கலந்து கொள்ள ஆர்வமுள்ள மாணவர்கள் தங்களுடைய பெயர் மற்றும் கல்லூரி சார்ந்த விவரங்களை 9442430243 என்ற வாட்ஸ்அப் எண்ணில் பதிவு செய்யவும்.
12: பேச்சு போட்டிக்கான தலைப்பு
11: ஆகாஷ்வாணி வளர்ந்து வந்த பாதை.
12: கட்டுரை போட்டியின் தலைப்பு
11: வானொலி ஒரு வரப்பிரசாதம்.
12: வினாடி வினாவின் மையக்கருத்து
11: ஆகாஷ்வாணி இன்று வரை. வெற்றி பெறும் மாணவர்களுக்கு பரிசுகள் காத்திருக்கின்றன.
12: போட்டி பற்றிய மேலும் விவரங்களுக்கு காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை 9442430243 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.
13: நேர்களை நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை மணி 9:02 குமரி பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் RKG நெய்யின் வசந்த அழைப்பு. நேரம் 7:58 குமரி பண்பலை 101 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தென்குமரி தேனலை. நம்ம நிகழ்ச்சியில இன்றைய பொது அறிவு கேள்விக்கான பதிலை தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி கேள்வி ஒரு முறை கூட, நேப்பியர் அருங்காட்சியகம் எங்கு அமைந்துள்ளது? இதற்கான சரியான பதில் நமது அண்டை மாநிலமான கேரளாவில் உள்ள திருவனந்தபுரத்துல தான் இந்த நேப்பியர் அருங்காட்சியகம் இருக்கு. இது வந்து 1855 உருவாக்கப்பட்டுச்சு. 1877ஆம் ஆண்டுல இந்த அருங்காட்சியகத்தோட பழைய கட்டிடம் இடிக்கப்பட்டு மீண்டும் புதிய கட்டிடம் எழுப்பப்பட்டது. இதற்கு சென்னை மாகாணத்தின் ஆளுநராக இருந்த நேப்பியர் பிரபுவின் பெயர் வந்து சூட்டப்பட்டிருக்கு.

0: இந்நாட்டு நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் குமரி பண்பலை 101 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜி நெய்.
1: ஆஹா, செம்ம வாசனை
2: ஆர்கேஜி நெய். இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
3: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
2: எப்ப பாரு அம்மா சமையல்.

0: உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிடுது. இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கும். கூடவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் சொல்லுவோம்.
1: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
2: ரங்கநாதன் ஸ்வீடன் பிரதமர் திரு உல்ஃப் கிறிஸ்டர்சனுடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு ஸ்வீடன் நாட்டின் உயரிய விருது வழங்கப்பட்டுள்ளதற்கு மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வாழ்த்து தெரிவித்துள்ளார். விவசாயிகள் எதிர்கொள்ளும் இடர்பாடுகளை களைவதற்கு நீர் பாதுகாப்பு முக்கிய தீர்வாக அமையும் என்று மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். ஜெனீவாவில் நடைபெறும் உலக சுகாதார கூட்டமைப்பின் மாநாட்டில் பங்கேற்பதற்காக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா சுவிட்சர்லாந்து சென்றுள்ளார். பயிர் சாகுபடி மற்றும் அறுவடையில் புதிய தொழில்நுட்பங்களை பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் திரு பெம்மசாமி சந்திரசேகர் வலியுறுத்தியுள்ளார். நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு நிலவுவதாக சமூக வலைதளங்களில் வெளியாகும் செய்திகள் தவறானவை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கேரள மாநில முதலமைச்சராக காங்கிரஸ் கட்சியின் திரு வி டி சதீஷன் இன்று பதவியேற்கிறார். சென்னை ஆயிரம் விளக்கு தொகுதியில் முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்படும் என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் கூறியுள்ளார். அனைத்து மக்களுக்கும் தரமான கல்வி மற்றும் சுகாதார சேவைகள் கிடைப்பது உறுதி செய்யப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். திருச்சி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் நேரிட்ட சாலை விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூன்று பெண்கள் உட்பட ஐந்து பேர் உயிரிழந்துள்ளனர். தமிழகத்தில் நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல் உட்பட பல்வேறு பகுதிகளில் அடுத்த ஆறு நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா மியான்மர் எல்லைப்பகுதி வழியாக போதைப்பொருள் கடத்தப்படும் முயற்சிகளை போதைப்பொருள் தடுப்பு வாரியம் முறியடித்துள்ளது. ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவை குறிவைத்து உக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் இந்தியர் ஒருவர் உட்பட நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் மோகன் பகான் அணி ஈஸ்ட் பெங்கால் அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் டிராவில் முடிந்தது. காசி தில்லி அணிகளுக்கு இடையேயான மற்றொரு ஆட்டம் கோல் எதுவுமின்றி டிராவில் முடிந்தது. ஸ்லோவேனியா ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் சதீஷ்குமார் கருணாகரன் பட்டம் வென்றார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
3: வானலைகளில் தவழ்ந்து தேனொலியாய் நிகழ்ச்சிகள் தந்து என்றென்றும் உங்களுடன் இணைந்து நிற்பது உங்கள் பண்பலை, அதுதான் குமரி பண்பலை 101.
4: இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 8:02. தென்குமரித்தி நிலையில் இனி வடசேரி உழவர் சந்தையில் இன்றைய காய்கறி விலை விபரம். நாட்டு கத்தரிக்காய் கிலோ ஒன்றுக்கு 80 ரூபாய், கத்தரிக்காய் சாதாரகம் 50 ரூபாய், நாட்டு வெண்டைக்காய் 45 ரூபாய், வெண்டைக்காய் பச்சை 30 ரூபாய், நாட்டு தக்காளி கிலோ ஒன்றுக்கு 50 ரூபாய், ஆப்பிள் தக்காளி 58 ரூபாய், நாட்டு மிளகாய் 75 ரூபாய், நாடன் மிளகாய் 200 ரூபாய், சீனி அவரைக்காய் கிலோ ஒன்றுக்கு 45 ரூபாய், வெள்ளரிக்காய் 18 ரூபாய், பாகற்காய் 60 ரூபாய், இஞ்சி 160 ரூபாய், உருளைக்கிழங்கு 35 ரூபாய், சேனை கிழங்கு 45 ரூபாய், பல்லாரி கிலோ ஒன்றுக்கு 30 ரூபாய், கேரட் 80 ரூபாய், முட்டைகோஸ் 38 ரூபாய், வாழைக்காய் 10 இனம் 50 ரூபாய், முருங்கைக்காய் 10 இனம் 35 ரூபாய், சின்ன வெங்காயம் கிலோ ஒன்றுக்கு 70 ரூபாய், பூசணி 22 ரூபாய், தடியங்காய் 15 ரூபாய், மரவள்ளி 40 ரூபாய், புளி 140 ரூபாய், புடலை 65 ரூபாய், பீன்ஸ் 145 ரூபாய், சௌசௌ 55 ரூபாய், தட்டை பயிறு 45 ரூபாய், பீட்ரூட் 55 ரூபாய், முள்ளங்கி 45 ரூபாய், எலுமிச்சை 200 ரூபாய், நார்த்தங்காய் 40 ரூபாய், காலிஃபிளவர் 50 ரூபாய், தேங்காய் குடுமியுடன் 47 ரூபாய், குடுமி இல்லாத தேங்காய் 50 ரூபாய், வாழை இலை ஒரு பூட்டு 15 ரூபாய், மல்லிக்கீரை 90 ரூபாய், புதினா 70 ரூபாய், பால் சேம்பு 75 ரூபாய், வழுதலங்காய் 70 ரூபாய், கோவைக்காய் 68 ரூபாய், சுரைக்காய் 25 ரூபாய், காராமணி 50 ரூபாய், கறிவேப்பிலை 45 ரூபாய். இனி பழங்களின் விலை விபரம். நேந்திரன் வாழைப்பழம் கிலோ ஒன்றிற்கு 50 ரூபாய், பப்பாளி 30 ரூபாய், நெல்லிக்கனி 60 ரூபாய். காய்கறிகள் மற்றும் பழங்களின் விலை விபரம் அறிந்தோம். இனி நெல் விலை விபரம். அரசு கொள்முதல் நிலையங்களில்

திருப்பதி சாரம் மூன்று நல்லறகத்தின் குறைந்தபட்ச ஆதார விலை குவிண்டால் ஒன்றுக்கு 2500 ரூபாய். உள்ளூர் சந்தையில் திருப்பதி சாரம் மூன்று நல்லறகத்தின் விலை குவிண்டால் ஒன்றுக்கு 1700 ரூபாய். இனி குமரி மாவட்ட முக்கிய அணைகளின் நீர்மட்ட விவரம். இன்று காலை நிலவரப்படி பேச்சுப்பாறை அணை 23.11 அடி, பெருஞ்சாணி அணை 25.20 அடி, சிற்றாறு 1 5.12 அடி, சிற்றாறு 2 5.22 அடி, பொய்கை அணை 16 அடி, மாம்பழத்துறையாறு அணை 16.57 அடி. அணைகளின் நீர்மட்ட விவரம் அறிந்தோம். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை மணி 8:30 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம்.

0: பக்கவாதம் மற்றும் முதுகு தண்டுவட பாதிப்பினால் நடக்க இயலாதவர்களை நடக்க வைக்கவும்.
1: குமரி மாவட்டத்தில் முதல் முறையாக சர்க்கரை நோய் பாதிப்பினால் வரும் கை கால் மரத்து போதல் மற்றும் காந்தல் இவற்றில் இருந்து மீண்டு வர உதவும்.
0: நியூரோ மொபிலைசேஷன் மற்றும் போடியாட்ரி மூவ்மெண்ட் தெரபி சிகிச்சை பெறவும் ஓர் அரிய வாய்ப்பு.
1: இம்மாதம் முழுவதும் நியூரோ மூவ்மெண்ட் ரீஹாப் மருத்துவ முகாம்
0: தடிக்காரன் கோணம் ஏஜே நியூரோ ரீஹாப் சென்டரில் நடைபெறுகிறது. போன் 9442077704.
1: ஏஜே நியூரோ ரீஹாப் சென்டர், தடிக்காரன் கோணம். காமராஜ் தொழில்நுட்ப கல்லூரி பழவிளை நாகர்கோவில்
2: அரசு உதவி பெறும் இக்கல்லூரியில் சிவில், மெக்கானிக்கல், ட்ரிபிள்
1: இசிஇ, ஆட்டோமொபைல் பட்டய படிப்புடன் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி, எக்ஸ்ரே டெக்னாலஜி பயிலும் வாய்ப்பு.
2: அரசு சலுகைகள், விடுதி வசதி, பேருந்து வசதி,
1: ஆசிரியர்கள் வழிகாட்டுதலுடன் வேலை வாய்ப்பும் பெற அழையுங்கள்.
2: 0465225390.
3: நம்ம ஊர் ரோட்ல டிரைவ் பண்றதுக்கான அதிகமான மைலேஜ் இருக்கிற காரா பாத்துட்டு இருக்கீங்களா? அப்ப உங்களுக்கான ஒரே சாய்ஸ் பவர்ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் சூப்பர் ஹைபிரிட் மைலேஜ் இருக்கிற டொயோட்டா அர்பன் க்ரூசர் ஹைரைடர் தாங்க. ஆமாங்க, இதுல ஃபுல் டேங்க் ஃபியூவல் போட்டுட்டு உங்களால 1200 கிலோமீட்டர் வரை டிரைவ் பண்ண முடியும்.
4: அட்வான்ஸ்ட் ஹைபிரிட் டெக்னாலஜி, சைலன்ட் ஸ்மூத் பெர்ஃபார்மன்ஸ், லக்ஸரி கம்ஃபர்ட் எல்லாமே ஒரே SUV-ல. 2025 மாடலுக்கு அட்டகாசமான ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்கு.
5: மேலும் விவரங்களுக்கு ஆனமலை டொயோட்டா நாகர்கோவில் கால் 7373035400.
6: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
7: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
6: 0% வட்டியில் ECEMI-யுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
7: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
8: வீட்ல இருந்து போன் வந்துச்சு, அப்பா ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காங்களாம்.
9: பதட்டப்படாத, நீ உடனே கிம்ஸ் ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போ. அங்க ICU and கிரிட்டிக்கல் கேர்ல 24 மணி நேரமும் அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள் இருக்கிறதுனால சரியான நேரத்துல சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்குது.
8: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
10: உங்கள் டிஜிமார்ட்டின் கோடைக்கால சிறப்பு சலுகை விற்பனை.
11: உலக தரம் வாய்ந்த அழகிய வேலைப்பாடுகளுடன் கூடிய மரக்கட்டில், சோஃபா, மெத்தை, டைனிங் டேபிள்கள்,
10: வரவேற்பறையை அலங்கரிக்கும் கலை நயமிக்க மர சிற்பங்கள், வால் கிளாக்குகள், பூக்கூடைகள், கண்ணை கவரும் ஓவியங்கள், கிஃப்ட் பொருட்கள் வாங்கிட வாருங்கள்
12: டிஜிமார்ட். இது உங்கள் டிஜிட்டல் பார்ட்னர்.
10: ஸ்டேடியம் எதிரில் நாகர்கோயில்
12: மற்றும் அண்ணா சிலை அருகில் பேலஸ் ரோடு தக்கலை.
13: டிஜிமார்ட் பர்னிச்சர் அண்ட் டெக்கர், வாட்டர் டேங்க் ரோட், நாகர்கோயில்.
14: கல்லீரல், கணையம், குடல் இறைப்பை நோய்களுக்கான தனி சிறப்பு மருத்துவமனை
15: ஜான் கேஸ்ட்ரோ மருத்துவமனை இப்போது நாகர்கோவிலில்.
14: கல்லீரல், கணையம், வயிறு சம்பந்தப்பட்ட வலிகள், புற்றுநோய்கள், மஞ்சள் காமாலை, மூல நோய்களுக்கு
15: உலக தரம் வாய்ந்த நவீன மேம்பட்ட கருவிகளுடன் லேசர் மற்றும் நுண்துளை சிகிச்சை மூலம் வெகு விரைவில் நலம் பெற
14: ஜான் கேஸ்ட்ரோ ஹாஸ்பிடல், MS ரோடு, வடசேரி, நாகர்கோவில்.
15: போன் 7358737358.
16: நேர்களே, நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை மணி 9:02 குமரி பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் RKG-யின் வசந்த அழைப்பு.
17: SS நாயுடு மருத்துவமனை, தாய்மையின் இனிய தொடக்கம் மற்றும் அந்தரங்க பாலியல் ஆரோக்கியம் ஒரே இடத்தில். ரயில்வே நிலையம் அருகில் மகளிர் மற்றும் மகப்பேறு சிகிச்சை குறைந்த செலவில். SS நாயுடு மருத்துவமனை, இடலாக்குடி, நாகர்கோவில்.
18: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
19: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
2: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.

0: இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 8:30.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
4: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிறங்கா சைபால், இதயில் அடையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்
2: சைபால்.
5: யூதேயா மலைப்பகுதி, ஒரு பெரிய கூட்டம். இயேசுநாதர் பேசிகிட்டு இருக்கிறார். அப்போது பிரம்மாண்டமான துலாக்கோல் ஒன்றை அந்த ஜனங்களுக்கு காட்டுறார். அது மாதிரி ஒரு தராசை அந்த மக்கள் முன்ன பின்ன பார்த்ததே இல்லை. அவ்வளோ பெரிய தராசு. இந்த உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் அந்த தராசில் வச்சு எடை போடுறார் அவர். அந்த பெரிய தராசு ஆகாயத்திலிருந்து தொங்க விட்டது மாதிரி இருக்குது. அந்த தராசில் ஒரு பக்கத்து தட்டில் அந்த யூதேயா மலைப்பகுதியில் கண்ணுக்கு தெரிஞ்ச அத்தனை பொருள்களையும் எடுத்து வைக்கிறார். மலைச்சாரலில் வளர்ந்துருக்கிற ஆலிவ் மரங்களையெல்லாம் எடுத்து அதில் வைக்கிறார். மலையடி வாரத்தில் மேய்ஞ்சிக்கிட்டு இருந்த ஆட்டு மந்தைகளையெல்லாம் அதில் தூக்கி வைக்கிறார். அது வரைக்கும் தோண்டி எடுக்கப்பட்ட தங்கத்தை எல்லாம் அங்கே வைக்கிறார். உலகத்தில் உள்ள விலை உயர்ந்த பொருள்களையெல்லாம் வைக்கிறார். இவ்வளவும் இடது பக்கத்தட்டிலேயே வைக்கிறார். மக்கள்லாம் ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதை இன்னொரு தட்டில் வைக்கிறதுக்கு மீதி எதுவுமே இல்லையே, எல்லாத்தையும் இந்த பக்கத்து தட்டிலேயே வச்சுக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறது அவங்களுடைய சந்தேகம். அவங்களாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறாங்க. உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் ஒரு பக்கத்தட்டிலேயே வச்சாச்சு, அவ்வளவையும் ஈடுகட்டுற அளவுக்கு அடுத்த பக்கத்து தட்டில் என்னத்தை வைக்க முடியும்? எல்லாரும் ஆவலோடு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இயேசுநாதர் அப்படி சுற்றுமுற்றும் பார்க்குறார். அங்கே பக்கத்தில் இருந்த ஒரு சின்ன குழந்தையை எடுத்து வலது பக்கத்து தட்டில் வைக்கிறார். அவ்வளவுதான், இடது பக்கத்தட்டு ஆட ஆரம்பிச்சுது, மெதுவாக மேலே போக ஆரம்பிச்சுது, ரொம்ப ரொம்ப உயரத்துக்கு போயிட்டுது. அதிலிருந்த பொருள்லாம் கீழே விழுந்துருமோன்னு நினைக்கிற அளவுக்கு ஆயிட்டுது. எல்லாரும் ஒன்றும் புரியாமல் இயேசு பெருமான் முகத்தை பார்க்குறாங்க. அவர் சொல்கிறார், ஒருத்தன் வந்து தன்னுடைய ஆன்மாவுக்கு கேடு விளைவித்து உலகம் பூராவையும் தனதாக்கி கொள்றதுனால அவனுக்கு வரக்கூடிய பயன் என்ன? ஒருத்தன் தன்னுடைய ஆன்மாவுக்கு ஈடாக எதை கொடுத்துட முடியும் அப்படிங்கிறார். இந்த சம்பவத்திலிருந்து நாம் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் விட அதிக விலையுடையது எதுன்னு கேட்டால் அது மனிதனின் ஆன்மா தான் அப்படிங்கிறத இந்த சம்பவம் மூலமாக அவர் ஜனங்களுக்கு எடுத்து காட்டுறார். இன்றைக்கி நாம் படுற கவலைகளுக்கெல்லாம் என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? மனிதனுடைய மதிப்பு மனுஷனுக்கு இன்னும் தெரியல, அதை இன்னும் அவன் சரியாக புரிஞ்சிக்கல, அதுதான் காரணம். இப்போல்லாம் உலகத்தில் அங்கே இங்கே நடக்கிற சம்பவங்களை பார்த்தா மனித உயிர் ரொம்ப மலிவாக போயிட்டுதே அப்படிங்கிற நினப்பு தான் வருது. சமீபத்தில் பத்திரிகையில் ஒரு நகைச்சுவை துணுக்கு. அது என்னென்னா, ஒரு ராஜா காட்டுக்கு வேட்டைக்கு போயிட்டு திரும்பி வந்துக்கிட்டு இருக்கிறார். அப்போது கூட வந்துக்கிட்டு இருக்கிறவங்கக்கிட்ட விசாரிக்கிறார். அமைச்சர் இருக்காரா அப்படிங்கிறார் ராஜா. இதோ இருக்கேன் அப்படிங்கிறார் அமைச்சர். சரி, சேவகர் இருக்காரா அப்படிங்கிறார். இதோ இருக்கேங்கிறார் இன்னொரு பக்கத்தில் இருந்து அவர். தளபதி இருக்கிறாரான்னு கேட்குறார். இதோ இங்கே இருக்கிறேங்கிறார் அவர். அப்பாடா, அப்படின்னா நான் சுட்டது கரடியை தான் அப்படிங்கிறார் ராஜா. மனிதன் உயிர் மேல மன்னருக்கு எவ்வளவு அக்கறை பாத்தீங்களா?
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்
4: முகத்தில்.

நேர்களே, நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை மணி 9:02 குமரி பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜி நேயின் வசந்த அழைப்பு.

0: நகரி பண்பலை நூற்றொன்றின் நேயர்களுக்கு இனிய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர் ஆர்கேஜி நே.
1: நேரம் 8:36. குமரி பண்பலை நூற்றொன்றில் இனி கே கே எக்ஸ்பிரஸ்.

0: கே எக்ஸ்பிரஸில் நேயர்கள் கேட்டது ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் ஹரிஹரன், ஸ்வேதா மோகன் மற்றும் சின்மயி குரல்களில் கோ திரைப்பட பாடல்.
1: மாஷா ஃபர்னிச்சர் லேண்டிங்
2: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
1: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐயுடன் ஃபர்னிச்சர் வாங்கிட மாஷா ஃபர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
2: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
3: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
4: Pontius Lee Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoyil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
5: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட angiogram, angioplasty, open heart surgery, pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Pontius Lee Super Speciality Hospital.
0: நேர்களே, நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று முற்பகல் மணி 11:02 குமரி பண்பலையுடன் பாடுவோர் பாடலாம் நேரலை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன் கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் குழு குழு ஏசி மேளா.
6: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
7: பிரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
8: ஆகாஷ்வாணி தனது 90th கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக அகில இந்திய வானொலி குமரி பண்பலை 101 மாவட்ட அளவில் கல்லூரி மாணவர்களுக்கான பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, வினாடி வினா போட்டி நடத்த உள்ளது.
9: நாகர்கோவில் தேத்தி இந்து கல்வியல் கல்லூரியில் இம்மாதம் 19th செவ்வாய்க்கிழமை காலை 9 முதல் போட்டிகள் ஆரம்பமாகும்.
8: போட்டியில் கலந்து கொள்ள ஆர்வமுள்ள மாணவர்கள் தங்களுடைய பெயர் மற்றும் கல்லூரி சார்ந்த விவரங்களை 9442430243 என்ற வாட்ஸ்அப் எண்ணில் பதிவு செய்யவும்.
9: பேச்சு போட்டிக்கான தலைப்பு ஆகாஷ்வாணி வளர்ந்து வந்த பாதை. கட்டுரை போட்டியின் தலைப்பு
8: வானொலி ஒரு வரப்பிரசாதம்.
9: வினாடி வினாவின் மைய கருத்து
8: ஆகாஷ்வாணி இன்று வரை. வெற்றி பெறும் மாணவர்களுக்கு பரிசுகள் காத்திருக்கின்றன.
9: போட்டி பற்றிய மேலும் விவரங்களுக்கு காலை 10 முதல் மாலை 6 வரை 9442430243 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.
0: தொடர்வது வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி சென்னை அஞ்சல்.

0: ஆகாஷ்வாணி. மங்கையர் போற்றும் மகத்தான வானொலி. ஆயிரம் ஆயிரம் தொழில்நுட்பங்கள் வந்தாலும் தகவல் தொழில்நுட்பத்தின் முன்னோடியாய் திகழும் வானொலியின் சேவை அளப்பரியது. தொலைத்தொடர்பு சாதனங்கள் இல்லாத காலத்திலும் காற்றின் ஒளியாய் நம் காதுகளுக்கு பல்வேறு செய்திகளை தந்த பெருமை வானொலியை சேரும். வானொலி என்றதும் நம் எண்ண ஓட்டத்தில் எண்ணிலா நினைவின் அலைகள். குரலுக்குரியவர் உள்ளிருக்கிறாரோ என எட்டி பார்த்த பேதமை பிழைகள். இயலிசை நாடகம் எனும் முப்பெரும் கலைகள். மங்கள இசை, சிறுவர் பூங்கா, மாநில செய்திகள், இன்று ஒரு தகவல், நேயர் விருப்பம், மகளிர் மட்டும் என மங்கையரை கட்டி போட்ட வானொலி வலைகள். உண்ணும் போதும் உறங்கும் போதும் எழுதும் போதும் படிக்கும் போதும் பிரியாமல் உடனிருந்த நிலைகள். இவை அனைத்தும் மறவோமா என்கின்றனர் மங்கையர். மங்கையர் போற்றும் மகத்தான வானொலி. வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. இது நம் மங்கையரின் அனுபவ பகிர்வு அல்ல, உணர்வு பகிர்வு.
1: வானொலி கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஊட்டி எஃப்எம் நேயர் கீழ்கோடப்பம் வந்து பேரட் ரோஸ்லின்னு பேசுறேன். எனக்கு சின்ன வயசுல இருந்தே வானொலி கேட்கும் பழக்கம் இருக்கு. ஏன்னா நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே ஒரு கிராமம். அந்த டைம்ல வந்து டிவி எல்லாம் அதிகமா இல்லாத நேரம், அதனால அதிகப்படியாக வந்து வானொலி தான் நான் கேட்டுட்டே இருப்பேன். ஊட்டி வானொலி வந்து தொடங்கி 1994 தொடங்கி இருக்காங்க. இது நான் வந்து 1996 வருஷத்திலிருந்தே எஃப்எம் கேட்டுட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமா இந்த ரேடியோ கேட்டுட்டு இருக்கேன். ரொம்ப பிடிச்ச நிகழ்ச்சின்னா எண்ணங்களின் வண்ணங்கள். அந்த எண்ணங்களின் வண்ணங்கள் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பை கொடுப்பாங்க. அதுக்கு ஒவ்வொரு நேயர்களோட கருத்துங்களும் வித்தியாசமா இருக்கும். அந்த தலைப்பை வந்து ஒவ்வொரு நாளும் சிந்திக்கிற மாதிரி மக்களுக்கு பயனுள்ளதான தலைப்பாகவும் இருக்கும். அப்புறம் வந்து நேயர் விருப்பம் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் வந்து டாக்டர்ஸோட பேட்டி, அப்புறம் புதன்கிழமை தோறும் வந்து ஒலிபரப்பாகிற அதிசய பயணம் நிகழ்ச்சி, அதுவும் ரொம்ப பிடிக்கும். வானொலி கேட்கறதுனால நியூஸ் எல்லாம் அப்பப்போ நாட்டுல நடக்கிற நியூஸ், நம்ம காலநிலை மாற்றம் எல்லாமே கேட்டுட்டே இருக்கிறோம். வேலைக்கிழமை தோறும் சாயந்தரம் ஒலிபரப்புறாங்க பாட்டுக்கு பாட்டு நிகழ்ச்சி, அப்புறம் விவசாய நிகழ்ச்சிகள், செய்தி எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை பிடிக்கவில்லைன்னு சொல்ற நிகழ்ச்சி எதுவும் இல்லை, எல்லாமே பிடிச்ச நிகழ்ச்சி தான். கவிஞர் வைரமுத்து அவர்கள் வானொலி பற்றி ஒன்னு சொல்லியிருப்பாங்க, வானொலி கேட்கும் நேரம் நம் வாழ்வில் உன்னதமான நேரம்னு. உன்னதமான நேரம் மட்டும் இல்ல, இந்த கைத்தொழில் செய்யவங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கிறது இந்த வானொலி தான். வேலை செய்ய சலிப்பே தெரியாது, வேலை செய்யறதுக்கு உற்சாகத்தை கொடுக்கறதும் இந்த வானொலி தான். மார்க்கோனி கண்டுபிடிச்ச இந்த வானொலி நம்ம இந்தியாவில ஒலிபரப்ப தொடங்கி 90 ஆண்டுகளே நிறைவடைந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 4 தலைமுறையை கண்டுள்ள இந்த வானொலி மார்க்கண்டேன் மாதிரி என்றும் இளமையுடன் இன்னும் பல 100 ஆண்டுகள் வாழ்ந்து வளர வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். நன்றி.
2: வணக்கங்க, என்னோட பேரு கலைவாணி. வானொலிக்கு 90 நிகழ்ச்சியில பேசுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலா வானொலிங்கிறது நம்ம வாழ்க்கையில ரொம்ப ஒரு இன்றியமையாத ஒரு விஷயம். என்னோட சைல்ட்ஹுட்ல இருந்தே நான் வந்து நிறைய வந்து ரேடியோஸ் வந்து தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருப்பேன். நான் வந்து பிறந்து வளர்ந்ததெல்லாம் சென்னையில. ஸோ அங்க வந்து இந்த விவித் பாரதி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்கூல் கரெக்டா வந்து இந்த 8:40 அந்த டைம்ல வந்து அதுல ஒரு மியூசிக் ஒன்று வரும். அந்த மியூசிக் கேட்கும் போது நாங்க யூனிஃபார்ம் எல்லாம் மாட்டிட்டு செருப்பெல்லாம் மாட்டிட்டு தபதபன் ஓடுவோம். அந்த மியூசிக்கை கேட்டாலே அந்த ஒரு ஹரிபரி எங்க இருந்து வருதுன்னே தெரியுது. ஐயோ டைம் ஆயிடுச்சு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு டோன் என்னோட லைஃப்ல நான் மறக்க முடியாத ஒரு விஷயம். அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் காலம் மாறிச்சு. அப்புறம் நம்ம எஃப்எம்க்கு மாறணும், ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன். ஸோ அதுலாம் மாறினா என்ன ஆகுனா நிறைய லேட்டஸ்ட் சாங்ஸ் எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பழைய பாடல்கள், ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். அப்ப நம்ம அப்ப ரிலீஸ் ஆன படங்கள்லாம் வந்து எஃப்எம்ல எல்லாம் கேட்டுட்டு இருப்போம். ஆனா வந்து வானொலி வந்து இப்ப வரைக்குமே பாரம்பரியத்தை வந்து அவங்க கரெக்டா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஜனங்களுக்கு வந்து எது தேவையோ, என்ன மாதிரி விஷயங்கள் அவங்க வந்து லைஃப்ல முக்கியமோ, அதுக்கு இன்னைக்கு வரைக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து, வெறும் பொழுதுபோக்கா மட்டும் இல்லாம ஒரு மருத்துவ குறிப்புகளா இருக்கட்டும், ஒரு இப்ப சமீபத்தில் நடக்கிற விஷயங்கள், இப்போ எலெக்ஷன் கூட நடந்துச்சு அதுக்கான அவேர்னஸ் கொடுக்கறது, அதுக்கப்புறம் ஏதாவது இயற்கை பேரழிவுகள் வரும்போது அதுக்கான அவேர்னஸ் கொடுக்கறது, அப்புறம் குழந்தைங்களுக்கு வந்து எந்தெந்த டைம்ல வந்து தடுப்பூசி போடணும், எங்கெங்க வந்து முகாம்லாம் நடக்குது, கர்ப்பிணி பெண்கள், அப்புறம் வந்து முதியவர்களுக்கு எல்லாம் வந்து எங்கெங்கெல்லாம் வந்து ஊட்டச்சத்து மாத்திரைகள்லாம் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரியான

0: இங்கெல்லாம் வந்து நம்ம நிறைய வானொலி மூலமா தெரிஞ்சுக்க முடியுது. அதுக்குன்னு வந்து குறிப்பிட்ட எக்ஸ்பர்ட்டுங்களை வந்து கூட்டிட்டு வந்து அவங்க பேச வைக்கிறாங்க. பர்டிகுலரா அந்த டாக்டர் அதுல வந்து ரொம்ப வந்து எக்ஸ்பீரியன்ஸா இருக்கிறவங்களை வந்து பேசும்போது அது வந்து நமக்கு ஈஸியா புரியுது. பொதுமக்களுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கத்தோட தான் வந்து வானொலி இப்ப வரைக்குமே செயல்பட்டு இருக்கு. சோ என்ன நான் வந்து ரொம்ப ரசிச்சு கேட்கிற விஷயங்கள் அப்படின்னா வந்து பொழுதுபோக்கு அம்சம் அப்படின்னு பார்த்தா நினைவில் ஒரு பாடல், அதாவது நமக்கு மனசு பிடிச்ச பாட்டை வந்து நம்ம சின்ன வயசுல கேட்டு ரசிச்சிருப்போம். அதுக்கு பொருத்தமான நம்மளோட லைஃப்ல நடந்த நிகழ்வுகளை வந்து அந்த பாட்டோட மிங்கிள் பண்ணி நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணுவாங்க. சோ அதை கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நம்மளே ரொம்ப பர்சனலா ஃபீல் பண்ணுவோம் அந்த மாதிரி எல்லாம் கேட்கும் போது. அதுக்கப்புறம் நேயர் விருப்பம். நேயர் விருப்பம் வந்து ஒவ்வொரு நேயர்களுக்கும் வேற வேற மாதிரியான பாடல்கள்லாம் பிடிக்கும். நானும் அதுல பேசியிருக்கேன், போன்ல பேசியிருக்கேன். நானும் எனக்கு மனசு பிடிச்ச பாடல் கேட்டிருக்கேன். சோ அந்த பாடல் வந்து எஃப்எம்ல உடனே இன்ஸ்டன்டா கேட்கும் போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நம்ம வாய்ஸும் வந்து ரேடியோல வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து டீ கடை பேச்சுன்னு சொல்லுவாங்க. டீ கடை பேச்சு என்னன்னா வந்து ரொம்ப கலோக்கியலாவும் பேசுவாங்க, மத்ததெல்லாம் ரொம்ப தூய தமிழ்ல இருக்கும், பட் இது வந்து ரொம்ப கலோக்கியல் லாங்குவேஜ்ல ஜாலியா நம்ம டீ கடையில உட்காந்துட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸோட அரட்டை அடிக்கிற மாதிரியான ஒரு நிகழ்ச்சி அது. அதுல அப்படியே வந்து அப்ப நடக்கிற நாட்டு நடப்பு விஷயங்களையும் உள்ள கொண்டு வந்திருப்பாங்க. சோ அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் ஹலோ ஓட்டி, நான் சொன்ன மாதிரி டாக்டர்ஸ் ப்ரோக்ராம் அது. நேர்கள் வந்து நேரடியா டாக்டர் கிட்டே பேசுவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் உடல் ரீதியா நிறைய பிரச்சனைங்க இருக்கும், நேரடியா டாக்டரை போய் கேட்க முடியாத விஷயங்களும் கூட இருக்கும். ஆனா இந்த ஹலோ ஓட்டி வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. டேரக்டா நம்ம டாக்டர்ஸ் கிட்டேயே ஃப்ரீயா மனசு விட்டு பேசிடலாம், உடனே நமக்கு இன்ஸ்டன்டா ரிசல்ட்டும் கிடைச்சிரும், நம்ம என்ன ஃபாலோ பண்ணணுங்கிறத உடனே சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் சட்டம் அறிவோம்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. அது என்னன்னா வந்து நிறைய பேருக்கு நமக்கு எல்லாம் சட்ட நுணுக்கங்கள் நமக்கு தெரியாது. நம்ம வீட்டுல பக்கத்துல இருக்கவங்க அவங்களா வந்து ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை பண்ணிட்டு இருப்பாங்க, நாள் கணக்கா அந்த பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கும். ஆனா அதுக்கு நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணணும், நம்ம என்ன மாதிரியான கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணணும், சோ இந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்ப ரொம்ப பொதுமக்களுக்கு எளிமையா புரியுற மாதிரி வந்து சட்ட நிபுணர்கள் வந்து பேசுவாங்க. அது ரொம்ப அழகா இருக்கும். அப்புறம் ஒரு பட பாடல்னு சொல்லிட்டு போடுவாங்க. ஆக்சுவலா வந்து ஒரு சில படங்கள்ல ஒரு பாட்டு மட்டும் தான் இருக்கும், ஆனா நிறைய படங்கள்ல பாத்தீங்கன்னா எல்லா பாடல்களுமே ரொம்ப அருமையா இருக்கும். அந்த மாதிரி எந்த பாட்டுமே, இப்ப உதாரணத்துக்கு காசின்னு ஒரு படம் இருக்கு, அதுல பாத்தீங்கன்னா அந்த அஞ்சு பாட்டுமே ரொம்ப அற்புதமான பாடல்கள், நம்ம இதயத்துக்கு ரொம்ப நெருக்கமான பாடல்கள். சோ அந்த மாதிரி ஒரு பட பாடல அந்த மாதிரி போடுவாங்க. எல்லா சாங்ஸுமே வந்து நம்ம வீட்டுல ஆடியோ கேசட் போட்டு பிளே பண்ற மாதிரி அந்த சின்ன வயசுல அந்த ஞாபகம் வரும். அப்புறம் குறிஞ்சி தென்றல், உலாவரம் தென்றல், அப்புறம் இந்த காலையில இயற்கையின் மொழின்னு ஒரு ப்ரோக்ராம் போடுவாங்க. அது வந்து ஊட்டியில இருக்கிற முக்கியமான வித்தியாசமான மரங்கள், பறவைகள், விலங்குகள், அதை பத்தியான விஷயங்கள் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். எல்லாருக்குமே அது தெரியாது, நம்ம காட்டுக்குள்ள போய் பார்க்க போறது இல்ல. சோ ஊட்டி வந்து ஒரு அற்புதமான ஒரு இடம், அதை நம்ம எந்த அளவுக்கு நம்ம காப்பாற்றணும் அப்படிங்கறத வந்து இந்த இயற்கையின் மொழி நிகழ்ச்சி மூலமா நான் கேட்டு தெரிஞ்சுக்குவேன். அதுக்கப்புறம் அந்த 5 மினிட்ஸ் நலமுடன் வாழ இந்த மாதிரி ப்ரோக்ராம்ல வந்து சின்ன சின்ன டிப்ஸ் கொடுப்பாங்க, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்புறம் உணவே உண்ணதுன்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்குங்க. அதுல வந்து எப்படின்னா நம்ம டயட், நிறைய பேர் வந்து இப்ப சாப்பாடு விஷயத்துல கண்டுக்கிறதே இல்லை, இஷ்டத்துக்கு அடிச்சு லைஃப் ஸ்டைலே வந்து அவங்க வந்து டோட்டலா மாறி போச்சு இப்ப இருக்க ஜெனரேஷன். சோ இந்த உணவே உன்னதம் ப்ரோக்ராம் வந்து நம்ம என்ன மாதிரி சாப்பிடணும், எவ்வளவு எடுத்துக்கணும், அந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப நுணுக்கமா சொல்லி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் நுட்பம் கற்பன்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. அதுல என்னன்னா வந்து நமக்கு இப்ப அப் டு டேட்ல என்னென்ன ஆப் எல்லாம் இருக்கு, நம்ம முக்கியமா சோசியல் மீடியால எவ்வளவு அவேர்னஸா இருக்கணும் அப்படிங்கறத வந்து ரொம்ப அழகா அதுக்கான நிபுணர்களை வச்சு சொல்லிக் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த குவா குவா வாத்துக்கள் எல்லாம் கேட்டிருக்கேன் நானு, சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் வந்து இந்த ரைம் சொல்றது, பாட்டு பாடுறது, அதெல்லாம் ரொம்ப எனக்கு பிடிக்கும். இன்னும் நிறைய சொல்லலாங்க, நிறைய ப்ரோக்ராம்ஸ் கேட்டுக்கிட்டே தான் இருப்போம் நாங்க. சென்னையில நான் ஆயிஸ் நெஹதின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் கேட்பேன், அதுவும் ரொம்ப அழகா கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். காலையில பாத்தீங்கன்னா இந்த 7:30 மணிக்கு இன்று ஒரு தகவல், தென்காசி சுவாமிநாதன் அவர்கள் வந்து ஒரு குட்டி கதையும் சொல்லி அது ஒரு காமெடியா முடிப்பாரு. அதுக்கு வந்து அடிக்ட் ஆகாதவங்க யாருமே இருக்க முடியாது, சோ அவ்வளவு அருமையா இருக்கும். அதே மாதிரி வந்து வரலாற்று சிறப்புமிக்க நாடகங்கள்லாம் வந்து போடுவாங்க. அப்புறம் ஒளிச்சித்திரம் சொல்லிட்டு சின்ன வயசுல வந்து, அதாவது மொத்தமா ஒரு படத்தை வந்து 3 hours படத்தை நமக்கு ஒரு மணி நேரத்துல வந்து டோட்டலா கதை சொல்லி ஃபுல்லா முடிச்சிருவாங்க, அதுவும் கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். என்னை விட்டா நான் பேசிக்கிட்டேதாங்க இருப்பேன். எனக்கு வானொலி பத்தி நீங்க ஏதாவது பேசணும்னு சொன்னீங்கன்னா அவ்வளவு பேசுவேன், ஏன்னா என்னோட லைஃப்ல வானொலி வந்து அவ்வளவு என் கூட வந்து டிராவல் பண்ணிருக்கு. சோ இந்த வாய்ப்பு கொடுத்த ஊட்டிஎஃப்எம்க்கு ரொம்ப நன்றி. மேன்மேலும் வானொலி வந்து வளரணும், 90 வருடங்கள் இல்ல 900 வருடங்கள் இது போய்கிட்டே இருக்கணும், சேவைகள் தொடரணும், பொதுமக்களும் தொடர்ந்து வானொலியை கேட்டு பயன்பெறணும்.
1: வணக்கங்க, என் பேரு வசந்தி. இன்னைக்கு கூட வந்து அந்த 20-30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு கேட்ட ஒரு விஷயங்களை அதனுடைய விருப்பம் வந்து எங்களுக்கு வந்து குறையாம இன்னமும் எங்க கையில மொபைல்ல அந்த ரேடியோ வந்து நாங்க கேட்டுட்டு இருக்கோங்க. அதன் மூலமா ரேடியோ வந்து எங்கள ஒரு விஷயமா வந்து ரேடியோ இருக்குதுன்னு சொல்ல முடியும். நிறைய நிகழ்ச்சிகள் வந்து நான் விரும்பி கேட்ட நிகழ்ச்சிகள் இருக்குங்க. அதுல வந்து குறிப்பிட்டு நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னா நேயர் விருப்பம் அந்த ஒரு ப்ரோக்ராமும், பூவையர் உலகம் சொல்லிட்டு இன்னொரு அந்த நிகழ்ச்சியும் வந்து நான் விரும்பி கேட்குவேன். இன்னொரு நிகழ்ச்சியை நம்ம சொல்லணும் அப்படின்னு பூவையர் பூங்கா, இன்னொன்னு வந்து ஹாய் ஸ்நேகிதே. இந்த ப்ரோக்ராம்ல எல்லாமே பெண்கள் வந்து எப்படி அவங்க வந்து அவங்களுடைய வாழ்க்கையில வந்து எவ்வளவு விதமான பிரச்சனைகளை வந்து அவங்க பார்த்துட்டு வந்திருக்காங்க, அந்த பிரச்சனைகளை தாண்டி அவங்க எப்படி வந்து அதை சக்சஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு நிறைய விஷயங்களை சொல்லும் பொழுது அதை கேட்கிற எங்களுக்கு வந்து அந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப உத்வேகமா இருந்துச்சு. நிறைய யூஸ்ஃபுல்லான ப்ரோக்ராம் வந்து நிறைய இருக்குன்னு சொல்லலாம். அதுல வந்து லாசி முதல் செங்கோட்டை வரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் இருக்கு இல்லைங்களா, அந்த ப்ரோக்ராம்ல வந்து வரலாற்று நிகழ்வுகளை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கு. அது மட்டும் இல்லாம நிறைய வருடங்களுக்கு

0: முன்பாக என்னென்னலாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு புக்ல வந்து அந்த மாதிரி காரியங்கள் வந்து கொடுத்துருப்பாங்க. ஆனா நம்ம உட்கார்ந்து அது பொறுமையோட நம்மளுக்கு வந்து வாசிக்கிறதுக்கு நம்மளுக்கு அதுக்கான ஒரு பொறுமையோ டைமோ இருக்காது. இப்படி வந்து நம்ம ரேடியோ கேட்டுட்டு இருக்கும் போது ஓ இவ்வளவு விஷயங்கள் இந்த வருடத்துல இப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்கா அப்படின்னு அதை கேட்கும் போது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அதுல இருந்து எங்களுடைய பிள்ளைகள் அந்த ப்ரோக்ராம வந்து நீங்க கேட்கும் பொழுது நிறைய வரலாற்று நிகழ்வுகளை வந்து உங்களுக்கு கேட்கறதுக்கு வந்து ரொம்ப உபயோகமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் தான் வந்து எதேச்சியா அந்த ப்ரோக்ராம வந்து எனக்கு கேட்க நேர்ந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா கண்டினியூவா வந்து அந்த ப்ரோக்ராம வந்து நான் கேட்டுட்டு இருக்கேன். ஒரு தகவல் அந்த ஒரு ப்ரோக்ராம நான் வந்து விரும்பி கேட்பேங்க. அதுல வந்து என்னன்னா அப்படின்னு சொன்னா ஒரு சின்ன கதை தான், ஆனா அதுல வந்து நம்ம தெரிஞ்சுக்க கூடிய விஷயங்கள் வந்து நிறைய இருக்கு. இந்த வானொலி அப்படின்றது வந்து ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு விஷயமா தான் இன்ன வரைக்கும் மக்கள் வந்து நிறைய பேர் பாக்குறாங்க அப்படின்றது நமக்கு தெரியும். அதுலயும் வந்து எனக்கு வந்து அது ரொம்பவே ஒரு சிறப்பு மிக்க ஒரு விஷயம்னு சொல்லிட்டு சொல்லலாம். இன்னமும் 90 வருஷம் மட்டும் இல்லங்க, பல 100 ஆண்டுகளை தாண்டி வானொலி வந்து சிறந்து விளங்கணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். வானொலிக்கு வாழ்த்துக்கள்.
1: அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் மஞ்சுளா. எங்க ஊர் ஊட்டி சோலூர் என்ற கிராமம். ஆல்ரெடி 2021 எஃப்எம்ல பேசியிருக்கேன். திரும்ப எனக்கு இந்த சான்ஸ் கொடுத்ததுக்காக என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். எஃப்எம்ல நிறைய ப்ரோக்ராம் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கு. அதுல எனக்கு வந்து பிடிச்சது மகளிர் மட்டும் என்ற ப்ரோக்ராம். ஆக்சுவலா ஏன் பிடிக்குதுன்னா அதுல நிறைய லேடிஸ் வந்து அவங்களுடைய அச்சீவ்மெண்ட் பத்தி பேசுறாங்க. அவங்க அச்சீவ்மெண்ட் காரணமா இருந்த அவங்களுடைய ஹார்ட் ஒர்க், அங்க வந்த பாதைகள் பத்தி சொல்லும் போது ரொம்ப மோட்டிவேஷனா இருக்கும் எனக்கு. ஆக்சுவலி நான் வந்து ஒரு மாரத்தான் ரன்னேன். எனக்கும் என்னன்னா சின்ன வயசுல இருந்து ஒரு ஸ்போர்ட்ஸ்ல ஏதாவது போகணும்னு ஒரு ஆசையா இருந்தது. அதுக்கான சப்போர்ட் கிடைக்கல. ஆஃப்டர் மேரேஜ் குழந்தைங்கான பின்னாடி எனக்கு வந்து என்னுடைய ஹெல்த் ஃபிட்னஸ்க்காக நான் போனேன். அப்போ வந்து அங்க ஒரு கோச் சொல்லி என்னை காம்படிஷனுக்கு கூட்டி போனாங்க. அதுல ஃபர்ஸ்ட் காம்படிஷன்லயே ஐ காட் எ ப்ரைஸ். அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. திரும்ப திரும்ப பண்ணணும்னு நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணேன். அதுக்கான கஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி பலன் எனக்கு கிடைச்சது. மோர் தென் 89 மாரத்தான் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அவங்களை அச்சீவ்மெண்ட் பத்தி பேசும்போது ரொம்ப மோட்டிவேட்டடா இருக்கேன். இந்த எஃப்எம் வந்து என்னன்னா 90 இயர்ஸ் ஆகுது. ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. இன்னும் மேலும் மேலும் சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்காக கடவுளை பிரார்த்திக்கிறேன். இதுல வந்து என்னையும் கூப்பிட்டதுல வந்து ஊட்டி எஃப்எம்க்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ சோ மச்.
2: வீட்டின் விளக்காகவும் சமூகத்தின் வழிகாட்டியாகவும் சாதனையின் சிகரமாகவும் திகழும் பெண்களின் இதய துடிப்போடு இணைந்து வானொலியின் 90 ஆண்டுகால பயணத்தை நினைவு கூர்ந்த சிறப்பு நிகழ்ச்சி இது. காற்றலைகளில் மிதந்து வந்து காதுகளில் தேனாய் பாய்ந்து கவலைகளை மறக்கச் செய்து ஆறுதல் சொல்லும் வானொலி. வசந்த தூரலாய் நம் வீட்டில் வாசம் செய்யும் வர்ணஜாலமாய் இன்பச்சாரலாய் காற்றோடு கைக்குலுக்கி காதுகளில் கவிப்பாடும் காவிய வானொலி. வையம் மகிழ வாழட்டும் இன்னும் பல 100 ஆண்டுகள். நேயர்கள் இதுவரை கேட்டது வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. நிகழ்ச்சி அமைப்பு ஆர் ராஜ்குமார். அமைப்பில் உதவி எம் ராஜேஸ்வரி. படைப்பு உதகமண்டலம் வானொலி நிலையம்.

0: ஆகாஷவாணி நேரம் 9 மணி.
1: அரங்கு சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். ஸ்வீடன் பிரதமர் திரு உல்ஃப் கிறிஸ்டர்சனுடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு ஸ்வீடன் நாட்டின் உயரிய விருது வழங்கப்பட்டுள்ளதற்கு மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வாழ்த்து தெரிவித்துள்ளார். விவசாயிகள் எதிர்கொள்ளும் இடர்பாடுகளை களைவதற்கு நீர் பாதுகாப்பு முக்கிய தீர்வாக அமையும் என்று மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். ஜெனீவாவில் நடைபெறும் உலக சுகாதார கூட்டமைப்பின் மாநாட்டில் பங்கேற்பதற்காக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா சுவிட்சர்லாந்து சென்றுள்ளார். பயிர் சாகுபடி மற்றும் அறுவடையில் புதிய தொழில்நுட்பங்களை பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் திரு பிமசாணி சந்திரசேகர் வலியுறுத்தியுள்ளார். நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு நிலவுவதாக சமூக வலைதளங்களில் வெளியாகும் செய்திகள் தவறானவை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கேரள மாநில முதலமைச்சராக காங்கிரஸ் கட்சியின் திரு வி டி சதீசன் இன்று பதவியேற்கிறார். சென்னை ஆயிரம் விளக்கு தொகுதியில் முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்படும் என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் கூறியுள்ளார். அனைத்து மக்களுக்கும் தரமான கல்வி மற்றும் சுகாதார சேவைகள் கிடைப்பது உறுதி செய்யப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். திருச்சி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் நேரிட்ட சாலை விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பெண்கள் உட்பட 5 பேர் உயிரிழந்துள்ளனர். தமிழகத்தில் நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல் உட்பட பல்வேறு பகுதிகளில் அடுத்த 6 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா மியான்மர் எல்லைப்பகுதி வழியாக போதைப்பொருள் கடத்தப்படும் முயற்சிகளை போதைப்பொருள் தடுப்பு வாரியம் முறியடித்துள்ளது. ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவை குறிவைத்து உக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் இந்தியர் ஒருவர் உட்பட 4 பேர் உயிரிழந்துள்ளனர். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் மோகன் பகான் அணி, ஈஸ்ட் பெங்கால் அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் டிராவில் முடிந்தது. காசி, தில்லி அணிகளுக்கு இடையேயான மற்றொரு ஆட்டம் கோல் எதுவுமின்றி டிராவில் முடிந்தது. ஸ்லோவேனியா ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் சதீஷ்குமார் கருணாகரன் பட்டம் வென்றார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: நித்தம் நித்தம் புத்தம் புது செய்திகளுடன் உங்கள் இல்லம் தேடி வந்து ஒலிப்பது குமரி பண்பலை. குமரி பண்பலை, அது இம்மண்ணின் தேனலை.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 9:03.
0: ஆர்கேஜி நெய் வழங்கும்
3: வசந்த அழைப்பு, தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி.

0: ஆர்கேஜி நெய் வழங்கும் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஆர்கேஜி நெய்.
1: ஆஹா, செம்ம வாசனை
2: ஆர்கேஜி நெய். இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
3: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.

0: தினம் தினம் நலம் தரும் ஆர்கேஜி நெய்.
1: எப்ப பாரு அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கேஜி நெய்ல சமைச்சு கொடுத்தேன்.
2: ஆஹா, செம்ம வாசனை! அம்மா வந்திருக்காங்களா என்ன? அம்மா எங்க இருக்க?
1: அது நான் சமைச்சதுதான் சொன்னதும் ஆடி போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் ஆர்கேஜி நெய் உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கும். கூடவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் சொல்லுவோம்.
0: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
3: உங்கள் அபிமான குமரி பண்பலை 101 நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து பங்கேற்று மகிழ் காத்திருக்கும் வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கேற்க தொடர்பு கொள்ள வேண்டிய நிலைய தொலைபேசி எண்கள் 2602240.

0: பூஜ்ஜியம் மற்றும் ஒரு எண் 2902 7222 இணைப்பு எண் 04652 கைபேசி எண் 8903252 5703 39. இப்போது தொடங்கி 10 மணி வரை வலம் வரும் இந்த நேரல் நிகழ்ச்சியில் நீங்கள் உங்களின் விருப்ப பாடலை உங்கள் குமரி பண்பலை 101 கேட்டு மகிழலாம். முதல் அழைப்பாளராக தன்னுடைய விருப்ப பாடலை கேட்பதற்காக இணைந்திருக்கும் நேயர் யார், எங்கிருந்து என்று கேட்கலாம். இப்போது வணக்கம் குமரி பண்பலை 101 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரல் நிகழ்ச்சி. அன்பான காலை வணக்கம் சொல்லுகின்ற யார் ஐயா, யாரம்மா? பூவங்காபுரம். ஆமா, ஊரு பூவங்காபரம்பு. எங்க இருக்குமா இந்த ஊர்? மணலிக்கர பக்கம் இருக்குது. சரி, உங்களுக்கு என்ன பாடல் வேண்டும்? உங்களுடைய விருப்ப பாடல்
1: என்ன? படத்துல இருந்து திருமண மலர்கள் தருவாயோ தோட்டத்தில் அமைத்த மாதுளை.
0: சரி, உங்களுக்கான அந்த பாடல் இதோ குமரி பண்பலை 101 காற்றலைகளில் தவழ்ந்து வருகிறது. நன்றி அம்மா.

0: தரமே தாரக மந்திரமாய் 75 வருட பாரம்பரியம் மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு. எஸ்எஸ் நாயுடு மருத்துவமனை, தாய்மையின் இனிய தொடக்கம் மற்றும் அந்தரங்க பாலியல் ஆரோக்கியம் ஒரே இடத்தில். ரயில்வே நிலையம் அருகில் மகளிர் மற்றும் மகப்பேறு சிகிச்சை குறைந்த செலவில். எஸ்எஸ் நாயுடு மருத்துவமனை, இடலாக்குடி, நாகர்கோவில்.
1: அதிக ருசி கொண்டது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, சுவைக்க சிறந்தது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது 1 ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள், 1 ரூபாய் ரோஜா பாக்கு.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று முற்பகல் 11:00 குமரி பண்பலையுடன் பாடுவோர் பாடலாம் நேரலை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அன்கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அன்கோவின் குளுகுளி ஏசி மேளா. உங்கள் அபிமான குமரி பண்பலை 101 நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்த வண்ணமாக இருப்பது வசந்த் அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் அடுத்து தன்னுடைய விருப்ப பாடலை கேட்பதற்காக இணைந்திருக்கும் நேயர் யார், எங்கிருந்து என்று கேட்கலாம் இப்போது. வணக்கம் குமரி பண்பலை 101 வசந்த் அழைப்பு.
1: அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஜெயக்குமார்.
0: உங்களுக்கு என்றும் அன்புடன் படத்திலிருந்து
1: பாடல் கவிஞர் வாழின்.
0: அந்த பாடல் இதோ உங்களுக்காக உங்கள் குமரி பண்பலை 101 காற்றலைகளில். நன்றி ஐயா,
1: ரொம்ப நன்றி.

0: பாண்டியஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், பார்வதிபுரம் நாகர்கோயில். எமர்ஜென்சி சர்வீசஸ் 24 hours, அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பில் இருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு பாண்டியஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று பகல் 1:10 குமரி பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆக்கேஜி நேயின் ஹாய் ஸ்நேகிதியே நேரலை. உங்கள் குமரி பண்பலை 101 நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கேற்க விரும்பினால் தொடர்பு கொள்ள வேண்டிய நிலைய தொலைபேசி எண்களை மீண்டும் ஒருமுறை நினைவூட்டுகிறோம். 260-2240 மற்றும் ஒரு எண் 290-7222, இணைப்பு எண் 04652, கைபேசி எண் 890-3257-39. நிகழ்ச்சியில் தன்னுடைய விருப்ப பாடலை கேட்பதற்காக இணைந்திருக்கும் அடுத்த நேயர் யாரெங்கிருந்தார்

0: என்ன பாடல் என்று கேட்கலாம் இப்போது. வணக்கம் குமரி பண்பலை 101 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி.
1: வணக்கம்.
0: வணக்கம். மல்லிகா அம்மா மிளகு மூட்டுல இருந்து பேசுறீங்க, சொல்லுங்க. அப்படி ஒரு பாட்டா? சரி, அப்படி ஒரு பாட்டு உங்களுக்காக உங்களுக்கு மறி பண்பலை 101 காற்றலைகளில் இதோ. நன்றியம்மா.
1: நன்றி.
2: கோயில் சாமிக்கும் கூட்டத்து மனுஷருக்கும் ஆயுள்ள ஆட்களுக்கும் வசதியுள்ள

பேரே சேத்தா பல கதைகள் சொல்லுவாங்க, யாரு சொல்லி என்ன பண்ணா, நானும் இப்ப நல்லா இருக்கு உங்களுக்கும் இப்ப சொன்னேன்.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று பிற்பகல் 3:02 குமரி பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆக்கேஜினேயின் கடித வழி நேயர் விருப்ப பாடல்கள். உங்கள் குமரி பண்பலை 101 நீங்கள் இணைந்திருப்பது வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியில் தன்னுடைய விருப்ப பாடலை கேட்பதற்காக இணைந்து

0: அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரில் நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியில் தன்னுடைய விருப்பப்பாடலை கேட்பதற்காக இணைந்திருக்கும் நேயர் யார்? இங்கிருந்து கேட்கலாம் இப்போது. வணக்கம். குமரி பண்பலை 101 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரில் நிகழ்ச்சி.
1: வணக்கம். சோமேரம்பலத்திலிருந்து குமார் பேசுறேன். படம் வந்து கும்பகர தங்கையா.
0: சரி,
1: கும்பம் கர சேர்த்த தங்கையா, உனக்கு கோடி வணக்கம் ஐயா. அந்த படம்
0: இது உங்களுக்காக. அந்த பாடல் குமரி பண்பலை 101 காற்றலைகளில். நன்றி ஐயா.
1: நன்றி அம்மா.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று முற்பகல் 11:02 குமரி பண்பலையுடன் பாடுவோர் பாடலாம் நேரலை இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் குலுகுலி ஏசி மேளா. நேர்களே, உங்கள் அபிமான குமரி பண்பலை 101 வலம் வந்து கொண்டிருப்பது வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியில் நீங்கள் உங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்டு மகிழ தொடர்பு கொள்ள வேண்டிய நிலைய தொலைபேசி எண்களை மீண்டும் ஒருமுறை நினைவூட்டுகிறோம். 260-2240 மற்றும் ஒரு எண் 290-7222 இணைப்பு எண் 046-5252 கைபேசி எண் 8903-2570-3 10 மணி வரை வளமரும் இந்த நேரலை நிகழ்ச்சியில் உங்களின் உள்ளம் நிறைந்து உதடு முணுமுணுக்கும் இனிய பாடல்களை கேட்டு மகிழலாம். இது உங்கள் அபிமான குமரி பண்பலை 101. சார், இணைப்பில் இப்ப யார் இருக்காங்க, என்ன பாடல் கேட்க போறாங்கன்னு நம்மளும் கேட்கலாம். வணக்கம் குமரி பண்பலை 101 வசந்த அழைப்பு. நலமாக இருக்கிறோம், தாங்களும் நலம்தானே?
1: நாங்கள்
0: நலம்தான் மேடம். இப்ப சொல்லுங்க, உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாட்டு வேணும் தம்பி? சாரக்காட்டை பாடல் இதோ உங்களுக்காக, உங்களுக்கு மறி பண்பலை 101 காற்றலைகளில். நன்றி
1: நன்றி மேடம்.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று பகல் 1:10 குமரி பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜி நெய்யின் ஹாய் ஸ்நேகிதியே நேரலை.
1: வீட்ல இருந்து போன் வந்துச்சு, அப்பா ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காங்களாம்.
2: பதட்டப்படாத, நீ உடனே கிம்ஸ் ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போ. அங்க ஐசியூ அண்ட் கிரிட்டிக்கல் கேர்ல 24 மணி நேரமும் அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள் இருக்கிறதுனால சரியான நேரத்துல சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்குது.
3: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
4: ஆகாஷ்வாணி தனது 90th ஆண்டு கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக அகில இந்திய வானொலி குமரி பண்பலை 101 மாவட்ட அளவில் கல்லூரி மாணவர்களுக்கான பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, வினாடி வினா போட்டி நடத்த உள்ளது.
5: நாகர்கோவில் தேத்தி இந்து கல்வியல் கல்லூரியில் இம்மாதம் 19th செவ்வாய்க்கிழமை காலை 9 முதல் போட்டிகள் ஆரம்பமாகும்.
4: போட்டியில் கலந்து கொள்ள ஆர்வமுள்ள மாணவர்கள் தங்களுடைய பெயர் மற்றும் கல்லூரி சார்ந்த விவரங்களை 9442430243 என்ற வாட்ஸ்அப் எண்ணில் பதிவு செய்யவும்.
5: பேச்சு போட்டிக்கான தலைப்பு ஆகாஷ்வாணி வளர்ந்து வந்த பாதை. கட்டுரை போட்டியின் தலைப்பு
4: வானொலி ஒரு வரப்பிரசாதம்.
5: வினாடி வினாவின் மைய கருத்து
4: ஆகாஷ்வாணி இன்று வரை. வெற்றி பெறும் மாணவர்களுக்கு பரிசுகள் காத்திருக்கின்றன.
5: போட்டி பற்றிய மேலும் விவரங்களுக்கு காலை 10 முதல் மாலை 6 வரை 9442430243 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.
0: நேர்களை உங்கள் குமரி பண்பலை 101 நீங்கள் கேட்டறிந்து கொண்டிருக்கும் வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சியில் தங்களுடைய விருப்ப பாடலை கேட்பதற்காக இணைந்திருக்கும் நேயர் யார், எங்கிருந்து என்று கேட்கலாம் இப்போது. வணக்கம், குமரி பண்பலை 101 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி.
6: வணக்கம், ராதாகிருஷ்ணன்.

0: வேலை வாய்ப்புகளை அள்ளி தருகின்ற கல்லூரி
1: நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரி.
0: மனோன்மணியம் சுந்தர்மார் பல்கலைக்கழகத்தின் இணைவு பெற்ற
1: குமார கோயில் நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரியில்
0: சேர்க்கை நடைபெறுகிறது.

0: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு உமங் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். நேரம் 9:46. இந்த நேரத்தில் தன்னுடைய விருப்ப பாடலை கேட்பதற்காக குமரி பண்பலை 101 வசந்த அழைப்பில் இணைந்திருக்கும் நேயர் யார், எங்கிருந்து என்று கேட்கலாம். இப்போது வணக்கம் குமரி பண்பலை 101 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி. பூதப்பாண்டியிலிருந்து கீதாமா? அந்த பாடல் இது உங்களுக்காக உங்கள் குமரி பண்பலை 101 காற்றலைகளில். நன்றியம்மா.

0: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
1: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.

0: विधिक सेवा प्राधिकरण अधिनियम 1987 की धारा 12 के तहत पात्र नागरिक निःशुल्क कानूनी सहायता न्याय बंधु मोबाइल ऐप और www.probono-doj.in से प्राप्त कर सकते हैं।
1: ராஜாக்கமங்கலம் தங்கம் மருத்துவமனையில் மூல நோய்க்கான சிறப்பு சிகிச்சை முகாம்
2: இம்மாதம் 30ஆம் தேதி வரை நடைபெறுகிறது.
1: மூலம், மூலம் பௌத்திரம், மூல வெடிப்பு இவற்றிற்கு
2: சிறப்பு சலுகையில் பரிசோதனை மற்றும் சிகிச்சைகள்.
1: போன் 2331666 or 7418150265.

ஓயாத கடலையாய் ஒலித்துக் கொண்டிருக்கும் உங்கள் குமரி பண்பலை 101 நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் தன்னுடைய விருப்ப பாடலை கேட்பதற்காக இணைந்திருக்கும் நேயர் யார், இங்கிருந்து என்ன பாடல் என்று கேட்கலாம் இப்போது. வணக்கம், குமரி பண்பலை 101 வசந்த அழைப்பு. வணக்கம் சார், யார் எங்கிருந்து பேசுறீங்க? திக்கணங்கோட்டிலிருந்து. சொல்லுங்க ஐயா. சொல்லுங்க சுவாமி ஐயப்பா. இணைப்பில் இருக்கிறீங்களா? சரி, திக்கணங்கோட்டிலிருந்து வந்த நேயர் சுவாமி ஐயப்பாங்கிற திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்டுக்கிறாரு. நம்ம ஒரு பாடல் கொடுக்கலாம்.

0: வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேர்லை நிகழ்ச்சியில் தன் விருப்ப பாலைக்கு இணைந்திருக்கும் நேயர் யார்? வணக்கம் குமரி பண்பல, வசந்த அழைப்பு.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க, என்ன பாடல்?
1: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு கிராமத்திலிருந்து பாபு.
0: அந்த பாடல் இதோ உங்களுக்காக, உங்கள் குமரி பண்பலை 101 காற்றலைகளின் நன்றி ஐயா.

கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த பாடலோடு இன்றைய வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி நிறைவு வருகிறது. நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்களுக்கும் கேட்டு ரசித்த நேயர்களுக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றி. இன்னும் சில நொடிகளில் வருவது செய்திச் சுருக்கம் சென்னையிலிருந்து.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். ஸ்வீடன் பிரதமர் திரு உல்ஃப் கிறிஸ்டர்சனுடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு ஸ்வீடன் நாட்டின் உயரிய விருது வழங்கப்பட்டுள்ளதற்கு மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வாழ்த்து தெரிவித்துள்ளார். விவசாயிகள் எதிர்கொள்ளும் இடர்பாடுகளை களைவதற்கு நீர் பாதுகாப்பு முக்கிய தீர்வாக அமையும் என்று மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். ஜெனீவாவில் நடைபெறும் உலக சுகாதார கூட்டமைப்பின் மாநாட்டில் பங்கேற்பதற்காக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா சுவிட்சர்லாந்து சென்றுள்ளார். பயிர் சாகுபடி மற்றும் அறுவடையில் புதிய தொழில்நுட்பங்களை பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் திரு பெம்மசாணி சந்திரசேகர் வலியுறுத்தியுள்ளார். நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு நிலவுவதாக சமூக வலைதளங்களில் வெளியாகும்

0: தவறானவை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கேரள மாநில முதலமைச்சராக காங்கிரஸ் கட்சியின் திரு வி டி சதீஷன் இன்று பதவியேற்கிறார். சென்னை ஆயிரம் விளக்கு தொகுதியில் முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்படும் என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் கூறியுள்ளார். அனைத்து மக்களுக்கும் தரமான கல்வி மற்றும் சுகாதார சேவைகள் கிடைப்பது உறுதி செய்யப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். திருச்சி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் நேரிட்ட சாலை விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூன்று பெண்கள் உட்பட ஐந்து பேர் உயிரிழந்துள்ளனர். தமிழகத்தில் நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல் உட்பட பல்வேறு பகுதிகளில் அடுத்த ஆறு நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா மியான்மர் எல்லைப்பகுதி வழியாக போதைப்பொருள் கடத்தப்படும் முயற்சிகளை போதைப்பொருள் தடுப்பு வாரியம் முறியடித்துள்ளது. ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவை குறிவைத்து உக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் இந்தியர் ஒருவர் உட்பட நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் மோகன் பகான் அணி, ஈஸ்ட் பெங்கால் அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் 1-1 என்ற கோல் கணக்கில் டிராவில் முடிந்தது. காசி, தில்லி அணிகளுக்கு இடையேயான மற்றொரு ஆட்டம் கோல் எதுவுமின்றி டிராவில் முடிந்தது. ஸ்லோவேனியா ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் சதீஷ்குமார் கருணாகரன் பட்டம் வென்றார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேரம் 10:40.
2: படிப்பும் பணியும்.

0: நண்பர்களை தேர்ந்தெடுக்கணும். அவங்கதான் நம்மளோட வாழ்வின் திசையை மாற்றுவார்கள். நல்ல நட்பு வாழ்வின் அரிய செல்வம். இந்த சிந்தனை துளிகளோட இன்றைய படிப்பும் பணியும் நிகழ்ச்சிக்குள்ள போலாமா? வேலை வாய்ப்பிற்கான பகுதியில் இன்று
1: டிஆர்டிஓயின் கீழுள்ள ராணுவ ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்தில் காலியாக உள்ள பணிகளுக்கு தகுதியானவர்கள் விண்ணப்பிக்கலாம். ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோ பணிக்கு எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் பிரிவில் 4 காலியிடங்கள் உள்ளன. கல்வி தகுதியை பொறுத்தமட்டில் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கின் பிஇ அல்லது பிடெக் தேர்ச்சியுடன் நெட் அல்லது கேட் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். பிசிக்ஸ் பிரிவில் 1 காலியிடம் உள்ளது. கல்வி தகுதியை பொறுத்தமட்டில் பிசிக்ஸ் பாடப்பிரிவில் முதல் வகுப்பில் முதுகலை பட்டம் தேர்ச்சியுடன் நெட் அல்லது கேட் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிரிவில் 2 காலியிடங்கள் உள்ளன. கல்வி தகுதியை பொறுத்தமட்டில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிரிவில் முதல் வகுப்பில் பிஇ அல்லது பிடெக் தேர்ச்சியுடன் நெட் அல்லது கேட் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பிரிவில் 1 காலியிடம் உள்ளது. கல்வி தகுதியை பொறுத்தமட்டில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பிரிவில் பிஇ அல்லது பிடெக் தேர்ச்சியுடன் நெட் அல்லது கேட் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வயது வரம்பை பொறுத்தமட்டில் 28 வயதுக்குள் இருக்க வேண்டும். இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க www.drdo.gov.in என்ற இணையதளத்தில் கொடுக்கப்பட்டிருக்கும் விண்ணப்ப படிவத்தை டவுன்லோட் செய்து அதை பூர்த்தி செய்து அதனுடன் தேவையான அனைத்து சான்றிதழ்களின் நகல்களையும் இணைத்து 20/5/2026 தேதிக்குள் தபால் முகவரி மற்றும் மின்னஞ்சல் முகவரிகளுக்கு அனுப்ப வேண்டும். அனுப்ப வேண்டிய தபால் முகவரி த டைரக்டர் ORDE டேராடன். அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி director.irde@gov.com. மீண்டும் ஒரு முறை அனுப்ப வேண்டிய முகவரி த டைரக்டர் ORDE டேராடன். மீண்டும் ஒரு முறை மின்னஞ்சல் முகவரி director.irde@gov.com. இந்திய கடற்படையின் தகவல் தொழில்நுட்ப பிரிவு.

வில் காலியாக உள்ள பணிகளுக்கு தகுதியானவர்கள் விண்ணப்பிக்கலாம். ஐடி எக்ஸிகியூட்டிவ் பிரான்ச் பிரிவில் எஸ்எஸ்சி ஆபீசர் பணிக்கு 15 காலியிடங்கள் உள்ளன. கல்வி தகுதியை பொறுத்தமட்டில் சிஎஸ்சி, ஐடி, சாப்ட்வேர் சிஸ்டம்ஸ், சைபர் செக்யூரிட்டி, நெட்வொர்க்கிங், டேட்டா அனலைசிஸ் போன்ற ஏதாவது ஒரு பாடப்பிரிவில் பிஇ அல்லது பிடெக் பட்டம் பெற்றிருக்க வேண்டும், அல்லது கம்ப்யூட்டர் சயின்ஸ் அல்லது தகவல் தொழில்நுட்ப பாடப்பிரிவில் எம்எஸ்சி அல்லது பிடெக் பட்டம் பெற்றிருக்க வேண்டும். எம்சிஏ பட்டதாரிகளும் விண்ணப்பிக்கலாம். இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வயது வரம்பை பொறுத்தமட்டில் 1/1/2002 1/7/2007 இடைப்பட்ட தேதியில் பிறந்திருக்க வேண்டும். இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய இணையதள முகவரி www.joinindiannavy.gov.in. மீண்டும் ஒருமுறை இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய இணையதள முகவரி www.joinindiannavy.gov.in. இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் June 1st. மத்திய அரசில் பல்வேறு துறைகளில் காலியாக உள்ள பணிகளுக்கு தகுதியானவர்கள் விண்ணப்பிக்கலாம். நிர்வாக அதிகாரி பணிக்கு 27 காலியிடங்களும், உதவி பேராசிரியர் பணிக்கு 4 காலியிடங்களும், மைனிங் இன்ஜினியர் பணிக்கு 4 காலியிடங்களும், அக்கவுண்ட்ஸ் ஆபீசர் பணிக்கு 3 காலியிடங்களும், ரிசர்ச் ஆபீசர் பணிக்கு 2 காலியிடங்களும், மொழிபெயர்ப்பாளர் பணிக்கு 2 காலி பணியிடங்கள் உட்பட மொத்தம் 45 காலி பணியிடங்கள் உள்ளன. கல்வி தகுதியை பொறுத்தமட்டில் பிஇ, பிடெக், எம்இ, எம்டெக் அல்லது ஏதாவது ஒரு இளநிலை பட்டப்படிப்பு முடித்திருக்க வேண்டும். வயது வரம்பை பொறுத்தமட்டில் 29/5/2026 18 வயதில் இருந்து 45 வயதுக்கு உட்பட்டவர்கள் இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்கலாம். இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய இணையதள முகவரி www.upsc.gov.in. மீண்டும் ஒருமுறை இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய இணையதள முகவரி www.upsc.gov.in. இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் May 29th. நிலக்கரி நிறுவனத்தில் காலியாக உள்ள பணிகளுக்கு தகுதியானவர்கள் விண்ணப்பிக்கலாம். மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி பணிக்கு எலக்ட்ரிக்கல் பிரிவில் 221 காலியிடங்களும், சிவில் பிரிவில் 178 காலியிடங்களும், மெக்கானிக்கல் பிரிவில் 145 காலியிடங்களும், சிஸ்டம் பிரிவில் 43 காலியிடங்களும், எலக்ட்ரானிக்ஸ் பிரிவில் 38 காலியிடங்களும், இண்டஸ்ட்ரியல் பிரிவில் 20 காலியிடங்களும், புவியியல் பிரிவில் 15 காலி பணியிடங்கள் உட்பட மொத்தம் 660 காலி பணியிடங்கள் உள்ளன. கல்வி தகுதியை பொறுத்தமட்டில் பிஇ அல்லது பிடெக் முடித்திருக்க வேண்டும். வயது வரம்பை பொறுத்தமட்டில் 30/4/2026 18 வயதில் இருந்து 30 வயதுக்கு உட்பட்டவர்கள் இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்கலாம். இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய இணையதள முகவரி www.coalindia.in. மீண்டும் ஒருமுறை இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய இணையதள முகவரி www.coalindia.in. இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் June 11th. மத்திய அரசின் வன ஆராய்ச்சி நிறுவனத்தில் காலியாக உள்ள பணிகளுக்கு தகுதியானவர்கள் விண்ணப்பிக்கலாம்.

எம்டிஎஸ் பணிக்கு 45 காலியிடங்களும், டெக்னீஷியன் பணிக்கு 20 காலியிடங்களும், கிளர்க் பணிக்கு 8 காலியிடங்களும், வனக்காப்பாளர் பணிக்கு 7 காலியிடங்களும், டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் பணிக்கு 4 காலியிடங்களும், ஸ்டோர் கீப்பர் பணிக்கு 3 காலியிடங்களும், நூலக தகவல் உதவியாளர் பணிக்கு 2 காலி பணியிடங்கள் உட்பட மொத்தம் 91 காலி பணியிடங்கள் உள்ளன. கல்வி தகுதியை பொறுத்தமட்டில் ஏதாவது ஒரு இளநிலை பட்டப்படிப்பு முடித்திருக்க வேண்டும். வயது வரம்பை பொறுத்தமட்டில் 3/6/2026 தேதியின்படி 18 வயதிலிருந்து 27 வயதுக்கு உட்பட்டவர்கள் இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்கலாம். இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய இணையதள முகவரி www.fridu.edu.in. மீண்டும் ஒருமுறை இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய இணையதள முகவரி fridu.edu.in. இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் ஜூன் மாதம் 3 தேதி.

தேர்வர்களுக்கான பகுதியில் இன்று இரண்டாயிரத்தி 2038 ஆண்டிற்கான ஆசிய விளையாட்டுப் போட்டிகளை நடத்துவதற்கான இந்தியாவின் விருப்ப கடிதம் எந்த அமைப்பிற்கு சமர்ப்பிக்கப்பட்டது? 2038 ஆண்டிற்கான ஆசிய விளையாட்டுப் போட்டிகளை நடத்துவதற்கான இந்தியாவின் விருப்ப கடிதம் ஆசிய ஒலிம்பிக் கவுன்சில் அமைப்பிற்கு சமர்ப்பிக்கப்பட்டது. இந்தியாவின் காற்றாலை மின் உற்பத்தி திறன் எத்தனை ஜிகாவாட்டாக உயர்ந்துள்ளது? இந்தியாவின் காற்றாலை மின் உற்பத்தி திறன் 56 ஜிகாவாட்டாக உயர்ந்துள்ளது. நீலகிரி வரையாடு ஒருங்கிணைந்த கணக்கெடுப்பு முதன் முதலில் எந்த ஆண்டு நடத்தப்பட்டது? நீலகிரி வரையாடு ஒருங்கிணைந்த கணக்கெடுப்பு முதன் முதலில் 2024 ஆண்டு நடத்தப்பட்டது. உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் வன்ஷிகா சிராக் ஆகியோர் இணை எந்த பதக்கம் வென்றது? உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் வன்ஷிகா சிராக் ஆகியோர் இணை தங்கப்பதக்கம் வென்றுள்ளது. சாஃப் மகளிர் சாம்பியன்ஷிப் போட்டி 2026 எங்கு நடைபெற உள்ளது? சாஃப் மகளிர் சாம்பியன்ஷிப் போட்டி 2026 கோவா மாநிலத்தில் நடைபெற உள்ளது. கோல்ட்மேன் சுற்றுச்சூழல் பரிசு 2026 எத்தனை பேருக்கு வழங்கப்பட்டுள்ளது? கோல்ட்மேன் சுற்றுச்சூழல் பரிசு 2026 6 பேருக்கு வழங்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் 95வது கிராண்ட் மாஸ்டராக உருவெடுத்தவர் யார்? இந்தியாவின் 95வது கிராண்ட் மாஸ்டராக உருவெடுத்தவர் ஆரோனிக் கோஷ் ஆவார். லாரியஸ் உலக விளையாட்டு விருதுகளில் சிறந்த வீர விருதினை பெற்றவர் யார்? லாரியஸ் உலக விளையாட்டு விருதுகளில் சிறந்த வீர விருதினை பெற்றவர் கார்லோஸ் அல்க்ராஸ் ஆவார். லாரியஸ் உலக விளையாட்டு விருதுகளில் சிறந்த மாற்றுத்திறனாளி விருதை வென்றவர் யார்? லாரியஸ் உலக விளையாட்டு விருதுகளில் சிறந்த மாற்றுத்திறனாளி விருதை வென்றவர்

0: கேப்ரியல் அராஜோ ஆவார். நிதி ஆயோக்கின் துணைத் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? நிதி ஆயோக்கின் துணைத் தலைவராக நியமிக்கப்பட்டவர் அசோக் லகரி ஆவார். உலகிலேயே முதல் முறையாக 16 வயதுக்குட்பட்ட சிறுவர்களுக்கு சமூக ஊடகங்களை பயன்படுத்த தடை விதித்த நாடு எது? உலகிலேயே முதல் முறையாக 16 வயதுக்குட்பட்ட சிறுவர்களுக்கு சமூக ஊடகங்களை பயன்படுத்த தடை விதித்த நாடு ஆஸ்திரேலியா ஆகும்.
1: படிப்பிற்கான பகுதியில் இன்று
0: பிபிஏ இன் மீடியா அண்ட் என்டர்டெயின்மெண்ட் மேனேஜ்மெண்ட் பத்தி தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம்.
1: இது ஒரு 3 வருட இளநிலை பட்டப்படிப்பு.
0: இந்த பட்டப்படிப்பை படிப்பதற்கு பிளஸ் டூவில் சயின்ஸ், காமர்ஸ் அல்லது ஆர்ட்ஸ் இந்த பாடங்கள் அடங்கிய பாடப்பிரிவை தேர்ந்தெடுத்து குறைந்தது 50% மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும்.
1: இந்த பட்டப்படிப்பை படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா
0: ஈவெண்ட் மேனேஜர் அல்லது குவாடினேட்டர், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மேனேஜர், பிராண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்ட், பப்ளிக் ரிலேஷன்ஸ் ஸ்பெஷலிஸ்ட், டேலண்ட் ஏஜென்ட், மீடியா பிளானர் அண்ட் பையர், டிஜிட்டல் மீடியா கன்சல்டன்ட், மீடியா பிளானர்
1: போன்ற பல்வேறு பணிகளுக்கு போகலாம். நண்பர்களே, இந்த நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை கடிதம் வழியாக எங்களுக்கு எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், படிப்பும் பணியும் பிரிவு, அகில இந்திய வானொலி நிலையம், கோணம், நாகர்கோவில் 629004.
0: இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியவர்கள்
1: GM தர்ஷினி,
0: டி அனுஷா ஷாஜி. நிகழ்ச்சி அமைப்பு எஸ் நவரத்னா.
2: தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
3: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
4: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
5: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
4: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
5: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று பகல் 1:10 குமரி பண்பலையில் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜி நெய்யின் ஹாய் ஸ்நேகிதியே நேரலை. தொடர்வது திரை இசை. பாடலின் படம் எங்கள் அண்ணா, பாடல் வரிகள் தாமரை, இசை தேவா, பாடியிருப்பவர்கள் ஹரிஹரன், சாதனாசர்கம் ஆகியோர்.

0: திரையிசை கேட்டீர்கள்.
1: காற்றில் மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை, இது உங்கள் குமரி பண்பலை 101.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 10:30. கடித வழி மக்கள் மன்றம் ஆரம்பமாகிறது.

பொதுமக்கள் தங்கள் பகுதியில் உள்ள பொதுவான பிரச்சினைகளை மாவட்ட நிர்வாகத்திற்கும் அரசு அலுவலர்களுக்கும் கொண்டு சேர்க்கும் வகையில் கோரிக்கை மற்றும் நன்றி கடிதங்களை குமரி பண்பலை 101 கடிதவள்ளி மக்கள் மன்றம் நிகழ்ச்சிக்காக எழுதி அனுப்பியிருக்கிறார்கள். அந்த கடிதங்களை 11 மணி வரை பாடல்களிடையே வாசிக்க கேட்கலாம்.

நிகழ்ச்சியில் முதலாவதாக வரும் பாடல் இடம்பெற்றுள்ள திரைப்படம் ஆகா. பாடலை பாடியிருப்பவர்கள் சித்ரா ஹரிஹரன் ஆகியோர். பாடலுக்கு இசை தேவா, வரிகள் வாலி.

0: என் பொண்ணுக்கு சர்ஜரி பண்ணனும்னு சொல்லிட்டாங்க. பெரிய தழும்பும் வலியும் இருக்குமோனு கவலையா இருக்கு.
1: கிம்ஸ்க்கு போ. ஹெரனியா சர்ஜரிஸ், அட்வான்ஸ் வூண்ட் கேர், டயாப்ஃபுட் கேர் அண்ட் லிம்ப் சால்வேஜ், வெரிகோஸ் வெயின் லேசர் ட்ரீட்மென்ட், எல்லா சர்ஜரிஸும் அட்வான்ஸ் மெத்தட்ல, சின்ன கீறல் குறைஞ்ச வழியில வேகமா குணமாகிறதுனால ஹாஸ்பிடல்ல ரொம்ப நாள் இருக்க வேண்டாம்.

0: ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோயில். ஆகாஷ்வாணி தனது 90வது ஆண்டு கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக அகில இந்திய வானொலி குமரி பண்பலை 101 மாவட்ட அளவில் கல்லூரி மாணவர்களுக்கான பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, வினாடி வினா போட்டி நடத்த உள்ளது.
1: நாகர்கோவில் தேத்தி இந்து கல்வியல் கல்லூரியில் இம்மாதம் 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 9 மணி முதல் போட்டிகள் ஆரம்பமாகும்.
0: போட்டியில் கலந்து கொள்ள ஆர்வமுள்ள மாணவர்கள் தங்களுடைய பெயர் மற்றும் கல்லூரி சார்ந்த விவரங்களை 9442430243 என்ற வாட்ஸ்அப் எண்ணில் பதிவு செய்யவும்.
1: பேச்சு போட்டிக்கான தலைப்பு
0: ஆகாஷ்வாணி வளர்ந்து வந்த பாதை.
1: கட்டுரை போட்டியின் தலைப்பு
0: வானொலி ஒரு வரப்பிரசாதம்.
1: வினாடி வினாவின் மைய கருத்து
0: ஆகாஷ்வாணி இன்று வரை வெற்றி பெறும் மாணவர்களுக்கு பரிசுகள் காத்திருக்கின்றன.
1: போட்டி பற்றிய மேலும் விவரங்களுக்கு காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை 9442430243 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.

நேர்களை உங்கள் குமரி பண்பலை 101 வலம் வந்து கொண்டிருப்பது கடித வழி மக்கள் மன்றம். இந்த கடிதம் முதல் கடிதம் யார் எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கணபதி நகரிலிருந்து சா ராமசுவாமி பிள்ளை அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய இந்த கடிதம் நன்றி மற்றும் கோரிக்கை இரண்டும் இணைத்து ஒரே கடிதமாக எழுதப்பட்டிருக்கிறது. நாகர்கோவில் மாநகரம் 35வது வார்டு கணபதி நகர் முதல் தெரு குடிநீர் குழாய் உடைப்பு தொடர்ந்து சில நாட்களாக இருந்து வந்தது. அவை இப்பொழுது சரி செய்யப்பட்டுவிட்டது. அதற்காக மாநகராட்சிக்கு நன்றி. மேலும் தோண்டப்பட்ட பள்ளங்களை அப்படியே காணப்படுகிறது. அதனை உடனடியாக சீர் செய்து தார் சாலை அமைத்து தர வேண்டும் என்று மாவட்ட நிர்வாகத்தை கேட்டுக்கொள்கிறேன் என்று நன்றி மற்றும் கோரிக்கை கடிதமாக எழுதி அனுப்பியிருக்கிறார். இவரோடு இணைந்து நாமும் மாவட்ட நிர்வாகத்திற்கு மாநகராட்சிக்கு நன்றியை குமரி பண்பலை 101 வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் மின்னலி திரைப்படத்திலிருந்து. பாடலை பாடியிருப்பவர்கள் ஹரிஷ் ராகவேந்திரா, டிம்மி ஆகியோர். பாடலுக்கு இசை ஹாரிஸ் ஜெயராஜ்.

0: வாடகையில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
1: AMB ஜெய்ஹரன்கோ, திங்கள் நகர் மற்றும் AMB ஃபர்னிச்சர் மால், சுங்கான் கடை.
2: SS நாயுடு மருத்துவமனை, தாய்மையின் இனிய தொடக்கம் மற்றும் அந்தரங்க பாலியல் ஆரோக்கியம் ஒரே இடத்தில். ரயில்வே நிலையம் அருகில் மகளிர் மற்றும் மகப்பேறு சிகிச்சை குறைந்த செலவில். SS நாயுடு மருத்துவமனை, இடலாக்குடி, நாகர்கோவில்.
3: வேலை வாய்ப்புகளை அள்ளி தருகின்ற கல்லூரி
4: நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரி.
3: மனோன்மணியம் சுந்தர்மார் பல்கலைக்கழகத்தின் இணைவு பெற்ற
4: குமார கோயில் நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரியில்
3: சேர்க்கை நடைபெறுகிறது.
5: மாமா, என்னாச்சு?
6: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
5: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாசா மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
7: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
8: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
9: குமரிப்பண்பலை 101 நேயர்களுக்கு இனிய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர் ஆர்கேஜி நே.
10: Pontjesly Super Speciality Hospital, Parvathipuram, Nagarkoyil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
11: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம்

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று முற்பகல் 11:00 குமரி பண்பலையுடன் பாடுவோர் பாடலாம் நேரலை இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோவின் குழுகுழு ஏசி மேளா.

கடிதவழி மக்கள் மன்றத்தில் அடுத்து வாசிக்கப்படக்கூடிய கடிதம் யார் எழுதியிருப்பதுன்னு பார்த்தீங்கன்னா, துவரங்காடு முத்து ஆசாரி. அவர் என்ன எழுதியிருக்காருன்னா, பூதப்பாண்டி மருத்துவமனை அருகில் ரோட்டோரமாக மக்கள் மருந்து வாங்க செல்லும் பொழுதும் பக்கத்தில் பால் விற்பனையும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அங்கே நாய்களின் தொல்லை மிக அதிகமாக இருக்கிறது. அதற்கான அலுவலர்கள் தகுந்த ஆவண செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை கடிதத்தை எழுதி அனுப்பியிருக்கிறார். தொடர்ந்து நாம் ஒரு பாடலை கேட்கலாம். பாடலின் படம் காதல் கொண்டேன் திரைப்படத்திலிருந்து இந்த பாடல் வருகிறது. பாடல் வரிகள் நா முத்துக்குமார், இசை யுவன் சங்கர் ராஜா, பாடலை பாடியிருப்பவர் ஹரிஷ் ராகவேந்திரா.

0: உங்கள் டிஜிமார்ட் பர்னிச்சர் அண்ட் டெக்கரில்
1: அழகிய வேலைப்பாடுகளுடன் கூடிய மரத்திலான ஊஞ்சல்கள்,
2: பாட்டில் வார்ட்ராப்,
1: ஷோகேஸ் பொருட்கள்,
2: சாய்ந்ததும் தூக்கத்தை தழுவும் தரம் வாய்ந்த ஈசி சேர்கள்,
1: தரத்திற்கு ஏற்ற விலையில் நிறைவாய் வாங்கிட
3: டிஜிமார்ட். இது நம்ம டிஜிட்டல் பார்ட்னர்
4: ஸ்டேடியம் இதில் நாகர்கோவில்
5: மற்றும் அண்ணா சிலை அருகில் பேலஸ் ரோடு தக்கலை.
6: டிஜிமார்ட் பர்னிச்சர் அண்ட் டெக்கர், வாட்டர் டேங்க் ரோட், நாகர்கோவில்.
7: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
8: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
9: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
10: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
9: 0% வட்டியில் இசிஇஎம்ஐயுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
10: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
11: நம்ம ஊர் ரோட்ல டிரைவ் பண்றதுக்கான அதிகமான மைலேஜ் இருக்கிற காரா பாத்துட்டு இருக்கீங்களா? அப்ப உங்களுக்கான ஒரே சாய்ஸ் பவர்ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் சூப்பர் ஹைபிரிட் மைலேஜ் இருக்கிற டொயோட்டா அர்பன் க்ரூசர் ஹைரைடர் தாங்க. ஆமாங்க, இதுல ஃபுல் டேங்க் ஃபியூவல் போட்டுட்டு உங்களால 1200 கிலோமீட்டர் வரை டிரைவ் பண்ண முடியும்.
12: அட்வான்ஸ்ட் ஹைபிரிட் டெக்னாலஜி, சைலன்ட் ஸ்மூத் பெர்ஃபார்மன்ஸ், லக்ஸரி கம்ஃபர்ட் எல்லாமே ஒரே எஸ்யூவில. 2025 மாடலுக்கு அட்டகாசமான ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்கு.
13: மேலும் விவரங்களுக்கு ஆனமலை டொயோட்டா நாகர்கோவில் கால் 7373035400.
14: ராஜாக்கமங்கலம் தங்கம் மருத்துவமனையில் மூல நோய்க்கான சிறப்பு சிகிச்சை முகாம்
15: இம்மாதம் 30 வரை நடைபெறுகிறது.
14: மூலம், மூலம் பௌத்திரம், மூல வெடிப்பு இவற்றிற்கு
15: சிறப்பு சலுகையில் பரிசோதனை மற்றும் சிகிச்சைகள்.
14: போன் 233166 ஆர் 7418150265.
16: என்னக்கா இன்னைக்கு இவ்ளோ சீக்கிரம் ரேடியோ கேக்குறதுக்கு வந்து உட்கார்ந்துட்ட?
17: என்ன, என்னோட ஃபேவரட் ப்ரோக்ராம் வரப்போகுது.
16: உன்னோட ஃபேவரட் ப்ரோக்ராமா? என்ன ப்ரோக்ராம் பத்தி பேசுற நீ?
17: என்றும் இளமை, கனிந்த வாழ்வின் அனுபவங்கள்.
16: அது மேலயே உனக்கு அவ்வளோ ஆர்வம்?
17: நம்ம அம்மா சொல்லுவாங்கல்ல, அனுபவம் தான் சிறந்த பாடம் அப்படின்னு. எல்லாத்தையும் அனுபவப்பட்டு தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு டைம் ஆகும்ல. அதான் அனுபவசாலிகள் என்ன சொல்றாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறேன்.
16: இது நல்லா இருக்கே. அம்மா, அந்த ப்ரோக்ராம் பேர் என்ன சொன்ன?
17: என்றும் இளமை, கனிந்த வாழ்வின் அனுபவங்கள். செவ்வாய் தோறும் காலை 10:30 மறக்காம கேளுங்க.

0: நினைவூட்டுகிறோம் நேயர்களே, இன்று பகல் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் உலக எய்ட்ஸ் தடுப்பூசி தினம் குறித்து விழிப்புணர்வு தகவல்களை தருகிறார் திருவட்டாறு அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தின் யுனானி மருத்துவ ஆலோசகர் ஏ ரிஸ்பானா அவர்கள். மறவாதீர்கள், இன்று பகல் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடர்.
1: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
2: பிரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.

0: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால்புதூர், நாகர்கோவில்.

நேரலை உங்கள் குமரி பண்பலை 101 கடிதவள்ளி மக்கள் மன்றம் நிகழ்ச்சியை நம்ம கேட்டுட்டே இருக்கிறோம். அந்த நிகழ்ச்சியில எப்போதுமே வந்து மாவட்ட நிர்வாகத்திற்கும் அரசு அலுவலர்களுக்கும் கோரிக்கை நன்றி கடிதங்களாக வருகிற வகையில் இன்றைக்கு வந்து ஒரு வித்தியாசமான பொதுமக்களுக்கே ஒரு அன்பான வேண்டுகோள் அப்படின்னு ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறார். கணபதி நகரிலிருந்து ராமசுவாமி பிள்ளை அவர்கள், பொதுமக்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், தங்கள் வீட்டில் உள்ள குப்பைகளை தயவு செய்து நீர்நிலைகளில் போடாதீர்கள். மேலும் நீங்கள் போடும் குப்பைகள் அனந்த நகர் ஆற்றுப்பகுதிகளில் கூடுகிறது. பலமுறை மாநகராட்சி நிர்வாகம் குப்பைகளை அகற்றிய பிறகும் மீண்டும் வருகிறது. எனவே நாம் இருக்கும் இடத்தை நாமே சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதால் குப்பைகளை அப்படி நாம் கொட்டக்கூடாது, வரக்கூடியவங்ககிட்டே நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. இது உண்மையிலேயே எல்லோருக்குமே எப்போதும் ஒரு விழிப்புணர்வாக நாம் இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான செய்தி. அந்த செய்தியை ஒரு வேண்டுகோளாகவே விடுத்திருக்கிறார்.

இதுவரை பொதுமக்கள் தங்கள் பகுதியில் உள்ள பொதுவான பிரச்சினைகளை மாவட்ட நிர்வாகத்திற்கும் அரசு அலுவலகத்திற்கும் கொண்டு சேர்க்கும் வகையில் எழுதியிருந்த நன்றி கடிதங்களையும் கோரிக்கை கடிதங்களையும் வாசிக்க கேட்டோம். மாவட்ட நிர்வாகத்திற்கும் அரசு அலுவலர்களுக்கும் குமரி பண்பலை 101 சார்பாக நன்றி.

நினைவூட்டுகிறோம் நேயர்களே, இன்று பகல் 1:10 ஹாய் சிநேகிதியே நேரலை நிகழ்ச்சியில் விடுமுறை கொண்டாட்டத்தில் விரும்பி விளையாடிய விளையாட்டுகளை குறித்து நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம் உங்களுடைய அனுபவங்களை. இத்துடன் இன்றைய கடிதவெளி மக்கள் மன்றம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. இன்னும் சில நொடிகளில் வருவது செய்திச் சுருக்கம் சென்னையிலிருந்து.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். ஸ்வீடன் பிரதமர் திரு உல்ஃப் கிறிஸ்டர்சனுடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக இன்று வியட்நாம், தென்கொரியா நாடுகளுக்கு செல்கிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு ஸ்வீடன் நாட்டின் உயரிய விருது வழங்கப்பட்டுள்ளதற்கு மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வாழ்த்து தெரிவித்துள்ளார். விவசாயிகள் எதிர்கொள்ளும் இடர்பாடுகளை களைவதற்கு நீர் பாதுகாப்பு முக்கிய தீர்வாக அமையும் என்று மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். ஜெனீவாவில் நடைபெறும் உலக சுகாதார கூட்டமைப்பின் மாநாட்டில் பங்கேற்பதற்காக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா சுவிட்சர்லாந்து சென்றுள்ளார். பயிர் சாகுபடி மற்றும் அறுவடையில் புதிய தொழில்நுட்பங்களை பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் திரு பெம்மசாணி சந்திரசேகர் வலியுறுத்தியுள்ளார். நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு நிலவுவதாக சமூக வலைதளங்களில் வெளியாகும் செய்திகள் தவறானவை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கேரள மாநில முதலமைச்சராக காங்கிரஸ் கட்சியின் திரு வி டி சதீசன் இன்று பதவியேற்றார். சேலம் மாவட்ட புதிய ஆட்சியராக திரு இளம் பகவத் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். தமிழகத்தில் நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல்

உட்பட பல்வேறு பகுதிகளில் அடுத்த 6 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. ISL கால்பந்து போட்டியில் கேரளா இன்று கோவா அணியை எதிர்கொள்கிறது. ஸ்லோவேனியா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சதீஷ்குமார் கருணாகரன் பட்டம் வென்றார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது. எமது செய்திகளை

0: கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். குமரி பண்பலை 101. நேரம் 11:02. ஆரம்பமாகின்றது குமரி பண்பலையுடன் பாடுவோர் பாடலாம் நேரலை.
1: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
2: ஏனா புது ஏசி எவ்ளோ குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
3: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோ தான் சரின்னுட்டு.

0: ஈஸியா ஏசி வாங்க வசந்த் அண்ட் கோக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
1: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
2: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோ தான் சரின்னுட்டு.

வழிகாட்டி போல என்றுடன் பயணிக்கும் இனிய பண்பலை. இது நம் குமரி பண்பலை 101. நேரம் இப்போது 11:04. நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி குமரி பண்பலையுடன் பாடுவோர் பாடலாம் நேரலை. நேர்களே, இந்த நிகழ்ச்சியில உங்களுக்காக நாங்க சில பாடல்களை செலக்ட் பண்ணி வச்சிருக்கோம். அந்த பாடலோட இசையை பிளே பண்ணுவோம். அந்த இசையை வச்சு நீங்க இந்த பாடல் தான் அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க நம்ம நிலையத்துக்கு தொடர்பு கொண்டு அதை சொல்லலாம். அப்படி கரெக்டான பதில சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு விருப்பமான ஒரு பாடலை நம்ம பண்பலை 101 பாடுறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். நிகழ்ச்சியில் தொடர்பு கொள்ள நேயர்கள் அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 2602240 மற்றும் 1 2907222. இதற்கான இணைப்பு எண் 04652. மேலும் ஒரு அலைபேசி எண் 890-325-7039. குமரி பண்பலையுடன் பாடுவோர் பாடலாம் நேரலையில் நேயர்களுக்கான முதல் பாடலின் இசை.

0: பிளே பண்ண அந்த இசை வந்து எந்த பாடல் அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா நேரத்தில் உடனே டயல் பண்ணுங்க 260-2240 மற்றும் ஒரு 2170-722 இணைப்புல ஒரு நேயர் வராங்க, சந்திக்கலாம். வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம்
1: வணக்கம்
0: வணக்கம். யார் இங்க பேசுறீங்க ஐயா?
1: இனிய சகோதரிக்கு உற்சாகமான முத்தகல் வணக்கம். நாகர்கோவில் புதுக்குடி இருந்து கலிந்த ரகுமானுமா?
0: ஐயா சொல்லுங்க, இசை கேட்டீங்களா?
1: ஆமா, ரம்மி படம்.
0: ரம்மியா?
1: ஆமா.
0: அதுல என்ன பாடல்?
1: கூட மேல கூட வச்சுங்கிற மாதிரி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன்.
0: ஐயா வந்து நீங்க வந்து கண்டுபிடிச்சது கிட்டத்தட்ட சரி, ஆனா முழுசா சரி இல்லையே. சரி, இன்னொரு நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாமா? சரி, நிகழ்ச்சியில பங்கேற்றதுக்கு நன்றி ஐயா, நன்றி. இனிப்பு வரும் அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், குமரி பண்பலையுடன் பாடுவோர் பாடலாம் நேரலை. வடசேரியிலிருந்து பிரியங்கா பேசுறீங்களா? பிரியங்கா சொல்லுங்க, கண்டுபிடிச்சீங்களா?
2: கண்ணன் வருவான் அப்படின்னு ஒரு படத்துல இருந்து யாரு பாடுறது சித்திரான்னு
0: நினைக்கிறேன்.
2: கூடை மேலே கூட வச்சு அந்த மாதிரி வரும்.
0: அதாவது முதல் நேயர் சொன்னவங்களும் கூட மேல அப்படின்னு சொல்லி, அதாவது பாட்டோட தொடக்கம் சேர்ந்தான் இல்லையா, ஆனா படம் வேற பாட்டோட வரிகளும் வேற. சூப்பரா கண்டுபிடிச்சீங்க பிரியங்கா, நிகழ்ச்சியில பங்கேற்றதுக்கு நன்றி. சரி, நீங்க என்ன பாடல் பாட போறீங்க? பாடலாமா?
2: பாடலாம்.
0: சரிம்மா பாடுங்க.
2: எவரும் தெரியாமல்

0: உலகமாக போல ஓடும் அது ஓடாய் காலம் அது போல உலையார் இல்லாது நினைவில் வரும் நரங்களே. நன்றி.
1: நன்றி. முதல்ல பிளே பண்ண அந்த இசை வந்து கண்ணன் வருவான் அப்படிங்கிற படத்துல கூட மேல அப்படின்னு சொல்லி தொடங்கக்கூடிய அந்த பாடல் நேர்களை உங்களுக்காக அந்த பாடல் காற்றலைகளில் இதோ.

0: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
2: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
3: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
2: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐ உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
3: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
4: எஸ்எஸ் நாயுடு மருத்துவமனை, தாய்மையின் இனிய தொடக்கம் மற்றும் அந்தரங்க பாலியல் ஆரோக்கியம் ஒரே இடத்தில். ரயில்வே நிலையம் அருகில் மகளிர் மற்றும் மகப்பேறு சிகிச்சை குறைந்த செலவில். எஸ்எஸ் நாயுடு மருத்துவமனை, இடலாக்குடி, நாகர்கோவில்.

அதாவது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று பகல் 1:10 குமரி பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜி நேயின் தேநீர் நேரம்.

15 நிமிடம் நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பான்பலை 101. நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி குமரி பான்பலையுடன் பாடுவோர் பாடலாம் நேரலை. குமரி பண்பலையுடன் பாடுவோர் பாடலாம் நேரலை நிகழ்ச்சியில் நேர்களுக்கான அடுத்த பாடலின் இசை.

அழைப்பில் வரும் நேரை சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம். வணக்கம். குமரி பண்பலையுடன் பாடுவோர் பாடலாம் நேரலை. யார் இங்க பேசுறீங்கம்மா? நாகர்கோவில் இருந்து வேணிமா. சொல்லுங்க, கேட்டீங்களா இசை? பீமா படம். என்ன பாடல்? சரி, அந்த வரிகளோட தொடக்கம் சொல்லாமா? ரொம்ப ஈஸியான ஒரு பாடல் தான் இல்லையா? கொஞ்சம் ட்ரை பண்ணலாமா? கொஞ்சம் ட்ரை பண்ணலாமா? நீங்க சொன்னது வந்து சரியாதான் கண்டுபிடிச்சிருக்கீங்க. இருந்தாலும் அந்த

0: பாடல் வரிகளை சொல்லலாமா? சரி, ஒரு கூட இசை கேக்குறீங்களா?
1: இடையில லைன்லாம் தெரியல.
0: சரிம்மா, இருந்தாலும் அழகா கண்டுபிடிச்சீங்க. சரி, ஒரு பாடல் பாடுறீங்களா? என்னமா
1: தெரியாது,
0: சும்மா ட்ரை பண்ணலாமே.
1: வேண்டாம்.
0: சரிம்மா, நிகழ்ச்சியில அருமையா பங்கிட்டீங்க, நன்றி. அந்த நேர் வந்து பீமா திரைப்படத்துல இருந்து தான் அந்த பாடல் அப்படிங்கறத ரொம்ப சரியா கண்டுபிடிச்சாங்க. இருந்தாலும் அந்த வரிகளை வந்து நம்ம இன்னொரு நேயருக்கு சரியா சொல்றாங்களா அப்படின்னு பாக்கலாம். இணைப்பில் வரும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கம்.
2: வணக்கம் மேம்.
0: யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: வடக்கு கோணம்.
0: சரி, சொல்லுங்கம்மா, வரிகள் சொல்லாமா பீமா படத்துல இருந்து அது என்ன பாடல் அப்படிங்கறது?
2: முதல் மழை
0: அந்த பாடலே தான். சூப்பரா கண்டுபிடிச்சிட்டீங்க. சரி, என்ன பாடல் எனக்கு பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்திருக்கீங்க பாடுறதுக்கு?
2: பாட்டு
0: யோசிச்சு என்ன பாட்டு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பாக்கலாம். பாடுங்க.

0: புரிஞ்சுதா? சரி, அழகா பாடுங்க. இந்த பாடல் எந்த படத்துல உள்ளது? அப்படிங்களா? சரி, அதான் ஒரு சின்ன டவுட் இருந்துச்சு. சரி, இந்த பாடல் வந்து ரொம்ப கேட்ட மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லி. இருந்தாலும் அழகா பாடுனீங்கம்மா, நிகழ்ச்சியில பங்கேற்றதற்கு நன்றி.
1: நன்றி.
0: நேர்களுக்காக பீமா திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் இதோ.

0: Pontius Lee Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Pontius Lee Super Speciality Hospital. அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
2: வீட்ல இருந்து போன் வந்துச்சு, அப்பா ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காங்களாம்.
3: பதட்டப்படாத, நீ உடனே கிம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போ. அங்க ICU அண்ட் கிரிட்டிக்கல் கேர்ல 24 மணி நேரமும் அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள் இருக்கிறதுனால சரியான நேரத்துல சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்குது.
4: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான்கடை, நாகர்கோயில்.

நேர்களே, நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம்.

0: சரியாக 11:25. குமரி பண்பலை நூற்றொன்றிலிருந்து நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி குமரி பண்பலையுடன் பாடுவோர் பாடலாம் நேரலை. பாடுவோர் பாடலாம் நேரலையில் நேயர்களுக்கான அடுத்த பாடலின் இசை.
1: வணக்கம்
0: வணக்கம் வணக்கம் யாரு இங்க பேசுறீங்க?

0: நான் பிரசாந்த் குளச்சல்ல இருந்து பேசுறேன் மேடம்.
1: சொல்லுங்க, கண்டுபிடிச்சீங்களா இசை கேட்டீங்களா?
0: ஆமா, சாட்டை படத்துல இருந்து ஜட ஜட ஜட ஜட அப்படி வரும் இல்லையா அந்த பாட்டு?
1: அதாவது எப்படி தந்தாலும் நாங்க கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப உறுதியா இருக்கீங்க இல்லையா? சரி, ரொம்ப நிறைய மியூசிக் பிளே பண்ணா ஈஸியா கண்டுபிடிச்சுவீங்க, அதனால ஒரு 10 செகண்ட் அதுவும் இடையில இருந்து தந்தா கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க அப்படின்னு நம்பணும். ஆனா இருந்தாலும் அதை முறியடிச்சு சிறப்பாக கண்டுபிடிச்சிட்டீங்க. சரி, என்ன பாடல் பாட போறீங்க?
0: மின்சார கனவு படத்துல இருந்து ஒரு பாட்டு.
1: சரி,
0: எட்டாத உயரத்தில் நிலவை வைத்தவன் யாரு? பெண்ணே பெண்ணே, பூங்காற்று அறியாமல் பூவை திரட்ட வேண்டும், பூ கூட அறியாமல் தேனை

0: பெண்ணோடு விளையாட ஜோடி தேவையே. இந்த பூலோகத்தில் யாரும் பார்க்கும் முன்னே உன்னை அதிகாலையே.
1: நன்றி மேடம்,
2: அருமையா பாடுங்க. நிகழ்ச்சியில பங்கிட்டதற்கு நன்றி,
1: ரொம்ப நன்றி மேடம்.
2: நேர்களுக்காக சாட்டை திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் இதோ.

0: குமரி பண்பலை நூற்றாண்டிலிருந்து இது குமரி பண்பலையுடன் பாடுவோர் பாடலாம் நேரலை.
1: கேட்ட நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அன்கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
2: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
3: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்த் அன்கோ தான் சரின்னுட்டு.

ஈஸியா ஏசி வாங்க வசந்த் அண்ட் கோக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டுக்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.

வேளாண் பெருமக்களே, இது உங்களின் நினைவிற்கு இன்றிரவு மணி 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் முதலில் உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து உழவருக்கு ஒரு சிந்தனை. நாட்டுக்கோழி வளர்ப்பு நேர்முகத்தில் பங்கேற்கிறார் பக்தன்காடு டி சாந்தி அவர்கள். அதனைத் தொடர்ந்து அமுதசுரபியில் மண்புழு உரத்தின் முக்கியத்துவம் உரையாடல். நிகழ்ச்சியில் நிறைவாக வருகிறது நொடிகளில் சில நுட்பங்கள். இதில் புதிய நெல் ரகங்கள் தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் ஆர் லதா அவர்கள். நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள்.

சரியாக 11:34 குமரி பண்பலையுடன் பாடுவோர் பாடலாம் நேரலை. நிகழ்ச்சியில் நேர்களுக்காக அடுத்த பாடலின் இசை

0: அடுத்த நேயர் யார் எங்கன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம், மில்லுக்குறை கண்ணன் மேடம்.
0: கண்ணன் ஐயா சொல்லுங்க, இசை கேட்டீங்களா?
1: இசை கேட்க உங்களோட போடுங்க மேடம்.
0: நிச்சயமா உங்களுக்காக அந்த பாடலின் இசை மீண்டும் ஒரு முறை.

0: சரிங்க ஐயா, மற்ற நேயர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம், நிகழ்ச்சியில பங்கேற்கிறதுக்கு நன்றி. வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க?
1: நான் வேலூர் மாவட்டம் காட்படி பகுதியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன் மேம். நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கும். நீங்க நலமா இருக்கீங்களா?
1: மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கிறேன் மேம். ரொம்ப சந்தோஷம், மிக நீட்ட நாட்டில பிறக்க பேசுறோம்.
0: நிச்சயமா. இசை கேட்டீங்களா? வந்துடுச்சா?
1: இல்ல மேம், இன்னும் ஆப்ல
0: ஆப்ல இன்னும் வரல.
1: போடுங்களேன்.
0: சரி, உங்களுக்காக அந்த இசை.

0: இப்போ கேட்டிங்களா இசை?
1: ஆ வந்துட்டு மேம்.
0: ஆ சொல்லுங்க,
1: நான் நினைக்கிறேன் இது
0: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: வந்து இது மேம், எட்வீட்டு தோட்டத்தில் பூவெல்லாம் கெட்டுப்பா, அந்த பாட்டு
0: அச்சோ கொஞ்சம் தப்பிடுச்சே.
1: இல்லையா
0: இல்ல, ஆனா நல்ல ஒரு முயற்சி பண்ணீங்க. மற்ற நேர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாமா?
1: மேம்? ஏதாவது ஒரு க்ளூ கொடுக்குறீங்களா மேம், சின்னதா?
0: நிறைய நேர்கள் ஆவலா காத்துட்டு இருக்காங்க இல்லையா?
1: அப்படி சொல்ல
0: சரி,
1: வரீங்களா?
0: நீங்க கேட்டனால ஒரு க்ளூ தந்துடலாம். மாதங்களோட பெயர் வச்சு தொடங்கும்.
1: ஓ, மாதங்களினுடைய பெயரை வச்சு

0: இருக்கும்.
1: ம்
0: மேம், நான் நினைக்கிறேன் மார்கழி பூ வேண்ட பட்டா இல்லையே.
1: இல்லையே.
0: இல்ல,
1: சரி, நல்ல ஒரு முயற்சி. நீ தொடர்ந்து
0: ஆமா
1: முயற்சி
0: மேம்,
1: பண்ணிட்டே இருங்க, மற்ற நேயர்கள் கண்டுபிடிக்கிறாங்களான்னு பார்க்கலாம். சரியா?
0: கட்டாயம்.
1: நன்றி
0: ரொம்ப
1: நன்றி
0: சந்தோஷம்
1: நன்றி.
0: மேம், நன்றி மேம்.
1: வணக்கம்
2: வணக்கம்,
1: வணக்கம். யார் இங்க பேசுறீங்க ஐயா?
2: தெற்கு கழிவரம் பெனட்.
1: பெயர் ஒரு முறை கூட சொல்லாமா?
2: பெனட்,
1: பெனட் ஐயா, சொல்லுங்க. இசை கேட்டீங்களா?
2: கல்லூரி, கல்லூரி படம், ஜூன் ஜூலை மாசம், கொக்கும்பு.
1: சரி, இசை வச்சு கண்டுபிடிச்சிங்களா, க்ளூ வச்சு கண்டுபிடிச்சிங்களா? இசை வச்சே கண்டுபிடிச்சிட்டீங்க, சூப்பர். கொஞ்சம் கஷ்டமா தானே இருந்துச்சு இல்லையா? இல்ல, ஈஸியா தான் இருந்துச்சு. சரி சரி, இந்த பாடல் ரொம்ப கேட்டு பழகினால கண்டுபிடிக்க முடிஞ்சதா?
2: பாட்டெல்லாம் நல்ல பாடத்தை எல்லாம் பரிச்சயம், அதனால தெரிஞ்சு.
1: சரி, சூப்பர் ஐயா, சூப்பர். சரி, நீங்க என்ன பாடல் பாட போறீங்க?
2: பாட்டு ஒண்ணும்,
1: சரி, ஏதாவது ஒரு பாட்டு சும்மா ட்ரை பண்ணலாம் இல்லையா? நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கலாமே. சும்மா ஏதாவது ஒரு ரெண்டு லைன்.
2: என் வீட்டு தோட்டத்தில் பூவெல்லாம் கேட்கும் கேட்டுப்பா, என் வீட்டு ஜன்னல் கம்பி எல்லாமே கேட்டுப்பா.
1: சரி, சூப்பர் சூப்பர். நிகழ்ச்சியில் அருமையா பங்கேற்றீங்க, நன்றி, பாராட்டுக்கள்.
2: நன்றி நன்றி நன்றி.

0: நேர்களே, நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று பிற்பகல் 3:00 குமரி பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜி நேயின் தேநீர் நேரம். இதில் கடித வழி நேயர் விருப்ப பாடல்கள்.
1: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: நம்ம ஊர் ரோட்ல டிரைவ் பண்றதுக்கான அதிகமான மைலேஜ் இருக்கிற காரா பாத்துட்டு இருக்கீங்களா? அப்ப உங்களுக்கான ஒரே சாய்ஸ் பவர்ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் சூப்பர் ஹைபிரிட் மைலேஜ் இருக்கிற டொயோட்டா அர்பன் க்ரூசர் ஹைரைடர் தாங்க. ஆமாங்க, இதுல ஃபுல் டேங்க் ஃபியூவல் போட்டுட்டு உங்களால 1200 கிலோமீட்டர் வரை டிரைவ் பண்ண முடியும்.
4: அட்வான்ஸ்ட் ஹைபிரிட் டெக்னாலஜி, சைலன்ட் ஸ்மூத் பெர்ஃபார்மன்ஸ், லக்ஸரி கம்ஃபர்ட் எல்லாமே ஒரே SUV-ல. 2025 மாடலுக்கு அட்டகாசமான ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்கு.
5: மேலும் விவரங்களுக்கு ஆனமலை டொயோட்டா நாகர்கோவில் கால் 7373035400.

நாற்பத்தாறு நிமிடம். குமரி பண்பலை நூற்று ஒன்றில் வலம் வந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி குமரி பண்பலையுடன் பாடுவோர் பாடலாம் நேரலை. நிகழ்ச்சியில் நேர்களுக்காக அடுத்த பாடலின் இசை

0: நேயர், வணக்கம். வணக்கம் வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். ஐயா, இணைப்பு தெளிவா இல்லையே, யார் இங்க இருந்து பேசுறீங்க? ஐயா, ஒரு முறை கூட சொல்லாமா? தெளிவா கேக்கல.
1: தெற்கு கழிவுகளும்
0: முன்னாடி பேசுனீங்களே, திரும்ப வந்திருக்கீங்களா?
1: சொல்லாமா?
0: சரி, அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் இல்லையா? நன்றி, நன்றி. வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கம்.

0: குமரி பண்பலையுடன் பாடுவோர் பாடலாம் மேரலை.
1: வணக்கம் மேடம், நான் கனவராஜ் பேசுறேன், கவர்ப்பளம் தேரிலையில இருந்து.
0: ஐயா சொல்லுங்க, இசை கேட்டீங்களா?
1: ஆமா, சுப்பிரமணியபுரம் படத்துல இருந்து. கல்லு மல மேல அந்த பாட்டு மேடம்,
0: அது லைன் கரெக்டா சொல்லலாமா? அப்படிதான் தொடங்கும். சரியா, நம்ம வந்து அந்த பாடலை சொல்லும் போது இனி ஒரு லைனை வந்து அது அதுல அந்த மெயின் லைனே, அது அந்த லைனை சொல்லலாமா? அப்ப நேயர்களுக்கு கொஞ்சம் கூட ஈஸியா தெரியும் இல்லையா?
1: கொஞ்சம் ஞாபகத்துல இருக்கு. கொஞ்சம் குழப்பமா,
0: ஒரு ஊர் பேர் வச்சு வரும். சரிங்க, இருந்தாலும் சரியா கண்டுபிடிச்சிருக்கீங்க, சுப்பிரமணியபுரம் தான் அந்த படத்தோட பெயர். சரி சொல்லுங்க, இப்ப என்ன பாடல் பாடலாம்?
1: ஒரு பாட்டு பாடிட்டுமா?

0: கேக்க ரொம்ப அருமையா இருந்துச்சு. ஐயா நிகழ்ச்சியில பங்கேற்றதற்கு நன்றி.
1: நன்றி மேடம்.
0: நேர்களுக்காக சுப்பிரமணியபுரம் திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் இதோ.

0: ராஜாக்கமங்கலம் தங்கம் மருத்துவமனையில் மூல நோய்க்கான சிறப்பு சிகிச்சை முகாம்
1: இம்மாதம் 30ஆம் தேதி வரை நடைபெறுகிறது.
0: மூலம், மூலம் பௌத்திரம், மூல வெடிப்பு இவற்றிற்கு
1: சிறப்பு சலுகையில் பரிசோதனை மற்றும் சிகிச்சைகள்.
0: போன் 233166 ஆர் 7418150265.
2: Listen. ஆகாஷ்வாணி தனது 90வது ஆண்டு கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக அகில இந்திய வானொலி குமரி பண்பலை 101 மாவட்ட அளவில் கல்லூரி மாணவர்களுக்கான பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, வினாடி வினா போட்டி நடத்த உள்ளது.
3: நாகர்கோவில் தேத்தி இந்து கல்வியல் கல்லூரியில் இம்மாதம் 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 9 மணி முதல் போட்டிகள் ஆரம்பமாகும்.
2: போட்டியில் கலந்து கொள்ள ஆர்வமுள்ள மாணவர்கள் தங்களுடைய பெயர் மற்றும் கல்லூரி சார்ந்த விவரங்களை 9442430243 என்ற வாட்ஸ்அப் எண்ணில் பதிவு செய்யவும்.
3: பேச்சு போட்டிக்கான தலைப்பு
2: ஆகாஷ்வாணி வளர்ந்து வந்த பாதை.
3: கட்டுரை போட்டியின் தலைப்பு
2: வானொலி ஒரு வரப்பிரசாதம்.
3: வினாடி வினாவின் மைய கருத்து
2: ஆகாஷ்வாணி இன்று வரை. வெற்றி பெறும் மாணவர்களுக்கு பரிசுகள் காத்திருக்கின்றன.
3: போட்டி பற்றிய மேலும் விவரங்களுக்கு காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை 9442430243 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.

ஆர்கேஜி நெய். வாழ்வின் வழிகாட்டி போல என்றுடன் பயணிக்கும் இனிய பண்பலை, இது நம் குமரி பண்பலை 101. நேரம் 11:54. குமரி பண்பலை 101 வலம் வந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி குமரி பண்பலையுடன் பாடுவோர் பாடலாம் நேரலை. நிகழ்ச்சியில் நேர்களுக்காக அடுத்த பாடல் என்ன செய்ய இணைப்பில் வரும் நேரை சந்திக்கலாம்.

நேயர்களே, குமரி பண்பலையுடன் பாடுவோர் பாடலாம் நேர்லை நிகழ்ச்சி வலம் வந்து கொண்டிருக்கிறது. நேயர்களுக்காக நம்ம லாஸ்ட்டாக ஒரு இசை ப்ளே பண்ணியிருந்தோம். அந்த இசை வந்து எந்த பாடலுடையது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா உடனே டயல் பண்ணுங்கள் 260-240-0 மற்றும் ஒரு 290-0722. இதற்கான இணைப்பு 0046-562 890-325-7039 இந்த அலைபேசி எண்ணிலையும் டயல் பண்ணலாம். நம்ம நிகழ்ச்சி நேர்களுக்கான இறுதி பாடல் இதுதான். நேர்களுக்காக மீண்டும் ஒரு முறை அந்த பாடலின் இசை.

வரைக்கும் ரொம்பவே ஈஸியாக போயிட்டு இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு இல்லையா? இருந்தாலும் நேர்களே, உங்களால் முடியும் சீக்கிரமாக முயற்சி பண்ணி நம்ம இணைப்பில் தொடர்பு கொள்ளுங்க. கொள்ளுங்க அப்படின்னு சொன்ன உடனே ஒரு நேயர் இணைப்பில் வந்துட்டாங்க. யார், எங்கேருந்துன்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம்.

0: வணக்கம்.
1: இருந்து
0: ரொம்ப அமைதியா பேசுறீங்க, கொஞ்சம் சவுண்டா சொல்லலாமா?
1: சரிங்க.
0: சொல்லுங்க.
1: விமானத்துல இருந்து காட்டு பூங்காட்டேன்னு நினைக்கிறேன்.
0: சொல்லுங்க. இசை கேட்டிங்களா?
1: பிரியமான தோழியிலிருந்து காத்தே பூங்காட்டே.
0: அச்சோ, நல்ல ஒரு முயற்சி பண்ணிருக்கீங்க, இருந்தாலும் சரியான பதில் இல்லையே. சரி, இன்னும் ஒரு
1: ஓகே.
0: நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாமா?
1: ஓகே.
0: நன்றிமா, நன்றி.

வீட்டில் அந்த இசையோட பாடலை கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா உடனே டயல் பண்ணுங்க 260-240 மற்றும் ஒரு 290-7722 கூடவே 04652 சேர்த்து டயல் பண்ணுங்க. சில நேர்களுக்காக ஒரு சின்ன க்ளூ கொடுத்துடலாமா? இந்த படம் வந்து 2004 வெளிவந்த ஒரு திரைப்படம். சரி, இந்த பாடல் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கிறனால இந்த பாடலோட முதல்ல இருந்தே நம்ம அந்த மியூசிக் இப்ப பிளே பண்ணலாம். நேர்களே கவனமா கவனிச்சுக்கோங்க, உங்களுக்காக அந்த பாடல் என்ன செய்ய மீண்டும்

இல்ல நேர்களே கண்டுபிடிச்சிட்டீங்களா? சரி, நிகழ்ச்சியில் நம்ம வந்து நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நேரம் ரொம்ப குறைவாக இருக்கிறதால அந்த பாடல் வந்து எந்த படத்தில் உள்ளது அப்படின்னு சொல்லி நாமளே சொல்லிடலாம். விருமாண்டி அப்படிங்கிற திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல். சரி, இப்போ பாடலை கண்டுபிடிச்சிட்டிங்களா? சண்டியரே சண்டியரே அப்படின்னு சொல்லி தொடங்கக்கூடிய அந்த பாடல் தான் அது.

கேட்டதுமே இந்த பாடலா ஐயோ கண்டுபிடிக்க முடியாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லி தோணுது இல்லையா? சரி, இருந்தாலும் நேர்கள் ரொம்பவே சிறப்பா நம்ம நிகழ்ச்சியில பங்கேற்றீங்க. இத்துடன் இன்றைய குமரி பண்பலையுடன் பாடுவோர் பாடலாம் நேர்லை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்ற அத்தனை நேர்களுக்கும் கேட்டு ரசித்த அனைவருக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றிகள்.

0: இரண்டு மணி நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். குமரி பண்பலை 101 நிகழ்ச்சி நிரல் கேட்பதற்கு முன்
1: மாஷா பர்னிச்சர் லேண்டிங்
2: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
1: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
2: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
0: நமது குமரி பண்பலை 101 இன்று இனி ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்று பகல் மணி 12:10 மனம் நனையும் மதுரமழை, இது தேரல் சுவையில் சாரலிசை. 12:50 நம்

வாழ்வோம் மருத்துவ தொடரில் உலக எய்ட்ஸ் தடுப்பூசி தினம் குறித்த விழிப்புணர்வு தகவல்களை தருகிறார் திருவட்டார் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தின் யுனானி மருத்துவ ஆலோசகர் ஏ ரிஸ்வானா அவர்கள். 12:55 திரையிசை, ஒரு மணிக்கு செய்தி தெரியுமா, 1:10 குமரி பண்பலை 101 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜி நெய் வழங்கும் ஹாய் ஸ்நேகிதியே. இதில் விடுமுறை கொண்டாட்டத்தில் விரும்பி விளையாடிய விளையாட்டுகள் நேரலை நிகழ்ச்சி. 1:55 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள், 2:15 திரை இசை, 2:30 இசை தென்றல் நிகழ்ச்சியில் திருவையாறு பி வி ஜெயஸ்ரீ அவர்களின் பாட்டு இடம்பெறும், 2:55 வானிலை அறிக்கை, 3:02 குமரி பண்பலை 101 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜி நெய் வழங்கும் தேநீர் நேரம், இதில் கடித வழி நேயர் விருப்ப பாடல்கள், பிற்பகல் 3:30 பண்பலையின் தேநீர் நேரம். இன்று மாலை 4:02 வானிலை அறிக்கை, தொடர்ந்து திரை இசை, 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதாரர் நிகழ்ச்சி, 5:02 முல்லைச் சரம் அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசை சரம், இன்று மாலை 6:00 நிகழ்ச்சிகள், 6:10 சேவை செய்திகள், 6:15 3 in 1, 6:20 மெல்லிசை, 6:40 திரை இசை, 7:00 இன்னிசை நேரம், 7:10 திருவாரூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஆர் விஜயகுமார் அவர்கள். இன்றிரவு 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் முதலில் உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து உழவருக்கு ஒரு சிந்தனை, நாட்டுக்கோழி வளர்ப்பு நேர்முகத்தில் பங்கேற்கிறார் பக்தன்காடு டி சாந்தி அவர்கள். அதனைத் தொடர்ந்து அமுத சுரபியில் மண்புழு உரத்தின் முக்கியத்துவம் உரையாடல். நிகழ்ச்சியில் நிறைவாக வருகிறது நொடிகளில் சில நுட்பங்கள், இதில் புதிய நெல் ரகங்கள் தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் ஆர் லதா அவர்கள். 8:00 செய்தி அறிக்கை, 8:05 பட்டாம்பூச்சிகள் இது சிறுவர்களுக்கான நேரலை நிகழ்ச்சி, 8:30 திரை இசை, 9:15 செய்தி சுடர், 9:30 திரை இசை, 10:05 நிலாமுற்றம் நேரலை, 11:00 மனசு மயங்கும் திரை இசை, இன்று நள்ளிரவு 12:00 முதல் நாளை அதிகாலை 5:54 வரை நிலைய ஒலிபரப்பி பராமரிப்பு பணிகள் காரணமாக ஒலிபரப்பு இராது. நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள், நிகழ்ச்சிகளையும் கேட்க தவறாதீர்கள் நேயர்களே. தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.

0: வழி போன தையத்தக்க தையத்தக்க உய்யா.
1: எஸ்எஸ் நாயுடு மருத்துவமனை, தாய்மையின் இனிய தொடக்கம் மற்றும் அந்தரங்க பாலியல் ஆரோக்கியம் ஒரே இடத்தில். ரயில்வே நிலையம் அருகில் மகளிர் மற்றும் மகப்பேறு சிகிச்சை குறைந்த செலவில். எஸ்எஸ் நாயுடு மருத்துவமனை, இடலாக்குடி, நாகர்கோவில்.
2: நேர்களே, நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று பகல் 1:10 குமரி பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜி நெய்யின் ஹாய் ஸ்நேகிதியே. நேரம் சரியாக 12:15:30. குமரி பண்பலை 101 வலம் வந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மனம் நனையும் மதுரமழை. இது தேரல் சுவையில் சாரலிசை. வண்ணங்கள் இல்லா ஓவியமாய், வரிகள் இல்லா கவிதையாய், மொழிகள் இல்லா வார்த்தைகளாய் அவளது புன்னகை. புன்னகையின் பொருளை தேடி வந்தேன் ஆவலாய். கேட்கவிருப்பது MS விஸ்வநாதன் இசையில், கண்ணதாசன் வரிகளில் TM சௌந்தரராஜன் பாடிய பவானி திரைப்பட பாடல்.

0: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.

வணக்கம். இன்று பகல் மணி 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் உலக எய்ட்ஸ் தடுப்பூசி தினம் குறித்த விழிப்புணர்வு தகவல்களை தருகிறார் திருவட்டார் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தின் யுனானி மருத்துவ ஆலோசகர் ஏ ரிஸ்வானா அவர்கள். நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். நேரம் 12:20. வலம் வந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மனம் நனையும் மதுரமழை. இது தேரல் சுவையில் சாரலிசை. பூக்களின் வாசம், செடிக்கு வசந்தம், வானவில் போன்ற அவளது வருகையால் வாழ்க்கையே வசந்தமானது. சிரிப்பில் விழுந்தால் சிறகடித்து பறக்கத்தானே வேண்டும். கேட்கவிருப்பது எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் வாலி வரிகளில் டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷீலா பாடிய பூக்காரி திரைப்பட பாடல்.

0: கான்ஷியஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், பார்வதிபுரம் நாகர்கோயில். எமர்ஜென்சி சர்வீசஸ் 24 hours, அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பில் இருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு கான்ஷியஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்.
2: நேர்களே, நமது ஆகாஷ்வாணி நாக

கோவில் குமரி பண்பலை 101 இன்று பிற்பகல் 3:02 குமரி பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜி நேயின் தேநீர் நேரம். இதில் கடித வழி நேர்விருப்ப பாடல்கள்.

12:28. மனமனையும் மதுரமழையில் இனி கேட்கலாம் தியாகம் திரைப்பட பாடல். மலருக்கு மனம், நிலவுக்கு ஒளி, கடலுக்கு கரை, மரத்திற்கு கனி, எனக்கு நீ, நீ இன்றி நான் இல்லையே.

0: மாணவர்களுக்கான பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, வினாடி வினா போட்டி நடத்த உள்ளது.
1: நாகர்கோவில் தேத்தி இந்து கல்வியியல் கல்லூரியில் இம்மாதம் 19 தேதி செவ்வாய்க்கிழமை காலை 9 முதல் போட்டிகள் ஆரம்பமாகும்.
0: போட்டியில் கலந்து கொள்ள ஆர்வமுள்ள மாணவர்கள் தங்களுடைய பெயர் மற்றும் கல்லூரி சார்ந்த விவரங்களை 9442430243 என்ற வாட்ஸ்அப் எண்ணில் பதிவு செய்யவும்.
1: பேச்சு போட்டிக்கான தலைப்பு ஆகாஷ்வாணி வளர்ந்து வந்த பாதை. கட்டுரை போட்டியின் தலைப்பு
0: வானொலி ஒரு வரப்பிரசாதம்.
1: வினாடி வினாவின் மைய கருத்து
0: ஆகாஷ்வாணி இன்று வரை. வெற்றி பெறும் மாணவர்களுக்கு பரிசுகள் காத்திருக்கின்றன.
1: போட்டி பற்றிய மேலும் விவரங்களுக்கு காலை 10 முதல் மாலை 6 வரை 9442430243 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். குமரிப்பண்பலை 101 நேயர்களுக்கு இனிய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர் ஆர்கேஜி நேய்.

0: ராஜாக்கமங்கலம் தங்க மருத்துவமனையில் மூல நோய்க்கான சிறப்பு சிகிச்சை முகாம்
1: இம்மாதம் 30ஆம் தேதி வரை நடைபெறுகிறது.
0: மூலம், மூலம் பௌத்திரம், மூல வெடிப்பு இவற்றிற்கு
1: சிறப்பு சலுகையில் பரிசோதனை மற்றும் சிகிச்சைகள்.
0: போன் 233166 ஆர் 7418150265.
2: ஆகாஷ்வாணி தனது 90ஆவது ஆண்டு கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக அகில இந்திய வானொலி குமரி பண்பலை 101 மாவட்ட அளவில் கல்லூரி

12:34 குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது மனம் நனையும் மதுரமழை. இது தேரல் சுவையில் சாரலிசை நிகழ்ச்சியில் நிறைவாக வருகிறது. எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், கண்ணதாசன் வரிகளில், எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி பாடிய வறுமையின் நிறம் சிவப்பு திரைப்பட பாடல். மொழியின் சிறிய மௌனம், அது இசையோடு மெல்ல கலந்து மனதை கொள்ளை போகும் அழகிய கவிதையாய் பிறந்தது இங்கே.

0: ரதியும் நாடும் அழகிலாடும் கண்கள்
1: சபாஷ்
0: கவிதை.

வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். உற்பத்தி துறையில் இந்தியா உலகிலேயே முன்னணி நாடாக விளங்குவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கேரள மாநில முதலமைச்சராக காங்கிரஸ் கட்சியின் திரு வி டி சதீசன் இன்று பதவியேற்றார். சத்தீஸ்கட் மாநிலம் ராய்ப்பூரில் 400 அவசரகால வாகனங்களை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று கொடியசைத்து தொடங்கி வைத்தார். வியட்நாம் தென்கொரிய நாடுகளுடன் பாதுகாப்புத் துறையில் ஒத்துழைப்பை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். ISL கால்பந்து போட்டியில் கேரளம் இன்று கோவா அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். உற்பத்தி துறையில் இந்தியா உலகிலேயே முன்னணி நாடாக விளங்குவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஸ்வீடனின் கோத்தம்பர்க்கில் நடைபெற்ற ஐரோப்பிய தொழில்முறை கருத்தரங்கில் உரையாற்றிய அவர், அனைத்து தரப்பு தொழில் நிறுவனங்களுக்கும் இந்தியாவில் முதலீடு செய்ய வாய்ப்புகள் அளிக்கப்பட்டு வருவதாக கூறினார். இந்தியாவில் கடந்த 12 ஆண்டுகளாக பொருளாதார சீர்திருத்தங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருவதாக கூறிய பிரதமர், இதன் மூலம் தொழில்துறை வளர்ச்சியடைந்துள்ளதாக தெரிவித்தார். மின்னணு, செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், பசுமை எரிசக்தி கட்டமைப்பு, நகர்ப்புற கட்டமைப்பு, சுகாதாரத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஸ்வீடன் நாட்டு நிறுவனங்கள் இந்திய நிறுவனங்களுடன் இணைந்து செயல்பட வரவேற்பதாக திரு நரேந்திரமோடி கூறினார். இந்த கருத்தரங்கில் ஸ்வீடன் பிரதமர் திரு உல்ஃப் கிறிஸ்டர்சன், ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் திருமதி உர்சுலா ஒன்டர்லேன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இந்தியா ஸ்வீடன் இடையேயான உறவுகள் மேம்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். ஸ்வீடன் நாட்டு பயணத்தை முடித்துக் கொண்டு நார்வே செல்வதற்கு முன்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த பயணம் மூலம் இருநாட்டு தொழில்நுட்பம் மற்றும் செயற்கை நுண்ணறிவு துறைகளின் ஒத்துழைப்பு மேம்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். பிரதமரின் ஸ்வீடன் நாட்டு பயணத்தின்போது பல்வேறு முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டுள்ளன. ஸ்வீடன் நாட்டு பிரதமர் திரு உல்ஃப் கிறிஸ்டர்சனுடன் பிரதமர் திரு நரேந்திரமோடி பல்வேறு முக்கிய ஆலோசனைகளையும் மேற்கொண்டார். கேரள மாநில முதலமைச்சராக காங்கிரஸ் கட்சியின் திரு வி டி சதீசன் இன்று பதவியேற்றார். திருவனந்தபுரத்தில் நடைபெற்ற பதவியேற்பு விழாவில் அம்மாநில ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவருக்கு பதவிப்பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். அவருடன்

0: காங்கிரஸ் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மற்றும் கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த 20 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றனர். பதவியேற்பு விழாவில் காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி, காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திருமதி பிரியங்கா காந்தி, கேரள முன்னாள் முதலமைச்சர் திரு பினராயி விஜயன், தெலங்கானா முதலமைச்சர் திரு ரேவந்த் ரெட்டி, பிஜேபி மாநில தலைவர் திரு ராஜீவ் சந்திரசேகர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கேரள மாநில முதலமைச்சராக பதவியேற்றுள்ள திரு வி டி சதீசனுக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், கேரள அரசுக்கு தேவையான அரசின் உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று உறுதியளித்துள்ளார். சத்தீஸ்கட் மாநிலம் ராய்ப்பூரில் 400 அவசரகால வாகனங்களை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் அம்மாநில முதலமைச்சர் திரு விஷ்ணுதேவ் சாய், துணை முதலமைச்சர் திரு விஜய் சர்மா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அம்மாநிலத்தின் 16 மாவட்டங்களில் செயல்பட்டு வரும் இந்த அவசரகால வாகனங்கள் 33 மாவட்டங்களுக்கு விரிவுபடுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகளாவிய கடல்சார் துறையில் மகளிர் மாலுமிகளின் பங்களிப்பு போற்றத்தக்கது என்று மத்திய கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். சர்வதேச கடல்சார் மகளிர் மாலுமிகள் தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மத்திய அரசின் கொள்கை முடிவுகளால் அதிக அளவில் மகளிர் மாலுமிகள் பணியாற்ற முன்வருவதாக தெரிவித்துள்ளார். இத்துறையில் அதிக அளவில் மகளிர் பணியாற்றி வருவதாகவும் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் 2 நாள் அரசுமுறை பயணமாக இன்று வியட்நாம், தென்கொரியா நாடுகளுக்கு செல்கிறார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த இரு நாடுகளுடனான இந்தியாவின் உறவுகள் மேம்பட இந்த பயணம் வழிவகுக்கும் என்று கூறியுள்ளார். ராணுவ ஒத்துழைப்பு, ராணுவ தளவாடங்கள் உற்பத்தி பங்களிப்பு, கடல்சார் கூட்டு முயற்சிகள், இந்தோ பசிபிக் பகுதியில் அமைதியை நிலைநாட்டுவது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து முக்கியமாக விவாதிக்கப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார். வியட்நாமில் அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சர் ஜெனரல் ஃபான் வாங் யாங்குடன் இருநாட்டு உறவுகள் குறித்து அவர் பேச்சுகள் நடத்தவுள்ளார். தென்கொரியாவில் அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சர் ஆங் யூவுடன் பாதுகாப்புத்துறை மேம்பாடு குறித்து திரு ராஜ்நாத் சிங் ஆலோசனை நடத்தவுள்ளார். ஆந்திரப்பிரதேசத்தில் புகையிலை விவசாயிகள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு தீர்வுகாண நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு மத்திய அரசை கேட்டுக் கொண்டுள்ளார். மத்திய அமைச்சர்கள் திருமதி நிர்மலா சீதாராமன் மற்றும் திரு பியூஷ் கோயல் ஆகியோருக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில், சிகரெட் மீதான சரக்கு மற்றும் சேவை வரி 28%-லிருந்து 40%-ஆக அதிகரிக்கப்பட்டதன் மூலம் புகையிலை விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். கலால் வரி 1000 சிகரெட்டுகளுக்கு 2050 ரூபாயிலிருந்து 8500 ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். இதன் மூலம் சிகரெட் தயாரிப்பு நிறுவனங்கள் புகையிலை கொள்முதல் செய்வதை குறைத்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். புகையிலை விவசாயிகளின் நலனுக்காக வரியை குறைக்க மத்திய அரசு உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று திரு சந்திரபாபு நாயுடு வலியுறுத்தியுள்ளார். மத்திய அரசு பணிகளில் சேர்வதற்கான அதிகபட்ச வயது வரம்பை உயர்த்தி மேற்குவங்க மாநில முதலமைச்சர் திரு சுவேந்த் அதிகாரி உத்தரவிட்டுள்ளார். குரூப் ஏ பணியிடங்களுக்கு 41%, குரூப் பி பணியிடங்களுக்கு 44%, குரூப் சி மற்றும் குரூப் டி பணியிடங்களுக்கு 45%, வயது உச்சவரம்பு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஆயிரக்கணக்கானோருக்கு அரசு பணி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தில்லி இந்திராகாந்தி சர்வதேச விமான நிலையத்தில் இன்று தீவிரவாத தடுப்பு ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. இது தொடர்பாக மத்திய தொழில் பாதுகாப்பு படை இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், சிஐஎஸ்எஃப் துணைத் தலைவர், விமான நிலைய தலைமை பாதுகாப்பு அதிகாரி முன்னிலையில் இந்த ஒத்திகை நடைபெற்றதாக கூறியுள்ளது. மத்திய தொழில் பாதுகாப்பு படை, தில்லி காவல்துறை, தேசிய பாதுகாப்பு படை உள்ளிட்டோர் இந்த ஒத்திகையில் கலந்து கொண்டனர். மகாராஷ்டிராவில் 16 சட்டப்பேரவை கவுன்சில் உறுப்பினர் பதவிக்கான தேர்தல் அடுத்த மாதம் 18 நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. வேட்புமனு தாக்கல் செய்ய ஜூன் 1 கடைசி நாளாகும். வேட்புமனுக்களை திரும்பப்பெற வரும் 4 கடைசி நாள் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் லக்கிம்பூர் அருகே இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 9 பேர் உயிரிழந்தனர்.

டிரக்கும் வேனும் நேருக்கு நேர் மோதியதில் வேனில் பயணம் செய்த 9 பேர் உயிரிழந்ததாக காவல்துறையினர் தெரிவித்தனர். காயமடைந்த ஒருவர் சிகிச்சைக்காக லக்கிம்பூர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாயும் காயமடைந்தவருக்கு 50,000 ரூபாயும் பிரதமரின் நிவாரண நிதியிலிருந்து வழங்கப்படும் என்று கூறியுள்ளார். ISL கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் கேரளம் அணி கோவா அணியை எதிர்கொள்கிறது. எர்ணாகுளத்தில் இப்போட்டி இன்றிரவு 7:30 தொடங்குகிறது. ஸ்லோவேனியா ஒபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சதீஷ்குமார் கருணாகரன் பட்டம் வென்றார். மரிபோரில் நேற்று நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவில் அவர் 21-17, 21-14 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் டான்கின் வி யை வென்று இப்பட்டத்தை கைப்பற்றினார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் இலிஷா பால் பட்டம் வென்றார். நேற்று நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவில் அவர் 21-19, 21-16 என்ற செட் கணக்கில் சீன தைபேயின் லியோ ஜாய் சியை வென்றார். கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சதீஷ்குமார் கருணாகரன் ஜெனித் அபிகல் இணை பட்டம் வென்றது. நேற்று நடைபெற்ற இறுதிப் போட்டியில் இந்த இணை 21-19, 21-15 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் அன்மத் ரெட்ஜுவான் தேசி யான் இணையை வென்றது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. சென்னையில் இப்போட்டி இரவு 7:30 தொடங்குகிறது. ரோமில் நடைபெற்ற இத்தாலியன் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இத்தாலியின் ஜானிக் சின்னர் பட்டம் வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதியாட்டத்தில் அவர் நார்வேயின் காஸ்பர் ரூடை 6-4, 6-4 என்ற செட் கணக்கில் வென்று பட்டத்தை கைப்பற்றினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். உற்பத்தி துறையில் இந்தியா உலகிலேயே முன்னணி நாடாக விளங்குவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். கேரள மாநில முதலமைச்சராக காங்கிரஸ் கட்சியின் திரு வி டி சதீசன் இன்று பதவியேற்றார். சத்தீஸ்கட் மாநிலம் ராய்ப்பூரில் 400 அவசரகால வாகனங்களை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று கொடியசைத்து தொடங்கி வைத்தார். வியட்நாம், தென்கொரியா நாடுகளுடன் பாதுகாப்புத் துறையில் ஒத்துழைப்பை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். ISL கால்பந்து போட்டியில் கேரளம் இன்று கோவா அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RN நியூஸ் சென்னை என்ற யூ டியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.

0: மனதின் குரலாக,
1: சிரிப்பின் மகிழ்வாக,
0: ஆனந்தத்தின் நிறைவாக
1: என்றும் உங்களோடு இணைந்திருப்பது
0: குமரி பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 12:30. இனி கேட்கலாம்.
1: நலமாய் வாழ்வோம்.
3: உலக எய்ட்ஸ் தடுப்பூசி தினம் குறித்த விழிப்புணர்வு தகவல்களை தருகிறார் திருவட்டார் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தின் யுனானி மருத்துவ ஆலோசகர் ஏ ரிஸ்வானா அவர்கள்.
4: இன்னைக்கு 18 இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னா, இன்னைக்கு வேர்ல்ட் எய்ட்ஸ் வேக்சின் டே. இந்த டேவை கவர்மெண்ட் எதுக்காக அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்கன்னா, முக்கியமா எய்ட்ஸ் பத்தின அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்காக இந்த டே இருக்கு. இத தமிழ்ல உலக எய்ட்ஸ் தடுப்பூசி தினம் அப்படின்னு சொல்லலாம். HIV அப்படின்னா ஹியூமன் இம்யூனோ டெஃபிஷியன்சி வைரஸ். இது ஒரு வைரஸோட பேரு. இந்த வைரஸ்னால ஏற்படக்கூடிய நோயோட பேரு தான் எய்ட்ஸ். எய்ட்ஸ் அப்படின்னா அக்வைர்ட் இம்யூனோ டெஃபிஷியன்சி சிண்ட்ரோம். இந்த வைரஸ் உலகத்திலேயே 1981 தான் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த வைரஸ் என்ன பண்ணும்னா, இந்த வைரஸ் உடல்ல இருக்கக்கூடிய CD4+ அப்படின்ற வெள்ளை அணுக்களை மொத்தமாவே அழிச்சிடுது. இதனால உடல்ல உள்ள நோய் எதிர்ப்பு சக்தி ஃபுல்லுமே கம்மியாயிடுது. இதனால ஏற்படக்கூடிய நோய் தான் எய்ட்ஸ். HIV எப்படி பரவுதுன்னு பார்க்கலாம். அன்சேஃப் செக்ஸ், பாதுகாப்பு இல்லாத பாலியல் முறைகளால இந்த நோய் பரவுது. பாதிக்கப்பட்டவங்களோட ரத்தம் ஹெல்த்தியான பர்சனோட ரத்தத்தோட மிக்ஸ் ஆகும் போது பரவுது. இது எப்படி ஆகுதுன்னா, ஒரே ஊசிய ரேசரை பல பேர் யூஸ் பண்றனால ஏற்படுது. கர்ப்பம், தாய்ப்பால் மூலமா தாயிட்டிருந்து குழந்தைக்கு இந்த நோய் பரவலாம். HIV தடுக்கிறதுக்கு முக்கிய வழிகள் என்னென்னு பார்க்கலாம். HIV பரிசோதனை பண்ணி பார்க்கணும். HIV இருந்தா அதுக்கான ப்ராப்பரான

0: ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். ஒரே ஊசியை பல பேருக்கு பயன்படுத்தக்கூடாது. ஹெச்ஐவி பாசிட்டிவான கர்ப்பிணி பெண்களுக்கு கரெக்டான ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். பாதுகாப்பான பாலியல் முறைகளை பிராக்டிஸ் பண்ணணும். முக்கிய சிகிச்சை இதுக்கு என்னன்னா ஆன்டி ரெட்ரோ வைரல் தெரப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து அந்த வைரஸ் உடைய அளவை தான் குறைக்கும். எய்ட்ஸ் வரைக்கும் அந்த நோய் தீவிரமா போகாம தடுக்கும், மற்றவங்களுக்கு பரவாமையும் தடுக்கும். எய்ட்ஸ்க்கான வேக்சின் பத்தின ரிசர்ச்சஸ் இன்னும் போயிட்டு தான் இருக்கு.
1: உலக எய்ட்ஸ் தடுப்பூசி தினம் குறித்த விழிப்புணர்வு தகவல்களை தந்தவர் திருவட்டார் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தின் யுனானி மருத்துவ ஆலோசகர் ஏ ரிஸ்வானா அவர்கள்.
2: Pontiasly Super Speciality Hospital Parvathipuram Nagarkoil Emergency Services 24 hours அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
3: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட Angiogram, Angioplasty, Open Heart Surgery, Pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Pontiasly Super Speciality Hospital.
4: குமரி பண்பலை 101 என்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் ஆர்கேஜி நெய்.

0: கமகம மனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய்.
1: ராஜாக்கமங்கலம் தங்கம் மருத்துவமனையில் மூல நோய்க்கான சிறப்பு சிகிச்சை முகாம்
2: இம்மாதம் 30ஆம் தேதி வரை நடைபெறுகிறது.
1: மூலம், மூலம் பௌத்திரம், மூல வெடிப்பு இவற்றிற்கு
2: சிறப்பு சலுகையில் பரிசோதனை மற்றும் சிகிச்சைகள்.
1: போன் 233166 ஆர் 7418150265.
3: தொடர்வது திரு இசை. திரு இசையில் வரும் பாடல் இடம்பெற்றுள்ள திரைப்படம் செல்லமே. பாடலை பாடியிருப்பவர் சென்மயி, டிமி மகதி ஆகியோர். இசை ஹாரிஸ் ஜெயராஜ்.

திரையிசை கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேரம் 1 மணி. செய்தி தெரியுமா? ஆண்டுதோறும் மே மாதம் 18 சர்வதேச அருங்காட்சியக தினமாக உலகெங்கும் கொண்டாடப்படுகிறது. சர்வதேச அருங்காட்சியக ஆணையத்தின் முன்னெடுப்பால் 1977 சுமார் 22 நாடுகளோடு இணைந்து கொண்டாடப்பட்ட இந்த அருங்காட்சியக தினத்தில் இப்போது சுமார் 150 மேற்பட்ட நாடுகள் பங்கேற்கின்றன என்பது உலகளாவிய விழிப்புணர்வின் உச்சத்தை உணர்த்துகிறது. இந்த தினம் தொடங்கப்பட்டதுடைய நோக்கம் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, கலாச்சார பரிமாற்றம், கலாச்சார வளம் மற்றும் பரஸ்பர புரிதல், ஒற்றுமை, அமைதி ஆகியவற்றை வளர்ப்பதில் முக்கிய பங்காற்றும் அருங்காட்சியகங்கள் குறித்து மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்துவதாகும். இன்னும் எளிமைப்படுத்தி நாம் சொல்வதானால், அடுத்த தலைமுறைகளையும் நமது கலாச்சார பாரம்பரியங்களையும் இணைக்கின்ற ஒரு பாலமாக அருங்காட்சியகங்கள் திகழ்கின்றன. ஒரு நாட்டின் கடந்த கால நாகரீகம், வாழ்க்கை முறை, கலைகள், புராதன பொருட்கள் என வரலாற்று களஞ்சியங்களாகவும் கல்விக்கூடங்களாகவும் அறிவு கருவூலங்களாகவும் அளப்பரிய பணியை அருங்காட்சியகங்கள் ஆற்றுகின்றன. அகில இந்திய அளவில் சுமார் 3698 பாதுகாக்கப்பட்ட நினைவு சின்னங்கள், தளங்கள் மற்றும் சுமார் 52 அருங்காட்சியகங்களை கொண்டுள்ள இந்திய தொல்லியல் துறையின் 26 தளங்கள் யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய பட்டியலில் இடம்பெற்றுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது.

நமது தேசத்தின் மிகப்பெரிய மற்றும் பழமையான அருங்காட்சியகம் கொல்கத்தாவில் அமைந்துள்ளது. 1814 நிறுவப்பட்ட இது உலகின் 9வது பழமையான அருங்காட்சியகம் என்ற சிறப்பை பெறுகிறது. இந்தியாவின் 2வது பழமையான அருங்காட்சியகம் 1851 நிறுவப்பட்ட சென்னை அரசு அருங்காட்சியகமாகும். புதுடில்லி தேசிய அருங்காட்சியகத்தில் ஹரப்பா நாகரிகம் தொடங்கி நவீன காலம் வரையிலான பொருட்கள் இங்கு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. சர்வதேச அருங்காட்சியகத்தின் இந்த ஆண்டிற்கான கருப்பொருள் பிளவுபட்ட உலகை ஒன்றிணைக்கும் அருங்காட்சியகங்கள் என்பதாகும்.

விடுமுறையுடைய சுற்றுப்பயணத்தில் அருங்காட்சியகங்களும் இடம்பெற்றால் களிப்போடு கற்றலும் கலந்து அறிவு தேடல்கள் அகலமும் ஆழமுமாக நம் குழந்தை செல்வங்களுக்கு கிடைக்கும். நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை கன்னியாகுமரிக்கு சுற்றுலா செல்லக்கூடியவர்கள் அந்த கடற்கரைக்கு நம்ம போகிற வாக்கில் இடப்பக்கம் பார்த்தீங்கன்னா கடைகளுக்கு இடையே இங்கு அருங்காட்சியகத்தை நாம் பார்க்க முடிகிறது.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று பிற்பகல் 3-2 குமரி பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜினேயின் கடித வழி நேயர் விருப்ப பாடல்கள்.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரிப்பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு உமங் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.

0: இன்சொல்நொழிகளில் அடுத்த நிகழ்ச்சியாக வரவிருப்பது ஹாய் ஸ்நேகிதியே நேரலை. இந்த நேரலையில் தோழியர்கள் விடுமுறை கொண்டாட்டத்தில் விரும்பி விளையாடிய விளையாட்டுகள் குறித்து அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளலாம்.
1: புன்னகையாய்
2: இதழோர புன்னகையாய்
1: தேனோரும் பூந்தோட்டமாய்
2: தேனோரும் பூந்தோட்டமாய்
1: என்றும் உங்களுடன் உறவாடும்
2: என்றும் உங்களுடன் உறவாடும்
1: குமரி பண்பலை 101
2: குமரி பண்பலை 101.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேரம் 1:10. ஹாய் ஸ்நேகிதியே,
1: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் குமரி பண்பலை 101 என்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜி நெய்.
2: ஆஹா, செம்ம வாசனை
3: ஆர்கேஜி நெய். இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கும்.
4: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.

0: தினம் தினம் நலம் தரும் ஆர்கேஜி நெய்.
1: நேர்களே, குமரி பண்பலை 101 ஹாய் சிநேகிதியே நேரலை நிகழ்ச்சி ஆரம்பமாயாச்சு. இன்னைக்கு ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு தலைப்புகள் கொடுத்து பேசப்படுவதில், இன்றைக்கு என்ன தலைப்பு கொடுத்துருக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது, கோடை கொண்டாட்டங்கள் விடுமுறையாக இருக்கிறது இல்லையா, இந்த விடுமுறை கொண்டாட்டத்தில் விரும்பி விளையாடிய விளையாட்டுகள் என்னென்ன அப்படிங்கிறதையும், என்னென்ன விளையாட்டுகள்லாம் இருக்குது, இந்த விளையாட்டுகள்லாம் இருக்குது, ஆனா இவ்வளவு விளையாட்டுகள் நாங்க விளையாடுனது இல்ல, ஒரு சில விளையாட்டுகள் விளையாடி இருக்கிறோம், இல்ல எல்லா விளையாட்டுகளும் இருக்குது ஆனா மத்தவங்க விளையாடுறத மட்டுமே நாங்க பாத்துச்சு இருந்திருக்கிறோம், நாங்க விளையாடுனது இல்ல, இப்படியும் சொல்லலாம். விடுமுறை நாட்கள் அப்படின்னு சொன்னாலே குழந்தைகள், குடும்பம், நண்பர்கள் எல்லாரும் ஒற்றுமையாக ஒரு இடத்தில் சந்திப்பதற்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கக்கூடிய ஒரு நாட்களாக நாம் அதை பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாம உறவுகள் போய் பார்க்க போகலாம், அது குடும்பத்தார் மட்டும் இல்லாம தூரத்து உறவுகளாக இருக்கலாம், அல்லது சொந்தங்கள் அப்படின்னு சொல்லும்போது சித்தப்பா பெரியப்பா

0: இப்படி நிறைய உறவுகளை நம்ம குழந்தைகளுக்கு கூட்டிச் சென்று அறிமுகப்படுத்துவதாக இருக்கலாம், அல்ல அவர்கள் ஊரில் ஒரு சுற்றுலா போவதாக இருக்கலாம், அல்ல அதையெல்லாம் தாண்டி எங்கே போனாலும் சரி, ஒரு சுற்றுலான்னு சொல்லி போனால் கூட கொஞ்சம் நேரம் கிடைக்கும் போது பிள்ளைங்க கொஞ்சம் விளையாடட்டுமா அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் என்ன எப்போ நம்ம என்ன சொல்லுவோம், வெயில் ஐயோ இந்த வெயிலில் விளையாட போக வேண்டாம்னா, விடுமுறை வந்துட்டாலே காலையில் வெளியில் சாப்பிட்டு முடிச்சு விளையாட போகிற பிள்ளைகள் மதிய சாப்பாட்டு கூட வரமாட்டாங்க. இல்லை வாங்க வாங்க வந்து சாப்பிடுங்கன்னா கொஞ்சம் விளையாடிட்டு வரும், கொஞ்சம் ஏன்னா அதுக்கப்புறம் பள்ளிக்கூடம் திறந்தாச்சுன்னு சொன்னால் நம்ம போக முடியாது அப்படின்னு. இது உங்களுடைய மலரும் நினைவுகளாக இருக்கலாம், அல்லது உங்கள் குழந்தைகளை நீங்கள் விளையாட அனுமதிக்கக்கூடிய இந்த நாட்களாகவும் இருக்கலாம். எது வேண்டுமானாலும் சரி, விடுமுறை கொண்டாட்டத்தில் விரும்பி விளையாடிய விளையாட்டுகள் என்பது குறித்து தோழிகள் உங்களுடைய அனுபவங்களை குமரி பண்பலை 101 பகிர்ந்து கொள்ளலாம். இந்த 1:45 வரை வலம் வரும் இந்த நேரலை நிகழ்ச்சியில் உங்களுடைய அனுபவ பகிர்வுகளை பகிர்ந்து கொள்ள தொடர்பு கொள்ள வேண்டிய நிலைய தொலைபேசி எண்கள் 260-2400 மற்றும் ஒரு எண் 290-722, இணைப்பு எண் 04652, கைபேசி எண் 890-3257-39. நம்ம சொல்லி முடிக்கும் போதே தோழிகள் வந்த வண்ணமாக இருக்கிறார்கள். முதல் தோழி எங்கிருந்து வராங்க, என்ன மாதிரியான விளையாட்டுகள் பேச போறாங்க அப்படின்னு கேட்கலாம். வணக்கம் குமரி பண்பலை 101 ஹாய் சிநேகிதிய நேரலை நிகழ்ச்சி. நல்லா இருக்கிறோம். எங்க இருந்து ஓடோடி வந்திருக்கீங்க சொல்லுங்க. சவரியம்மாள் வடக்கு கோணம் வந்தாலே ஒரு புன்னகைதான். சரி சொல்லுங்க.
1: நாங்க வந்து பாண்டி வேடது, தாயம் போறது, அப்புறமா கொல கொலைய முந்திரிக்கா, அது நிறைய விளையாட்டு விளையாடுவோம். சுத்தி பிடிக்கிறது, நிறைய கல்லுல அமைச்சி சுத்தி பிடிக்கிறது, அப்புறமா சமையல் பண்ணி விளையாடுறது, தொட்டு விளையாடுறது, நிறைய விளையாட்டு விளையாடுவாங்க. இப்ப எங்க பிள்ளைங்க என்ன விளையாட்டு விளையாடுவாங்கன்னா, அவங்க இருந்த கள்ளம்போலீஸ், டீச்சருக்கு என்ன சொல்லுவாங்க, டீச்சருக்கு விளையாடுறது, இந்த மாதிரிதான் பிள்ளைங்க விளையாடுறாங்க.
0: டீச்சர் விளையாட்டுனா என்ன விளையாட்டு? கள்ளம் போலீஸ். சரி, டீச்சர் விளையாட்டுனா
1: நம்ம வந்து சும்மா ஸ்கூல்ல இருந்து படிக்க மாதிரி, இந்த பிள்ளைங்க வச்சு படிக்க வச்ச மாதிரி, இவங்க சொல்லி கொடுக்குற மாதிரி, அந்த மாதிரி டீச்சர் கேம் சொல்லுவாங்க அத.
0: சரி, இந்த அதாவது உங்கள் காலம் தொடங்கி இன்றைக்கு வர என்னென்ன விளையாட்டுகள் விளையாடுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, பெரிய அதாவது வெளியில வந்து விளையாடக்கூடிய இடம் இல்லைனாலும் இருக்கிற இடத்துக்குள்ள என்ன மாதிரியான விளையாட்டுகள் விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க இல்லையா. இப்போ நீங்க விளையாடுன விளையாட்டுகள் அப்படின்னு பார்க்கும்போது அதுதான் உங்களுக்கு அனுபவம் இன்னும் நிறைய இருக்கும். இது வந்து நீங்க பார்வையாளரா இருந்து பார்த்திருப்பீங்க உங்கள் குழந்தைகள் விளையாடும் போது. ஆனா உங்கள் நீங்க விளையாடுதுல நீங்க வந்து உங்களுடைய அனுபவமாக இருக்கும்போது இதுல உங்களுக்கு பிடித்தமான விளையாட்டு எந்த விளையாட்டு?
1: பாண்டி
0: விளையாடுவது. சரி, அந்த விளையாட்டு பத்தி உங்களுக்கு இப்போ ஒரு ஒரு 30 செகண்ட்ல சொல்ல முடியும்னா என்ன சொல்வீங்க?
1: அது வந்து நமக்கு மூளையை நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும் வைக்க மாதிரி இருக்கும் மேம். நம்ம கவுண்ட் பண்ணி கவுண்ட் பண்ணி எண்ணி போறது.
0: எது கவுண்ட் பாண்டி விளையாடுறதுன்னா என்ன மாதிரி விளையாட்டு நீங்க சொல்றீங்க?
1: பல்லாங்குழி.
0: பல்லாங்குழியே தான் பாண்டின்னு சொல்றீங்களா?
1: ஆமா மேம்.
0: ஓ, நான் நினைச்சேன் இல்ல இந்த தரையில ஒரு 4 கோடு வரைஞ்சிட்டு ஒரு கல்ல அப்படி தூக்கி போட்டு அப்படி விளையாடுவாங்கல்ல, அதுவும்
1: நினைச்சேன்.
0: இல்ல, பல்லாங்குழியத்தான் நீங்க அப்படி சொல்றீங்க. இன்னொன்னு நிறைய கற்களை வச்சுட்டு தூக்கி போட்டு பிடிப்பாங்கல்ல, அந்த மாதிரி விளையாட்டு. அம்மா என்னோட பேசுறீங்களா அங்க பேசுறீங்களா? சுத்தி விளையாடுறது. சரி, இப்படியான விளையாட்டுகள் விளையாடுவீங்கன்னு சொல்லியிருக்கீங்க. விளையாட்டோடு சேர்த்து கவனச்சிதறலும் இங்க இப்போ உங்களுக்கு வந்துருச்சு. தொடர்ந்து நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி அம்மா.
1: நன்றி மேம்.

0: என் பொண்ணுக்கு சர்ஜரி பண்ணனும்னு சொல்லிட்டாங்க. பெரிய தழும்பும் வலியும் இருக்குமோன்னு கவலையா இருக்கு.
1: கிம்ஸ்க்கு போ. ஹிரண்யா சர்ஜரிஸ், அட்வான்ஸ் வவுண்ட் கேர், டயாப் ஃபுட் கேர் அண்ட் லிம்ப் சால்வேஜ், வெரிகோஸ் வெயின், லேசர் ட்ரீட்மென்ட், எல்லா சர்ஜரிஸும் அட்வான்ஸ் மெத்தட்ல, சின்ன கீறல் குறைஞ்ச வழியில வேகமா குணமாகிறதுனால ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப நாள் இருக்க வேண்டாம்.
2: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
3: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
4: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
3: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
4: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
5: Ponchesley Super Speciality Hospital, Parvathipuram, Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
6: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Ponchesley Super Speciality Hospital.
7: நம்ம ஊர் ரோட்ல டிரைவ் பண்றதுக்கான அதிகமான மைலேஜ் இருக்கிற காரா

0: பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப உங்களுக்கான ஒரே சாய்ஸ் பவர்ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் சூப்பர் ஹைபிரிட் மைலேஜ் இருக்கிற டொயோட்டா அர்பன் க்ரூசர் ஹைரைடர் தாங்க. ஆமாங்க, இதுல ஃபுல் டேங்க் ஃபியூவல் போட்டுட்டு உங்களால 1200 கிலோமீட்டர் வரை டிரைவ் பண்ண முடியும்.
1: அட்வான்ஸ்ட் ஹைபிரிட் டெக்னாலஜி, சைலன்ட் ஸ்மூத் பெர்ஃபார்மன்ஸ், லக்ஸரி கம்ஃபர்ட் எல்லாமே ஒரே SUV-ல. 2025 மாடலுக்கு அட்டகாசமான ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்கு.
2: மேலும் விவரங்களுக்கு ஆனமலை டொயோட்டா நாகர்கோவில் கால் 7373035400.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று பிற்பகல் 3:02 குமரி பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜினேயின் கடித வழி நேயர் விருப்ப பாடல்கள். நேர்களை உங்கள் குமரி பண்பலை 101 ஹாய் ஸ்நேகிதியே நேரலை நிகழ்ச்சி வலம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் இன்றைக்கு தோழிகள் பங்கேற்று விடுமுறை கொண்டாட்டத்தில் விரும்பி விளையாடிய விளையாட்டுகள் குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அடுத்து ஒரு தோழி இணைப்பில் வராங்க. யாரு, எங்கிருந்து, எந்த மாதிரியான விளையாட்டு அவர்கள் விளையாடியதா இல்ல குழந்தைகள் விளையாடியதான்னு கேட்கலாம். வணக்கம் குமரி பண்பலை 101 ஹாய் ஸ்நேகிதியே நேரலை.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் அம்மா. யார் எங்கிருந்து? பூவம் பூவங்காபரம்பிலிருந்து லட்சுமி அம்மா. சொல்லுங்க,
1: என்ன
0: விளையாடுவீங்க? சரி,
1: தண்ணிக்குள்ள
0: நீச்சல் தானே இல்லையா?
1: அப்போ
0: நீங்க நீச்சல் எந்த இடத்துக்கு போனாலும் நீந்தி வந்துருவீங்கன்னு சொல்லுங்க. இப்போ உங்களுக்கு அந்த நீச்சல் நினைவு இருக்குதா? நீச்சலுக்கு நீங்க போவீங்களா? ஆறு குளம் எல்லாம் போவீங்களா? ஓ சரி சரி சரி. இப்போ உங்களோட அப்படி விளையாடுறதுக்கு உங்கள் வயதொத்த தோழிகள் இருக்கிறாங்களா? போயிட்டாங்க. சரி சரி. ஆனா ஆத்தோரம் போகும்போது உங்களுடைய அந்த மலரும் நினைவுகள் உங்களுக்கு வரும் இல்லையா? சரி, நீங்க இந்த நீச்சல் நீங்க சொன்னீங்க, இந்த ஸ்கிப்பிங் இதெல்லாம் சொன்னீங்க இல்லையா, இதனால உங்களுக்கு என்ன விதமான பயன்கள் கிடைத்ததா நீங்க வந்து உணர்றீங்கம்மா?
1: கை கால் வலி எல்லாம் இருக்காது மேடம். உடம்புக்கு நல்ல இருக்கும்.
0: உடல் நல்ல ஆரோக்கியமா இருக்கும் அப்படிங்கிறீங்க.
1: ஆரோக்கியமா இருக்கும், கை கால் சுறுசுறுப்பா இருக்கும்.
0: சுறுசுறுப்பா இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க. சரி, இன்னைக்கு குழந்தைகள் அந்த மாதிரியான விளையாடு விளையாடுவதற்கு நீங்க வந்து அனுமதிக்கிறீங்களா, இல்ல குளம் ஆறு எல்லாம் கூட்டிட்டு போய் நீச்சல் கத்து கொடுத்துருக்கீங்களா?
1: நீச்சல் கத்து கொடுத்துருக்கோம்.
0: சரி,
1: வீடு கட்டி விளையாடுவா?
0: ஓஹோ,
1: அவங்க சொன்ன மாதிரி
0: டீச்சர் வச்சு விளையாடுவாங்க. இதை பார்க்கும் போது நமக்கு ஒரு மகிழ்ச்சி இல்லையா?
1: எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
0: மகிழ்ச்சி, ரெட்டிப்பு மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி இருக்கிறீங்க.
1: அஞ்சாம் கிளாஸ் படிச்சா?
0: சரி,
1: அவ டீச்சர் ஆகிட்டு இருந்து பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பான்.
0: சரிம்மா,
1: இங்கிலீஷ் மீடியம்.
0: சரி சரி,
1: இங்கிலீஷ் மீடியத்துல எல்லாம் சொல்லிக் கொடுப்போம்.
0: சரிம்மா, நன்றிமா. நிகழ்ச்சி சொல்லுங்க, என்ன சொல்ல வந்தீங்க சொல்லுங்க. சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறீங்க. ரொம்ப, அதாவது என்னன்னா விளையாடுவது ஒருவித மகிழ்ச்சி அப்படின்னா, விளையாட்டை பார்க்கும் போது நமக்கு நம்மையே அறியாம நாம விளையாடுற மாதிரி ஒரு உத்வேகம் உள்ளுக்குள்ள வரும். ஐயோ, நம்மளும் போய் விளையாட போகலான்னு தோணும் இல்லையா? ரெட்டிச்ச மகிழ்ச்சி. உங்களுடைய இளமை பருவம் உங்களுக்கு மீட்டெடுக்கப்பட்ட மாதிரியான ஒரு உணர்வு வரும். முடிஞ்சா விட்டா விளையாட போயிடுவீங்க. விளையாடுவீங்க, அதுதான் அதுதான். விட்டா விளையாடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தா போயிடலாம் அப்படிங்கிற ஒரு ஆனந்தம் இருக்கும். அழகா பதிவு பண்ணீங்கம்மா, நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி அம்மா. நன்றி
1: மேடம்.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி

0: ஒலிபரப்பு உமங் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். நேர்களை உங்கள் குமரி பண்பலை 101 ஹாய் சிநேகிதியே நேரலை நிகழ்ச்சி வலம் வந்து கொண்டு இருக்கிறது. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு தோழி, வணக்கம் குமரி பண்பலை 101 ஹாய் சிநேகிதியே.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். மேட்டுக்குடியிருப்பா? மேட்டுக்குடியிருப்பில் இருந்து எந்த அம்மா பேசுறீங்க? பகவதி அம்மாள். ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை கேட்டா பகவதி அம்மாள் அப்படின்னு ஒரு அழுத்தமா வருது. பகவதி அம்மாள் சொல்லுங்க. அம்மா சொல்லுங்க.
1: நம்ம சின்ன பிள்ளையெல்லாம் இருக்க போது, நாங்கெல்லாம் சின்ன பிள்ளை இருக்கும் போது, அந்த பாண்டி விளையாடுதல், சங்கீத நாற்காலி, பின்ன ஓடி பிடிச்சி விளையாடுறது, இந்த தட்டு ஒட்டு விளையாடுறது, நிறைய விளையாட்டு விளையாடுவோம்.
0: அதாவது நாற்காலி விளையாட்டுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க.

0: அதாவது நாற்காலி விளையாட்டுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க, அதை இன்னும் அழகாக்கி சொல்லிருக்கீங்க, சங்கீத நாற்காலி அப்படின்னு சொல்லிருக்கீங்க. சரி, சரி, சங்கீத நாற்காலி விளையாட்டு இப்போதும் விளையாடுறீங்களா? ஆமா, சங்கீத நாற்காலி இப்போதும் உங்களை விட்டா ஓடுவீங்க மாதிரியே தான் இருக்கு பேசுறது கேட்டா. இப்போ விட்டா விளையாடுவீங்களா? 72 ஆனா என்ன, வயசுலாம் ஒரு கணக்கே கிடையாது. அதாவது இப்போது வந்து முதுமை என்பது இரண்டாவது குழந்தை பருவம், அதனால இப்போ நீங்க ஓடி விளையாடலாம். சரி, அது இன்னொரு நாள் இன்னொரு நிகழ்ச்சியில நம்ம அப்படி ஒண்ணு குடுக்கலாம், அப்படி ஒரு தலைப்பு கொடுக்கலாம். இன்றைக்கு நம்ம விளையாட்டு பத்தி பேசலாம். சரியாம்மா, ரொம்ப அழகா சொல்லிருக்கீங்க, நிறைய விளையாட்டுகள் விளையாடுகிறதா சொல்லியிருக்கிறீங்க. இப்போது உங்களுடைய பேர குழந்தைகளோடு சேர்ந்து விளையாடுறீங்களா?
1: பேர குழந்தைகள், அதாவது மேடம், அந்த பையனுக்கு பிள்ளை மாதிரி மூணு பையன் வந்து, அவங்க ரெண்டு பேரும் அமெரிக்கையில செட்டில் ஆயிட்டாங்க குடும்பத்தோட.
0: சரி,
1: சென்னையில இருந்தா அந்த பிள்ளைகள் பக்கத்துலயே வர்றதுக்கு இல்லாம இருக்கு.
0: சரி,
1: பிள்ளை வந்து பிளஸ் டூ முடிச்சுட்டு காலேஜ் போயிட்டு, அப்ப வந்து பிளஸ் டூ படிக்கும் வரைக்கும் லீவ்ல நானும் அவளும் அங்க வீட்டுல இருந்து விளையாடுவோம்.
0: ஆச்சியும் பேத்தியும் இதுவரை விளையாடுனீங்க அப்படிங்கிற தகவலையும் பதிவு பண்ணிருக்கீங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி அம்மா. நன்றி, நன்றி. வணக்கம். குமரி பண்பலை
2: விளையாடணும்.
0: என்ன விளையாட்டு
2: ஈக்கள் மொத்தமா வச்சு அளவா ஒடிச்சு வச்சிருப்போம். அது குத்தா போட்டு ஒரு ஈக்கள் வச்சு தட்டி தட்டி எடுக்கணும். அந்த தட்ட கூட
0: அதாவது ஒன்றை ஒன்று தொடாமல், ஆனா வந்து ரொம்ப கவனமா, மிக மிக மிக நுண்ணறிவு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, நுட்பமாக விளையாடக்கூடிய விளையாட்டுல ஒன்று நீங்க இப்ப சொல்லக்கூடிய அந்த ஈர்க்கல் விளையாட்டு இல்லையா?
2: ஆமா, அதுல நான் எல்லா விளையாட்டுலயுமே ஃபர்ஸ்ட் வருவேன் பாத்துருங்க, படிப்புலயும்
0: அப்படிதான்.
2: அடுத்து வந்து பம்பரம் இருக்குல்ல, அது அதுல, அதுக்கப்புறம் இந்த கபடி விளையாடுவோம், அடுத்து தொட்டு விளையாடுறது ஓடி பிடிச்சி
0: விளையாடாத விளையாட்டே எதுவும் இல்ல போல இருக்கு.
2: அங்க பாண்டி விளையாட்டு
0: இல்ல, இதெல்லாம் பட்டியெல்லாம் சொல்றீங்களா இல்ல நீங்க விளையாடிய விளையாட்டுகள்னு சொல்றீங்களா? அப்படியா, அது எங்களுக்கு தெரியாது. சரிம்மா, நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி அம்மா. நன்றி,
2: நன்றி.
0: நிகழ்ச்சியில் தொடர்ந்து நாம் ஒரு பாடல் கேட்கலாம். பாடலின் படம் நான் ஏ.

0: என்னாச்சு?
1: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணணும் சொல்றாங்க.
0: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம் பாருங்களேன்.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
4: ரயில்வே நிலையம் அருகில் மகளிர் மற்றும் மகப்பேறு சிகிச்சை குறைந்த செலவில் எஸ் எஸ் நாயுடு மருத்துவமனை, இடலாக்குடி, நாகர்கோவில்.
5: குமரி பண்பலை 101 நேயர்களுக்கு இனிய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர் ஆர்கேஜி நே.
6: வேலை வாய்ப்புகளை அள்ளி தருகின்ற கல்லூரி
7: நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரி.
6: மனோன்மணியம் சுந்தர்மார் பல்கலைக்கழகத்தின் இணைவு பெற்ற
7: குமாரகோயில் நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரியில்
6: சேர்க்கை நடைபெறுகிறது.
8: நேர்களே, உங்கள் குமரி பண்பலை 101 ஹாய் சிநேகிதியை நேரலை நிகழ்ச்சி வலம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் பேசுவதற்காக அடுத்து ஒரு தோழி இணைப்பில் இருக்காங்க, என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். வணக்கம் குமரி பண்பலை 101 ஹாய் சிநேகிதியே.
9: வணக்கம் மேடம்.
8: வணக்கம் அம்மா. யார், எங்கிருந்து பேசுறீங்க அம்மா?
9: பெரிய
8: விலையில
9: இருந்து விஜயா
8: பேசுறேன். குதூகலம், அப்புறம் வெயில் எல்லாம் ஒண்ணுமே கிடையவே கிடையாது, இவ்வளவுதான்.
9: அப்படி இருக்கும்போது இந்த இப்படிதான் மேடம், ஊஞ்சல் கட்டுவாங்க. ஊஞ்சல் கட்டி அதுல மொத்தம் பெரிய இந்த உலக்க இருக்குல்ல, அது வச்சு குளியில கட்டுவாங்க.
8: சரி,
9: அப்ப சின்ன வயசுல ஆடும்போது ஃபர்ஸ்ட் நல்லா அழுவும், பயமா இருக்கும்.
8: ஓஹோஹோ.
9: ஆனா பயந்தாலும் ரெண்டு பேருக்கு நடுவுல அப்படியே பிடிச்சு பிடிச்சுதான் ஃபர்ஸ்ட் ஆட வைப்பாங்க.
8: ஓஹோ.
9: அதுவும் பிறகு ஒத்தகைய ஆடும்போது அந்த மன தைரியம் அதுல இருந்து வந்துருவோம் மேடம்.
8: ஓ, ஒரு விளையாட்டின் மூலமாக மன தைரியம் கிடைக்கும்னு சொல்லி சொல்லியிருக்கிறீங்க இல்லையா?
9: ஆமா மேடம். மாறி குளத்துல நல்லா குளிக்கிறதுக்கு ஒன்னா போவோம் கூடி பிள்ளைங்க எல்லாம். அந்த தண்ணில தொட்டு விளையாடுவோம்.
8: ஓஹோஹோ.
9: தண்ணிக்குள்ள முங்கி இருந்துகிட்டு ஒரு ஆளு நீந்தி கண்டு குடிக்கிறது.
8: இதுக்கு முன்னால ஒரு அம்மா பேசினாங்க.
9: அப்படி அது ஒரு நீச்சல் தான், ஆனாலும் தண்ணிலயே ஒரு தொட்டு விளையாட்டுக்கும் போது நேரம் போறதே தெரியாது.
8: ஆஹா,
9: அவ்வளவு தூரம் அந்த விளையாட்டு நல்லா இருக்கும் மேடம்.
8: அதாவது இந்த நிகழ்ச்சியை ஒரு மாற்று கோணத்தில், அதாவது விளையாட்டு என்பது ஒரு மகிழ்ச்சியை தருதுங்கிறது குதூகலம் சொல்லிட்டீங்க. அடுத்தது விளையாட்டு உடற்பயிற்சியோடு சேர்ந்தது உடலுக்கு வலு சேர்க்கும், உரம் சேர்க்கும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் பார்க்கப்பட்டாலும் கூட, மனோதிடம் தருது அப்படிங்கறத ஒரு மாற்று சிந்தனையாக கொண்டு போறது உண்மையிலேயே மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. அது பாயிண்ட்.
9: இன்னைக்கு ஒரு பிள்ளைங்க அப்படி எல்லாம் சொல்லுது, ஒரு எழுத்து பிள்ளை அம்மா பேசாதீங்க வைங்கன்னு நம்மளே பண்ணுது.
8: ஓ, அப்ப இதுக்கு காரணம் இந்த விளையாட்டும் வந்து நம்ம விளையாடு அவர்களுக்கு தடை செய்ததுன்னு சொல்றீங்க.
9: கண்டிப்பா, அதனாலதான் வரும். ஏன்னா அந்த காய் கடத்துறதுல நமக்கு நம்பர் எண்ணிக்கெல்லாம் படப்படன்னு சின்ன குழந்தைங்க வர ஈஸியா விளையாடுவோம்.
8: சரி,
9: அது இந்த புளிய முத்தை உரைச்சி வச்சிரு, இல்லன்னா சோதி போட்டு அப்படி விளையாடுவோம்.
8: எது வாய்ப்போ அது.
9: ஆமா, நமக்கு அப்ப என்ன கிடைக்கோ அதை வச்சு அந்த விளையாட்டு விளையாடும் போது என்ன வந்து எண்ணிக்கை வந்து நமக்கு

0: இல்லாம வந்துகிட்டே இருக்கும்.
1: சரி,
0: அப்ப ஒரு கணக்குங்கத அதுல படிக்கும்.
1: ஓ,
0: அதே மாதிரி பாண்டி விளையாட்டு பல்லாங்குழி,
1: சரி,
0: அந்த சூட்டுக்காய் எடுத்து நாங்க அது வந்து குளிப்பரப்பி அப்படி விளையாடுவோம் மணல்ல தோண்டி.
1: சரி,
0: உங்களுக்கு நம்ம மணல்ல விளையாடும் போது அது என்ன செய்யணும், விரல்களுக்கு எல்லாம் நல்ல ரத்தோட்டங்கள் கிடைக்கும்.
1: ஓ,
0: அன்னைக்கு பெரியவங்க சொல்லி தந்தாங்கன்னா இன்னைக்கு அனுபவமா நம்ம அதை யோசிக்க, அன்னைக்கு அப்படிலாம் விளையாடுனதுனால தான் இன்னைக்கு நாம இப்படி ஆரோக்கியமா இருக்கோம். நீ
1: சரி சரி சரி, இன்னைக்கு நினைத்து பார்க்கிறீர்கள்.
0: ஆமா, ஆனா பிள்ளைங்களுக்கு இதுல வந்து தாயம் போடுறதெல்லாம் எங்க பிள்ளைங்க பண்றாங்க. அதே போல பாஸ் அடிக்கிறதுன்னு ஒரு விளையாட்டு,
1: என்ன
0: உடஞ்ச உடஞ்ச விளையாட்டு, இந்த இது இருக்குல்ல மேடம் வளையல் எல்லாம், அதை சேர்த்து வச்சு அஞ்சாம் பாசனி அடிப்போம். அது ஒரே கலரா சேர்த்து குளிக்கி வச்சு நிறைய பிள்ளைங்க இருந்து கொஞ்சம் கொஞ்சமா கொடுப்போம்.
1: சரி சரி,
0: எண்ணிக்கையா கொடுத்து அதை வந்து கண்ண முடிக்கிட்டே கொடுப்போம். அது பிறகு யார் ஒரே கலரா அதை சேர்க்கிறாங்களோ அவங்க பாசனி அடிப்போம். அது ஒரு விளையாட்டு, இருட்டுல நம்ம இருந்தே அப்படி விளையாடு.
1: சரி சரி,
0: ஆனா அந்த விளையாட்டெல்லாம் அன்னைக்கு பிள்ளைங்களுக்கு
1: தெரியல. ஆனா நீங்க எல்லாம் இருக்கும்போது அடுத்த தலைமுறைக்கு இந்த மாதிரியான எந்த விளையாட்டுகள் எல்லாம் தெரியலையோ அதை அந்த விளையாட்டுகளை எல்லாம் கடத்தி கொண்டு போகணும். அப்பதான் அவங்க அதுக்கு அடுத்த தலைமுறைக்கு சொல்லுவாங்க இல்லையா?
0: ஆமா மேடம், இப்பமா விருந்து, அதான் உறவுல பிள்ளைங்க எல்லாரும் வந்துட்டாங்கனாலே எங்க வீட்டுல சின்ன பிள்ளைங்க கூடனா நாங்க இந்த விளையாட்டு எல்லாம் சொல்லி கொடுப்போம்.
1: ஏன்னா
0: வெளியே விளையாடுறதுக்கு இடம் இல்ல, வீட்டுக்குள்ள இருந்தாலும் இந்த தரையில வச்சு விளையாட விளையாட்டு எல்லாம் பிள்ளைங்க சேர்ந்து விளையாடுவாங்க.
1: சரி,
2: விளம்பரதாரர் குமரி பண்பலை 101 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் RKG நெய்.
3: ஆஹா, செம்ம வாசனை
4: ஆர்கேஜி நெய். இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
5: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
4: எப்ப பாரு அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கேஜி நெய்ல சமைச்சு கொடுத்த.
3: ஆஹா, செம்ம வாசனை. அம்மா வந்திருக்காங்களா என்ன? அம்மா எங்க இருக்க?
4: அது நான் சமைச்சதுதான் சொன்னதும் ஆடி போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் ஆர்கேஜி நெய் உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ. கூடவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம்னு சொல்லுவோம்.
5: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.

0: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
2: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்கநகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
3: ஆகாஷ்வாணி தனது 90th ஆண்டு கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக அகில இந்திய வானொலி குமரி பண்பலை 101 மாவட்ட அளவில் கல்லூரி மாணவர்களுக்கான பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, வினாடி வினா போட்டி நடத்த உள்ளது.
4: நாகர்கோவில் தேத்தி இந்து கல்வியியல் கல்லூரியில் இம்மாதம் 19th செவ்வாய்க்கிழமை காலை 9 முதல் போட்டிகள் ஆரம்பமாகும்.
3: போட்டியில் கலந்து கொள்ள ஆர்வமுள்ள மாணவர்கள் தங்களுடைய பெயர் மற்றும் கல்லூரி சார்ந்த விவரங்களை 9442430243 என்ற வாட்ஸ்அப் எண்ணில் பதிவு செய்யவும்.
4: பேச்சு போட்டிக்கான தலைப்பு
3: ஆகாஷ்வாணி வளர்ந்து வந்த பாதை.
4: கட்டுரை போட்டியின் தலைப்பு
3: வானொலி ஒரு வரப்பிரசாதம்.
4: வினாடி வினாவின் மைய கருத்து
3: ஆகாஷ்வாணி இன்று வரை. வெற்றி பெறும் மாணவர்களுக்கு பரிசுகள் காத்திருக்கின்றன.
4: போட்டி பற்றிய மேலும் விவரங்களுக்கு காலை 10 முதல் மாலை 6 வரை 9442430243 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.
5: என் பொண்ணுக்கு சர்ஜரி பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. பெரிய தழும்பும் வலியும் இருக்குமோனு கவலையா இருக்கு.
6: கிம்ஸ்க்கு போ. ஹெரனியா சர்ஜரிஸ், அட்வான்ஸ் வூண்ட் கேர், டயாபூட் கேர் அண்ட் லிம்ப் சால்வேஜ், வெரிகோஸ் வெயின், லேசர் ட்ரீட்மென்ட், எல்லா சர்ஜரிஸும் அட்வான்ஸ் மெத்தட்ல. சின்ன கீரல் குறைஞ்ச வழியில வேகமா குணமாகிறதுனால ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப நாள் இருக்க வேண்டாம்.
7: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.

நேர்களே, உங்கள் குமரி பண்பலை 101 ஹாய் சிநேகிதியே நேரலை நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. கேட்டுக்கிட்டு மட்டும் இல்லாம தோழிகள் அதில் பங்கேற்று தங்களுடைய அனுபவங்களை மகிழ்ச்சியோடு மலரும் நினைவுகளோடு பகிர்ந்து மகிழ்ந்த வண்ணமாக இருக்கிறார்கள். இந்த விளையாட்டு அப்படிங்கும் போது எப்போதுமே நம்ம என்ன சொல்லுவோம், உடற்பயிற்சி வகுப்பு அப்படிங்கிறது தான் கல்விக்கூடங்களிலே ஒரு வகுப்பறை, அந்த அதற்கான ஒரு மணி நேரம் ஒதுக்கப்பட்டு உடற்பயிற்சி அப்படிம்போம். ஆனால் அது வந்து உடற்பயிற்சிக்கானது மட்டுமில்ல, அறிவு கூர்மை அதுல கிடைக்குது, கணக்கு வந்து நல்ல நிறைய, அதாவது கணக்குகள் வந்து மிக எளிதாக போட்டு விடலாம், அந்த கணக்கு திறன், அந்த திறன் வந்து அதுல அதிகமாகுது. அது மட்டும் இல்லாம உடல் வந்து ஆரோக்கியமாக திடமாக இருக்கிறதுங்கிறது எல்லோரும் பொதுவாக சொல்லப்பட்ட கருத்தானாலும் கூட, அதையும் தாண்டி மனோதிடம் அங்கு கிடைக்கிறது அப்படிங்கிறாங்க. அதாவது ஒரு விளையாட்டு இருக்கு, ஒரு முறை குழந்தை ஓடுறாங்க இல்ல விழுந்துடுறாங்க, அதுக்கப்புறம் எழுந்து மீண்டும் என்னால் ஓட முடியும் என்கிற தன்னம்பிக்கையையும் ஒரு விளையாட்டு என்பது குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அதனால விளையாட்டு என்பது உடற்பயிற்சி சார்ந்தது மட்டுமல்ல, நாம விளையாடிய விளையாட்டுகளை நாம் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சென்றால் மட்டுமே அவர்களையும் ஆரோக்கியமானவர்களாக நாம் உருவாக்க முடியும். அதனால குழந்தைகளையும் விளையாட அனுமதிப்போம் அப்படிங்கிற ஒரு தீர்வோடு நாம் இந்த நிகழ்ச்சியை இப்பொழுது நிறைவு செய்யக்கூடிய தருணத்திற்கு வந்துவிட்டோம். ஹாய் சிநேகிதே நேரில் நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற தோழியருக்கும் கேட்டு நேயர்களுக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றி. இன்னும் சில நொடிகளில் வருவது மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளியிலிருந்து

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் வசுந்தரா முரளிதரன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி தமது 5 நாடுகள் பயணத்தின் 4வது கட்டமாக இன்று நார்வே தலைநகர் ஓஸ்லோ சென்றடைந்தார். இந்தியா நார்வே வர்த்தக ஆராய்ச்சி உச்சிமாநாட்டில் பிரதமர் உரையாற்றுகிறார். கேரள முதலமைச்சராக காங்கிரசின் திரு வி டி சதீசன் இன்று பதவியேற்றார். நாட்டின் முன்னணி பொருளாதார சக்தியாக தமிழகம் உருவெடுக்க இந்திய வர்த்தக தொழில்துறை கூட்டமைப்பின் வழிகாட்டுதல்கள் தொடர வேண்டும் என முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழ்நாட்டில் 10வகுப்பு பொதுத்தேர்வு முடிவுகள் நாளை மறுநாள் வெளியாகும் என மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் சென்னையில் இன்றிரவு 7:30 மணிக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி தமது 5 நாடுகள் பயணத்தின் 4வது கட்டமாக இன்று நார்வே தலைநகர் ஓஸ்லோ சென்றடைந்தார். நார்வே உடனான இருதரப்பு பேச்சுவார்த்தைகளில் பங்கேற்கும் பிரதமர் நாளை 3வது இந்தியா நார்டிக் உச்சிமாநாட்டிலும் பங்கேற்கிறார். தமது பயணத்தின் ஒரு பகுதியாக இன்று அந்நாட்டு மன்னர் ஹரால்ட் மற்றும் அந்நாட்டு பிரதமர் ஜோனஸ் கஹரியும் சந்தித்து அவர் பேச்சுவார்த்தை மேற்கொள்கிறார். இந்தியா நார்வே வர்த்தக ஆராய்ச்சி உச்சிமாநாட்டிலும் அவர் உரையாற்றுகிறார். தூய்மை, பசுமை தொழில்நுட்பம், கடல்சார் பொருளாதாரம் உள்ளிட்டவைகளை முக்கிய நோக்கமாக கொண்டு பிரதமரின் இந்த நார்வே பயணம் அமைந்துள்ளது. முன்னதாக தமது ஸ்வீடன் பயணத்தை முடித்துக்கொண்டு நார்வே புறப்பட்ட பிரதமர் இந்தியா ஸ்வீடன் இடையிலான இருதரப்பு உறவுகள் தமது பயணத்தின் மூலம் புதிய எழுச்சி பெற்றுள்ளதாக மகிழ்ச்சி தெரிவித்தார். வரும் 5 ஆண்டுகளில் இருநாட்டு வர்த்தகம் இருமடங்காக அதிகரிக்கும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அரசுமுறை பயணமாக வியட்நாம், தென்கொரியா நாடுகளுக்கு இன்று புறப்பட்டார். இந்த இரு நாடுகள் இடையிலான நட்புறவை விரிவுபடுத்துவதற்கான பேச்சுவார்த்தைகளை தாம் ஆவலுடன் எதிர்நோக்குவதாக தமது சமூக வலைதளத்தில் அவர் கூறியுள்ளார். மேலும் ராணுவ ஒத்துழைப்பை மேம்படுத்துதல், பாதுகாப்புத்துறை சார்ந்த தொழில்களை வலுப்படுத்துதல், கடல்சார் ஒத்துழைப்பை முன்னெடுத்து செல்வது ஆகியவற்றுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்றும் கூறினார். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையை நிலைநாட்டுவது குறித்தும் ஆலோசிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். தமது பயணத்தின் ஒரு பகுதியாக வியட்நாம் அமைச்சர் ஜெனரல் வேன் ஜியாங் உடன் இருதரப்பு ஒத்துழைப்பு பேச்சுவார்த்தைகளை அவர் மேற்கொள்கிறார். தென்கொரியாவில் அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சருடனும் பரஸ்பர நலன் சார்ந்த சந்திப்பை அவர் மேற்கொள்கிறார். மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா ஜெனீவாவில் நடைபெறும் 79வது உலக சுகாதார மாநாட்டில் பங்கேற்கிறார். உலகின் சுகாதார சவால்களை எதிர்கொள்வதற்கான கூட்டு நடவடிக்கைகள் குறித்து இந்த மாநாட்டில் விரிவாக விவாதிக்கப்பட உள்ளது. 6 நாட்கள் நடைபெறும் இம்மாநாட்டில் 165 நாடுகளைச் சேர்ந்த சுகாதார அமைச்சர்களும் வல்லுநர்களும் பங்கேற்கின்றனர். கேரள முதலமைச்சராக காங்கிரசின் திரு வி டி சதீசன் இன்று பதவியேற்றார். திருவனந்தபுரத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவருக்கு பதவிப் பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். அவருடன் 20 அமைச்சர்களும் பதவியேற்றுக் கொண்டனர்.

0: நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சி தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே, மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி, திருமதி பிரியங்கா காந்தி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி புதிதாக பதவியேற்றுள்ள கேரள முதலமைச்சர் திரு வி டி சதீசனுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். கேரள மக்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் வகையில் புதிய அரசுக்கு அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் முன்னணி பொருளாதார சக்தியாக தமிழகம் உருவெடுக்க இந்திய வர்த்தக தொழில்துறை கூட்டமைப்பின் வழிகாட்டுதல்கள் தொடர வேண்டும் என முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் இந்த கூட்டமைப்பின் பிரதிநிதிகள் குழுவினர் முதலமைச்சரை சந்தித்து மாநிலத்தில் தொழில் வளர்ச்சி மற்றும் முதலீடுகளை விரைவுபடுத்துவதற்கான நடவடிக்கைகள் குறித்து ஆலோசித்தனர். தொழில்துறை வளர்ச்சியில் இந்த கூட்டமைப்பின் பங்களிப்பை முதலமைச்சர் பாராட்டினார். சென்னை தொழில் வர்த்தக கூட்டமைப்பின் குழுவினரும் முதலமைச்சரை சந்தித்து பேசினர். இவர்களின் கருத்துக்கள் மற்றும் பரிந்துரைகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என முதலமைச்சர் உறுதியளித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழ்நாட்டில் 10ஆம் வகுப்பு பொதுத்தேர்வு முடிவுகள் நாளை மறுநாள் வெளியாகும் என மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கோடை விடுமுறைக்கு பிறகு வரும் 1ஆம் தேதி பள்ளிகள் மீண்டும் திறக்கப்படும் என்று தெரிவித்தார். 1 முதல் 3ஆம் வகுப்பு வரையிலான மாணாக்கருக்கு 4ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்றும் தெரிவித்தார். முன்னதாக 1 முதல் 3ஆம் வகுப்பு வரையிலான புதிய பாடத்திட்ட புத்தகங்களையும் சென்னை தலைமைச் செயலகத்தில் அமைச்சர் வெளியிட்டார். இந்த நிலையில் முதலமைச்சர் திரு விஜயுடன் பள்ளிக் கல்வித்துறையில் செயல்படுத்த வேண்டிய திட்டங்கள் குறித்தும் அமைச்சர் ஆலோசனை மேற்கொண்டார். அஇஅதிமுகவின் முன்னாள் அமைச்சர் திரு செம்மலை அந்த கட்சியிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார். சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தனது பதவி விலகல் கடிதத்தை கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமியிடம் வழங்கியிருப்பதாக கூறினார். வளர்ச்சிக்கான நடவடிக்கைகளை அஇஅதிமுகவின் மூத்த தலைவர்கள் ஒன்று கூடி எடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர், எந்த ஒரு இயக்கத்திலும் இணையும் எண்ணம் தமக்கு இல்லை என்று தெரிவித்தார். உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் 128வது மலர் கண்காட்சி இன்று தொடங்குகிறது. இதையடுத்து மாவட்டத்திற்கு இன்று உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் 128வது மலர் கண்காட்சி இன்று துவங்குகிறது. இந்த மலர் கண்காட்சிக்காக சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் சுமார் 10 லட்சம் கிரைசாந்தியம், கார்னேஷன், ரோஜா ஆகிய மலர்களை கொண்டு தமிழ்நாடு வரைபடம், சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம்,
3: திருவள்ளுவர் சிலை, பரதநாட்டிய நடன கலைஞர், திருவாரூர் தேர்
2: உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட வடிவங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. மலர் கண்காட்சி மாடம் மற்றும் கண்ணாடி மாளிகையில் 50,000 வண்ண மலர் தொட்டிகள் அடுக்கி வைக்கப்பட்டுள்ளன. சுற்றுலா பயணிகள் கண்டு ரசிக்க பூங்கா முழுவதும் 275 வகையான பல வண்ண மலர்கள் பூத்துக் குலுங்குகின்றன. உதகையிலிருந்து
0: காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் மக்கள் குறைதீர் நாள் கூட்டம் ஆட்சித்தலைவர் திருமதி சினேகா தலைமையில் இன்று நடைபெற்றது. சாலை வசதி, குடிநீர், மாற்றுத்திறனாளிகள் உதவித்தொகை உள்ளிட்டவைகள் குறித்து அளிக்கப்பட்ட மனுக்கள் மீது உடனடி நடவடிக்கை எடுக்க ஆட்சித்தலைவர் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். சேலம் மாவட்ட புதிய ஆட்சித்தலைவராக திரு இளம் பகவத் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். மாவட்டத்தில் மக்கள் நலப்பணிகள் மற்றும் சட்டம் ஒழுங்கு நிலைமைக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். நாகை மற்றும் கீழ்வேளூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் மூலம் உளுந்து கொள்முதல் செய்யப்படும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஆகாஷ் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர்,
4: நாகப்பட்டினம் விற்பனை குழுவின் கீழ் இயங்கும் கீழ்வேளூர், திருப்பூண்டி மற்றும் நாகப்பட்டினம் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் மூலம் 350 மெட்ரிக் டன் உளுந்து கொள்முதல் செய்ய அரசாணை வரப்பட்டுள்ளது. விவசாயிகள் நலன் கருதி மத்திய அரசால் நிர்ணயிக்கப்பட்ட தரத்திற்கு 1 கிலோ உளுந்து விலை ₹78 என்ற விலையில் கொள்முதல் செய்யப்பட உள்ளது. இத்திட்டத்தின் மூலம் பயன்பெற நிலத்தின் கணினி மூலம் பெறப்பட்ட சிட்டாடங்கள், ஆதார் அட்டை நகல், வங்கி கணக்கின் புத்தக நகல் மற்றும் ஆதாருடன் இணைக்கப்பட்ட அலைபேசியுடன் சம்பந்தப்பட்ட விவசாயி நேரில் வந்து ஆதார் கைரேகை பதிவு செய்து அங்கீகரிக்கப்பட்ட பதிவு மேற்கொள்ள கேட்டுக்கொள்ளப்படும்.
0: பெரம்பலூர் மாவட்டத்தில் விவசாயிகள் நில உடைமை விவரங்களை வலைதளத்தில் பதிவு செய்து கொள்ள வேண்டும் என மாவட்ட வேளாண் இணை இயக்குநர் திரு பாபு தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டத்தில் விவசாயிகள் குறைதீர் நாள் கூட்டம் வரும் 21ஆம் தேதி நடைபெற இருப்பதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு விஷு மகாஜன் தெரிவித்துள்ளார். தேனி கும்பக்கரை அருவியில் நீர்வரத்து தொடங்கியிருப்பதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க வனத்துறை அனுமதி வழங்கியிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
5: கும்பக்கரை அருவியில் கடந்த சில நாட்களாக நீர்வரத்து இல்லாத காரணத்தால் சுற்றுலா பயணிகள் குளிக்க வனத்துறையினர் தடை உத்தரவு பிறப்பித்திருந்தனர். இந்நிலையில் நீர்

0: பிடிப்பு பகுதிகளான வட்டக்கானல், வெள்ளக்கவி, பாம்பார்புரம் உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த மழையால் தற்போது அருவியில் நீர்வரத்து ஏற்பட்டுள்ளது. இதனால் கடந்த ஒரு மாதத்திற்கும் மேலாக சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிப்பதற்கான விதிக்கப்பட்டிருந்த தடை விலக்கிக் கொள்ளப்பட்டுள்ளதாக வனத்துறை அறிவித்துள்ளது. தேனியிலிருந்து ராஜ்குமார்.
1: நெல்லையில் விவசாயிகள் குறைதீர் நாள் கூட்டம் வரும் 22ஆம் தேதி நடைபெற இருப்பதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சுகுமார் தெரிவித்துள்ளார். IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் சென்னையில் இன்றிரவு 7:30 மணிக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி தமது 5 நாடுகள் பயணத்தின் 4வது கட்டமாக இன்று நார்வே தலைநகர் ஓஸ்லோ சென்றடைந்தார். இந்தியா நார்வே வர்த்தக ஆராய்ச்சி உச்சிமாநாட்டில் பிரதமர் உரையாற்றுகிறார். கேரள முதலமைச்சராக காங்கிரசின் திரு வி டி சதீசன் இன்று பதவியேற்றார். நாட்டின் முன்னணி பொருளாதார சக்தியாக தமிழகம் உருவெடுக்க இந்திய வர்த்தக தொழில்துறை கூட்டமைப்பின் வழிகாட்டுதல்கள் தொடர வேண்டும் என முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழ்நாட்டில் 10ஆம் வகுப்பு பொதுத்தேர்வு முடிவுகள் நாளை மறுநாள் வெளியாகும் என மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் சென்னையில் இன்றிரவு 7:30 மணிக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
2: கலைகளின் சங்கமமாய் எங்கும் சமநேசமாய் எத்திக்கும் இன்பமயமாய்
3: மக்கள் மனங்களில் மாறாது மையம் கொண்டுள்ளது குமரி பண்பலை 101.
4: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 1:55. இனி கேட்கலாம்.
5: பிரதம மந்திரி நலத்திட்டங்களின் வரிசையில் இன்று நாம் கேட்கவிருப்பது பிரதம மந்திரி டெலிலா திட்டம். பின்தங்கிய சமூகங்கள் மற்றும் கிராமப்புற மக்களுக்கு சட்ட உதவி மற்றும் சேவைகளை வழங்கும் நோக்கில் நமது பாரத அரசாங்கத்தின் மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம், சட்டம் மற்றும் நீதி அமைச்சகம் ஆகியவை இணைந்து டெலிலா முன்முயற்சி தொடங்கப்பட்டுள்ளது. டிஜிட்டல் சேவா போர்ட்டல் மூலம் குடிமக்கள் இந்த சேவைகளை எந்த கட்டணமுமின்றி இணையதளத்தில் அணுகலாம். அரசாங்கத்தின் இந்த திட்டம் தொழில்நுட்பம் சார்ந்த தளமான டெலிலா போர்ட்டலில் குடிமக்கள் பொது சேவை மையங்களில் வீடியோ கான்பரன்சிங் மூலம் வழக்கறிஞர்களிடமிருந்து சட்ட ஆலோசனையை பெறுவதற்கு வழிவகை புரியும். பொது சேவை மையங்கள் மூலம் நாடு முழுவதும் உள்ள பஞ்சாயத்து மட்டங்களில் சட்ட சேவைகள் வழங்கப்படும். அரசு சாரா நிறுவனங்கள், மருத்துவமனைகள், சட்டக்கல்லூரி மருத்துவமனைகள், மாவட்ட சட்ட சேவை அதிகாரிகள், தன்னார்வ சேவை வழங்குபவர்கள் ஆகியோரின் பொது சேவை மையங்கள் மூலம் இணைக்கப்படலாம். இதுபோன்ற சேவைகளை வாங்குவதற்கு அல்லது பெறுவதற்கு சிரமப்படுபவர்களுக்கு நீதிக்கான அணுகலை மேம்படுத்தும் நோக்கில் இது செய்யப்படுகிறது. குடிமக்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முதன்மை பணியாளராக சட்டப்பூர்வ தன்னார்வ தொண்டர் இருப்பார். கிராமப்புறங்களைச் சேர்ந்தவர்களுக்கு சட்ட விஷயங்களை புரிந்து கொள்ள உதவுவதற்கும் வழக்கறிஞர் ஆலோசனைகளை விரிவாக விளக்குவதற்கும் வழக்கறிஞரின் ஆலோசனையின்படி அடுத்த நடவடிக்கைகளில் உதவி வழங்குவதற்கும் அந்த சட்டப்பூர்வ தன்னார்வ தொண்டர் உதவிடுவார். பெண் சட்டத்துறை தன்னார்வலர்களுக்கு பொது சேவை மையங்கள் மூலம் சட்ட சேவைகளை வழங்குவதற்கான பயிற்சி வழங்கப்படும். இதன் மூலம் அவர்கள் பெண்கள் தொழில் முனைவோர்களுக்கு தகுந்த உதவிகளை வழங்கி பெண்களுக்கான அதிகாரமளிப்பை ஊக்குவிக்க முடியும். வீடியோ கான்பரன்சிங் மூலம் விண்ணப்பதாரர்களுக்கு ஆலோசனை வழங்குவதற்காக ஒவ்வொரு மாநில தலைநகரிலும் தேசிய சட்ட சேவைகள் ஆணையத்தால் ஒரு வழக்கறிஞர் குழு வழங்கப்படும். ஒதுக்கப்பட்ட பிரிவினருக்கு வழங்கப்படும் சட்ட சேவைகளின் தரத்தை மதிப்பிடுவதற்கு வலுவான மதிப்பீடு மற்றும் கண்காணிப்பு அமைப்பு அரசாங்கத்தால் நடைமுறைப்படுத்தப்படும். இவை அனைத்தும் டெலிலா திட்டத்தின் முன்முயற்சிகளாகும். மேலும் டெலிலா முன்முயற்சியின் முக்கிய நோக்கம் மாநில சட்ட சேவை ஆணையங்கள் மற்றும் பொது சேவை மையங்கள் ஆகியவற்றில் நிலை கொண்டுள்ள வழக்கறிஞர்கள் குழுவினரால் வழங்கப்படும் சட்ட ஆலோசனைகளை திட்டமிடுதல் மற்றும் வீடியோ கான்பரன்சிங் வசதிகள் மூலம் குடிமக்களை வழக்கறிஞர்களுடன் இணைப்பதாகும். இந்திய நீதித்துறையின் முன்னோடி திட்டங்களில் டெலிலா முக்கியமானதாகும். இதன் மூலம் சட்ட சேவை நாடு முழுவதும் உள்ள அனைத்து தரப்பு மக்களுக்கும் சுலபமாக கிடைத்து வருகிறது. எளிய மக்கள் தங்களுக்கு தேவைப்படும் சட்ட உதவி சார்ந்த வழிகாட்டுதல் மற்றும் ஆலோசனைகளை வழக்கறிஞர்களிடமிருந்து நேரடியாக பெற முடிகிறது. தகவல் தொடர்பு தொழில்நுட்பத்தினால் வழக்கறிஞர்களுக்கும் மக்களுக்கும் இடையிலான அணுகலை எளிமையானதாக மாற்றும் இந்த திட்டம் குடிமக்களின் நலனில் அக்கறையோடு செயல்படும் திட்டமாகும். பிரதம மந்திரி நலத்திட்டங்களின் வரிசையில் இன்று நாம் கேட்டது பிரதம மந்திரி டெலிலா திட்டம்.

முல்லைச் சிரிப்பாலே எனது மூர்க்கம் தவிர்த்திடுவாய், கொள்ளை குறும்பாலே என் உள்ளம் கவர்ந்திடுவாய். யாரது? நம் சிறுவர்கள்தான். இன்றிரவு 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை உங்கள் குமரி பண்பலை 101 உங்கள் வீட்டு குழந்தைகளின் குரலும் உலகெங்கும் ஒலிக்க வேண்டுமா? தொடர்பு கொள்ளுங்கள். 2602240219072 இணைப்பு எண் 04652 கைபேசி எண் 89032 57309 இந்த தொலைபேசி எண்களில் நீங்கள் தொடர்பு கொண்டு உங்கள் வீட்டுக் குழந்தைகளின் செல்ல குரல்களை குமரி பண்பலை 101 காத்தலிகளில் கலந்துவிடுங்கள். உலகெங்கும் அது ஒலிக்கட்டும்.

0: 15 championships 2026 in Gandhinagar with 10 medals, including one silver and 9 bronze, marking a big improvement from the previous edition in Chiang Shan, where India returned without a medal. Commonwealth Games bronze medalist Lovpreet Singh delivered India's best performance on the final day by finishing 5th in the men's 110 kilogram plus category. The India Meteorological Department, IMD, has forecast heat wave to severe heat wave conditions over the plains of northwest India and central India during many days of the week. According to IMD, heat wave conditions are likely to prevail over Uttar Pradesh till Saturday. Rajasthan, Punjab, Haryana, Chandigarh and Delhi will also experience similar conditions. The weather agency predicted gradual rise in maximum temperatures by 3 to 5 degrees Celsius over northwest parts of the country. And now before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi arrives in Oslo to hold bilateral talks with his Norwegian counterpart Jonas Gahr Støre this evening. Prime Minister Modi says his Sweden visit adds new momentum to bilateral relations as both countries agree to double trade in the next 5 years. Congress leader V.D. Satheeshan takes oath as Keralam Chief Minister along with 20 cabinet ministers. West Bengal government approves 7th pay commission for state government employees. Union Home Minister Amit Shah flags off 400 emergency response vehicles in Raipur district of Chhattisgarh. And in IPL cricket, hosts Chennai Super Kings to take on Sunrisers Hyderabad this evening. With that, we end the midday news.
1: புன்னகையாய்
2: இதழோர புன்னகையாய்
1: தேனூரும் பூந்தோட்டமாய்
2: தேனூரும் பூந்தோட்டமாய்
1: என்றும் உங்களுடன் உறவாடும்
2: என்றும் உங்களுடன் உறவாடும்
1: குமரி பண்பலை 101
2: குமரி பண்பலை 101
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேரம் 2:15:30 திரு இசை திரு இசையில் முதலாவதாக வரும் பாடல் மாயாவி திரைப்படத்திலிருந்து. பாடலுக்கு இசை தேவி ஸ்ரீ பிரசாத், பாடல் வரிகள் நாமுத்துக்குமார், பாடியிருப்பவர்கள் புஷ்பவனம், குப்புசுவாமி, கல்பனா ஆகியோர்.

0: ஆர்கேஜி நெய்
1: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
2: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
1: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐயுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
2: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
3: ஆகாஷ்வாணி தனது 90th ஆண்டு கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக அகில இந்திய வானொலி குமரி பண்பலை 101 மாவட்ட அளவில் கல்லூரி மாணவர்களுக்கான பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, வினாடி வினா போட்டி நடத்த உள்ளது.
4: நாகர்கோவில் தேத்தி இந்து கல்வியியல் கல்லூரியில் இம்மாதம் 19th செவ்வாய்க்கிழமை காலை 9 முதல் போட்டிகள் ஆரம்பமாகும்.
3: போட்டியில் கலந்து கொள்ள ஆர்வமுள்ள மாணவர்கள் தங்களுடைய பெயர் மற்றும் கல்லூரி சார்ந்த விவரங்களை 9442430243 என்ற வாட்ஸ்அப் எண்ணில் பதிவு செய்யவும்.
4: பேச்சு போட்டிக்கான தலைப்பு ஆகாஷ்வாணி வளர்ந்து வந்த பாதை. கட்டுரை போட்டியின் தலைப்பு
3: வானொலி ஒரு வரப்பிரசாதம்.
4: வினாடி வினாவின் மைய கருத்து
3: ஆகாஷ்வாணி இன்று வரை. வெற்றி பெறும் மாணவர்களுக்கு பரிசுகள் காத்திருக்கின்றன.
4: போட்டி பற்றிய மேலும் விவரங்களுக்கு காலை 10 முதல் மாலை 6 வரை 9442430243 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.

0: வீட்ல இருந்து போன் வந்துச்சு, அப்பா ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காங்களாம்.
1: பதட்டப்படாத, நீ உடனே கிம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போ. அங்க ஐசியூ அண்ட் கிரிட்டிக்கல் கேர்ல 24 மணி நேரமும் அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள் இருக்கிறதுனால சரியான நேரத்துல சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்குது.
2: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
3: ஆகாஷ்வாணி நாகர்.

0: கோவில் குமரி பண்பலை 101 இன்று பிற்பகல் 3-2 குமரி பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆக்கிஜினேயின் கடித வழி நேயர் விருப்ப பாடல்கள்.
1: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் நிபந்தனைக்கு உட்பட்டது.
2: என்ன ப்ரோக்ராம் பத்தி பேசுற நீ? என்றும் இளமை, கனிந்த வாழ்வின் அனுபவங்கள்.
3: அது மேலேயே உனக்கு அவ்வளவு ஆர்வம்?
2: நம்ம அம்மா சொல்லுவாங்கல்ல, அனுபவம் தான் சிறந்த பாடம் அப்படின்னு. எல்லாத்தையும்

0: வரை வழங்கப்படுகிறது. ஆர் எஸ் எம் சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் நிபந்தனைக்கு உட்பட்டது.
1: என்ன ப்ரோக்ராம் பத்தி பேசுற நீ? என்றும் இளமை, கனிந்த வாழ்வின் அனுபவங்கள்.
0: அது மேலேயே உனக்கு அவ்வளவு ஆர்வம்.
1: நம்ம அம்மா சொல்லுவாங்கல்ல, அனுபவம் தான் சிறந்த பாடம் அப்படின்னு. எல்லாத்தையும் அனுபவப்பட்டு தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு டைம் ஆகும்ல. அதான் அனுபவசாலிகள் என்ன சொல்றாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறேன்.
0: இது நல்லா இருக்கே. அம்மா, அந்த ப்ரோக்ராம் பேர் என்ன சொன்ன?
1: என்றும் இளமை, கனிந்த வாழ்வின் அனுபவங்கள். செவ்வாய் தோறும் காலை மணி 10:30 மறக்காம கேளுங்க.
2: குமரிப்பண்பலை 101 நேயர்களுக்கு இனிய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர் ஆர்கேஜி நே.
3: छत्तीसगढ़ के रायपुर जिले में 400 आपातकालीन वाहनों को रवाना किया.
4: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு உமங் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேரம் 2:30. இசை தென்றல் இந்நிகழ்ச்சியில் என்று திருவையாறு பிவிசி ஜெயஸ்ரீ அவர்களின் பாட்டு இடம்பெறுகிறது. ஏமிஜிசித்தே என்று தொடங்கும் சத்குரு ஸ்ரீ தியாகராஜ சுவாமிகள் கீர்த்தனை, தோடி ராகம், மிஸ்ரச்சாப்பு தாளம்.

குமரி பண்பலை 101 இன்றைய இசைத்தன்றல் நிகழ்ச்சியில் இதுவரை திருவையாறு பிவி ஜெயஸ்ரீ அவர்களின் பாட்டு இடம்பெற கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் வருவது வானிலை அறிக்கை சென்னையிலிருந்து.

நேரம் 2:55 15 ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் சில இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் திண்டுக்கல் மாவட்டம் தம்மம்பட்டி 11 சென்டிமீட்டர், கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லாறு, திண்டுக்கல் மாவட்டம் அயலூர் ஆகிய இடங்களில் 9 சென்டிமீட்டர், திருச்சிராப்பள்ளி மாவட்டம் வையம்பட்டி 7 சென்டிமீட்டர், பொன்னனியார் அணை 6 சென்டிமீட்டர், ஏற்காடு மஞ்சளாறு பாப்பிரெட்டிப்பட்டி திருமங்கலம் குன்னூர் கடவுர் வட்டாட்சியர் அலுவலகம் கெடார் ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், மணப்பாறை ஒடஞ்சத்திரம் பாப்பிரெட்டிப்பட்டி ஒகேனேக்கல் செங்கம் ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், காரியக்கோவில் அணை போடிநாயக்கனூர் ஆனந்தாபுரம் இளையான்குடி பெரியகுளம் உப்பார் அணை வெட்டிக்காடு வெள்ளக்கோவில் வால்பாறை வட்டாட்சியர் அலுவலகம் வால்பாறை பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டப்பகுதி கோத்தகிரி கரம்பக்குடி மயிலம்பட்டி வீரபாண்டி கெலவரப்பள்ளி அணை சாம்ராஜ் ஜம்புகுட்டப்பட்டி ஆழியாறு கீழ்பெண்ணாத்தூர் குந்தாப்பாலம் டானிஷ்பெட் பரூர் கெடாய் ஆலக்கரை திருத்துறைப்பூண்டி சூரப்பட்டு மணம்பூண்டி தாராபுரம் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர் அளவு மழை பெய்துள்ளது. நெடுங்கல் கொடைக்கானல் படகு குழாம் மணப்பாறை பில்லூர் அணை போடிநாயக்கனூர் எமரால்டு அன்னவாசல் அவலாஞ்சி பஞ்சப்பட்டி மேட்டுப்பட்டி கரூர் கடவுர் மதுக்கூர் ஹோசூர் திருச்சுழி கலையநல்லூர் ஒரத்தநாடு சிவகங்கை வேடசந்தூர் மலையூர் சந்தியூர் போச்சம்பள்ளி முண்டியம்பாக்கம் நல்லத்தங்காள் பெரியகுளம் பாலவிடத்தி செஞ்சி நம்பியூர் ஆனைமடுவு அணை பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம் அஞ்செட்டி பெரியாறு உதகமண்டலம் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. இன்னும் பல இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பெய்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிக அளவு வெப்பநிலை தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் உயர்ந்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. அதிக வெப்பநிலை தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளின் சில இடங்களில் இயல்புக்கு 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. மிக அதிக வெப்பநிலையான 39 டிகிரி செல்சியஸ் வேலூரில் பதிவானது. மிக குறைந்த வெப்பநிலையான 23.5 டிகிரி செல்சியஸ் கரூர் பரமத்தியில் பதிவாகியிருந்தது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்த வெப்பநிலை 12.1 டிகிரி செல்சியஸ். அதிக வெப்பநிலை கடலூர் திருநெல்வேலி மாவட்டங்களின் ஓரிரிடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு உயர்ந்திருந்தது. நீலகிரி மாவட்டத்தின் ஓரிரிடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. சென்னை கடலூர் திண்டுக்கல் மதுரை திருநெல்வேலி ராமநாதபுரம் திருவள்ளூர் நீலகிரி மாவட்டங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் சில இடங்களில் இயல்புக்கு 1.6 முதல் 3 டிகிரி

0: செல்சியஸ் குறைந்து காணப்பட்டது. திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்களவு இயல்புக்கு குறைந்திருந்தது. மதுரை மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 5.1 டிகிரி செல்சியஸுக்கும் குறைவாக குறிப்பிடத்தக்களவு இயல்புக்கு குறைந்து காணப்பட்டது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு. கோயம்புத்தூர், திருப்பூர், நீலகிரி, தேனி, திண்டுக்கல், மதுரை, கரூர், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் இன்று பலத்த மழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்புண்டு. நாளை நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் பலத்த மழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிக அளவு 37 முதல் 38 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்த அளவு 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் வாய்ப்பும் உண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் இடிமின்னலுடன் மிதமான மழை பெய்யக்கூடும். வெப்பநிலை அதிக அளவு 19 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்த அளவு 13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிக அளவு வெப்பநிலை 31.9 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 23.8 டிகிரி செல்சியஸ். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: ஸ்வீடனில் அரசு முறை பயணத்தை முடித்துக் கொண்டு நார்வே சென்றடைந்தார். ஆஸ்லோ விமான நிலையத்தில் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. சர்வதேச அளவில் ஏற்றத்தாழ்வுகள் நிலவி வந்த போதிலும் நாடு சீரான வளர்ச்சியை கண்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். கடல் உணவுப் பொருட்களின் ஏற்றுமதி 72,000 கோடி ரூபாயை எட்டியுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. திரைப்பட தயாரிப்பாளர் கே ராஜனின் மறைவுக்கு முதலமைச்சர் திரு விஜய் இரங்கல் தெரிவித்துள்ளார். இருமொழிக் கொள்கைதான் தாவிகாவின் நிலைப்பாடு என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். மாநில உரிமைகளை திமுக காக்கும் என்று அக்கட்சியின் இளைஞரணி செயலாளர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். உரங்களின் விலையேற்றத்தை கட்டுப்படுத்த மத்திய அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. ஆனைமங்கல செப்பு பட்டயங்கள் மீண்டும் கிடைத்திருப்பது தமிழர்களுக்கு பெருமை அளிக்கக்கூடியது என்றும், இதற்காக பிரதமர் திரு நரேந்திரமோடிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் பிஜேபி மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு ஹெச் ராஜா கூறியுள்ளார். அஇஅதிமுகவிலிருந்து விலகுவதாக அக்கட்சியின் அமைப்பு செயலாளர் திரு செம்மலை அறிவித்துள்ளார். கோவை, திருப்பூர், நீலகிரி, தேனி, திண்டுக்கல், மதுரை, கரூர், ஈரோடு, சேலம், தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மலேசியாவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை செபக் டக்ரா போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஹாக்கி போட்டி தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய மகளிர் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா ஆஸ்திரேலியா இடையே 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவு 3வது ஹாக்கிப் போட்டி இன்று போபாலில் நடைபெறுகிறது. ஜெர்மனியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியின் 1வது தகுதிச்சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி பிரேசிலின் மார்சலோ டிமாலினர் இணை வெற்றி பெற்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: மதுர தமிழோடு தென்பாண்டி இசையோடு தேனிசை சாரலில் நனைய வைப்பது குமரி பண்பலை 101.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 3:02. தேநீர் நேரம். அடுத்தவழி நேயர்விருப்பு பாடல்கள்.
2: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் குமரி பண்பலை 101 என்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜி நெய்.
4: ஆஹா, செம்ம வாசனை
5: ஆர்கேஜி நெய். இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
6: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.

நேர்லி, இன்றைக்கு உங்களுடைய விருப்ப பாடல்கள் ஒலிவலம் வரும் நேரமாக இருக்கிறது. உங்களுடைய விருப்ப பாடல்கள் வரும்போது தொலைபேசி வழியாகவும் விருப்ப பாடல்களை கேட்கலாம், அஞ்சல் அட்டை வழியாகவும் கேட்கலாம். அஞ்சல் அட்டையில், ஒரு அஞ்சல் அட்டையில் நீங்கள் உங்களுடைய விருப்ப பாடல்களை எழுதி அனுப்பி அதற்காக காத்திருக்கும் அன்பு நேயர்களுக்கான இனிய வேளை இப்போது ஆரம்பமாகி 4 மணி வரை இருக்கிறது. அந்த உங்களுடைய விருப்ப பாடலை நீங்கள் கேட்பதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு அஞ்சல் அட்டை வாங்கி அதில் வந்து பாடல் இடம்பெற்றுள்ள திரைப்படம், எந்த பாடல் உங்களுக்கு வேண்டும் அதை எழுதி நிலைய இயக்குனர், நேயர் விருப்ப பாடல் பிரிவு, நாகர்கோவில் வானொலி நிலையம், கோணம் நாகர்கோவில் 4 என்ற முகவரிக்கு நீங்கள் எழுதி அனுப்பலாம். அப்படி எழுதி அனுப்பும் காத்திருக்கும் நேயர்களுடைய வரிசையில் இன்றைக்கு முதலாவதாக யாருடைய பாடல் இடம்பெறப்போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோட்டாறு ஆ கோலப்பன் அவர்களுடைய பாடல் இடம்பெறப்போகிறது. என்ன படம் அப்படின்னா, 6 லிருந்து 60 வரை இந்த படத்திலிருந்து வரக்கூடிய இந்த பாடலை பாடியிருப்பவர் எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி ஆகியோர். இசை இளையராஜா, வரிகள் பஞ்சு அருணாச்சலம். இதோ அந்த பாடல், குமரி பாண்டொலி 101 காற்றலைகளில்.

0: தரமே தாரக மந்திரமா 75 வருட பாரம்பரிய மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.
1: உங்கள் டிஜிமார்ட்டின் கோடைக்கால சிறப்பு சலுகை விற்பனை.
2: உலக தரம் வாய்ந்த அழகிய வேலைப்பாடுகளுடன் கூடிய மரக்கட்டில், சோஃபா, மெத்தை, டைனிங் டேபிள்கள்,
3: வரவேற்பறையை அலங்கரிக்கும் கலை நயமிக்க மர சிற்பங்கள், வாழ்த்துவாக்குகள், பூக்கூடைகள், கண்ணை கவரும் ஓவியங்கள், கிஃப்ட் பொருட்கள் வாங்கிட வாருங்கள்.
4: டிஜிமார்ட், இது உங்கள் டிஜிட்டல் பார்ட்னர்.
3: ஸ்டேடியம் எதிரில் நாகர்கோயில்
4: மற்றும் அண்ணா சிலை அருகில் பேலஸ் ரோடு பக்கலை.
5: டிஜிமார்ட் பர்னிச்சர் அண்ட் டெக்கர், வாட்டர் டேங்க் ரோட், நாகர்கோயில்.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.

இப்படி உங்கள் குமரி பண்பலை 101 நேயர் விருப்ப பாடல்கள் ஒலிவலம் வந்து கொண்டிருக்கிறது. அடுத்த பாடல் யார் விரும்பி கேட்டிருக்கிறார்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கவர்க்குளம் தேரிவிளை கனகராஜ் விரும்பி கேட்டிருக்கும் இந்த பாடலின் படம் பேதம் புதிது. பாடலை பாடியிருப்பவர்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், சித்ரா குழுவினர். இந்த பாடலுக்கு இசை தேவேந்திரன், வரிகள் வைரமுத்து. இதோ இந்த பாடல்.

0: எஸ்எஸ் நாயுடு மருத்துவமனை, தாய்மையின் இனிய தொடக்கம் மற்றும் அந்தரங்க பாலியல் ஆரோக்கியம் ஒரே இடத்தில். ரயில்வே நிலையம் அருகில் மகளிர் மற்றும் மகப்பேறு சிகிச்சை குறைந்த செலவில். எஸ்எஸ் நாயுடு மருத்துவமனை, இடலாக்குடி, நாகர்கோவில்.
1: அதிக ருசி கொண்டது ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு, சுவைக்க சிறந்தது ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு, அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள் ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு.
2: ஆகாஷ்வாணி தனது 90வது ஆண்டு கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக அகில இந்திய வானொலி குமரி பண்பலை 101 மாவட்ட அளவில் கல்லூரி மாணவர்களுக்கான பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, வினாடி வினா போட்டி நடத்த உள்ளது.
3: நாகர்கோவில் தேத்தி இந்து கல்வியல் கல்லூரியில் இம்மாதம் 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 9 மணி முதல் போட்டிகள் ஆரம்பமாகும்.
2: போட்டியில் கலந்து கொள்ள ஆர்வமுள்ள மாணவர்கள் தங்களுடைய பெயர் மற்றும் கல்லூரி சார்ந்த விவரங்களை 9442430243 என்ற வாட்ஸ்அப் எண்ணில் பதிவு செய்யவும்.
3: பேச்சு போட்டிக்கான தலைப்பு
2: ஆகாஷ்வாணி வளர்ந்து வந்த பாதை,
3: கட்டுரை போட்டியின் தலைப்பு
2: வானொலி ஒரு வரப்பிரசாதம்,
3: வினாடி வினாவின் மைய கருத்து
2: ஆகாஷ்வாணி இன்று வரை, வெற்றி பெறும் மாணவர்களுக்கு பரிசுகள் காத்திருக்கின்றன.
3: போட்டி பற்றிய மேலும் விவரங்களுக்கு காலை

0: பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை 9444243243 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.
1: ஓயாத கடலையாய் ஒலித்துக் கொண்டிருக்கும் உங்கள் குமரி பண்பலையின் 101 நீங்கள் கேட்டு ரசித்த வண்ணமாக இருப்பது கடிது வழி நேயர் விருப்ப பாடல்கள். கடிது வழி நேயர் விருப்ப பாடல்களில் அடுத்ததாக வரவிருக்கும் பாடல் இடம்பெற்றுள்ள திரைப்படம் அழகன். இந்த பாடலை பாடியிருப்பவர்கள் மரகத மணி இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம். பாடியிருக்கும் இந்த பாடலுக்கு பாடலை எழுதியவர் புலமை பித்தன்.

பாடலை விரும்பிக் கேட்டிருக்கும் நேயர்கள் இளையான்குடி டி இக்பால், சித்திக் கதிஜா, அப்துல் மஜீது, ரிபாயா, முகமது அசன், நூருல் ஃபாத்திமா ஆகியோர்.

0: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
1: ஏஎம்பி ஜெய்ஹரன்கோ திங்கள் நகர் மற்றும் ஏஎம்பி பர்னிச்சர் மால் சுங்கான் கடை.
2: கடிகமலை நேயர்வு பாடலில் அடுத்து இடம்பெற உள்ள பாடல் இந்தியன் திரைப்படத்திலிருந்து. பாடலை விரும்பிக் கொண்டிருக்கும் நேயர் தா ரூபா கிறிஸ்டோபர் வெள்ளிச்சந்தை. பாடலுக்கு இசை ஏ ஆர் ரஹ்மான், பாடலை பாடியிருப்பவர் கே ஜே யேசுதாஸ்.

0: நேயர் விருப்ப பாடல்கள்
1: கேட்ட நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் குமரி பண்பலை 101 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜி நெய்.
2: ஆஹா, செம்ம வாசனை
3: ஆர்கேஜி நெய். இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
4: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
3: எப்ப பாரு, அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கேஜி நெய்ல சமைச்சு கொடுத்த.
2: ஆஹா, செம்ம வாசனை. அம்மா வந்திருக்காங்களா என்ன? அம்மா எங்க இருக்க?
3: அது நான் சமைச்சதுதான் சொன்னதும் ஆடி போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் ஆர்கேஜி நெய் உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ. கூடவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம்னு சொல்லுவோம்.
4: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.

0: எதிரையும் தாண்டியும் குதூகலிக்கும் உங்கள் குமரி பண்பலையை 101 நீங்கள் கொட்டரசித்து கொண்டிருப்பது தேனி நேரத்தில் நேயர் விருப்ப பாடல்கள். அடுத்ததாக தன்னுடைய விருப்ப பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சென்னை குன்றத்தூரிலிருந்து சௌத்ரி பிரகாஷ் என்பவர் விரும்பி கேட்டிருக்கிறார். என்ன படம் பூவிழி வாசலிலே திரைப்படத்திலிருந்து வரக்கூடிய இந்த பாடலிற்கு இசை இளையராஜா, பாடலை பாடியிருப்பவர் கே ஜே யேசுதாஸ். இதோ குமரி பண்பலை 101 காட்டலைகளில்.
1: அண்ணே அண்ணே நீ என்ன சொன்னே, அட என்ன பார்த்து எங்க

0: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
1: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.
2: பிளஸ் டூ முடிச்சதும் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதணும், கோச்சிங் கிளாஸ் போகணும், டிகிரியும் படிக்கணும், எந்த காலேஜ்க்கு போலாம்?
3: ரியா, தூத்து செயின்ட் ஜூட்ஸ் காலேஜ்ல டிகிரி முடிச்ச உடனே வேலை கிடைக்கிற மாதிரி குரூப் 1-4 கோச்சிங் டாப் IAS அகாடமியுடன் இணைந்து வழங்கும் TNPSC கோச்சிங்கும் இங்க இருக்கு.
2: அப்போ செயின்ட் ஜூட்ஸ் காலேஜ் தான் பெஸ்ட் சாய்ஸ்.
3: செயின்ட் ஜூட்ஸ் காலேஜ், தூத்து.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் கால் செல் 8903065210.
4: வீட்ல இருந்து போன் வந்துச்சு, அப்பா ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காங்களாம்.
5: பதட்டப்படாத, நீ உடனே கிம்ஸ் ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போ. அங்க ICU அண்ட் கிரிட்டிக்கல் கேர்ல 24 மணி நேரமும் அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள் இருக்கிறதுனால சரியான நேரத்துல சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்குது.
4: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
6: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் நிபந்தனைக்கு உட்பட்டது.

இணைந்திருப்பது உங்கள் அபிமான குமரி பண்பலை 101. உங்களை இணைத்திருக்கும் நிகழ்ச்சி தேவை நேரத்தின் நேயர் விருப்ப பாடல்கள். கடிதமொழி நேயர் விருப்ப பாடல்களில் கடிதமொழியை காத்திருக்கும் அடுத்த நேயர் யார், எங்கிருந்து என்ன பாடல்? நாகர்கோவில் நம்பியிட திரு மந்திரமூர்த்தி எழுதி அனுப்பியிருக்கும் இந்த பாடல், படம் நீலகிரி எக்ஸ்பிரஸ். அதிலிருந்து வரக்கூடிய இந்த பாடலை பாடியிருப்பவர்கள் பி சுசீலா, சூலமங்கலம் ராஜலட்சுமி ஆகியோர். இசை டி கே ராமமூர்த்தி, வரிகள் கண்ணதாசன்.

0: கம்ப்யூட்டர் டெக்னாலஜி, எக்ஸ்ரே டெக்னாலஜி பயிலும் வாய்ப்பு.
1: அரசு சலுகைகள், விடுதி வசதி, பேருந்து வசதி,
0: ஆசிரியர்கள் வழிகாட்டுதலுடன் வேலை வாய்ப்பும் பெற அழையுங்கள்.
1: 0465225390.
2: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
3: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
4: நாகர்கோவில் செயின்ட் அல்போன்சா அகாடமி ஃபார் எக்ஸலன்ஸ் இன் அல்போன்சா நீட் அகாடமி வழங்கும் பிளஸ் ஒன் நீட் இன்டெகிரேட்டட் ப்ரோக்ராம். 11 வகுப்பில் மேக்ஸ் பயாலஜி, பியூர் சயின்ஸ், மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் சிஏ ஃபவுண்டேஷன் கோர்ஸ் உடன் கூடிய காமர்ஸ், அக்கௌண்டன்சி வித் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஆர் பிசினஸ் மேத்தமெட்டிக்ஸ் ஆகிய பாடப்பிரிவுகளும் உள்ளன. அல்போன்சா நீட் அகாடமி, அல்போன்சா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கேம்பஸ், ARP கேம்ப் ரோட், நாகர்கோவில். மொபைல் 9445898800, 4652265863. அட்மிஷனுக்கு முந்துங்கள்.
5: Ponjasli Super Speciality Hospital, Parvathipuram, Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
6: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Ponjasli Super Speciality Hospital.
7: நேர்களை உங்கள் குமரி பண்பலையை 101 கடுத வழி நேயர் விருப்ப பாடல்கள். அடுத்த பாடலை விரும்ப கேட்டிருக்கும் நேயர் திங்கள் நகர்வி ஞான பிரகாசம். பாடலின் படம் மன்னன். பாடலை பாடியிருப்பவர் கே ஜே யேசுதாஸ். இதோ பாடல்.

0: பக்கவாதம் மற்றும் முதுகு தண்டுவட பாதிப்பினால் நடக்க இயலாதவர்களை நடக்க வைக்கவும்.
1: குமரி மாவட்டத்தில் முதல் முறையாக சர்க்கரை நோய் பாதிப்பினால் வரும் கை கால் மரத்து போதல் மற்றும் காந்தல் இவற்றில் இருந்து மீண்டு வர உதவும்.
0: நியூரோ மொபிலைசேஷன் மற்றும் போடியாட்ரி மூவ்மெண்ட் தெரபி சிகிச்சை பெறவும் ஓர் அரிய வாய்ப்பு.
1: இம்மாதம் முழுவதும் நியூரோ மூவ்மெண்ட் ரீஹாப் மருத்துவ முகாம்
0: தடிக்காரன் கோணம் ஏஜே நியூரோ ரீஹாப் சென்டரில் நடைபெறுகிறது. போன் 9442077704.
1: ஏஜே நியூரோ ரீஹாப் சென்டர், தடிக்காரன் கோணம்.
2: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, குழந்தையின்மை சிகிச்சை, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.

0: शिक्षा स्कीम के टेलीलॉ न्याय बंधु कानूनी साक्षरता एवं जागरूकता कार्यक्रम से जुड़े कानूनी सहायता टेलीलॉ के टोल फ्री नंबर 1-4-4-5-4 और वेबसाइट www.tele-law.in से प्राप्त की जा सकती है।
1: நாகர்கோவில் சத்தியம் மருத்துவமனையில் குடல் இறக்க நோய்க்கான ஹெர்னியா சிறப்பு சிகிச்சை முகாம்
2: இம்மாதம் 30ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. மிக குறைந்த செலவில் ஸ்கேன் மற்றும் நுண்துளை அறுவை சிகிச்சை.
1: 2 நாட்களில் வீடு திரும்பலாம். இம்முகாமிற்கு முன்பதிவு செய்ய 0465223066
2: செல் நம்பர் 9488230666
3: வேலை வாய்ப்புகளை அள்ளித் தருகின்ற கல்லூரி
4: நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரி.
3: மனோன்மணியம் சுந்தர்மார் பல்கலைக்கழகத்தின் இணைவு பெற்ற
4: குமார கோயில் நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரியில்
3: சேர்க்கை நடைபெறுகிறது.

நேர்களே, நீங்கள் உங்கள் அபிமானகுமரி பண்பலையில் கேட்டுக்கொண்டிருப்பது கடித வழி நேயர் விருப்ப பாடல்கள்.

அடுத்து எந்த நேயர் தன்னுடைய விருப்ப பாடலை எழுதி அனுப்பி காத்திருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, திட்டுவிளை ஷாபி இவர் விரும்பிக் கொண்டிருக்கும் பாடலின் படம் நிச்சய தாம்பூலம்.

0: ராஜாக்கமங்கலம் தங்க மருத்துவமனையில் மூல நோய்க்கான சிறப்பு சிகிச்சை முகாம்
1: இம்மாதம் 30ஆம் தேதி வரை நடைபெறுகிறது.
0: மூலம், மூலம் பௌத்திரம், மூல வெடிப்பு இவற்றிற்கு
1: சிறப்பு சலுகையில் பரிசோதனை மற்றும் சிகிச்சைகள்.
0: போன் 233166 ஆர் 7418150265.
2: நம்ம ஊர் ரோட்ல டிரைவ் பண்றதுக்கான அதிகமான மைலேஜ் இருக்கிற காரா பாத்துட்டு இருக்கீங்களா? அப்ப உங்களுக்கான ஒரே சாய்ஸ் பவர்ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் சூப்பர் ஹைபிரிட் மைலேஜ் இருக்கிற டொயோட்டா அர்பன் க்ரூசர் ஹைரைடர் தாங்க. ஆமாங்க, இதுல ஃபுல் டேங்க் ஃபியூவல் போட்டுட்டு உங்களால 1200 கிலோமீட்டர் வரை டிரைவ் பண்ண முடியும்.
3: அட்வான்ஸ்ட் ஹைபிரிட் டெக்னாலஜி, சைலன்ட் ஸ்மூத் பெர்ஃபார்மன்ஸ், லக்ஸரி கம்ஃபர்ட் எல்லாமே ஒரே SUV-ல. 2025 மாடலுக்கு அட்டகாசமான ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்கு.
4: மேலும் விவரங்களுக்கு ஆனமலை டொயோட்டா நாகர்கோவில் கால் 7373035400.
5: குமரி பண்பலை 101 நேயர்களுக்கு இனிய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர் RKG நெய்.

உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்து விதமாய் இன்றிரவு 7:25 உங்கள் குமரி பண்பலை 101 உழவர் உலகம். இதில் உழவர்களுக்கான அறிவிப்புகள், தொடர்ந்து உழவருக்கு ஒரு சிந்தனை, நாட்டுக்கோழி வளர்ப்பு நேர்முகத்தில் பங்கேற்பு.

0: இருக்கிறார் பக்தன்காடு டி சாந்தி அவர்கள். அமுத சுரபி இதில் மண்புழு உரத்தின் முக்கியத்துவம் குறித்த உரையாடல் இடம்பெறுகிறது. நொடிகளில் சில நுட்பங்கள் வரிசையில் புதிய நெல் ரகங்கள் தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் ஆர் லதா அவர்கள். நேர்களேகுமரி பண்பலையை 101 இதுவரை நீங்கள் கேட்டு ரசித்தது கடித வழி நேயர் விருப்ப பாடல்கள். இத்துடன் இன்றைய தேநீர் நேரம் நிறைவு பெறுகிறது. நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு ஆசிரிய சுபலட்சுமி. இன்னும் சில நொடிகளில் வருவது செய்திச் சுருக்கம் சென்னையிலிருந்து.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாம்லா. பிரதமர் திரு நரேந்திர மோடி ஸ்வீடனில் அரசுமுறை பயணத்தை முடித்துக் கொண்டு நார்வே சென்றடைந்தார். ஆஸ்லோ விமான நிலையத்தில் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. சர்வதேச அளவில் ஏற்றத்தாழ்வுகள் நிலவி வந்த போதிலும் நாடு சீரான வளர்ச்சியை கண்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். கடல் உணவுப் பொருட்களின் ஏற்றுமதி 72,000 கோடி ரூபாயை எட்டியுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. திரைப்பட தயாரிப்பாளர் கே ராஜனின் மறைவுக்கு முதலமைச்சர் திரு விஜய் இரங்கல் தெரிவித்துள்ளார். பள்ளி வளாகத்தில் பெண் குழந்தைகளின் பாதுகாப்பினை உறுதி செய்ய வேண்டும் என்று மாநில அரசு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளது. இருமொழிக் கொள்கைதான் தாவிகாவின் நிலைப்பாடு என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். மாநில உரிமைகளை திமுக காக்கும் என்று அக்கட்சியின் இளைஞரணி செயலாளர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். உரங்களின் விலையேற்றத்தை கட்டுப்படுத்த மத்திய அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. ஆனைமங்கல செப்பு பட்டயங்கள் மீண்டும் கிடைத்திருப்பது தமிழர்களுக்கு பெருமை அளிக்கக்கூடியது என்றும் இதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் பிஜேபி மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு ஹெச் ராஜா கூறியுள்ளார். அஇஅதிமுகவிலிருந்து விலகுவதாக அக்கட்சியின் அமைப்புச் செயலாளர் திரு செம்மலை அறிவித்துள்ளார். கோவை, திருப்பூர், நீலகிரி, தேனி, திண்டுக்கல், மதுரை, கரூர், ஈரோடு, சேலம், தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மலேசியாவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை செப்பக் டக்ரா போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஹாக்கி போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய மகளிர் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா ஆஸ்திரேலியா இடையே 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவு 3வது ஹாக்கி போட்டி இன்று போபாலில் நடைபெறுகிறது. ஜெர்மனியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியின் 1வது தகுதிச் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி பிரேசிலின் மார்செலோ டிமாலினர் இணை வெற்றி பெற்றது. ஆசிய கோப்பை பிரிட்ஜ் சாம்பியன் போட்டி கோவாவில் ஜூன் மாதம் 21ஆம் தேதி தொடங்கி 27ஆம் தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: செந்தமிழ் சொல்லெடுத்து
3: பைந்தமிழ் பாட்டிசைத்து
2: பாங்குடன் பவனி வந்து
3: உங்கள் இதய வினையில் இன்னிசை மீட்டிக் கொண்டிருப்பது
2: உங்கள் குமரிப்பண்பலை 101.
0: கண்களுக்கு வானவில்லை நீள் வண்ணங்களைப் போல நம் காதுகளுக்கு வசீகரத்தை அளித்திருவது குமரி பண்பலை 101. இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி. நேரம் இப்பொழுது 4:03:05. இப்பொழுது நாம் கேட்கலாம்
4: சத்ரபதி ஷாஹு மகாராஜ் அவர்களின் பிறந்தநாள் சிட்டுரை. சத்ரபதி ஷாஹு மகாராஜ் அவர்கள் மராத்திய பேரரசின் 5வது சத்ரபதி ஆவார். 1682 பிறந்த இவர் வீரமிகு அரசரான ஷம்பாஜியின் மகனும் புகழ்பெற்ற சிவாஜி மகாராஜின் பேரனும் ஆவார். சிறு வயதிலேயே முகலாயர்களால் சிறையில் அடைக்கப்பட்டாலும் பின்னர் விடுதலையாகி மராத்திய அரசை வலுப்படுத்தினார். ஷாஹு மகாராஜ் ஆட்சி செய்த காலம் மராத்திய பேரரசின் பொற்காலமாக கருதப்படுகிறது. அவர் நல்ல நிர்வாகம், மக்களுக்கான அக்கறை மற்றும் திறமையான தலைமைத்துவத்தால் புகழ்பெற்றார். திறமையான அமைச்சர்களை நியமித்து நாட்டை முன்னேற்றினார். குறிப்பாக அவர்களுக்கு அதிகாரம் அளித்து நிர்வாகத்தை சீராக நடத்தினார். இதனால் மராத்திய பேரரசு வட இந்தியாவிலிருந்து தென்னிந்தியா வரை விரிவடைந்தது. அனைத்து மக்களிடமும் சமத்துவமாக நடந்து கொண்டார். ஏழை மக்களின் நலனில் அக்கறை கொண்டு பல நலத்திட்டங்களை செயல்படுத்தினார். அவரது ஆட்சியில் மக்கள் அமைதியாகவும் பாதுகாப்பாகவும் வாழ்ந்தனர். 1749 ஷாஹு மகாராஜ் மரணமடைந்தார். ஆனால் அவரது ஆட்சி மராத்திய பேரரசின் வளர்ச்சிக்கான முக்கிய அடித்தளமாக அமைந்தது.

0: இந்திய வரலாற்றில் சிறந்த அரசர்களில் ஒருவராக அவர் நினைவு கூறப்படுகிறார். அவரது துணிச்சல், நிர்வாகத்திறன் மற்றும் மக்கள் மீதான அன்பு இன்றும் பலருக்கு முன்மாதிரியாக உள்ளது. நேர்கள் இதுவரை கேட்டது சத்ரபதி ஷாஹு மகாராஜ் அவர்களின் பிறந்தநாள் சிற்றுரை.
1: இப்பொழுது நாம் கேட்கலாம் பொழுதெல்லாம் கேட்டாலும் சலிக்காது திரு இசை பாடல்களை.

0: Rocket! கேட்ட அந்த பாடலை பாடியவர்கள் கமல்ஹாசன், மகாலட்சுமி ஐயர். இப்பாடலுக்கு இசை வைரமுத்து.
1: குமரி பண்பலை 101 என்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் ஆர்கேஜி நெய்.

0: கமகம மனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய்.
1: நேர்கள் அணிந்திருக்கும் நிகழ்ச்சி குமரி பண்பலை 101 திரைசை. நேரம் இப்பொழுது 4:11:25. கேட்ட அந்த தசாவதர பாடலை தொடர்ந்து இனி நாம் கேட்கலாம் எதிரும் புதிரும் படப்பாடல்.

0: ஆர்கேஜி நெய்.
1: திரை இசையில் இனி நாம் கேட்கலாம் ஃபெஜி கீர்த்தி சங்கீதா, பேபி ஹரிணி குரல்களில், டி இமான் இசையில், விவேகா வரிகளில், மாசிலாமணி பட பாடல்.

0: listen, listen, listen.
1: ஆகாஷ்வாணி தனது 90வது ஆண்டு கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக அகில இந்திய வானொலி குமரி பண்பலை 101 மாவட்ட அளவில் கல்லூரி மாணவர்களுக்கான பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, வினாடி வினா போட்டி நடத்த உள்ளது.
2: நாகர்கோவில் தேத்தி இந்து கல்வியல் கல்லூரியில் இம்மாதம் 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 9 மணி முதல் போட்டிகள் ஆரம்பமாகும்.
1: போட்டியில் கலந்து கொள்ள ஆர்வமுள்ள மாணவர்கள் தங்களுடைய பெயர் மற்றும் கல்லூரி சார்ந்த விவரங்களை 9442430243 என்ற வாட்ஸ்அப் எண்ணில் பதிவு செய்யவும்.
2: பேச்சு போட்டிக்கான தலைப்பு
1: ஆகாஷ்வாணி வளர்ந்து வந்த பாதை.
2: கட்டுரை போட்டியின் தலைப்பு
1: வானொலி ஒரு வரப்பிரசாதம்.
2: வினாடி வினாவின் மைய கருத்து
1: ஆகாஷ்வாணி இன்று வரை வெற்றி பெறும் மாணவர்களுக்கு பரிசுகள் காத்திருக்கின்றன.
2: போட்டி பற்றிய மேலும் விவரங்களுக்கு காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை 9442430243 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.
3: நேர்களே, நாட்டுக்கோழி வளர்ப்பு நேர்முகம் கேட்கலாம். இன்றிரவு 7:25 உழவர் உலகத்தில் மண்புழுவுரத்தின் முக்கியத்துவமும் இதில் உரையாடல் ஆகியன கேட்டு நீங்கள் பயன்பெறலாம். நொடிகளில் சில நுட்பங்களில் புதிய நெல் ரகங்கள் தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் ஆர் லதா அவர்கள். நேயர்கள் இணைந்திருக்கும் நிகழ்ச்சி குமரி பண்பலை 101 திரைசை. இனி நாம் கேட்கலாம் இந்த பாடல்.

கேட்ட அந்த அனைகன் பட பாடலை பாடியவர்கள் டிப்பு, தனுஷ், பவதாரணி குழுவினர். இப்பாடலுக்கு இசை வைரமுத்து, வரிகள் வைரமுத்து, இசை ஹாரிஸ் ஜெயராஜ்.

நேர்களை உங்களின் நினைவிற்கு இன்றிரவு 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர் சிறுமியருக்கான நேரலை நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சிக்காக நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 2602240 மற்றும் ஒரு எண் 2907222. இவ்விரண்டு எண்களுக்கும் இணைப்பு எண் 046652. அலைபேசி எண் 8903257039. பெற்றோர்களே, உங்கள் குழந்தைகளை இப்பொழுதே தயார் செய்யுங்களேன். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 நேரம் இப்பொழுது 4:30. இந்நேரத்தில் நாம் கேட்கலாம் தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். பிரதமர் திரு நரேந்திர மோடி, நார்வே பிரதமர் திரு யோனஸ் கர்ஸ்டர் இடையேயான பேச்சுகள் ஓஸ்லோவில் தற்போது நடைபெற்று வருகின்றன. சர்வதேச அளவில் ஏற்றத்தாழ்வுகள் நிலவி வந்த போதிலும் நாடு சீரான வளர்ச்சியை கண்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். கடல் உணவுப் பொருட்களின் ஏற்றுமதி 72,000 கோடி ரூபாயை எட்டியுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. திரைப்பட தயாரிப்பாளர் கே ராஜனின் மறைவுக்கு முதலமைச்சர் திரு விஜய் இரங்கல் தெரிவித்துள்ளார். பள்ளி வளாகத்தில் பெண் குழந்தைகளின் பாதுகாப்பினை உறுதி செய்ய வேண்டும் என்று மாநில அரசு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளது. இருமொழி கொள்கைதான் தவிகாவின் நிலைப்பாடு என்று பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். மாநில உரிமைகளை திமுக காக்கும் என்று அக்கட்சியின் இளைஞரணி செயலாளர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். உரங்களின் விலையேற்றத்தை கட்டுப்படுத்த மத்திய அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. ஆனைமங்கல செப்பு பட்டயங்கள் மீண்டும் கிடைத்திருப்பது தமிழர்களுக்கு பெருமை அளிக்கக்கூடியது என்றும், இதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் பிஜேபி மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு ஹெச் ராஜா கூறியுள்ளார். அஇஅதிமுகவிலிருந்து விலகுவதாக அக்கட்சியின் அமைப்பு செயலாளர் திரு செம்மலை அறிவித்துள்ளார். கோவை, திருப்பூர், நீலகிரி, தேனி, திண்டுக்கல், மதுரை, கரூர், ஈரோடு, சேலம், தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மலேசியாவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை செபாக் டாக்ரா போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஹாக்கி போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய மகளிர் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா ஆஸ்திரேலியா இடையே 18 வயதுக்குட்பட்டோருக்கான 3வது ஹாக்கி போட்டி போபாலில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ளது. ஜெர்மனியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியின் 1வது தகுதிச் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி பிரேசிலின் மார்சிலோ டிமோலைனர் இணை வெற்றி பெற்றது. ஆசிய கோப்பை பிரிட் சாம்பியன் போட்டி கோவாவில் ஜூன் மாதம் 21ஆம் தேதி தொடங்கி 27ஆம் தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி நாளை அறிவிக்கப்பட உள்ளதாக கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் கூறியுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
2: காலை நேர புதுமையாய்,
1: பகலுக்கு ஏற்ற குளுமையாய்,
2: இரவு பொழுதின் இனிமையாய்,
1: என்றென்றும் எப்போதும் உங்களுடனே பயணித்துக் கொண்டிருக்கும்
2: குமரி பண்பலை 101.
1: குமரி பண்பலை 101.
3: காற்றை நிறைக்கும் அமுத துளிகள் நாளும் சொல்லித் தரும் வானொலி குமரி பண்பலை. இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி. நேரம் இப்பொழுது 5:03. காலச்சக்கர கடிகாரத்தை 60 நிமிட துளிகளில் வழங்க முடியுமா? அப்படி என்றால் அதுதான் முல்லைச்சரம். அன்று முதல் இன்று வரை திரைசைச்சரம் ஒரு நிகழ்ச்சி ஒத்த நேர்களையும் மொத்தமாக கவரும். அலைபாயும் மனதில் சில வேளைகளில் நல்ல சொற்கள் உதிக்கும் போது அதை பிரதிபலிக்க ஏதாவது ஒரு ஒலி கேட்டால் மனசுக்கு ஒரு திருப்தி. நிச்சயம் நல்லது நடக்கும் என்று அதுவே ஆண்டவன் சன்னதியிலிருந்து ஒலிக்கும் ஆலயம் மணி என்றால் சொல்லவே வேண்டாம். நிச்சயம் மனதில் நம்பிக்கை பிறக்கும். அதிகாலை நாள்தோறும் கேட்கும் ஆன்மாவின் கீதம் அது. படைத்தவனிடம் நம்மை சேர்க்கும் தூது.

0: ஒலித்த அந்த பாடலை பாடியவர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன். இப்பாடலுக்கு வரிகள் கண்ணதாசன், இசை விஸ்வநாதன், ராமமூர்த்தி ஆகியோர்.
1: ராஜாக்கமங்கலம் தங்கம் மருத்துவமனையில் மூல நோய்க்கான சிறப்பு சிகிச்சை முகாம்
2: இம்மாதம் 30ஆம் தேதி வரை நடைபெறுகிறது.
1: மூலம், மூலம் பௌத்திரம், மூல வெடிப்பு இவற்றிற்கு
2: சிறப்பு சலுகையில் பரிசோதனை மற்றும் சிகிச்சைகள்.
1: போன் 2331666 or 7418150265.

குழு குழு கன்னம். பாலுக்கு வண்ணமிட்ட கையோடு படைத்தவன் வனைந்திருப்பான் போலும் உடலும் அவ்வண்ணமே. அழகிய பெரிய விழிகளை உருட்டி தன் பாணியில் கிள்ளையாய் பேசும் ஓவியம் அது. ஆனால் உணவு என்றால் பின்னங்கால் பிடரியடிக்க ஓடினால் அந்த எழில்வதனம் வாடிப்போகாதா என்ன? வானில் தவழும் பஞ்சு மேகத்தை தரையில் பார்க்கிறாள். சோரூட்ட ஒரு பாட்டு இசையில் தன்னை மறந்து வாய் திறந்து உண்கிறது. நமது வீட்டில் நடைபெறும் நிகழ்வுதான் இங்கே, ஆனால் கவித்துவம் பேசுகிறது இந்த பாடலில்.

0: கேட்ட அந்த பாடலின் படம் குழந்தைக்காக. ஒலித்த குரல் பி சுஷீலா. இப்பாடலுக்கு வரிகள் கண்ணதாசன், இசை எம் எஸ் விஸ்வநாதன்.
1: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
2: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க குழந்தையின்மை, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
3: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
0: நிகழ்ச்சி முல்லைச்சாரம் அன்று முதல் இன்று வரை திரை செய்சாரம். இந்த பாடலில் தொடக்கம் அமைதியாக பூக்கும் மலர் போல இனிமையாய் விழுந்து ஓடும் அருவியாய் பாடலின் நடை. பந்தின் ஓசையை பாடலின் ஜதியாய் டென்னிஸ் மைதானத்தில் ஆட்டத்தை ரசித்து விளையாடிபடியே அருமையாக ஒரு டூயட் சாங் பாடுகிறார்கள். அன்றைய காலகட்டத்தில் எத்தனை அருமையாய் சித்தரித்து காட்சி அமைப்பு, கூடவே பாடல் வரிகளும் எல்லாம் சம அளவில் கலந்த கோர்வை இனிமை. டி எம் சவுந்தரராஜன், பி சுஷீலா குரல்களில் விஸ்வநாதன், ராமமூர்த்தி இசையில் கண்ணதாசன், வரிகளில் பணக்கார குடும்பம்.

0: ஆகாஷ்வாணி தனது 90வது ஆண்டு கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக அகில இந்திய வானொலி குமரி பண்பலை 101 மாவட்ட அளவில் கல்லூரி மாணவர்களுக்கான பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, வினாடி வினா போட்டி நடத்த உள்ளது.
1: நாகர்கோவில் தேத்தி இந்து கல்வியல் கல்லூரியில் இம்மாதம் 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 9 மணி முதல் போட்டிகள் ஆரம்பமாகும்.
0: போட்டியில் கலந்து கொள்ள ஆர்வமுள்ள மாணவர்கள் தங்களுடைய பெயர் மற்றும் கல்லூரி சார்ந்த விவரங்களை 9442430243 என்ற வாட்ஸ்அப் எண்ணில் பதிவு செய்யவும்.
1: பேச்சு போட்டிக்கான தலைப்பு
0: ஆகாஷ்வாணி வளர்ந்து வந்த பாதை.
1: கட்டுரை போட்டியின் தலைப்பு
0: வானொலி ஒரு வரப்பிரசாதம்.
1: வினாடி வினாவின் மைய கருத்து
0: ஆகாஷ்வாணி இன்று வரை. வெற்றி பெறும் மாணவர்களுக்கு பரிசுகள் காத்திருக்கின்றன.
1: போட்டி பற்றிய மேலும் விவரங்களுக்கு காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை 9442430243 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.
2: முல்லைச்சரத்தில் காலச்சக்கர கடிகாரம் 70களில் சுழல்கிறது. எந்த ஒரு ரசாயன பூச்சும் இல்லாமல் இயற்கை அன்னையின் மடியில் விளைந்த கிழங்கை அரைத்து முகத்தில் பூச அதன் தங்க நிறம் அப்படியே இடைவரை வளர்ந்த கூந்தலை குளிப்பின்னலிட்டு காலில் கொலுசு சத்தம் பின்னணி பாட கிண்கிணியாய் சிரிக்கும் அழகு கிராமத்து அழகிகளுக்கு எத்தனை முறை வேண்டுமானாலும் உலக அழகி பட்டம் தரலாம். அந்த பண்பாடும் குதூகலமும் களிப்பும் இனிவரு பிறவி என்றால் இயற்கை அழகும் வெள்ளந்தி மந்திர்களும் வாழும் புண்ணிய பூமியில் பிறக்க வேண்டும் என ஏங்கும் மனம்.

கேட்ட அந்த பாடலை பாடியவர் எஸ் ஜானகி குழுவினர். இப்பாடலுக்கு இசை இளையராஜா, வரிகள் ஆலங்குடி சோமு. பாடலின் படம் 16 வயது நிலை. நேயர்களே, உங்களின் நினைவிற்கு இன்றிரவு 7:25 உள்ள உலகத்தில் நாட்டுக்கோழி வளர்ப்பு நேர்முகத்தில் பங்கேற்கிறார் பக்தன்காடு டி சாந்தி அவர்கள். அமுதசுரவியில் மண்புழு உரத்தின் முக்கியத்துவம் உரையாடல். நொடிகளில் சில நுட்பங்களில் புதிய நல் ரகங்கள் தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் ஆர் லத்தா அவர்கள். அத்தனையும் பயனுள்ள நிகழ்ச்சிகள், கேட்டு பயன்பெறுங்களேன்.

நேயர்கள் அணிந்திருக்கும் நிகழ்ச்சி முல்லைச்சரம். அன்று முதல் இன்று வரை திரை இசை சரம். நேரம் இப்பொழுது 5:23. வாழ்க்கையில் இரண்டே இரண்டு சொற்கள் தான், சரிமா சாரிமா. அத்தனை பிரச்சனையும் சால்வ் ஆகிவிடும். சிலர் விட்டு கொடுப்பதற்கென்றே பிறவி எடுத்த நிலை. பலருக்கு அன்பில் அதுவும் ஒரு பங்குதான். பக்தன் போல நாளும் பூஜை செய்தால் தேவதை விட்டு போவாளா என்ன? அதை விட்டு ஈகோ காட்டினால் இழப்பது யார்? புரிந்தவன் ஞானி.

கேட்ட பாடலின் படம் நான் அடிமை இல்லை. ஒலித்த குரல்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி. இப்பாடலுக்கு இசை விஜயானந்த், வரிகள் முத்துலிங்கம். ஆகாஷ்வாணி தனது 90வது ஆண்டு கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக அகில இந்திய வானொலி குமரி பண்பலை 101 மாவட்ட அளவில் கல்லூரி மாணவர்களுக்கான பேச்சுப் போட்டி, கட்டுரை போட்டி, வினாடி வினா போட்டிகளை நடத்த உள்ளது. இப்போட்டியானது நாகர்கோவில் தேத்தி இந்து கல்வியியல் கல்லூரியில் இம்மாதம் 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாளை காலை 9 மணி முதல் போட்டிகள் ஆரம்பமாகும். போட்டியில் கலந்து கொள்ள விரும்பும் மாணவர்கள் தங்களுடைய பெயர் மற்றும் கல்லூரி சார்ந்த விவரங்களை 9442430243 என்ற வாட்ஸ்அப் எண்ணில் பதிவு செய்யவும். பேச்சுப் போட்டிக்கான தலைப்பு ஆகாஷ்வாணி வளர்ந்து வந்த பாதை. கட்டுரை போட்டியின் தலைப்பு வானொலி ஒரு வரப்பிரசாதம். வினாடி வினாவின் மைய கருத்து ஆகாஷ்வாணி இன்று வரை. வெற்றி பெறும் மாணவர்களுக்கு பரிசுகள் காத்திருக்கின்றன. போட்டி பற்றிய மேலும் விவரங்களுக்கு காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை 9442430243 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளவும்.

இப்பொழுது 5:30 20 நொடி. நேயர்கள் இணைந்திருக்கும் நிகழ்ச்சி முல்லைச்சரம். அன்று முதல் இன்று வரை திரை இசைச்சரம். காலச்சக்கர கடிகாரம் 80களில் சுழல்கிறது. கதை சொல்லி புரிய வைப்பதில் நம்மவர்கள் கில்லாடிகள். அதிலும் சுட்டி குழந்தைக்கு தன் இயல்பை சொல்வதென்றால் அலாதி திறமை வேண்டும். கம்பீரமும் வைராக்கியமும் கொண்ட பெரியவர் மிக நேர்த்தியாக புரியாத அந்த மழலைக்கு ஏற்று இறக்கங்களோடு கதை சொல்கிறார். குழந்தையும் குதூகலிக்கிறது நம்மை போல. ஆனால் அவர்கள் இருவருக்கும் இருக்கும் உறவு எது

பதிகளில் சுழல்கிறது. கதை சொல்லி புரிய வைப்பதில் நம்மவர்கள் கில்லாடிகள். அதிலும் சுட்டி குழந்தைக்கு தன் இயல்பை சொல்வதென்றால் அலாதி திறமை வேண்டும். கம்பீரமும் வைராக்கியமும் கொண்ட பெரியவர் மிக நேர்த்தியாக புரியாத அந்த மழலைக்கு ஏற்று இறக்கங்களோடு கதை சொல்கிறார். குழந்தையும் குதூகலிக்கிறது நம்மை போல. ஆனால் அவர்கள் இருவருக்கும் இருக்கும் உறவு எது என்று புரியாமல் பாடி மகிழ்வது இந்த பாடலில் சஸ்பென்ஸ். பாடல் கேட்கலாம். பாடல் ஒலிக்கும் நேரம் 5:31:15.

0: பிக்கு அங்கிள், யான கதை சொல்லுங்க. அங்கிள் அங்கிள், பிக்கு அங்கிள், யான கதை சொல்லுங்க. தூங்காமே தான் ஜோலா கேப்பேன், யானை ரொம்ப தான் பிடிக்கும்.
1: பேபி பேபி, ஓ மை பேபி, குட்டி கதை சொல்லவா?
0: சொல்லுங்க.

Ha ha ha ha.

0: ஆர்கேஜி நெய்.
1: நேர்காணிதற்கு நிகழ்ச்சியும் முல்லைச்சரம் அனுமதல் இன்று வரை திரைசைச்சரம் காலச்சக்கர கடிகாரம் 90களில் சுழல்கிறது. மென்மையான இசையில் ஒரு டூயட். கதாநாயகன் என்றும் இளமை என்று சொல்லப்படும் வடிவம், கதாநாயகி அப்படி ஒரு அழகு, நேர்த்தியான காட்சி அமைப்பு, செட்டிங்ஸ் எதுவும் போடாமல், பின்னணியில் நடனம் அங்கேயர் ஆடாமல், இயல்பான நடிப்பில் ஒரு காவியம். இந்த இரு உள்ளங்களை இணைக்கும் நாள்தான் எப்போது, யார் அறிவார்? இந்த பாடல் வரிகளில் வரிகள் கங்கை அமரன், இசை இளையராஜா, ஒலிக்கும் குரல்கள் இளையராஜா, எஸ் ஜானகி, பாடலின் படம் பகல் நிலவும்.

நலம் நலமறிய ஆவல். இந்த விசாரிப்பு வழக்கமான ஒன்றுதானே? ஆனால் ஊரில் காலடி எடுத்து வைக்கும் முன்னே அத்தனை விவரங்களையும் விரல் நுனியில் வைக்க துடிக்கும் குறும்புக்கார இளைஞன். வசீகரமும் அப்படியே யதார்த்தமாக வினவுவதும் அதற்கு ஊரில் கிராமத்து நண்பன் வெகுளியாய் பதிலளிப்பதும் காட்சி அமைப்பும் கண்களுக்கு விருந்து. கேட்கலாம் ஒரு நலம் விசாரிக்கும் பாடலை.

பாலசுப்ரமணியம், சீர்காழி ஜி சிவசிதம்பரம் குரலில் இந்திரா பட பாடல் கேட்டோம். இப்பாடலுக்கு வரிகள் வைரமுத்து, இசை ஏ ஆர் ரஹ்மான்.

காலச்சக்கர கடிகாரம் 2K+ சுழல்கிறது. சிலருக்கு அப்பாவியான முகம் உணர்ச்சிகளை வெளிக்காட்டாத இயல்பு. அப்பாவி என்று இவர்களை பார்த்து ஏமாறும் உள்ளங்கள் ஏராளம். அதுவும் அது ஒரு அழகிய இளைஞன் என்றால் சொல்லவா வேண்டும்? விளக்கை தேடிவிடும் விட்டில் பூச்சிகள் இங்கே.

ஒலித்த அந்த பாடலின் படம் நான் அவன் இல்லை. ஒலித்த குரல்கள் விஜய் ஆண்டனி, சார்லத்தா மணி குழுவினர். இப்பாடலுக்கு இசை விஜய் ஆண்டனி, டேமான். வரிகள் பா விஜய். நிலத்தில் நேரம் இப்பொழுது 5:51. திருத்தவே முடியாது என்ற ஊரெல்லாம் பெயர் பெற்ற ஒருவனை குழந்தைத்தனமான சிரிப்பு, வெகுளித்தனமான செயல்களால் மனதை கொள்ளையிட்டு நாளெல்லாம் அவள் பின்னே சுற்றி வரும் ஆட்டுக்குட்டி போல மாற்றி, ஆனால் அவளோ தன் இயல்பில் சற்றும் மாறாமல் சிறுமியாய் ஆடிப்பாட இவன் மனமோ கரைகிறது அவள் பின்னே. இப்பாடலில் ராகமும் குரலும் அதை மேலும் மெருகேற்ற கேட்கலாம்.

சில பாடல்கள் பாடுவோர் உற்சாகத்துடன் பாடினால் கேட்கும் செவிகளுக்கு நல்ல விருந்துதான். அப்படி நெஞ்சை தொட்டுவிடும். அப்படி ஒரு சூப்பரான இசை மேளாதான் இந்த பாடல். ஒலிக்கும் குரல்கள் ஸ்வேதா மோகன், சிலம்பரசன் ஆகியோர். இப்பாடலுக்கு வரிகள் ரோகேஷ், இசை திபு.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது மொல்லைச்சரம். அன்று முதல் இன்று வரை திரு இசைச்சரம் மொல்லைச்சரத்தில். இதுவரை உங்களோடு ஜமுனா பெனட்.
1: காற்றில் மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை. இது உங்கள் குமரி பண்பலை 101.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 நிகழ்ச்சி நிரல் இன்றும் நாளையும் ஒலிபரப்பாகும் நமது நிலை நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. முதலில் இன்றைய நிகழ்ச்சிகளை கேட்கும் முன்
2: குமரி பண்பலை 101 என்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் RKG நெய்.

0: கமகம மனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய்.
1: சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, குழந்தையின்மை சிகிச்சை, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
2: இன்று மாலை 6:10 சேவை செய்திகள். 6:15 ட்ரெயின் 1, 6:20 மெல்லிசை, 6:40 திரைசை, இன்றிரவு 7 மணிக்கு இன்னிசை நேரம், 7:10 திருவாரூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஆர் விஜயகுமார். இன்றிரவு 7:25 உழவர் உலகத்தில் உழவர்களுக்கான அறிவிப்புகள். உழவருக்கு ஒரு சிந்தனை. நாட்டுக்கோழி வளர்ப்பு நேர்முகத்தில் பங்கேற்கிறார் பக்தன்காடு டி சாந்தி அவர்கள். அமுதசுரபியில் மண்புழு உரத்தின் முக்கியத்துவம் உரையாடல். நொடிகளில் சில நுட்பங்கள், புதிய நெல் ரகங்கள், தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் வேளாண் ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் ஆர் லதா அவர்கள். இன்றிரவு 8 மணிக்கு செய்தி அறிக்கை, 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர் சிறுமியருக்கான நேரலை நிகழ்ச்சி, 8:30 திரை இசை. இன்றிரவு 9:15 செய்தி சுடர், 9:30 திரைசை, 10:05 நிலா மற்றும் பழைய திரைப்பட பாடல்கள் நேரலையாக, 11 மணிக்கு மனசு மயங்கும் திரைசை, நள்ளிரவு 12 மணி முதல் நாளை அதிகாலை 5:54 வரை நிலைய ஒலிபரப்பி பராமரிப்பு பணிகள் காரணமாக ஒலிபரப்பு இராது. இனி நாம் கேட்கலாம் நாளை ஒலிபரப்பாகும் நமது நிலை நிகழ்ச்சிகளை. நாளை காலை 6:20 நிகழ்ச்சி நிரல், 6:10 இணைத்தானம் நல்லவை கேட்க வழங்குபவர் பேராசிரியர் வி ஆர் இளவழகன் அவர்கள், படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி. 6:15 குரல் அம்தம் தொடர்ந்து பக்தி மாலை. 6:55 குழுவர்களுக்கான அறிவிப்புகள். 7 மணிக்கு வட்டார செய்திகள். 7:05 முற்றத்திலிருந்து 7:10 அரும்புகளின் குறும்புகள். 7:25 சேவை செய்திகள். 7:30 இன்றைய குறுஞ்செய்தி. 7:35 தென்குமரி தேர்தலை திரை இசை. பொது அறிவு வினாவிடை தொடர்ந்து தேதியும் செய்தியும். 8:20 தொடரும் தென்குமரி தேநிலையில் வடசேரி உழவர் சந்தை காய்கறி விலை விவரம், அரசு நெல் நிலையங்களில் கொள் முதல் நிலையங்களின் நெல் விலை விவரம், அணைகளின் நீர்மட்ட விவரம், திரையிசை ஆகியன கேட்கலாம். நேயர்கள் இதுவரை கேட்டது இன்றும் நாளையும் ஒலிபரப்பாகும் நமது நிலைய நிகழ்ச்சிகளை. தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து.

0: சமகமனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய்.
1: சேவை செய்திகள் உங்களுக்காக. நாடு முழுவதும் வருகிற ஜூன் மாதம் 21ஆம் தேதி நீட் மறுதேர்வு நடத்தப்படும் என்று தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வு கடந்த 3ஆம் தேதி நடைபெற்றது. அத்தேர்வு ரத்து செய்யப்பட்ட நிலையில் NTAவின் சமூக வலைதளத்தில் நேற்று முன்தினம் மறுதேர்வு குறித்து அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. அதில் நாடு முழுவதும் வருகிற ஜூன் மாதம் 21ஆம் தேதி பிற்பகல் 2 மணி முதல் மாலை 5:15 வரை தேர்வு நடைபெறும் எனவும், ஜூன் மாதம் 14ஆம் தேதி நுழைவுச்சீட்டு வெளியிடப்படும் என்றும், மறுதேர்வுக்கு புதிதாக விண்ணப்பிக்கவோ கட்டணம் செலுத்தவோ தேவையில்லை என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் இதுகுறித்த விவரங்களுக்கு neet-ug@nta.ac.in என்ற மின்னஞ்சல் முகவரியிலோ 011-407-5900 அல்லது 011-692-77-00 என்ற தொலைபேசி எண்களையோ தொடர்பு கொள்ளலாம் என்று தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. இந்திய அரசு மூலம் சிறந்த சாதனையாளர் நலனுக்கான பத்ம விருதுகள், பத்ம விபூஷன், பத்மபூஷன் மற்றும் பத்மஸ்ரீ ஆகிய விருதுகள் ஆண்டுதோறும் குடியரசு தின நாட்களில் வழங்கப்படுகிறது. தற்போது 2026-27 ஆண்டுக்கு கலை, இலக்கியம், கல்வி, விளையாட்டு, மருத்துவம், சமூக சேவை, அறிவியல், பொறியியல், பொதுநலத் தொண்டு, குடிமை சேவை, வர்த்தகம் மற்றும் தொழில்கள், தொழிற்சாலைகள் ஆகிய துறைகளில் சிறந்த சாதனை படைத்த சாதனையாளரிடமிருந்து பத்ம விருதுக்கான விண்ணப்பங்கள் இணையதள https://awards.gov.in வாயிலாக வரவேற்கப்படுகின்றன. விண்ணப்பித்த விண்ணப்பதாரர்கள் அதன் விபரத்தினை மாவட்ட சமூக நல அலுவலகம், மாவட்ட ஆட்சியர் வளாக இணைப்பு கட்டிடம், நாகர்கோவில் என்ற முகவரியில் அலுவலக வேலை நாட்களில் சமர்ப்பிக்குமாறும் தெரிவிக்கப்படுகிறது. 30/6/2026 தேதிக்கு பின்வரும் விண்ணப்பங்கள் தகவலின்றி நிராகரிக்கப்படும். இவ்வாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளாா்.

மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் அறிவுரைப்படி கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து நீதிமன்றங்களிலும் மாவட்ட மற்றும் வட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு மூலம் வரும் ஜூன் மாதம் 13 தேதி மக்கள் நீதிமன்றம் நடத்தப்பட உள்ளது. மக்கள் நீதிமன்றத்தில் வழக்குகளை சமாதானமாகவும் விரைவாகவும் முடித்துக் கொள்ள வழிவகை செய்யப்பட்டுள்ளது. மக்கள் நீதிமன்றம் மாவட்டத்தில் உள்ள அனைத்து நீதிமன்ற வளாகத்தில் நடைபெறுகிறது. இந்த மக்கள் நீதிமன்றத்தில் விபத்துகளில் இழப்பீடு சம்பந்தப்பட்ட நிலுவையில் உள்ள வழக்குகள், உரிமையியல் வழக்குகள், உரிமையியல் மேல்முறையீட்டு வழக்குகள், செக் மோசடி, மனவிலக்கு தவிர்த்து குடும்ப நல வழக்குகள் மற்றும் இதர பொது பயன்பாடு வழக்குகள் போன்றவை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும். மக்கள் நீதிமன்றத்தில் வழக்குகள் முடிப்பது சம்பந்தமாக வழக்காடுபவர்களோ அவர்கள் சார்பில் வழக்கறிஞர்களோ இம்மாதம் 27 தேதிக்குள் செயலாளர், கன்னியாகுமரி மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு, மாற்றுமுறை தீர்வு மைய கட்டிடம், மாவட்ட நீதிமன்ற வளாகம், நாகர்கோவில் 629001 என்ற முகவரியிலோ அல்லது நேரடியாகவோ 046592919744 என்ற தொலைபேசி எண்ணிலோ தொடர்பு கொண்டு தங்களது விருப்பத்தினை தெரிவிக்கலாம். இதன் மூலம் தங்கள் வழக்குகளை விரைந்து தீர்வு காணலாம் என கன்னியாகுமரி மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் முதன்மை மாவட்ட நீதிமன்றம் மற்றும் செயலாளர் தெரிவித்துள்ளார்கள். சேவை செய்திகள் கேட்டீர்கள்.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. நேரம் இப்பொழுது 6:15. இப்பொழுது நாம் கேட்கலாம்.
1: மொழியின் அழகும் அறிவியல் ஆச்சரியமும் தினமும் 5 நிமிடத்தில்.
0: குட் ஈவினிங் நேயர்களே,
1: நம்ம நிகழ்ச்சியுடைய முதலாவது பகுதி தமிழ். இன்னைக்கு தமிழ்ல நாம தெரிஞ்சுக்க போற வார்த்தை சேண். சேண் அப்படின்னா தூரம் அல்லது உயரம். இந்த ரெண்டுல எது வேணாலும் குறிக்கலாம். இது ஒரு அழகான சங்க தமிழ் வார்த்தை. இதற்கான உதாரணம் இதோ பாக்கலாம்.
2: புறநானூற்றுல ஒரு பாடல் வரியில சேன் விலங்கு சிறப்பின் சென்னி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எட்டா தூரம் வரை பரவி இருந்தது சோழ மன்னனுடைய புகழ் அப்படிங்கறது இந்த வாக்கியத்திற்கான அர்த்தம்.
1: நம்ம நிகழ்ச்சியோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ் வேர்ட். This is the first time honey we're getting together.
2: இன்னைக்கு நாம கத்துக்க போற இங்கிலீஷ் வேர்ட் கப்ரிஷியஸ். CAPRICIOUS. கப்ரிஷியஸ் அப்படின்னா நிலைத்தன்மையற்ற, கணிக்க முடியாத. ஒருவர் எப்போது என்ன செய்வார் அப்படிங்கறத கணிக்க முடியாதபடி அடிக்கடி தன் எண்ணத்தையோ அல்லது முடிவையோ மாற்றிக்கொண்டே இருந்தால் நாம இந்த சொல்ல பயன்படுத்தலாம்.
1: The weather here is capricious. It can be sunny now and start raining in 5 minutes. அதாவது இந்த இடத்துல வானிலை வந்து கணிக்கவே முடியாததா இருக்குது. இப்ப வெயில் அடிச்சிட்டு இருக்கு, ஆனா இன்னொரு 5 நிமிஷத்துல மழை பெய்ய தொடங்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் இந்த சென்டென்ஸ் சொல்லுது.
2: நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த செக்மெண்ட் சயின்ஸ்.
1: இன்னைக்கு சயின்ஸ் செக்மெண்ட்ல நாம தெரிஞ்சுக்க போறது விண்வெளி விவசாயம், அதாவது ரெகோலித் ஃபார்மிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன விண்வெளியில என்ன விவசாயம் அப்படின்னா, ஃபியூச்சர்ல நம்ம மனுஷங்க ஸ்பேஸ்லயே போய் ஹவுஸ் கட்டி கூட குடியிருப்பாங்க அப்படியெல்லாம் நம்ம யோசிக்கிறோம் இல்லையா. சோ அந்த மாதிரி உண்மையிலேயே ஃபியூச்சர்ல மனுஷங்க அங்க போய் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க ஃபுட்டுக்கு என்ன பண்ணுவாங்க, பூமியில இருந்து எடுத்துட்டு போக முடியாது. சோ அதுக்காக தான் இந்த ரெகோலித் ஃபார்மிங். பாக்கலாமா
2: ரெகோலித் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா. நம்ம பூமியில உள்ள மண்ல கரிம பொருட்கள், நுண்ணுயிர்கள் மற்றும் ஈரப்பதம் நிறையவே இருக்கும். ஆனா நிலா அல்லது செவ்வாய் கிரகத்துல இருக்கிறது வெறும் பாறை துகள், தூசி அல்லது உடஞ்ச கற்கள் தான். இதத்தான் ரெகோலித் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல செடிகள் வளர்றதுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள், உயிர் சத்துக்கள் எதுவுமே இருக்காது. இந்த ரெகோலித் மண்ணை செடிகள் வளர்றதுக்கு ஏற்றவாறு மாற்ற சில முறைகளை விஞ்ஞானிகள் மேற்கொள்றாங்க. அது என்னென்ன முறைகள் தெரிஞ்சுக்கலாமா.
1: இந்த ரெகோலித் மண்ணில் பாத்தீங்கன்னா நைட்ரஜன் இருக்காது, பிற ஊட்டச்சத்துக்கள் எதுவுமே இருக்காது. அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மனித கழிவுகளோட அல்லது பூமியில இருந்து கொண்டு செல்லப்பட்ட வேறு சில உரங்களோட இத கலந்து இத வந்து வளமான மண்ணா மாத்துறாங்க. மண்ணை உயிர்ப்பிக்கணும் அப்படின்னா பாக்டீரியாஸ் அல்லது ஃபங்கஸ் இதெல்லாம் சேர்ப்பாங்க. அது மட்டும் இல்ல, செவ்வாய் கிரகத்துல இருக்கிற மண்ணில பெர்க்ளரேட்ஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒருவித நச்சு பொருட்கள் கூட இருக்கு. சோ அதை எல்லாத்தையுமே நீக்கி சுத்தப்படுத்திட்டு தான் இந்த மண்ணை விவசாயத்திற்கு பயன்படுத்த முடியும்.
2: 2022 நாசா விஞ்ஞானிகள் அப்பல்லோ விண்கலம் மூலமா நிலவிலிருந்து கொண்டு வரப்பட்ட மண்ணில முதன் முதல்ல ஒரு செடியை, அரபி டோப்சிஸ் தாலியானா அப்படிங்கிற ஒரு செடியை வளர்த்து சாதனை படைச்சிருக்காங்க. இன்னைக்கு புதுசா நாம 3 விஷயங்களை கத்துக்கிட்டோம்.
1: மீண்டும் நாளை சந்திக்கலாம்.
3: பொண்ணுக்கு சர்ஜரி பண்ணனும்னு சொல்லிட்டாங்க. பெரிய தழும்பும் வலியும் இருக்குமோன்னு கவலையா இருக்கு.
4: கிம்ஸ்க்கு போ. ஹிரண்யா சர்ஜரிஸ், அட்வான்ஸ் வூண்ட் கேர், டயாப்ஃபுட் கேர் அண்ட் லிம்ப் சால்வேஜ், வெரிகோஸ் வெயின் லேசர் ட்ரீட்மென்ட், எல்லா சர்ஜரிஸும் அட்வான்ஸ் மெத்தட்ல, சின்ன கீறல் குறைஞ்ச வழியில வேகமா குணமாகிறதுனால ஹாஸ்பிடல்ல ரொம்ப நாள் இருக்க வேண்டாம்.
5: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
6: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குழாய் அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, குழந்தையின்மை சிகிச்சை, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. இன்று ஆர்கேஜினை வழங்கும் மெல்லிசை இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஆர்கேஜினை உலகம் விரும்பும் சுவை.

0: குமரி பண்பலை நூற்றொன்றின் நேயர்களுக்கு இனிய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர் ஆர்கேஜி நெய்.
1: உங்கள் டிஜிமார்ட் பர்னிச்சர் அண்ட் டெக்கரில்
2: அழகிய வேலைப்பாடுகளுடன் கூடிய மரத்திலான ஊஞ்சல்கள்,
1: பாட்டில் வார்ட்ராப்,
2: ஷோகேஸ் பொருட்கள்,
1: சாய்ந்ததும் தூக்கத்தை தழுவும் தரம் வாய்ந்த ஈசி சேர்கள்,
2: தரத்திற்கு ஏற்ற விலையில் நிறைவாய் வாங்கிட
3: டிஜிமார்ட். இது நம்ம டிஜிட்டல் பார்ட்னர்
4: ஸ்டேடியம் இதில் நாகர்கோவில்
5: மற்றும் அண்ணா சிலை அருகில் பேலஸ் ரோட் தக்கலை.
6: டிஜிமார்ட் பர்னிச்சர் அண்ட் டெக்கர், வாட்டர் டேங்க் ரோட், நாகர்கோவில்.
7: என் பொண்ணுக்கு சர்ஜரி பண்ணனும்னு சொல்லிட்டாங்க. பெரிய தழும்பும் வலியும் இருக்குமோனு கவலையா இருக்கு.
8: கிம்ஸ்க்கு போ. ஹிரண்யா சர்ஜரிஸ், அட்வான்ஸ் வூண்ட் கேர், டயாப் ஃபுட் கேர் அண்ட் லிம்ப் சால்வேஜ், வெரிகோஸ் வெயின் லேசர் ட்ரீட்மென்ட், எல்லா சர்ஜரிஸும் அட்வான்ஸ் மெத்தட்ல, சின்ன கீறல் குறைஞ்ச வழியில வேகமா குணமாகிறதுனால ஹாஸ்பிடல்ல ரொம்ப நாள் இருக்க வேண்டாம்.
9: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
10: நாகர்கோவில் செயின்ட் அல்போன்ஸ் அகாடமி ஃபார் எக்ஸலன்ஸ் இன் அல்போன்ஸா நீட் அகாடமி வழங்கும் பிளஸ் ஒன் நீட் இன்டெகிரேட்டட் ப்ரோக்ராம். 11 வகுப்பில் மேக்ஸ் பயாலஜி, பியூர் சயின்ஸ், மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் CA ஃபவுண்டேஷன் கோர்ஸ் உடன் கூடிய காமர்ஸ், அக்கௌண்டன்சி வித் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஆர் பிசினஸ் மேத்தமெட்டிக்ஸ் ஆகிய பாடப்பிரிவுகளும் உள்ளன. அல்போன்ஸா நீட் அகாடமி, அல்போன்ஸா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கேம்பஸ், ARP கேம்ப் ரோட், நாகர்கோவில். மொபைல் 9445818800, 4652265863. அட்மிஷனுக்கு முந்துங்கள்.
11: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
12: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க குழந்தையின்மை, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
13: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் காண்டாக்ட் 8903000505.
14: காமராஜ் தொழில்நுட்ப கல்லூரி, பலவிளை, நாகர்கோவில்.
15: அரசு உதவி பெருமை கல்லூரியில் சிவில், மெக்கானிக்கல், IEEE,
14: ECE, ஆட்டோமொபைல் பட்டய படிப்புடன் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி, எக்ஸ்ரே டெக்னாலஜி பயிலும் வாய்ப்பு.
15: அரசு சலுகைகள், விடுதி வசதி, பேருந்து வசதி,
14: ஆசிரியர்கள் வழிகாட்டுதலுடன் வேலை வாய்ப்பும் பெற அழையுங்கள்.
15: 0465225390.
16: பிளஸ் டூ முடிச்சதும் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதணும், கோச்சிங் கிளாஸ் போகணும், டிகிரியும் படிக்கணும், எந்த காலேஜ்க்கு போலாம்?
17: ரியா, தூத்தூர் செயின்ட் ஜூட்ஸ் காலேஜ்ல டிகிரி முடிச்ச உடனே வேலை கிடைக்கிற மாதிரி குரூப் 1-4 கோச்சிங் டாப் IAS அகாடமியுடன் இணைந்து வழங்கும் TNPSC கோச்சிங்கும் இங்க இருக்கு.
16: அப்போ செயின்ட் ஜூட்ஸ் காலேஜ் தான் பெஸ்ட் சாய்ஸ்.
17: செயின்ட் ஜூட்ஸ் காலேஜ், தூத்தூர்.
16: ஃபார் அட்மிஷன்ஸ் கால் செல் 8903065210.
18: வேலை வாய்ப்புகளை

0: இணைவு பெற்ற
1: குமார கோயில் நூறு இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரியில்
0: சேர்க்கை நடைபெறுகிறது.
2: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
3: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
4: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் நிபந்தனைக்கு உட்பட்டது.
5: Pondicherry Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
6: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Pondicherry Super Speciality Hospital.
7: எஸ்எஸ் நாயுடு மருத்துவமனை, தாய்மையின் இனிய தொடக்கம் மற்றும் அந்தரங்க பாலியல் ஆரோக்கியம் ஒரே இடத்தில். ரயில்வே நிலையம் அருகில் மகளிர் மற்றும் மகப்பேறு சிகிச்சை குறைந்த செலவில். எஸ்எஸ் நாயுடு மருத்துவமனை, இடலாக்குடி, நாகர்கோவில்.
8: மாஷா பர்னிச்சர் லேண்டிங்,
9: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
10: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
9: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
11: பக்கவாதம் மற்றும் முதுகு தண்டுவட பாதிப்பினால் நடக்க இயலாதவர்களை நடக்க வைக்கவும்.
12: குமரி மாவட்டத்தில் முதல் முறையாக சர்க்கரை நோய் பாதிப்பினால் வரும் கை கால் மரத்து போதல் மற்றும் காந்தல் இவற்றில் இருந்து மீண்டு வர உதவும்.
11: நியூரோ மொபிலைசேஷன் மற்றும் போடியாட்ரி மூவ்மெண்ட் தெரபி சிகிச்சை பெறவும் ஓர் அரிய வாய்ப்பு.
12: இம்மாதம் முழுவதும் நியூரோ மூவ்மெண்ட் ரீஹாப் மருத்துவ முகாம்
11: தடிக்காரன் கோணம் AJ நியூரோ ரீஹாப் சென்டரில் நடைபெறுகிறது. போன் 9442077704.
12: AJ நியூரோ ரீஹாப் சென்டர், தடிக்காரன் கோணம்.
13: கல்லீரல், கணையம், குடல் இறைப்பை நோய்களுக்கான தனி சிறப்பு மருத்துவமனை
14: ஜான் கேஸ்ட்ரோ மருத்துவமனை, இப்போது நாகர்கோவிலில்.
13: கல்லீரல், கணையம், வயிறு சம்பந்தப்பட்ட வலிகள், புற்றுநோய்கள், மஞ்சள் காமாலை, மூல நோய்களுக்கு
14: உலக தரம் வாய்ந்த நவீன மேம்பட்ட கருவிகளுடன் லேசர் மற்றும் நுண்துளை சிகிச்சை மூலம் வெகு விரைவில் நலம் பெற
13: ஜான் கேஸ்ட்ரோ ஹாஸ்பிடல், MS ரோடு, வடசேரி, நாகர்கோவில்.
14: போன் 7358737358.
12: நாகர்கோவில் சத்தியம் மருத்துவமனையில் குடல் இறக்க நோய்க்கான ஹெர்னியா சிறப்பு சிகிச்சை முகாம்
15: இம்மாதம் 30ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. மிக குறைந்த செலவில் ஸ்கேன் மற்றும் நுண்துளை அறுவை சிகிச்சை.
12: 2 நாட்களில் வீடு திரும்பலாம். இம்முகாமிற்கு முன்பதிவு செய்ய 0465223066,
15: செல் நம்பர் 9488230666.
11: ராஜாக்கமங்கலம் தங்கம் மருத்துவமனையில் மூல நோய்க்கான சிறப்பு சிகிச்சை முகாம்
12: இம்மாதம் 30ஆம் தேதி வரை நடைபெறுகிறது.
11: மூலம், மூலம் பௌத்திரம், மூல வெடிப்பு இவற்றிற்கு
12: சிறப்பு சலுகையில் பரிசோதனை மற்றும் சிகிச்சைகள்.
11: போன் 233166 ஆர் 7418150265.
16: நம்ம ஊர் ரோட்ல டிரைவ் பண்றதுக்கான அதிகமான மைலேஜ் இருக்கிற காரா பாத்துட்டு இருக்கீங்களா? அப்ப உங்களுக்கான ஒரே சாய்ஸ் பவர்ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் சூப்பர் ஹைபிரிட் மைலேஜ் இருக்கிற டொயோட்டா அர்பன் க்ரூசர் ஹைரைடர் தாங்க. ஆமாங்க, இதுல ஃபுல் டேங்க் ஃபியூவல் போட்டுட்டு உங்களால 1200 கிலோமீட்டர் வரை டிரைவ் பண்ண முடியும்.
17: அட்வான்ஸ்டு ஹைபிரிட் டெக்னாலஜி, சைலன்ட் ஸ்மூத் பெர்ஃபார்மன்ஸ், லக்ஸரி கம்ஃபர்ட், எல்லாமே ஒரே SUV-ல. 2025 மாடலுக்கு அட்டகாசமான ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்கு.
18: மேலும் விவரங்களுக்கு ஆனமலை டொயோட்டா நாகர்கோவில் கால் 7373035400.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது மெல்லிசை. தொடர்வது மாநில செய்திகள் சென்னையிலிருந்து.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா.

தலைப்புச் செய்திகள். நக்சலைட் பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி வைத்ததில் மத்திய ஆயுதப்படையினரின் பங்கு இன்றியமையாதது என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். மின்துறையின் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் ஆலோசனை மேற்கொண்டார். சட்டப்பேரவை தேர்தல் தோல்வி குறித்து ஆய்வு செய்வதற்காக குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாக திமுக கூறியுள்ளது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படுவதை தாவேகா அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான மகளிர் ஹாக்கி போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். நக்சலைட் பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி வைத்ததில் மத்திய ஆயுதப்படையினரின் பங்கு இன்றியமையாதது என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார்.

0: பங்கு இன்றியமையாதது என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சத்தீஸ்கரின் ஜக்தால்பூரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், சரணடைந்த நக்சலைட்டுகளின் மறுவாழ்விற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று தெரிவித்தார். மின்துறையின் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர் மற்றும் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். சென்னையில் நடைபெற்ற இந்த ஆய்வுக் கூட்டத்தில் மின் தேவை குறித்தும் மின் உற்பத்தியை அதிகரிப்பதற்காக மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அம்மா உணவகங்களை புதுப்பிக்கவும் தரமான உணவு வகைகளை தங்குதடையின்றி பொதுமக்களுக்கு வழங்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் அறிவுறுத்தியுள்ளதாக மாநில அரசின் மற்றொரு செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ள அரசு உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் 80 கோடி ரூபாய் செலவில் கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட உள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற பின்னர் திரு ராஜ்மோகன் இதற்கான கோப்பில் கையெழுத்திட்டதாக தமிழக அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. வகுப்பறைகள், அறிவியல் ஆய்வகங்கள், கழிவறைகள், குடிநீர் வசதி, சுற்றுச்சூழல் போன்ற கட்டமைப்பு வசதிகள் இந்த நிதியை பயன்படுத்தி ஏற்படுத்தப்படும் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள அரசு மாதிரி பள்ளியில் 56 கோடி ரூபாய் செலவில் வகுப்பறைகள் மற்றும் விடுதிகள் கட்டுவதற்கும் அமைச்சர் ஒப்புதல் அளித்துள்ளதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒலிம்பிக் போட்டிகளில் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் பதக்கங்களை பெறும் வகையில் தேவையான செயல் திட்டங்களை உருவாக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். சென்னை நேரு விளையாட்டு அரங்கில் இன்று ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். விளையாட்டுத்துறையின் வளர்ச்சிக்காக பல்வேறு சிறப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். சட்டப்பேரவை தேர்தல் தோல்வி குறித்து ஆய்வு செய்வதற்காக குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். இன்று தஞ்சாவூரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், 234 தொகுதிகளிலும் இந்த குழு ஆய்வு மேற்கொள்ள உள்ளதாக தெரிவித்தார். தேர்தல் தோல்வி குறித்து யாரும் கவலைப்பட தேவையில்லை என்றும் திமுக மீண்டும் வெற்றி பெறும் என்றும் திரு மு க ஸ்டாலின் கூறினார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படுவதை தவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஆட்சி மாறினாலும் காட்சிகள் மாறவில்லை என்பதுபோல் சென்னை அருகே 6 பேர் கொண்ட கும்பலால் இருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் நடைபெற்றுள்ளதாக கூறியுள்ளார். காவல்துறை உரிய தலைமையின்றி செயல்படுகிறதா என்ற சந்தேகம் மக்கள் மனதில் எழுந்துள்ளதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி அதில் குறிப்பிட்டுள்ளார். உரங்களின் விலையேற்றத்தை கட்டுப்படுத்த தேவையான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், உரங்களின் விலை 20% அளவிற்கு அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். விலையேற்றத்தை ஈடு செய்யும் வகையில் விவசாயிகளுக்கு உரிய நிவாரணத் தொகை வழங்கப்பட வேண்டும் என்றும் திரு வீரபாண்டியன் அந்த அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் பெட்ரோல் மற்றும் டீசல் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாக எண்ணெய் நிறுவனங்களுக்கான மாநில ஒருங்கிணைப்பாளர் திரு அசோகன் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், பொதுமக்கள் தேவையின்றி பதற்றமடைய வேண்டாம் என்றும் எரிபொருளை அதிக அளவில் இருப்பில் வைக்க வேண்டாம் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார். நாட்டின் பாரம்பரிய செல்வங்களை மீட்டெடுப்பதில் பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கொண்டு வரும் தொடர் நடவடிக்கைகள் பாராட்டுதலுக்குரியது என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு சோழ பேரரசின் வரலாற்று சிறப்புமிக்க ஆனைமங்கல செப்பேடுகள் மீட்கப்பட்டுள்ளது குறித்து மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். இந்த வரலாற்று சாதனை தமிழகத்திற்கு மட்டுமன்றி நாட்டிற்கே பெருமை சேர்க்கும் நிகழ்வாகும் என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இளைய தலைமுறையினர் நாட்டின் செழுமையான நாகரீக பாரம்பரியத்தை பாதுகாக்க உறுதியேற்க வேண்டும் என்றும் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் வலியுறுத்தியுள்ளார். சர்வதேச அருங்காட்சியக தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி வேலூர் கோட்டையில் உள்ள அரசு அருங்காட்சியகத்தில் மாணவிகளுக்கான பயிற்சி முகாம் இன்று நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: வேலூர் கோட்டையில் உள்ள அரசு அருங்காட்சியகத்தில் 1400 ஆண்டுகள் பழமையான கச்சிற்ப கூடம், பழமையான பொருட்களின் வரலாற்று கூடம், 1000 ஆண்டுகள் பழமையான பொருட்கள் அடங்கிய படிமக்கூடம், 200 ஆண்டுகள் பழமையான போர்வாள்கள், சிப்பாய் புரட்சியின் போது பயன்படுத்தப்பட்ட பீரங்கிகள் மற்றும் பல்வேறு இடங்களில் இருந்து கண்டெடுக்கப்பட்ட வீரக்கற்களும் கல்வெட்டுகளும் என சுமார் 3000 மேற்பட்ட பொருட்கள் பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. அருங்காட்சியகத்தில் AI தொழில்நுட்பத்துடன் அமைக்கப்பட்டுள்ள பேசு மரம் பார்வையாளர்களை மிகவும் கவர்ந்துள்ளது. இந்த அருங்காட்சியகத்தை பார்வையிட நாள்தோறும் நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் வந்து செல்கின்றனர். அருங்காட்சியக தினத்தையொட்டி கல்லூரி மாணவிகளுக்கு உள்ளிடை பயிற்சி முகாம் நடைபெற்றது. இதில் ஏராளமான மாணவிகள் பங்கேற்றனர். வேலூரில் இருந்து மோகன்.
0: இந்த பயிற்சி முகாம் தங்களுக்கு மிகவும் பயனளிக்கும் வகையில்

0: அமைந்ததாக இதில் பங்கேற்ற மாணவிகள் தெரிவித்தனர்.
1: இது வந்து எங்க கல்விக்கு மட்டும் இல்லாம தனியா ஒரு கலையை கத்துக்கவும் வந்து மிகவும் உதவியா வந்து இருக்குது. வேற எதுனா பண்ணணும் அப்படின்னா இந்த ஓவியம் வந்து எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நாங்க நம்புறோம். பயிற்சி மூலமா எங்களோட கல்லூரி படிப்புகளுக்கு அதுக்கப்புறமும் எங்களோட வாழ்க்கையில ஒரு பாதையை வந்து உருவாக்குறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பா இதை நாங்க பயன்படுத்தி அது எங்களோட எதிர்காலத்தை வந்து பயணிக்கும் அப்படின்னு சொல்லி நாங்க நம்புறோம்.
0: தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த இரு தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: 3 கிலோமீட்டர் உயரத்தில் தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதியில் இருந்து தெற்கு கடலோர ஆந்திர பிரதேசம் மேல் உள்ள மேலடுக்கு சுழற்சி வரை கேரளா மற்றும் ரயல்சீமா வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு கோயம்புத்தூர், திருப்பூர், நீலகிரி, தேனி, திண்டுக்கல், மதுரை, கரூர், ஈரோடு, சேலம், தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். மேலும் மே 20 முதல் 24 வரை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஓரிரு பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அடுத்த 3 நாட்களுக்கு தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்.
0: மாவட்ட செய்திகள். திருவண்ணாமலை மாவட்டம் மண்டக்குளத்தூரில் உள்ள டாஸ்மாக் மதுபான கடையை மூட வேண்டும் என்ற மாணவர்களின் கோரிக்கை குறித்து பரிசீலித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஆட்சியர் திரு தர்பகராஜ் கூறியுள்ளார். நாமக்கல் மாவட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் கோரிக்கை மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு ஆட்சியர் திருமதி துர்காமூர்த்தி அறிவுறுத்தியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டத்தில் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் வரும் 21 நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான மகளிர் ஹாக்கி போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. சலிமா டெட்டே தலைமையிலான இந்த அணியில் சவிதா, ஜோதி உட்பட 21 இடம்பெற்றுள்ளனர். முதல் போட்டி வரும் 26 இரண்டாவது போட்டி 27 மூன்றாவது போட்டி 29 நான்காவது மற்றும் இறுதிப் போட்டி 30 பெர்த்தில் நடைபெறுகின்றன. உலகக்கோப்பை செபக் டக்ரா போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மலேசியாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா 15-7, 15-9 என்ற செட் கணக்கில் சீன தைப்பேயை வென்றது. ஜெர்மனியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியின் முதலாவது தகுதிச்சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி, பிரேசிலின் மார்செலோ டிமாலினர் இணை வெற்றி பெற்றது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. சென்னையில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. ஆசிய கோப்பை பிரிட்ஜ் சாம்பியன் போட்டி கோவாவில் ஜூன் மாதம் 21 தொடங்கி 27 வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி நாளை அறிவிக்கப்படவுள்ளதாக கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் கூறியுள்ளது. ஜெனீவா ஒபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யுகி பாம்ரி, நியூசிலாந்தின் மைக்கேல் வீனஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. அட்லாண்டாவில் நடைபெற்ற சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் அரவிந்த் சிதம்பரம் பட்டம் வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நக்சலைட் பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி வைத்ததில் மத்திய ஆயுதப்படையினரின் பங்கு இன்றியமையாதது என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். மின்துறையின் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் ஆலோசனை மேற்கொண்டார். சட்டப்பேரவை தேர்தல் தோல்வி குறித்து ஆய்வு செய்வதற்காக குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாக திமுக கூறியுள்ளது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படுவதை தாவேக்கா அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான மகளிர் ஹாக்கி போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 நேரம் இப்பொழுது 6:40 நிமிடம் இப்பொழுது நாம் கேட்கலாம் திரை இசை பாடல்களை.

0: கேட்ட அந்த பாடலை பாடியவர்கள் ஒன்னை கிருஷ்ணன், ஹரிணி. இப்பாடலின் படம் பார்த்தேன், பார்வை ஒன்றை போதைமு. இப்பாடலுக்கு இசை பரணி, வரிகள் பாவிஜி.
1: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
2: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.

0: ஒலித்தந்த குரல்கள் அனுராதா ஸ்ரீராம், ஸ்ரீ மதுமிதா குழுவினர். இப்பாடலுக்கு வரிகள் தாமரை, இசை யுவன் சங்கர் ராஜா, பாடலின் படம் நந்தா.
1: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
2: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, குழந்தையின்மை சிகிச்சை, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 890-300-505.
3: ஆகாஷ்வாணி தனது 90வது ஆண்டு கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக அகில இந்திய வானொலி குமரி பண்பலை 101 மாவட்ட அளவில் கல்லூரி மாணவர்களுக்கான பேச்சு போட்டி கட்டுரை

0: போட்டி வினாடி வினா போட்டி நடத்த உள்ளது.
1: நாகர்கோவில் தேத்தி இந்து கல்வியல் கல்லூரியில் இம்மாதம் 19 தேதி செவ்வாய்க்கிழமை காலை 9 முதல் போட்டிகள் ஆரம்பமாகும்.
0: போட்டியில் கலந்து கொள்ள ஆர்வமுள்ள மாணவர்கள் தங்களுடைய பெயர் மற்றும் கல்லூரி சார்ந்த விவரங்களை 9442430243 என்ற வாட்ஸ்அப் எண்ணில் பதிவு செய்யவும்.
1: பேச்சு போட்டிக்கான தலைப்பு ஆகாஷ்வாணி வளர்ந்து வந்த பாதை. கட்டுரை போட்டியின் தலைப்பு
0: வானொலி ஒரு வரப்பிரசாதம்.
1: வினாடி வினாவின் மைய கருத்து
0: ஆகாஷ்வாணி இன்று வரை. வெற்றி பெறும் மாணவர்களுக்கு பரிசுகள் காத்திருக்கின்றன.
1: போட்டி பற்றிய மேலும் விவரங்களுக்கு காலை 10 முதல் மாலை 6 வரை 9442430243 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.
2: திரையில் இனி நேயர்கள் கேட்கலாம். சிற்பியின் இசையில் பழனி பாரதியின் வரிகளில் மனோ குழுவினரின் உள்ளத்தை அள்ளித்தார்.

அந்த பாடலின் படம் காதலன். ஒலித்த குரல்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், உதித் நாராயண், பல்லவி. இப்பாடலுக்கு இசை ஏ ஆர் ரஹ்மான், வரிகள் வைரமுத்து. நேயர்கள், இதுவரை திரை இசை கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. நேரம் இப்பொழுது 7 மணி. இன்னிசை நேரம் நிகழ்ச்சியை கேட்கும் முன் கன்னியாகுமரி மாவட்ட விவசாய பெருமக்களுக்கு ஒரு வேண்டுகோள். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடற்கரை ஒட்டியுள்ள பட்டா நில விவசாய நிலங்களில் சவுக்கு நாற்றுகளை நட உதவி செய்ய வரும் விவசாயிகள் வனத்துறை மூலம் உற்பத்தி செய்யப்பட்டுள்ள தரமான சவுக்கு நாற்றுகளை இலவசமாக பெற்று நடவு செய்யலாம். தற்போது வனத்துறையில் நாகர்கோவில் சமூக காடுகள் சரகத்தின் மூலம் ஆர்வாய் மொழி மத்திய நாற்றங்காலில் தரமான சவுக்கு நாற்றுகள் உற்பத்தி செய்யப்பட்டு தயார் நிலையில் உள்ளது. விரும்ப விவசாயிகள் வனச்சரக அலுவலர், நாகர்கோவில் சமூக காடுகள் சரகம், வடசேரி என்ற முகவரியில் நேரடியாகவோ அல்லது 9360512712 என்ற கைபேசி எண் மூலமாகவோ தொடர்பு கொண்டு சவுக்கு நாட்டுகளை பெற்று பயனடையுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள்.

பச்சை புல் ஒரு சிறந்த வைட்டமின் ஏ சத்து நிறைந்த தீவனமாகும். பசுந்தீவனங்களிலிருந்து கார்போஹைட்ரேட், புரத சத்து மற்றும் வைட்டமின்கள் கால்நடைகளின் உடல் சீராக இயங்குவதற்கு அவசியமானதாகும். கம்பு நெப்பியர் ஒட்டுப்புல் இரவையில் வளரக்கூடிய பல்லாண்டு தீவிர பயிராகும். இது எல்லா மாவட்டங்களிலும் வருடம் முழுவதும் காணப்படும். எல்லா மண் வகைகளுக்கும் ஏற்றது. 2-3 முறை உழவு செய்து நிலத்தை பண்படுத்தி 60 சென்டிமீட்டர் இடைவெளியில் பார்கள் அமைக்க வேண்டும். இதற்கு அடியுரம் தொழுகுரம் 25 டன்கள், தழை மணி மற்றும் சாம்பல் சத்து 75-50-40 கிலோ ஒரு ஹெக்டேருக்கு என்ற அளவில் இட வேண்டும். களை நிர்வாகம் பொதுவாக தேவையில்லை. நடவின் போதும் மற்றும் 3வது நாளில் பின்பும் தேவைக்கேற்றபடி நீர் நிர்வாகம் செய்ய வேண்டும். தீவன கரணிகள் கிடைக்கும் இடங்கள் கேவிகே வேளாண் அறிவியல் நிலையம்.

0: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
1: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க குழந்தையின்மை, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
2: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் காண்டாக்ட் 8903000505.
3: இனி நாம் கேட்கலாம் இன்னிசை நேரத்தில் எம்.எஸ். சுப்புலட்சுமி பாடிய பாடலை.

0: வாணி திருவாரூர் மாவட்ட செய்திகள் கேட்கலாம். வழங்குபவர் ஆர். விஜயகுமார் அவர்கள்.
1: திருவாரூர் மாவட்டத்தில் நடந்து முடிந்த தமிழக சட்டமன்ற தேர்தலில் திருவாரூர் தொகுதியில் திமுக வேட்பாளராக போட்டியிட்ட திரு கலைவாணன் சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றுள்ளார். நன்னிலம் தொகுதியில் ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக இருந்து அதிமுக சார்பில் போட்டியிட்ட முன்னாள் அமைச்சர் ஆர். காமராஜ் மீண்டும் நன்னிலம் தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளார். திருத்துறைப்பூண்டி தொகுதியில் ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக இருந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த திரு மாரிமுத்து மீண்டும் வெற்றி பெற்றுள்ளார். மன்னார்குடியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக வேட்பாளராக போட்டியிட்ட திரு எஸ். காமராஜ் வெற்றி பெற்றுள்ளார். இம்மாவட்டத்தில் 4 சட்டமன்ற தொகுதிகளிலும் வெவ்வேறு கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாக தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. திருவாரூர் மாவட்டத்தில் விவசாயிகள் தற்போது கோடை பருவ

0: நெல் சாகுபடி மேற்கொண்டு வருகின்றனர். அதிலும் குறிப்பாக நீடாமங்கலம் பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் முற்றிலும் ஆழ்குழாய் கிணற்று நீரை பயன்படுத்தி செய்யப்படும் கோடை நெல் சாகுபடி பணிகளை துவக்கியுள்ளனர். கடந்த வாரத்தில் 4 தினங்கள் தொடர்ச்சியாக மழை பெய்தது இந்த கோடை நெல் சாகுபடிக்கு உறுதுணையாக இருந்ததாக விவசாயிகள் கருத்து தெரிவிக்கின்றனர். சைவ சமயத்தின் தலைமை பீடமாக வணங்கப்படும் திருவாரூர் அருள்மிகு தியாகராஜ சுவாமி திருக்கோவிலில் 3 தினங்கள் தெப்பத் திருவிழா நடத்தப்பட்டது. இக்கோவிலின் எதிரில் அமைந்துள்ள கமலாலயம் தெப்ப குளத்தில் நடைபெற்ற இந்த தெப்பத் திருவிழா தினமும் இரவு 7 மணிக்கு துவங்கி அதிகாலை 3 மணி வரை நடைபெற்று வந்தது. 2500 சதுர அடி பரப்பளவில் கட்டப்பட்டிருந்த தெப்பத்தில் சுவாமியுடன் பக்தர்களும் அமர்ந்து தெப்பத்தில் உலா வந்தனர். தேர்தல் காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பல்வேறு பணிகள் மீண்டும் துவக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக மன்னார்குடியில் 230 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பாதாள சாக்கடை பணிகள் நடைபெற்று நகரின் மேற்கு பகுதியில் நிறைவு செய்யப்பட்டு சாலைகளும் அமைக்கப்பட்டது. தற்போது தேர்தல் நிறைவடைந்துள்ள நிலையில் கிழக்கு பகுதியில் தற்போது பாதாள சாக்கடை பணிகளுக்கு குழிகள் தோண்டும் பணி நடைபெற்று வருகிறது. எனவே பொதுமக்கள் பாதுகாப்பான பயணத்தை மேற்கொள்ளுமாறு நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வடிகால் துறை அறிவித்துள்ளது. திருவாரூர் மாவட்டம் கர்ணாவூர் ஊராட்சிக்குட்பட்ட பாமணி பகுதியில் நரிக்குறவர் காலனியில் தமிழ்நாடு அரசின் பழங்குடியின நலத்துறை வழிகாட்டுதலுடன் சுய தொழிலுக்கான தையல் பயிற்சி திட்டம் துவக்கி வைக்கப்பட்டது. இதனை தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழக துணைவேந்தர் திரு மு கிருஷ்ணன் துவக்கி வைத்தார். தையல் பயிற்சி திட்டத்தை துவக்கி வைத்து பேசிய அவர், பெண்கள் பொருளாதார ரீதியாக முன்னேறும் போது குடும்பமும் சமூகமும் முன்னேறும் என்று கூறினார். பழங்குடியின பெண்களுக்கு திறன் அடிப்படையிலான பயிற்சிகளை வழங்குவது மிகவும் அவசியமானது எனவும், இத்தகைய முயற்சிகளை இளம் வயதிலேயே சமூக நலனில் அக்கறை கொண்டு செயல்படும் பயிற்சியாளர்கள் வழங்குவது சிறப்பாகும் என்றும் துணைவேந்தர் திரு கிருஷ்ணன் பேசினார்.
1: படிப்பு இதை வச்சுதான் இன்னைக்கு நான் இந்த பதவியில் இருக்கிறேன். என்னுடைய மாணவர்கள் 2 பல்கலைக்கழகத்திலும் சரி, மதுரை பல்கலைக்கழகத்திலும் சரி, மத்திய பல்கலைக்கழகத்திலும் சரி, என்னுடைய மாணவர்கள் ரொம்ப அறிவுள்ளவங்க. அதனால நான் என்ன செய்வேன்னா, நீங்க என்ன படிக்கிறீங்க, என்ன பெருமை பட்டம் வாங்க போறீங்க, அதெல்லாம் எனக்கு முக்கியம் கிடையாது. கிராமத்துக்கு போங்க, கிராமத்துல என்ன கஷ்டப்படுறாங்கன்னு பாருங்க, அவங்களுக்கு ஏதாவது செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரையும் கிராமத்துக்கு அனுப்பிட்டு இருக்காங்க. அதுதான் முக்கியம்.
0: கோடைக்கால விடுமுறை விடப்பட்டுள்ளதால் திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டையில் உள்ள அலையாத்திக்காட்டிற்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தருகின்றனர். மாங்க்ரோவ் காடுகள் என்று அழைக்கப்படும் அலையாத்திக்காடுகள் திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டையில் அமைந்துள்ளது. சுமார் 6 கிலோமீட்டர் தூரத்திற்கு படகுகளில் சென்று ரசிக்கும்படியாக இக்காடுகள் அமைந்துள்ளது சிறப்பாகும். தமிழகத்தில் சிதம்பரம் பகுதி மற்றும் முத்துப்பேட்டை பகுதியில் மட்டுமே இந்த அலையாத்தி காடுகள் அமைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. கோடை விடுமுறை காரணமாக இங்கு வரும் சுற்றுலா பயணிகள் வனத்துறை மற்றும் தனியார் படகுகளை வாடகைக்கு பெற்று படகுகளில் குழுவினராக அமர்ந்து 6 கிலோமீட்டர் தூரம் பயணித்து இருபுறமும் வளர்ந்துள்ள அலையாத்தி செடிகளை பார்த்து ரசித்தபடி பயணம் மேற்கொண்டு கடலின் முகத்துவாரம் சென்று மீண்டும் திரும்புகின்றனர். முத்துப்பேட்டை நகரம் கிழக்கு கடற்கரை சாலையில் அமைந்துள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. தஞ்சை பகுதியிலிருந்து சுமார் 60 கிலோமீட்டர் தூரம் பயணித்து முத்துப்பேட்டைக்கு வர முடியும். அதேபோல திருவாரூரிலிருந்து சுமார் 90 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த அலையாத்தி காடுகள் அமைந்துள்ளது. சுற்றுலா பயணிகள் காலையில் வந்து இங்குள்ள வனத்துறை அலுவலகத்தில் பதிவு செய்து படகுகளில் சென்று மகிழலாம்.
2: திருவாரூர் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் ஆர். விஜயகுமார் அவர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
3: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நார்வேயின் உயரிய விருது பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டது. பெட்ரோலிய பொருட்கள் போதிய அளவு கையிருப்பில் உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மருந்து உற்பத்தி முனையமாக இந்தியா உருவெடுத்துள்ளது என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானில் அந்நாட்டு பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையில் 35 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். ஜெனீவா ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யூகி பாம்ரி, நியூசிலாந்தின் மிக்கேல் வீனஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். நார்வேயின் உயரிய விருது பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு இன்று வழங்கப்பட்டது. இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக நார்வே சென்றுள்ள பிரதமருக்கு ஆஸ்லோவில் அந்நாட்டு அரசர் ஹரால்ட் இந்த விருது

விருதை வழங்கினார். முன்னதாக அந்நாட்டு பிரதமர் திரு யோனஸ் கர்ஸ்டருடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து பேச்சு நடத்தினார். பின்னர் நார்வே பிரதமருடன் இணைந்து செய்தியாளர்களிடம் பேசிய திரு நரேந்திர மோடி, தீவிரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் நிலைப்பாட்டிற்கு நார்வே தொடர்ந்து ஆதரவு அளித்து வருவதை சுட்டிக்காட்டினார். இதற்காக நார்வேக்கு தாம் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறினார். இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கும் பயனளிக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். கடல்சார் பாதுகாப்பு மற்றும் பொருளாதாரத்தை மேலும் வலுப்படுத்துவது என இந்த பேச்சுகளின் போது தீர்மானிக்கப்பட்டதாக அவர் கூறினார். எந்த ஒரு பிரச்சினைக்கும் ராணுவ நடவடிக்கை தீர்வாகாது என்ற நிலைப்பாட்டிலும் தீவிரவாதம் முற்றிலும் ஒழிக்கப்பட வேண்டும் என்பதிலும் இரு நாடுகளும் உறுதியுடன் உள்ளதாக திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். முன்னதாக ஆஸ்லோ சென்ற பிரதமருக்கு இந்திய வம்சாவளியினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இந்த வரவேற்பு நிகழ்ச்சியில் நாட்டியாலயா நடனப்பள்ளி மாணவர்களின் நடனம் பற்றி சமூக வலைதளத்தில் குறிப்பிட்டுள்ள பிரதமர் அது தொடர்பான காணொலியையும் பகிர்ந்துள்ளாா்.

0: உற்பத்தி முனையமாக இந்தியா உருவெடுத்துள்ளது என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். உலக சுகாதார அமைப்பின் வருடாந்திர கூட்டத்தில் பங்கேற்பதற்காக ஜெனீவா சென்றுள்ள அவர், அதன் தலைமை இயக்குநர் டாக்டர் டெட்ரோஸ் அதனம் கேப்ரியசஸுடன் நடத்திய பேச்சுகளின் போது இதனை தெரிவித்தார். ஆயுஷ்மான் பாரத், பாரம்பரிய மருத்துவ முறை, நலவாழ்வு மையங்கள் போன்ற நடவடிக்கைகள் மூலம் சுகாதார சேவைகளை மத்திய அரசு வழங்கி வருவதாக அவர் தெரிவித்தார். சுகாதார சேவைகளை வழங்குவதில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பமும் பயன்படுத்தப்படுவதாகவும் திரு ஜே பி நட்டா கூறினார். சுகாதாரத்துறையில் இந்தியா மேற்கொண்டு வரும் சீர்திருத்த நடவடிக்கைகளுக்கு டாக்டர் டெட்ரோஸ் அதனம் கேப்ரியசஸ் பாராட்டு தெரிவித்தார். இந்தியாவுடன் இணைந்து பணியாற்றுவதில் உலக சுகாதார அமைப்பு உறுதியுடன் உள்ளதாகவும் அவர் கூறினார். வேளாண், ஊரக மேம்பாடு ஆகிய துறைகளைச் சேர்ந்த அலுவலர்கள் ஓராண்டிற்கு தங்கம் வாங்கப் போவதில்லை என்ற முடிவை எடுத்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்த அவர், சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளுடன் மேற்கொண்ட ஆலோசனையின் போது இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவித்தார். பிரதமரின் வேண்டுகோளை ஏற்று இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார். பெட்ரோலிய பொருட்கள் போதிய அளவு கையிருப்பில் உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய பெட்ரோலியத்துறை இணைச் செயலர் திருமதி சுஜாதா சர்மா, பெட்ரோலிய பொருட்கள் தடையின்றி விநியோகம் செய்யப்பட்டு வருவதை சுட்டிக்காட்டினார். பொதுமக்கள் இதுகுறித்து அச்சம் கொள்ள தேவையில்லை என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். இயற்கை எரிவாயு மற்றும் மின் அடுப்புகளை பொதுமக்கள் பயன்படுத்த வேண்டும் என்றும் திருமதி சுஜாதா சர்மா கேட்டுக் கொண்டார். சட்டவிரோத பண பரிவர்த்தனை தொடர்பான வழக்கில் ஆம் ஆத்மி கட்சியைச் சேர்ந்த திரு தீபக் சிங்லாவை அமலாக்கத்துறை கைது செய்துள்ளது. தில்லி மற்றும் கோவாவில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போது பறிமுதல் செய்யப்பட்ட ஆவணங்களின் அடிப்படையில் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: உயர்நீதிமன்றங்களில் வழக்கு விசாரணைகளை திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் காணொலி வாயிலாக மேற்கொள்ளுமாறு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் அறிவுறுத்தியுள்ளார். மேற்காசியாவில் நிலவும் பதற்றமான சூழலை கருத்தில் கொண்டு தேவையற்ற செலவினங்களை குறைக்குமாறு பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள கோரிக்கையை ஏற்று இந்த நடவடிக்கையை மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்றத்திலும் திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் வழக்கு விசாரணைகள் காணொலி வாயிலாக மேற்கொள்ளப்படுகின்றன. மேற்கு வங்கத்தில் அம்மாநில அரசு ஊழியர்களுக்கான 7வது ஊதிய குழுவை ஏற்படுத்துவதற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. இன்று கொல்கத்தாவில் முதலமைச்சர் திரு

0: ஆய்வு அதிகாரி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. மகளிர் இலவச பேருந்து திட்டத்திற்கும் இக்கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மகளிருக்கு மாதந்தோறும் 3000 ரூபாய் வழங்கும் திட்டத்தை அடுத்த மாதம் முதல் செயல்படுத்துவதற்கும் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கொல்கத்தா உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி இதர பிற்படுத்தப்பட்ட பிரிவினருக்கான புதிய பட்டியலை தயாரிப்பதற்கும் அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஊழலை ஒழிப்பதற்கும் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகளை தடுப்பதற்கான வழிமுறைகளை பரிந்துரைப்பதற்கென 2 குழுக்களை ஏற்படுத்தவும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரளத்தில் ஆஷா பணியாளர்களுக்கான ஊதியத்தை 3000 ரூபாய் உயர்த்துவதற்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு வி டி சதீசன் கூறியுள்ளார். திருவனந்தபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமது தலைமையில் நடைபெற்ற முதலாவது அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டதாக கூறினார். இதன்படி ஆஷா பணியாளர்களுக்கான ஊதியம் 9000 ரூபாயிலிருந்து 12000 ரூபாயாக உயர்த்தப்படுவதாக அவர் தெரிவித்தார். அங்கன்வாடி பணியாளர்களுக்கு கூடுதலாக 1000 ரூபாய் வழங்கவும் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். மகளிருக்கான இலவச பேருந்து சேவை அடுத்த மாதம் 15ஆம் தேதி முதல் செயல்பாட்டிற்கு வருவதாகவும் திரு வி டி சதீசன் தெரிவித்தார். பாகிஸ்தானில் அந்நாட்டு பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையில் 35 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். குவெட்டா நகரத்திற்குட்பட்ட பகுதியில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட தேடுதல் நடவடிக்கையின்போது இவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. மகாராஷ்டிராவில் நேரிட்ட சாலை விபத்தில் 11 பேர் உயிரிழந்தனர், 20 பேர் காயமடைந்தனர். மும்பை அகமதாபாத் தேசிய நெடுஞ்சாலையில் பால்கர் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் வேன் மீது லாரி மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக அம்மாநில காவல்துறையினர் தெரிவித்தனர். ஜெனீவா ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யூகி பாம்ரி, நியூசிலாந்தின் மிக்கேல் வீனஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 6-2, 6-4 என்ற செட் கணக்கில் இங்கிலாந்தின் மார்கஸ் வில்லிஸ், மெக்சிகோவின் மிகுவல் ஏங்கல் ரேஸ் ஒரேலா இணையை வென்றது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை ஹைதராபாத் இடையேயான ஆட்டம் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. சென்னையில் நடைபெறவுள்ள இப்போட்டியில் டாஸ் வென்ற சென்னை அணி முதலில் பேட் செய்ய தீர்மானித்துள்ளது. ஜெர்மனியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியின் முதலாவது தகுதிச்சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி, பிரேசிலின் மார்செலோ டெமாலினர் இணை வெற்றி பெற்றது. ஆசிய கோப்பை பிரிட் சாம்பியன் போட்டி கோவாவில் ஜூன் மாதம் 21ஆம் தேதி தொடங்கி 27ஆம் தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி நாளை அறிவிக்கப்பட உள்ளதாக கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் கூறியுள்ளது. அட்லாண்டாவில் நடைபெற்ற சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் அரவிந்த் சிதம்பரம் பட்டம் வென்றார். உலகக்கோப்பை செபாக் டாக்ரா போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மலேசியாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா 15-7, 15-9 என்ற செட் கணக்கில் சீன தைப்பேயை வென்றது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான மகளிர் ஹாக்கி போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. சலிமா டிட்டே தலைமையிலான இந்த அணியில் சவிதா, ஜோதி உள்பட 21 பேர் இடம்பெற்றுள்ளனர். முதல் போட்டி வரும் 26ஆம் தேதியும், இரண்டாவது போட்டி 27ஆம் தேதியும், மூன்றாவது போட்டி 29ஆம் தேதியும், நான்காவது மற்றும் இறுதிப் போட்டி 30ஆம் தேதியும் பெர்த்தில் நடைபெறவுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நார்வேயின் உயரிய விருது பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டது. பெட்ரோலிய பொருட்கள் போதிய அளவு கையிருப்பில் உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மருந்து உற்பத்தி முனையமாக இந்தியா உருவெடுத்துள்ளது என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானில் அந்நாட்டு பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையில் 35 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். ஜெனீவா ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யூகி பாம்ரி, நியூசிலாந்தின் மிக்கேல் வீனஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: குமரி எஃப்எம் 101, குமரி எஃப்எம் 101. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி எஃப்எம் 101. உங்கள் செவிகளில் நுழைந்து சிந்தைக்கு விருந்து படைத்துக் கொண்டிருப்பது உங்கள் குமரி எஃப்எம்.

காற்றில் இருக்கும் அமுது துளிகள் நாளும் சொல்லித்தரும் வானொலி குமரி பண்பலை. இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி. நேரம் இப்பொழுது 7:26.

0: உழவர் உலகம், இதில் உழவர்களுக்கான அறிவிப்புகள் இடம்பெறுகின்றன.
1: உழவர்களுக்கான அறிவிப்புகள், அறிவிப்புகளை கேட்கும் முன்,
2: அக்கா உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
3: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க குழந்தையின்மை, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
4: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
1: உழவர் பெருமக்களுக்கு வணக்கம். வேளாண் சார்ந்த வானிலை அறிவிப்பு. அடுத்த இரண்டு நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலையின் அளவு 32 முதல் 33 டிகிரி செல்சியஸாகவும், குறைந்தபட்ச அளவு 24 முதல் 25 டிகிரி செல்சியஸாகவும் காணப்படும். ரப்பரில் நெகிழி மழை தடுப்பான்களை ரப்பர் மரத்தின் பால் வடியும் பகுதிக்கு மேல் பொருத்தி மழைக்காலத்திலும் பால் வெட்டலாம். வாழையில் அறுவடை செய்யப்பட்ட வாழைத்தார்களை உலர்வான இடங்களில் சேமித்து வைக்கவும் இதனால் மழையினால் ஏற்படும் நோய்களை தடுக்கலாம். வேளாண் மற்றும் தோட்டக்கலை பயிர்களில் மழை இருப்பதினால் பூச்சிக்கொல்லி மற்றும் களைக்கொல்லி தெளித்தல், உரமிடுதல் ஆகியவற்றை தள்ளி போடவும். தென்னை மரங்களுக்கு உரிய வடிகால் வசதி செய்யும் இல்லாவிடில் தொடர் மழையால் தென்னையின் வேரை பூஞ்சான் நோய் தாக்க வாய்ப்புள்ளது. மரவள்ளியில் நுண்ணுயிரினால் வேரழிகள் நோய் வராமல் பாதுகாக்க நல்ல வடிகால் வசதி செய்ய வேண்டும். மிளகு கொடிகள் தரையில் படரும் ஓடு கொடிகளை நோயிலிருந்து பாதுகாக்க கொடிகளை சார்பு மரங்களை சுற்றிவிடவும். நூற்புழு மேலாண்மையாக வாழைக்கன்றுகளில் வேர் மற்றும் அழுகிய பகுதிகளை சீவி நீக்கிவிட்டு மண் கரைசலில் நனைத்து அதன் மீது 40 கிராம் கார்போபியூரான் 3G குருணை மருந்தினை தூவி பின் நடவு செய்யவும். ஜாதிக்காய், கிராம்பு மற்றும் லவங்கப்பட்டை பயிர் செய்துள்ள நிலத்தில் ஈரப்பதம் வீணாகாமல் தடுக்க பண்ணை கழிவுகளைக் கொண்டு நிலப்போர்வை செய்வது நல்லது என பேச்சுப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய தலைவர் தெரிவித்துள்ளார். நல்ல பயிர் உற்பத்திக்கு தரமான விதையின் பங்கு இன்றியமையாததாகும். நல்ல தரமான விதைகளின் பயன்பாடு மட்டுமே 15% அதிக விளைச்சலுக்கு வழிவகுக்கிறது. விதையின் முளைப்பு திறன், நாற்றுகளின் வீரியம் மற்றும் வளர்ச்சி ஆகியவை விதையின் தரத்தை பொறுத்தே அமைகின்றன. தரமான சான்றளிக்கப்பட்ட விதைகள் மற்றும் நோய் எதிர்ப்பு திறன் கொண்ட ரகங்களை பயன்படுத்த வேண்டும். பயிர்களை சரியான பருவ காலங்களில் விதைக்க வேண்டும். பருவம் தவறி விதைப்பதனால் பல நோய்களால் தாக்கப்படுவதற்கு ஏதுவாக இருக்கும் என கன்னியாகுமரி மாவட்ட விதை சான்றளிப்பு மற்றும் உயிர் சான்றளிப்பு துறை விதை பரிசோதனை மூத்த வேளாண்மை அலுவலர் அறிவுறுத்தியுள்ளார். உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.

0: நாளும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம்.
1: உழவர் உலகம்
0: கண்மணி பொல்லில் மணியை வளர்த்திடவே நாளும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம்.
2: வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். இன்று உழவருக்கு ஒரு சிந்தனை, நாட்டுக்கோழி வளர்ப்பு, பக்தன்காடு டி சாந்தி அவர்களுடன் நேர்முகம், அமுத சுரபி, மண்புழு உரத்தின் முக்கியத்துவம், உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், புதிய நெல் ரகங்கள், திருப்பதி சாரம் வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் ஆர் லதா அவர்கள் வழங்கும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும்.
3: இன்றைய நிகழ்ச்சியில் முதலில் உழவருக்கு ஒரு சிந்தனை.
2: உழவர்கள்தான் நம் உலகிற்கே அச்சாணி. செயற்கை உரங்களை பயன்படுத்துவதால் மண் வளம் குறை

0: வருகிறது. உழவர்களுக்கு உதவியாக இருக்கும் தேனி, வண்ணத்துப்பூச்சி, மண்புழு போன்ற உழவர்களின் நண்பர்களை அளிக்கிறது. ஆகவே இயற்கையை பேணுவோம், விவசாயம் காப்போம்.
1: உழவருக்கு ஒரு சிந்தனை கேட்டீர்கள்.
2: இதில் நாட்டுக்கோழி வளர்ப்பு பக்தன்காடு டி சாந்தி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம்.

0: குமரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும், குமரி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கொரோனா காலகட்டத்துக்கு பிறகு நிறைய இடங்களில் ஆடு மாடு கோழி இந்த மாதிரிப்பட்ட நம்ம செல்ல பிராணிகளாக இருந்தாலும் நம்ம வீட்டுக்கும் பயன்படுறது மாதிரி, நம்ம குழந்தைங்களுக்கும் பயன்படுறது மாதிரியான, குறிப்பாக பெண்மணிகள் அதுக்கப்புறம் இளைஞர்கள் இப்படி பல பேர் வந்து தொடர்ந்து இந்த தொழிலை தேர்ந்தெடுத்து செஞ்சிட்டு இருக்கக்கூடிய சூழலில், ரொம்ப வருடங்களாக நீங்கள் வந்து ஆடு மாடு கோழி இதெல்லாம் வளர்த்துட்டு இருந்தாலும் கூட அதிகப்படியாக வந்து நாட்டுக்கோழிகள் வளர்த்துட்டு இருக்கிறதா கேள்விப்பட்டோம். வணக்கமா, உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி.
1: வணக்கம் சார்.
0: எத்தனை வருஷமா அந்த நாட்டுக்கோழி வளர்த்துட்டு இருக்கீங்க?
1: சார், நாங்கள் 20 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம். அதாவது நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போதே எங்க வீட்லயும் அம்மா வீட்லயும் வந்து நிறைய ஆடு மாடு கோழி எல்லாமே வளர்த்துட்டு இருக்கோம். இப்போ வந்து 20 வருஷமா வளர்த்துட்டு இருக்கோம் சார்.
0: கோழி வளர்ப்பு செய்யறதுக்கு முன்னாடி இப்போ நாட்டுக்கோழி வாங்கணும் அப்படின்னா, இப்போ பொதுவா எல்லா கிராமப்புறத்துல பார்த்தோம் அப்படின்னா எல்லா வீட்லயும் ஒன்னு ரெண்டு கோழிகளை வச்சு, கொஞ்சம் நிறைய கோழிகள் இருந்து அந்த முட்டைகளை விற்பனை பண்ணி ஒரு வருமானத்தை பெருக்கலாம் அப்படிங்கிற நோக்கத்துல கூட பல பெண்மணிகள் செஞ்சிட்டு இருப்பாங்க. அந்த சூழல்ல நீங்க எப்படி இந்த கோழி வளர்ப்புக்குள்ளாடி வந்தீங்க? கோழி வளர்க்க ஆரம்பிக்கிறதா இருந்தா எப்படி, அந்த இடம் இவ்வளவு இடம் இருக்கணும், இல்ல இருக்கிற இடத்துலயே வளர்க்கலாமா, எப்படி அதை பத்தி சொல்லுங்க
1: சார். கோழி வளர்க்க இடம் தானே தேவையில்லை சார், நம்ம கொஞ்சம் இடம் இருந்தாலும் போதும். அதாவது செட்டுக்குள்ளயும் வளர்க்கலாம், வெளியிலயும் நம்ம விட்டு வளர்க்கலாம். அதாவது மேய்ச்சல்ல வளர்க்கும் போது வந்து கரையான் புல்லெல்லாம் சாப்பிடும் போது அதுக்கு வந்து ஊட்டச்சத்து அதிகமா கிடைக்குது. இனி வந்து செட்டுக்குள்ளயும் நாங்க 500 கோழி வளர்க்குற மாதிரி வச்சிருக்கோம். அதுல வந்து அடைச்சு போட்டு வளர்க்கும் போது வந்து அதிகமா முட்டை இடல, இப்ப வெளியில விட்ட பிறகு வந்து நிறைய முட்டையெல்லாம் போடுது. அதாவது 70 கோழி இப்ப வச்சிருந்தேன். நாய் இருக்குதுல்ல, நாய் வந்து நிறைய புடிச்சிட்டு போயிடுது சார், அது ஒரு பெரிய பிரச்சனை. அதாவது நான் மாடு வச்சிருக்க மத்தியானம் 2 மணிக்கு மேல இந்த கோழியை திறந்து விட்டு வெளியில வச்சு பார்த்துட்டு இருப்பேன். அப்புறம் ஒரு 6:30 கோழிகளை அடைச்சிருவேன். நல்ல முட்டை போடுது சார். என்கிட்ட இப்ப வந்து ஒரு 60 கோழி இருக்குது. டெய்லி 18-20-24 வரை போடும். அதான் ஒரு நல்ல வருமானம்.
0: சரி, கோழியிலே வந்து கருங்கோழி அப்படின்னு நிறைய சொல்லுவாங்க, நீங்க என்ன ரகம் வளர்த்துட்டு இருக்கீங்க
1: சார்? நான் வந்து சிறுவிடையும் இருக்கு, அப்புறம் பெருவிடைன்னு அதுல ஒரு ரகம் இருக்கு சார். அதான் சிறுவிடை கோழி வந்து வெயிட் கொஞ்சம் கம்மியா இருக்கு, ஆனா வந்து நல்ல முட்டை போடுது. ஒரு 15-16 முட்டை போடும், அதிகமாக அடை இருக்கிறது இல்லை. அப்புறம் இன்னொரு பெரிய ரகம் இருக்கு, அது பெருவிடை, அது வந்து நல்ல முட்டை போடும், ஆனால் இந்த அளவு வெயிட் அதிகமாக இருக்கும் சார். ஆமாம், ஆனால் ஒரு கோழி வந்து 500 ரூபா வச்சு விலைக்கு கொடுக்குறோம் நாங்கள், முட்டை போடுற கோழி.
0: சரி சரி.
1: டெய்லி ஒரு நல்ல வருமானம் இருக்கு. பொழுது போகும், பக்கத்து வீட்டுக்கெல்லாம் போக வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம வேலை மாடு கோழி இதுலயே. நான் காளானும் போட்டு பண்ணிட்டு இருக்கேன் சார். காளானும்
0: காளான் வளர்ப்பு இப்போ தான் ஆரம்பிச்சிங்களா?
1: இல்லை சார், நான் ஒரு 5 வருஷம் ஆச்சு. 10 நாள் ட்ரைனிங் போனேன், அதுவும் பண்ணிட்டு இருக்கேன்.
0: சரி சரி, பரவாயில்ல. வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருந்துட்டு இருக்கீங்க. கிடைக்கிற நேரங்களில் தொலைக்காட்சி பெட்டிகளை பார்த்து நேரத்தை வீணடிக்காமல் கிடைக்கிற நேரத்தில் காடு மாடு கோழி இது போக காளான் கூட வளர்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறத கேட்கும்போது ரொம்ப பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயமா இருந்துட்டு இருக்கு. இதை தவிர இப்போ உங்களுக்கு வீட்டுல குழந்தைங்களை பார்க்க வேண்டியிருக்கு, இந்த வேலைகளையும் இதையும் தாண்டி பாத்துட்டு இருக்கீங்க இல்லையா?
1: ஆமா சார்.
0: கோழி வளர்க்க ஆரம்பிக்கிறதா இருந்தா இப்போ கோழி முட்டைகளா வாங்கி வளர்க்கறது நல்லதா, இல்ல கோழி குஞ்சுகளை வாங்கி வளர்க்கறது நல்ல தேர்வா இருக்குமா?
1: அதாவது நம்ம வந்து ஒரு கோழி வாங்கி முட்டை வாங்கி அடை வைக்கும் போது வந்து நம்ம நான் எல்லாம் 20 முட்டை வச்சோம்னா 19-20 பொறிக்கும். அப்படி இருக்கும்போது அது நல்ல லாபம். 2 மாசத்துலயே 125-150 ரூபாய்க்கு விற்றுருவேன். 2.5 மாசம்தான்.
0: சரி, இப்போ நீங்க சொன்னீங்க சிறுவிடை பெருவிடை கோழிகள் வளர்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க. இதுல வந்து சிறுவிடை கோழி எப்படி இருக்கும், பெருவிடை கோழி பாக்குறதுக்கு வித்தியாசங்கள் தெரியும்?
1: தெரியும் தெரியும் சார். சிறுவிடை கோழி வந்து கொஞ்சம் சின்ன சைஸா இருக்கும், பெருவிடைனா கொஞ்சம் பெரிய சைஸா இருக்கும். இதுலயும் இன்னொரு ரகம் அசிலன்னு இருக்குது சார், அது வந்து இதுக்கு முன்னாடி வச்சிருந்தேன். அது நல்ல முட்டை போடும், ரொம்ப அடையே இருக்காது. 30-40 முட்டை போடும். ஒரு 10-15 நாள் சும்மா இருக்கும், தெரியும். அப்புறம் மறுபடியும் முட்டையிடும். அது அசில் வந்து நல்ல இனம்.
0: கருங்கோழி முட்டைகள் கருங்கோழி எல்லாம் நல்ல மருத்துவ குணம் வாய்ந்தது எல்லாம் சொல்லுவாங்க. சில பேர் வளர்த்து மருந்துகள் தயாரிக்கிறதுக்கு இந்த மாதிரி துறைகள்ல கூட நல்ல லாபம் கிடைக்குது, குழந்தைங்களுக்கும் நல்ல அந்த முட்டைகளை சாப்பிடுறதுனால நல்ல போஷாக்கு கிடைக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதை இப்போ வளர்த்துட்டு இருக்கீங்களா?
1: இப்போ இல்ல சார், ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வளர்த்துட்டு இருந்தேன். இப்போ இந்த சிறுவிடை பெருவிடை கோழி தான் இருக்குது. நிறைய ஆட்கள் வந்து நாகர்கோயில் தள்ளி தூரத்துல இருந்து வந்து வாங்கிட்டு போயிருவாங்க.
0: கோழிகள் கிட்ட அடகாக வைப்பாங்க, சில பேர் வந்து இன்குபேட்டர்ல கூட வைப்பாங்க. நீங்க என்ன மாதிரி முறையில அடகாக்க வைக்கிறீங்க?
1: நாங்க கோழியில தான் சார் முட்டை வச்சு அடை வைக்கிறோம். அது வந்து குடம் இருக்குல்ல சார், குடத்துல உள்ள மேல் பகுதியா அந்த ரவுண்ட கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம ஒரு 20 முட்டை அல்லது 21 முட்டை வைக்கும் போது அந்த ரவுண்டு ஷேப் வந்து அது கரெக்டா இருக்கும். அந்த சிறகுக்குள்ள அப்படியே அழகா இருக்கும். அந்த முட்டை அவ்வளவுமே பொறிச்சிடும் சார்.
0: அதுல அடியில என்ன போட்டிருப்பீங்க?
1: மணல்.
0: மணல்
1: நல்ல வெயில காய வச்சு அந்த மணலை போடுவோம்.
0: போட்டு

0: உட்கார
1: அதுல
0: வச்சு.
1: உட்கார வச்சிருவோம். தெள்ளு மாதிரிப்பட்ட அந்த இதுகளெல்லாம் வந்து அதுல தொற்றாம இருக்கிறதுக்காக வேண்டி மஞ்சள் பொடி அது போட்டு வச்சிருவோம்.
0: சரி, அடகாக்குறதுக்காக தேர்ந்தெடுக்கக்கூடிய முட்டைகள் எப்படி இருக்கணும், முட்டை போட்டதுல இருந்து எவ்வளவு நாளைக்குள்ள முட்டைகளை எடுக்கணும், அதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்க.
1: அது வந்து ஒரு வாரம் வரை உள்ள முட்டை எடுத்து வைக்கணும். நாங்க அப்படிதான் வைக்கிறோம். 7 நாள் உள்ள முட்டையை சேகரிச்சு வச்சு அப்படி வைப்போம்.
0: மற்றபடி இப்போ அந்த 7 நாள் தாண்டி வச்சு அது பார்த்த அனுபவம் உண்டா?
1: இப்ப 4 ஆயிட்டுனா அந்த முட்டை வந்து பொரிக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கம்மியா இருக்கும்.
0: சரி, இப்போ 7 நாள் ஆனா கூட சில முட்டைகளை பார்க்கும்போது தெரியும் உருண்டையா இருக்கும், உருண்டு திரண்டு இருக்கும். சில முட்டைகள் ரொம்ப மெல்லியதா இருக்கும், சில ரொம்ப பெரிய அளவு இல்லாம ஒரு கொஞ்சம் மீடியம் சைஸ்ல இருக்கும். இப்படிப்பட்ட முட்டைகள் இருந்தாலும் எந்த மாதிரிப்பட்ட முட்டைகளை நீங்க வைப்பீங்க?
1: நாங்க அப்படி தனியா பிரிச்சு எல்லாம் பாக்குறது இல்ல சார், எல்லாமே வைக்கிறோம். ஆனா பொரிச்சிரும் சார்,
0: பொரிச்சிரும். பொரிச்ச பிறகு அந்த குஞ்சு கோழிகளை எப்படி கவனிப்பு கொடுப்பீங்க?
1: கோழிகளுக்கு வந்து ஒரு 10 டேஸ் வரை வெண்ணி தண்ணி, சுடு தண்ணி, அதுல குளுக்கோஸ் போட்டு வைப்பேன். அதுக்கு அப்புறமா வந்து கம்பம்பில்லு, கம்பம்பில்லு குஞ்சு தீவனம், கோழி தீவனம் இருக்கு சார், அது போடுவோம். 1 மந்த் அது போடுவோம். அது போடும்போது நல்லா ஆரோக்கியமாட்டோம், கோழி வளர்ச்சி வந்து அதிகமா இருக்கும், சீக்கிரமாவே பெரிய கோழி ஆயிரும். 2 மாசம் கழிச்ச உடனே அது ஒரு 150 ரூபா 200 ரூபா ஸ்டேஜ் வந்த உடனே அதை விலைக்கு கொடுத்துருவோம்.
0: விற்பனை தான்,
1: விற்பனை.
0: சரி,
1: வளர்க்கறேன் செய்ய, அதை யாராவது கேட்டாங்கன்னா அப்படி வச்சும் கொடுத்துருவேன்.
0: முக்கியமா நீங்க சொன்னீங்க நாய்கள்ட இருந்து பாதுகாக்கிறதுலாம் ரொம்ப, குஞ்சு கோழியில பாத்தீங்கன்னா இந்த பருந்து தூக்கிட்டு போயிரும், இந்த மாதிரிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் எப்படி பாதுகாக்கிறீங்க?
1: அதான் சார், அந்த ஓய்வு கிடைக்கக்கூடிய அந்த மற்ற நேரங்கள்ல இதை திறந்து விட்டு நானே அப்படியே பாத்துக்கிட்டு,
0: அப்படி கண்காணிப்புலயே
1: வச்சு.
0: மத்த நேரம் வந்து அந்த
1: அடைச்சு போட்டுருவோம், அதுக்குள்ளாடியே பெரிய ஷெட்டா இருக்கு, அதுக்குள்ள அடைச்சு போட்டு.
0: சரி, இந்த ஷெட்டு வைக்கிறதுக்கு நீங்க சொந்த பணத்திலேயே செஞ்சீங்களா, இல்ல ஏதாவது இடங்கள்ல போய் பார்த்து இப்படி வச்சா நமக்கு நல்ல சௌகரியமா இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில நீங்க கட்டமைப்பு?
1: அது வந்து சப்சிடியில வந்து 120,000 ரூபா லோன் வாங்கி நாட்டுக்கோழி வளர்த்தோம். அதான் 300 கோழி வளர்த்தோம். அதுல இருந்து அப்படியே அந்த பண்ணை இருக்குது. இப்ப நான் மட்டும்தான் வீட்டுல இருக்கேன், பிள்ளைகள் 2 பேரும் வேலை பாக்குறாங்க சென்னையில, வீட்டுக்காரங்க வெளிநாட்டுல இருந்தாங்க, இப்பதான் 1 வீக் தான் ஆகுது வந்து, அதனால நிறைய வளர்க்கறது கொஞ்சம் கஷ்டம். இப்ப ஒரு 70 கோழி வச்சிருக்கேன்.
0: சரிம்மா, இப்படி எல்லாம் வளர்க்குறீங்க, இருந்தாலும் கூட இடைத்தரம் வந்ததுக்கு பிறகு சொட்டு மருந்து கொடுக்கறது, தடுப்பூசி போடுறது, இதெல்லாம்
1: அதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கேன் சார். அதாவது நானே போட்டுருவேன் இன்ஜெக்ஷன்லாம் ஹாஸ்பிட்டல்ல இருந்து, அவங்ககிட்ட அந்த சனிக்கிழமைன்னா சில நேரம் வாங்கி கொண்டு மருந்து நானே இன்ஜெக்ஷன் எல்லாம் போட்டுருவேன்.
0: எப்படி ஏதாவது அனுபவம் கத்துக்கிட்டீங்களா?
1: அப்பா வெட்டினரியில தான் வேலை பார்த்தாங்க, நானே இன்ஜெக்ஷன் போட்டுருவேன். அப்புறம் வெள்ளை கழிச்சலுக்கு போடுவோம், 6 மாசத்துக்கு ஒருக்கா தடுப்பூசி எல்லாம் போட்டு விட்டுருவோம்.
0: இடைத்தரம் வளர்ந்த பிறகு நல்லா திடகாத்திரமா வளரணும், நோய் பாதிப்புகள் வரக்கூடாது, இப்படிங்கறதுக்காக வேண்டி என்னென்ன மாதிரியான தீவனம் கொடுக்குறீங்க, மேய்ச்சல் எப்படி?
1: அதாவது ஒருவேளை வந்து அரிசி போடுவோம், அப்புறமா கோதுமை, கம்பு, சோளம் இவற்றை வந்து திரிச்சு வச்சுட்டு அதை ஒரு நேரம் கோதுமை தவிடு 3 கலத்தி சாயங்காலம் அப்படி வச்சிருவோம். காலையில அரிசி போடுவோம், ஆனா ரொம்ப நோயெல்லாம் வராது. அப்படி வந்தாலும் நான் வந்து டேப்லெட் இருக்கு சார், அந்த டேப்லெட் வந்து நல்ல சளி வந்துட்டுனா கொடுத்து 2 நாள் ஒரு டேப்லெட்டா பாதி பாதி வச்சு 2 நாள் கொடுக்கும்போது அது சரியாயிரும்.
0: அந்த மாதிரி உங்களுக்கு அனுபவபூர்வமா நிறைய விஷயம் தெரியும், பிராக்டிக்கலாவும் நிறைய பாத்திருக்கீங்க, அதனால ஈஸியா அதை வந்து கையாளுறீங்க. சாதா சின்னதா வளர்க்கறதா இருந்தா அவங்க என்ன மாதிரிப்பட்ட கொட்டகை எப்படிப்பட்ட அமைப்புல வைக்கணும், ஏன்னா காத்தோட்டம் இருக்கணும், வெளிச்சம் இருக்கணும், அதுக்கப்புறம் தரைப்பரப்புல வந்து அந்த கிருமிகளுடைய தாக்குதல், தெள்ளு, இந்த மாதிரிப்பட்ட பிரச்சனைகள்லாம் அதிகமா இருக்கும் கோழிக்கூடுகள்ல, அதெல்லாம் வராம இருக்கிறதுக்கு நம்ம கட்டமைக்கும் போதே எப்படி கட்டமைச்சா சரியான முறையில இருக்கும்?
1: அதாவது கோழி ஷெட்டு வந்து நாங்க வந்து ஃபர்ஸ்ட் ஓலையில தான் வச்சிருந்தோம், இப்ப ஷீட்டு போட்டிருக்கோம். கம்பு இருக்குல்ல சார், அதை வந்து குறுக்க செங்கல் வச்சு வச்சிருக்கோம், அதுலதான் கோழி உட்கார்ந்துருக்கோம். அப்புறம் அந்த கழிவுகள் எல்லாம் அந்த கம்புலே தான் நைட் இருக்கும்போது கீழே இருக்கும், நான் அதெல்லாம் அப்படியே அள்ளி எடுத்துருவேன், டெய்லி கூட்டி அதை எடுத்துருவேன். அதனால ரொம்ப கோழி பேன் அதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு குறவு. சுத்தமா இருக்கும்போது அந்த மாதிரி தெள்ள எல்லாம் வராது,
0: பாதிப்புகள்
1: வராது.
0: விடைக்கோழியா இருக்கிற காலகட்டத்துல பாத்தீங்கன்னா நல்ல போஷாக்கு கிடைக்கணும், வெளி மேய்ச்சல் எல்லாம் விடுறது உண்டா?
1: ஆமா சார், என்னோட கோழி வந்து வெளி மேய்ச்சல் தான். அதாவது இப்ப எல்லாம் இந்த கரையான் புல்லு இதெல்லாம் நல்ல சாப்பிடும், கோழியும் நல்ல வெயிட் ஆட்டு 2 கிலோ 1 800 2 200 அந்த மாதிரி இருக்குது இட.
0: கோழிகளை பொறுத்த வரைக்கும் இப்போ சில பேர் பாத்தீங்கன்னா அந்த கழிச்சல் நோய் அது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும், அதை தவிர என்ன மாதிரியான நோய்கள் எல்லாம் தாக்குது?
1: வெள்ளை கழிச்சல் வரும், அப்புறமா வந்து சளி. வெள்ளை கழிச்சலுக்கு வந்து நம்ம 6 மாசத்துக்கு ஒருக்கா ரெகுலரா இன்ஜெக்ஷன் எடுத்துட்டாலே வெள்ளை கழிச்சல் வராது சார், கோழி நல்லா ஆரோக்கியமாவும் இருக்கும்.
0: சரி, எவ்வளவு நாள் இடைவெளிக்கு ஒரு தடவை இந்த முட்டைகளை அடகாக்க வைப்பீங்க?
1: அதாவது ஒரு வாட்டி அது முட்டை போட்டு 20-25 நாள் கழிச்சு அடை வரும், அதாவது 10 முட்டை 15 முட்டை போடுற கோழி வந்து 15 நாளையிலே அடை வந்துடும். அதுல உடனே வைக்கலாம் சார், அடை காத்து ஒரு 2-3 நாளையில அங்க முட்டை அடை வைக்கிறோம்.
0: சரி.

0: அதுக்கு பிறகு முக்கியமா என்னன்னா அந்த அடகாக்க வைக்கக்கூடிய கோழிகளை தேர்ந்தெடுப்பு. அது எப்படின்னா இப்போ நிறைய நம்மகிட்ட கோழிகள் இருக்கும், இருந்தாலும் ஒரு மூணு கோழி இல்ல நாலு கோழி நீங்க தேர்ந்தெடுத்து வச்சிருப்பீங்க, அதுலயும் ஒரு ஒரு கோழி ரெண்டு கோழி தான் அதை தேர்ந்தெடுப்பீங்க. இப்படி தேர்ந்தெடுக்கக்கூடிய கோழிகள், இப்படி இருக்கிற கோழிகளை தேர்ந்தெடுப்பீங்க.
1: அதாவது கோழி வந்து பெரிய கோழியா இருக்கிறத பார்த்தா நாங்கள் தேர்ந்தெடுப்போம். ஏன்னா அது வந்து அந்த முட்டையை சிறகுகளுக்குள்ள 10-20 முட்டை வைக்கும் போது அழகா அதை சேர்த்து அழகா வச்சிருக்கோம், எல்லா முட்டையுமே பொறிக்கும். அதாவது சின்ன கோழி வச்சா ஒரு 15 முட்டை 13 முட்டை தான் வைக்க முடியும். இந்த பெரிய கோழி வைக்கும் போது ஒரு 19-20 முட்டை வைக்கலாம்.
0: பெரிய கோழிகள்லயும் சில கோழி எங்கேயாவது போய் அப்பப்போ போய் படுத்து கிடக்கும், அந்த மாதிரிப்பட்ட கோழி
1: அதை வைக்க மாட்டோம் சார். ஒருக்கா வைக்கும் போது அது எப்படி இருக்கோ கோழியா அடைகாக்குறது குஞ்சு எல்லாம் பார்த்து அந்த மாதிரியே கோழியை மறுபடியும் நாங்க வைப்போம்.
0: அப்ப நம்ம எல்லாம் பொதுவா எப்படி நினைப்போம் அப்படின்னா ஒரு அங்கங்கே போய் படுத்து கிடக்கும், எப்பவுமே அடையிலே கிடக்கும், தண்ணிய கோரி ஊத்தி எழுப்புவாங்க, இப்படிப்பட்ட கோழிகளை தான் வைப்பாங்க அப்படின்னு சிலர் நினைப்பாங்க. ஆனா அதையும் தாண்டி நீங்க பேர கோழிகள் தான் வைப்பீங்க அப்படிதான்.
1: ஆமா சார், அது அடைய முட்டை போட்டு வந்து ஒரு மாசம் வரை 15 நாள் வரை அது இடைவெளி கொடுக்கணும் சார். ஏன்னா அது அப்பதான் அந்த முட்டை இது வந்து அதுகளுக்கு ஆரோக்கியமா இருக்கும். ரெஸ்ட், அந்த ஒரு 15 நாள் இடைவெளி அது படுத்து அப்படி இருக்கும் போது இடையிலே நம்ம துரத்தி துரத்தி விட்டாச்சுன்னா முட்டை வந்து கம்மியா போடும். இப்போ சில பேர் வந்து முட்டை போட்டு ஒரு வாரத்திலே விரட்டிடுவாங்க, நான் எல்லாம் அப்படி கிடையாது சார். கொஞ்ச நாள் அதுல படுத்திருக்கோம், 10-20 நாள், அதுக்கும் பிறகுதான் அந்த கோழிய வெளியே விரட்டி விடுவோம். சில கோழி தன்னாலவே எந்திரிச்சு போயிரும், அதுவாட்டே போயிரும், நம்ம விரட்ட வேண்டிய அவசியம் இல்லை.
0: கோழிகளை பொறுத்த வரைக்கும் இந்த பேன் தெள் இந்த மாதிரிப்பட்ட பாதிப்புகள் அதிகமாக இருக்கும்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி பாதிப்புகள் ஏற்படுறது உண்டு?
1: வந்திருக்கு சார், அந்த பேன் வந்து ஒரு வாட்டி வந்திருக்கு. அந்த கண்ணை சுத்தி கருப்பு கலர்ல இருக்கும் சார், அது ரொம்ப
0: மொத்தமா
1: மொத்தமா இருக்கும், அது போகவே செய்யாது. அதுக்கு வந்து வேப்பெண்ணெய் இருக்குல்ல சார், அது போட்டாச்சுன்னா போயிரும் சார். அந்த வேப்பெண்ணெய் தொட்டு போட்டுட்டு ஸ்ட்ரெட்டே நல்லா கிளியரா மருந்தெல்லாம் அடிச்சு இது பண்ணா போயிரும்.
0: எளிதா பரவக்கூடிய ஒரு நோய் இல்லை,
1: அது நம்ம உடம்புல கூட வந்து கடிக்கும்.
0: ஆமா, கடிச்சா பெரிய பெரிய பொக்கலங்கள் மாதிரி உடம்பு
1: வந்துடும்,
0: ரத்தத்தை எல்லாம்
1: ரத்தத்தை எல்லாம் உறிஞ்சிரும் அந்த தெள்ளு. அது வந்து சுத்தம் இல்லாம இருக்கிறதுனாலதான் சார் வரும். ஒரு வாட்டி எங்களுக்கு வந்துட்டு இப்ப எல்லாம் அப்படி எதுவுமே கிடையாது.
0: வீடுகள்ல வந்தா கூட ஒரு ஒரு உடம்பு எல்லாம் நிம்மதியா படுத்து
1: தூங்க வர முடியாது சார்.
0: அந்த மாதிரி
1: உண்டு. ஆனா வேப்பெண்ணெய் போட்டாலே போதும் சார், அந்த கண்ணை சுத்தி இருக்கக்கூடிய அந்த தெள்ளு வந்து வேப்பெண்ணெய் அல்லது விளக்கெண்ணு சொல்லுவாங்கல்ல, விளக்கெண்ணெய் அந்த எண்ணெய் போட்டாலும் கூட சரியாயிடும், போயிரும். தொடர்ந்து ஒரு 2-3 நாள் போடணும்.
0: சரி, இப்போ கோழிகளுக்கு வந்து நிறைய பார்த்துருக்கீங்க, நிறைய அனுபவபூர்வமாக நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டீங்க. இருந்தாலும் கூட ஒரு சில நோய் பாதிப்புகள் இல்லைன்னா ஏதாவது கோழி வளர்ப்பு குறித்த பயிற்சி முகாம்களோ இல்லைன்னா ஏதாவது ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துற மாதிரி கால்நடை மருந்தகத்திலேயே சார்பாக நடத்தும் போது அதுல ஏதாவது கலந்துகிட்ட அனுபவம், அதன் மூலம் நீங்க புதுசாக கத்துக்கிட்ட விஷயங்கள் ஏதாவது உண்டு?
1: கண்டிப்பா சார் உண்டு. அதாவது முகாம் எங்க வச்சாலும் நான் அங்க போய் கலந்துக்கிடுவேன் சார் கால்நடைகளுக்கு. ஏன்னா கோழிகளுக்கு தேவையான மருந்து இதுகளெல்லாம் அப்பப்ப போய் அந்த முகாமில் வாங்கிட்டு வரேன் சார். அது எங்க நடந்தாலும் நாங்கள் பக்கத்துல எல்லாம் கேள்விப்பட்டு போயிடுவோம் சார்.
0: அது மட்டும் இல்லாமல் நவீன யுத்திகள் புதுமையா இப்போ சமீபத்தில் என்ன தொழில்நுட்பம் கையாளுறாங்க, என்ன நோய்கள் வருது, அதை அதுலேயும் தடுக்கிறது எப்படி அப்படிங்கிற பல விஷயங்களையும் தெரிஞ்சுக்க முடியும் இல்லையா?
1: கண்டிப்பா, அது வந்து நான் எங்களுக்கு பக்கத்துல எறும்புக்காடு ஹாஸ்பிட்டல் இருக்கு, கோழிகளுக்கு கால்நடை மருந்தோம், அங்க போய் அப்பப்ப கோழிகளுக்கு தேவையான மருந்துகள் எல்லாம் வாங்கி வச்சுக்கிடுவோம் சார்.
0: இப்போ நிறைய கோழி வளர்ப்பாளர்கள் நம்ம நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருப்பாங்க.
1: கண்டிப்பா,
0: அவங்களுக்கு உங்க கோழி வளர்ப்பின் வாயிலா உங்க அனுபவபூர்வமா நிறைய விஷயம் கத்துட்டு இருப்பீங்க, நிறைய அனுபவபூர்வமா நிறைய விஷயங்கள் சொல்லிட்டீங்க. கேட்டுட்டு இருக்கிற கோழி வளர்ப்பாளர்களுக்கு உங்க கோழி வளர்ப்பு அனுபவத்தின் வாயிலா என்ன சொல்ல நினைக்கிறீங்க?
1: அதாவது பெண்களுக்கு வீட்டில் வந்து இது ஒரு வருமானத்துக்கு, அதாவது வருமானம், இன்னொன்று ஊட்டச்சத்து. நம்மளுக்கு வந்து வெளியில் நான் 12 ரூபா வச்சு ஒரு கோழி முட்டை விலைக்கு கொடுக்குறோம் சார், அது வந்து வெளியில் வாங்கணும்னா நம்ம காசு கொடுத்தானே வாங்கணும். நம்ம வளர்க்கும் போது நம்மளுக்கு தேவையான வருமானமும் கிடைக்கும், வீட்டுக்கு தேவையை பூர்த்தி செய்ய மாதிரியும் இருக்குது. அதனால ஒரு 5 கோழி வளர்த்தாலே குறுகிய இடத்துல 5 கோழி சும்மா வளர்க்கலாம் சார். வளர்த்தாச்சுன்னா ஒரு நம்ம வீட்டு தேவைக்கு பயன்படுத்திக்கலாம். மற்ற மாதிரி நிறைய கோழி வளர்க்கணும்னாலும் செட்டு போட்டும் வளர்க்கலாம், மேய்ச்சலுக்கு விட்டும் வளர்க்கலாம்.
0: சரி, குறிப்பாக இப்போ கோழி வளர்ப்புல ஒரு ஆர்வத்தோட இப்படி செஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு ஆர்வத்தோட இருக்கக்கூடிய இளைஞரா இருக்கட்டும் இல்லைன்னா பெண்மணிகளா இருக்கட்டும், அவங்களுக்கு புரிதல் இதை பத்தி முன்னாடி கோழி வளர்ப்பு பத்தி எதுவுமே தெரியாது, அப்படிப்பட்டவங்க ஏதாவது பயிற்சிகளுக்கு போன பிறகு தொடங்குறது நல்லதா இல்ல ஒன்னு ரெண்டு வளர்த்து அது அனுபவபூர்வமா கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தொடர்ச்சியா வளர்த்த வெற்றிகரமா செய்ய முடியுமா?
1: அதாவது அனுபவபூர்வமாகவே நம்ம வளர்த்தாலே தெரியும் சார், நம்ம வளர்க்கும் போதே தெரியும். அதாவது ஒரு வாட்டி நம்ம வந்து ஒரு கோழிக்கு நோய் வந்துட்டா இந்த மாதிரி பண்றோம் இது சரியாயிடு அப்படின்னு தெரியும் போது அதையே திருப்பி பண்ணலாம். மற்ற மாதிரி பயிற்சிக்கு போய் வேணும்னாலும் கத்துக்கிட்டு வளர்க்கலாம்.
0: குறிப்பா கோழிகளை பொறுத்த வரைக்கும் என்னென்ன மாதிரியான நோய்கள் வந்தா காப்பாத்துறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். வரும் முன்னர் காக்கிறது நல்லது.

0: அப்படிங்கிற மாதிரி ஏதாவது குறிப்பிடும்படியா சொல்ல நினைக்கிறீங்களா? இல்ல அதுக்கும் சரியான உணவு முறை, நம்ம தேவையில்லாத உணவுகளை அது வந்து சாப்பிடுறதுனாலே, இல்ல குடல் புழு நீக்கம் சரியா பண்ணாதனால, இப்படிப்பட்ட சில விஷயங்களை செஞ்சா கோழி வளர்ப்புல வந்து ஒரு வெற்றியாளர் ஆகலாம் அப்படின்னா என்ன குறிப்பிடுவீங்க?
1: உணவு முறையும் ரொம்ப முக்கியம் சார். அதாவது கோழி அடை வச்சு குஞ்சு எடுத்து 2 மாதங்களுக்கு அந்த குஞ்சு தீவனம் கொடுக்கும்போது அதுகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாக இருக்கும், ரொம்ப நோய் வந்து தாக்கக்கூடிய தன்மை வந்து குறையும். மற்ற மாதிரி வெள்ளை கழிச்சல் அது வந்துட்டுனா காப்பாற்றுறது கொஞ்சம் கஷ்டம்தான். 6 மாசத்துக்கு ஒருக்கா தடுப்பூசி போடும்போது அதையும் தடுத்துடலாம் சார்.
0: சரிம்மா, அதாவது இது வரைக்கும் நாட்டுக்கோழி வளர்ப்பு, குறிப்பா சிறுவிடை பெருவிடை கோழிகளை வந்து வளர்த்துட்டு இருக்கிறீங்க, அது மட்டும் இல்லாமல் ஆடு மாடு இதெல்லாம் வளர்த்துட்டு இருந்தாலும் கூட, இப்போ குறிப்பிடும்படியா நிறைய நல்ல ஒரு குடும்பத்தை அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போகக்கூடிய அளவுக்கு ஒரு சிறந்த தொழிலா வந்து மாற்றி இருக்கீங்க. அது மட்டும் இல்லாம வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணிகள் நேரத்தை வீணாக்காம ஒரு நல்ல ஏதாவது ஒரு தொழில், இப்போ கோழி மட்டும்தான் வளர்க்கணும்னு இல்லை, ஏதாவது ஒரு தொழில் செய்யறது வழி அவர் வருமானத்தை பெருக்கிறதும் ஒரு வழியை ஏற்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரியும், கோழி வளர்ப்பு குறித்த பலவிதமான தகவல்கள் நிறைய விஷயங்கள் நம்முடைய குமரி பண்பலை நேயர்களுக்காக அருமையாகவும் அழகாகவும் பகிர்ந்துகிட்டீங்கம்மா. உங்களுக்கு குமரி பண்பலை சார்பா ரொம்ப நன்றி.
1: நன்றி சார்.
0: இதுவரை நாட்டுக்கோழி வளர்ப்பு பக்தன்காடு டி சாந்தி அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள்.
2: உரையாடியவர் எஸ் சிவகுமார். அமுத சுரபி.
0: இதில் மண்புழு உரத்தின் முக்கியத்துவம் உரையாடல் கேட்கலாம். அந்த வறுப்புல யார் இருக்கா? நத்து பிடிக்காரனா இருப்பானா?
3: ஒத்தவத்தையா இருந்தாலும்
0: மீன் பிடிக்காரனா இருப்பானா?
3: புழுக்கள் தான்.
0: யாருன்னு தெரியல.
3: அருமையான புழுக்கள்.
0: எலி பிடிக்காரனா இருப்பானா, இல்ல பாம்பு பிடிக்காரனா தான் இருப்பானா, இல்ல பந்து ஏதாவது மேய்க்க கொண்டு வந்திருப்பானா? நம்ம வயல் தானே, கிட்ட போய் ஒண்ணு பாப்போம். ஏய் நம்ம அண்ணன் இல்லையா? இளே உங்களுக்கு எதுக்குன்னு இந்த கோலம்? ஒரு நொடிய ஆயிரமா பிரிச்சு அதுல கிடைக்கக்கூடிய நேரத்திலையும் லட்சக்கணக்கா சம்பாதிக்கக்கூடிய நீங்க என்னன்னே நீங்க சோம்பேறி மாதிரி எனக்கு ரொம்ப குறைச்சலா இருக்குன்னு.
3: ஏ தம்பி, என்னப்பா ஒரு வார்த்தைய விடுகிறதுக்கு முன்னுக்கு 1000 தடவை யோசி யோசின்னு எத்தனை தடவை சொல்லிருக்கேன்.
0: ஏனே மண்புழுவை எடுத்து தூண்டில்ல குத்தி அந்த குளத்தக்கரை ஓரமா உட்கார்ந்து காலையில இருந்து சாயங்காலம் வர உட்கார்ந்தா 2 மீன் கிடைக்கும். அப்படிப்பட்டவன எதுக்கப்பா நேரத்தை போட்டு வீணாக்கி வாழ்க்கையை துளைக்கிறீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நீங்க இப்ப என்னென்ன பண்றீங்க? நீங்க சோம்பேறியா அவன் சோம்பேறியா?
3: ஏ தம்பி, உரைக்கும்படியா கேட்டாலும் நல்ல தகவல் தான் கேட்டிருக்க. காலையிலேயே வந்துட்டேன். வதக்க வதக்க மண்புழுவை எடுத்து கா சாக்கு கூட தேரல்ல. அது என்ன கொண்டு வந்திருக்க கையில? வாளி வேற வச்சிருக்க, பார்சல் வேற இருக்கு.
0: ஏய் மனுஷன் தீவிரத்துக்கு ரெடி ஆயிட்டாரே, நம்ம 2 பாத்திரம் கொண்டு வந்திருக்கோம், காலையிலயும் சாயங்காலமும் சாப்பிடலான்னு அவள்கிட்ட சொன்னேன். மரிச்சினி கிழங்கையும் பொரிச்ச மீனையும் வைக்காதம்மான்னு படிச்சு படிச்சு சொன்னேன். கேட்டாளா? கேட்கறியே? வீட்டுல இருந்து கிளம்பும் போது 2 துண்டு மீனையும் டீயும் குடிச்சிட்டு போறேன்னு சொன்னேன். கேட்டாளா? கேட்கலையே? பார்சல் பண்ணி கொண்டு போங்க, வயல் பக்கம் போய் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டாள. இங்க பாரு, மனுஷன் வேற வந்துட்டாரு. இனி எனக்கு கிடைக்குமா? இன்னைக்கு நான் பட்டினி தான்.
3: என்னப்பா என்ன என்னெல்லாம் கொண்டு வந்திருக்க அப்படின்னு கேட்டேன். உன் முகம் மட்டும் ஒரு விகாரமா போகு, அந்த பக்கம் இந்த பக்கம் என்ன வார்த்தை பேசுன்னு கேட்க மாட்டாங்க. அப்படி என்ன யோசனை?
0: ஏனே நீங்க ரொம்ப யோகக்காரர்னே, இன்னைக்கு பார்த்து மரிச்சினி கிழங்கும் பொரிச்ச மீனும் கொண்டு வந்திருக்கோம்னே.
3: என்னப்பா பண்றது, எல்லாம் ஆண்டவனுடைய செய்கை. எனக்கு கொடுத்து வச்சிருக்கு. தம்பி வீட்டுல இருந்து வந்திருக்க, எப்படி சாப்பிட்டுட்டு தான் வந்திருப்ப. குடுப்பா குடுப்பா குடு.
0: மனுஷன பாரு, சாப்பிடுறியான்னு ஒரு வார்த்தை கேக்காரா? இளே நீங்க சாப்பிடுங்கண்ணே, வேட்டி அவரு பாருங்கண்ணே.
3: தம்பி வேட்டி அவர்லப்பா, உங்ககிட்ட வாளிய வாங்கறதுக்கு முன்ன நல்லா சாப்பிடணும் பாரு. பெல்ட லேசா லூஸ் பண்ணி விட்டுருக்கா.
0: சாப்பாடு அப்படின்னு சொன்ன உடனே பெல்ட அவுத்து விட்டு சாப்பிடுறதுக்கு ரெடி ஆயிட்டார. பாவம் மதனி, இவர் தின்னக்கூடிய தீவிரத்தை பார்க்கும் போது வீட்டுல மதனிக்கு சாப்பாடு வைப்பாரா? அடுத்த வீட்டு சாப்பாடு மாதிரியா சாப்பிடாரு? உரிமை எடுத்துல சாப்பிடாரு. என்னே உங்க கண்ணெல்லாம் மேல எழும்புதுனே, சீக்கிரம் சீக்கிரம் இந்த சுக்காப்பிய குடிங்கண்ணே.
3: அப்பா எவ்வளவு திருப்தி.
0: ஏனே தகவலை சொல்லுங்கண்ணே, ஏன் வயல்ல மண்புழு எடுக்கிறீங்க, என்ன காரணத்துக்காக எடுக்கிறீங்க அத சொல்லுங்க.
3: தம்பி பரப்புரைக்கு இன்னைக்கு சாயங்காலம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குமா?
0: ஏன்னு அங்கதான் தகவல் சொல்ல போறீங்களா?
3: தம்பி இந்த மண்புழுல 1008 விஷயம் இருக்கு. இந்த மண்புழுவை வந்து உரமா மாத்தி பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னா காசா

0: எண்ணலாம வயல் வழியா கிடைக்கக்கூடிய மகசூலை விட இந்த மண்புழுவை கொண்டுட்டு போய் மண்புழு உரம் தயாரித்தல் இந்த நுட்பத்தை கையாண்டு விற்பனை பண்ணோம் அப்படின்னு சொன்னா ஒரு சிறு தொழிலதிபரா வரலாம.
1: ஏலே, நீங்க ஒரு பெட்டகம்னே எப்படில சொல்றீங்க
0: தம்பி? இப்ப உன் வயல்ல எடுத்திருக்க பாரு மண்புழுக்கள்.
1: ஆமாண்ணே.
0: இத இன்னைக்கு சாயங்காலம் பரப்புரையில செயல் விளக்கமா இந்த மண்புழுவை வச்சு எப்படி உரம் தயாரிக்கிறது, அந்த உரத்தை என்னென்ன பயிர்களுக்கு போடுறது, இந்த மண்புழு உரத்தினுடைய மகத்துவம் என்ன அப்படிங்கிற மாதிரிதான் பரப்புரை.
1: ஏலே, எனக்கு ஒண்ணு சொல்லுங்களா, என் வயல்ல எடுக்கிறீங்க, உரிமையோட சொல்லுங்கண்ணே.
0: அலைபேசி வச்சிருக்கியா?
1: வச்சிருக்கோம்ண்ணே.
0: பதிவு பண்றியாப்பா?
1: பதிவு பண்ணிடுவோம்ண்ணே.
0: தம்பி, இந்த மண்புழுக்கள் ஆங்காங்கே கிடக்கக்கூடிய கழிவுகளை உரமாக்கி மண்ணை வளப்படுத்த உதவுக.
1: பரவாயில்லையே, அவ்வளவு விஷயம் இருக்கா?
0: என்ன அவ்வளவு விஷயம் இருக்கான்னு, இன்னைக்கு ஒவ்வொரு பஞ்சாயத்திலயும் திடக்கழிவு மேலாண்மை அப்படின்னு ஒண்ணு செயல்படுத்துறாங்க, கேள்விப்பட்டிருக்கியா?
1: ஆமாண்ணே.
0: இந்த மக்கும் கழிவுகளை கொண்டு அவங்க காசாக்குற மாதிரிதான் மண்புழு உரம் தயாரிக்கிறாங்க.
1: பரவாயில்லையே.
0: மண்புழு உரத்துல தழைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து அடங்கியிருக்கு. மண்புழு உரம் தயாரிக்க 45-60 நாள் தயாரிச்சிடலாம.
1: இவரு சொல்ற விஷயத்தை பார்த்தா நம்ம நிலத்தையும் மண்புழு தயாரிக்கக்கூடிய கூடாரமா மாத்திரலாம் போல இருக்க.
0: தம்பி, பஞ்சாயத்து அலுவலகங்கள்ல மக்கும் குப்பை மக்காத குப்பை அப்படின்னு பிரிச்சு மக்கும் குப்பைகளை மண்புழு உரமா மாத்துறாங்க. அங்க போய் தம்பி ஒரு பார்வை விட்டுட்டு அப்படியே என்னுடைய பரப்புரைக்கு வாயா.
1: யானே அப்படி சொல்றீங்க?
0: அந்த கூட்டத்துல எல்லாம் தெரிஞ்ச மனுஷன் மாதிரி ஒன்னு அந்த இடத்துல முன்னிலைப்படுத்தி, ஏன் தம்பி மண்புழு உரம் எப்படி தயாரிக்கிறது, இன்னைக்கு நான் கண்ட காட்சி அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம.
1: ஏ அப்பா, அண்ணன் எவ்வளவு பெரிய ஆளா இருக்காரு, என்கிட்ட வாங்கி சாப்பிட்டாலும் அவருக்கு நிகரா என்னையும் மேடல் ஏத்த போறேன்ல சொல்றாரு.
0: ஆமா, ஏத்ததான செய்வேன், மீன் துண்டு எப்படி இருந்தது.
1: ஏனே, எந்த ஒரு கருத்தை சொன்னாலும் அதுக்கு ஒரு பஞ்சு டைலாக் சொல்லுவீங்களே, சொல்லுங்கண்ணே.
0: பாரியன் தம்பிய, 10 வருஷமா அவன்கிட்ட பழகிட்டு இருக்கேன், சென்னையிலிருந்து வந்து 10 மாசம்தான் ஆகு, பக்குவமாலாம் கேட்க, பஞ்சு டயலாக்லாம் கேட்க, சொல்லட்டுமா?
1: சொல்லுங்கண்ணே.
0: குறைந்த விலை அதிக சத்து மண்புழு உரம் இடுவோம்.
1: ஏனே, அடுத்தது நிலத்தை வளப்படுத்துவோம், அதுதானே சொல்ல வரீங்க?
0: ஒருதர் நினைக்கிறது இன்னொருதருக்கு நாசி உடையும் அப்படின்னு சொல்லுவாங்க, அத மாதிரி நான் சொல்லக்கூடிய கருத்து அவன் வாயிலிருந்து வருது. அதேதான் இன்னொருக்கு சொல்லு, நான் அவருக்கு சொல்லட்டுமா? குறைந்த விலை அதிக சத்து, எனவே மண்புழு உரம் இடுவோம்,
1: மகசூல் ரீதியாக நிலத்தை வளப்படுத்துவோம்.
2: அமுத சுரபியில் இதுவரை மண்புழு உரத்தின் முக்கியத்துவம் உரையாடல் கேட்டீர்கள்.
3: உரையாடலில் பங்கேற்றவர்கள் தேரூர் எஸ் சிவசுப்பிரமணிய பிள்ளை, எஸ் சிவகுமார்.
4: அமுத சுரபி நிகழ்ச்சி கேட்டீர்கள்.
5: நொடிகளில் சில நுட்பங்கள்.
2: புதிய நெல் ரகங்கள் தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் ஆர் லதா அவர்கள்.
6: நம்மளுடைய மாவட்டத்தில் வந்து நம்ம 2 பருவத்தில் நெல் சாகுபடி பண்றோம். முதல் பருவம் வந்து கன்னிப்பு பருவம். இந்த பருவத்தில் வந்துட்டு குறுகிய கால நெல் ரகங்களை நம்ம சாகுபடி பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த பருவத்தில் மிக முக்கியமா ஒரு கிட்டத்தட்ட 30-40 ஆண்டுகளா 5016 அப்படின்ற ரகத்தை சாகுபடி பண்ணிட்டு இருக்காங்க. அது இல்லாம முன்னாடி ஆடுதுறை 37 அப்படின்ற ஒரு ரகத்தையும் சாகுபடி பண்ணிட்டு இருந்தாங்க. தற்பொழுது பாத்தீங்கன்னா நம்ம TPS 5 திருப்பதி சாரம் 5 அப்படின்ற நெல் ரகத்தை நெல் ஆராய்ச்சி நிலையம் திருப்பதி சாரத்துல இருந்து நம்ம வெளியிட்டு இருக்கிறோம். அந்த ரகத்தை அதிக அளவுல இப்ப சாகுபடி பண்றாங்க. அது இல்லாம அம்பா சமுத்திரத்துல இருந்து ASD 21 அப்படின்ற ஒரு ரகத்தையும் வெளியிட்டு இருக்காங்க. அந்த ரகமும் நம்ம மாவட்டத்துல அதிக அளவுல இப்ப விவசாயிகள் விரும்பி சாகுபடி பண்றாங்க. கன்னிப்பூ பருவத்துல வந்து ஓரளவுக்கு நிறைய ரகங்கள் இருக்கு. இருந்தாலும் இந்த ரகங்கள் எல்லாமே நம்மளுடைய மாவட்டத்துல பொதுவா இந்த மோட்டா அரிசி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த போல்டு கிரைன்ஸ் தான் நம்ம விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால அந்த ரகங்களை நம்ம அதிக அளவுல சாகுபடி பண்ணிட்டு இருக்கோம். நம்ம மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரிகள் அதிகமா விரும்பி வாங்கக்கூடிய நெல் வந்து அந்த மோட்டா ரக நெல். அதனாலதான் நம்ம அந்த ரகங்களை சாகுபடி பண்ணிட்டு இருக்கிறோம். இதே மாதிரி கும்பப்பு பருவத்துல வந்து 2 வகையான நெல் ரகங்களை சாகுபடி பண்ணுவாங்க. ஒன்று வந்து மத்திய கால நெல் ரகங்கள், அதாவது 130-135 நாட்கள்ல முதிர்ச்சி அடையக்கூடிய ரகங்களை சாகுபடி பண்ணுவாங்க. அது இல்லாம வந்து அதற்கு மேல 150 நாள் வயதுடைய நெல் ரகங்கள், அதாவது நீண்ட கால நெல் ரகங்கள் சொல்லுவோம், அந்த ரகங்களை சாகுபடி பண்ணுவாங்க. இதுல என்னென்ன ரகங்கள் அதிகமா நம்ம மாவட்டத்துல சாகுபடி பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்னு TPS 3, திருப்பதி சாரத்திலிருந்து வெளியிடப்பட்ட TPS 3 அப்படின்ற ரகம். இந்த ரகமும் ஏறக்குறைய 30 ஆண்டுகளுக்கு மேல

0: மாவட்டத்தில் சாகுபடி பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் வந்து CR 1009 sub 1 அப்படின்றது, இது வந்து முன்னாடி பொன்மணி, சாவித்ரி அல்லது CR 1009 அப்படின்ற ரகமா சாகுபடி பண்ணிட்டு இருந்தாங்க. இது வந்து நீண்ட கால ரகம், 150 நாள் தான் முதிர்ச்சி அடையும். இந்த ரகத்தை தான் ரெண்டாம் போகத்துல அதிக அளவுல நம்ம மாவட்டத்தில் சாகுபடி பண்ணிட்டு இருந்தாங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா குருந்தங்கோடு, ராஜா கமங்கலம் இந்த வட்டாரங்கள்ல வந்து பொன்மணி தான் சாகுபடி பண்ணிட்டு இருந்தாங்க. அதே இது அகஸ்தீஸ்வரம், தோவாளை அந்த வட்டாரங்கள்ல பாத்தீங்கன்னா TPS 3 அதிக அளவுல சாகுபடி பண்ணுவாங்க. அது வந்து மத்திய கால நெல் ரகம். இதுதான் நம்ம இந்த ரெண்டு ரகம் சாகுபடி பண்ணிட்டு இருந்தோம். பொன்மணி ரகம் வந்து ரொம்ப 50 ஆண்டுகள் கிட்டத்தட்ட சாகுபடி பண்ணிட்டு இருந்ததுனால அதற்கு மாற்றாக ஒரு புதிய ரகமா தான் நம்ம CR 1009 sub 1 அப்படின்றது. இதுல சப் ஒன் அப்படின்றது என்ன அப்படின்னு சொன்னா நீர்த்தேக்கத்தை தாங்கி வளரக்கூடிய ஒரு தன்மை கொண்டது. எதற்காக நமக்கு இந்த நீர்த்தேக்கத்தை தாங்கி வளரும் தன்மை இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய இரண்டாம் பருவ சாகுபடி வடகிழக்கு பருவமழையோட சேர்ந்து வரும். அப்படி வரும்போது நடவு செய்து கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு வந்து மழை பெய்துட்டே இருக்கும். அப்ப நமக்கு வந்து தண்ணி தேங்கி இருக்கும், தண்ணி வடிகிறதுக்கு வசதி இருக்காது. அப்படி இருக்கும்போது அந்த நெல் வந்து சில ரகங்கள்ல வந்து நாற்றுகள் வந்து அழுகி போகும். ஆனா இந்த சப் ஒன் நம்ம போட்டோம் அப்படின்னா அந்த மாதிரி அழுகாது. அது வந்து ஒரு 20-30 நாள் நீர் தேங்கி இருந்தா கூட அழுகாம அந்த நாற்றுகள் வந்து உயிரோடு இருந்து திருப்பி நல்லா வளரும்.
1: நொடிகளில் சில நுட்பங்கள் கேட்டீர்கள்.
2: நிகழ்ச்சி அமைப்பில் உதவி எஸ் சிவகுமார்.
3: அமைப்பு DL ஜேக்கப்.

நாளைய நமது உழவர் உலகம் நிகழ்ச்சியில் அதிக வருவாய் பெற பசுமாடுகள் வளர்ப்பு நேர்முகத்தில் பங்கேற்கிறார் குலசேகரபுரம் முத்துக்குமார் அவர்கள். நொடிகளில் சில நுட்பங்களில் கடல் பாசி உரம் தகவல்களை தருகிறார் பேச்சுப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய வேளாண் நுண்ணுயிரத்துறை உதவி பேராசிரியர் முனைவர் கே சிவக்குமார் அவர்கள். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். நார்வேயின் உயரிய விருது பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு இன்று வழங்கப்பட்டது. இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக நார்வே சென்றுள்ள பிரதமருக்கு ஆஸ்லோவில் அந்நாட்டு அரசர் ஹரால் இந்த விருதை வழங்கினார். முன்னதாக அந்நாட்டு பிரதமர் திரு யோனஸ் கர்ஸ்டருடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து விரிவாக பேச்சு நடத்தினார். நக்சலைட் பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி வைத்ததில் மத்திய ஆயுதப் படையினரின் பங்கு இன்றியமையாதது என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சத்தீஸ்கட்டின் ஜக்தல்பூரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், சரணடைந்த நக்சலைட்டுகளின் மறுவாழ்விற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று தெரிவித்தார். மின்துறையின் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர் மற்றும் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். சென்னையில் நடைபெற்ற இந்த ஆய்வுக் கூட்டத்தில் மின் தேவை குறித்தும் மின் உற்பத்தியை அதிகரிப்பதற்காக மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அம்மா உணவகங்களை புதுப்பிக்கவும் தரமான உணவு வகைகளை தங்கு தடையின்றி பொதுமக்களுக்கு வழங்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் அறிவுறுத்தியுள்ளதாக மாநில அரசின் மற்றொரு செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒலிம்பிக் போட்டிகளில் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் பதக்கங்களை பெறும் வகையில் தேவையான செயல் திட்டங்களை உருவாக்க நடவடிக்கை மேற்கொள்ள

0: படும் என்று விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ராஜீவ் அர்ஜுனா கூறியுள்ளார். சென்னை நேரு விளையாட்டு அரங்கில் இன்று ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். விளையாட்டுத்துறையின் வளர்ச்சிக்காக பல்வேறு சிறப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் திரு ராஜீவ் அர்ஜுனா தெரிவித்தார். தமிழகத்தில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளி மற்றும் மேல்நிலைப் பள்ளிகளில் 80 கோடி ரூபாய் செலவில் கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட உள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது. பள்ளிக் கல்வித்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற பின்னர் திரு ராஜ்மோகன் இதற்கான கோப்பில் கையெழுத்திட்டதாக தமிழக அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. வகுப்பறைகள், அறிவியல் ஆய்வகங்கள், கழிவறைகள், குடிநீர் வசதி, சுற்றுச்சூழல் போன்ற கட்டமைப்பு வசதிகள் இந்த நிதியை பயன்படுத்தி ஏற்படுத்தப்படும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள அரசு மாதிரி பள்ளியில் 56 கோடி ரூபாய் செலவில் வகுப்பறைகள் மற்றும் விடுதிகள் கட்டுவதற்கும் அமைச்சர் ஒப்புதல் அளித்துள்ளதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டப்பேரவை தேர்தல் தோல்வி குறித்து ஆய்வு செய்வதற்காக குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். இன்று தஞ்சாவூரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், 234 தொகுதிகளிலும் இந்த குழு ஆய்வு மேற்கொள்ள உள்ளதாக தெரிவித்தார். தேர்தல் தோல்வி குறித்து யாரும் கவலைப்பட தேவையில்லை என்றும் திமுக மீண்டும் வெற்றி பெறும் என்றும் திரு மு க ஸ்டாலின் கூறினார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படுவதை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதுதொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஆட்சி மாறினாலும் காட்சிகள் மாறவில்லை என்பது போல் சென்னை அருகே 6 பேர் கொண்ட கும்பலால் இருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் நடைபெற்றுள்ளதாக கூறியுள்ளார். காவல்துறை உரிய தலைமையின்றி செயல்படுகிறதா என்ற சந்தேகம் மக்கள் மனதில் எழுந்துள்ளதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி அதில் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் பாரம்பரிய செல்வங்களை மீட்டெடுப்பதில் பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கொண்டு வரும் தொடர் நடவடிக்கைகள் பாராட்டுதலுக்குரியது என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு சோழ பேரரசின் வரலாற்று சிறப்புமிக்க ஆனைமங்கல செப்பேடுகள் மீட்கப்பட்டுள்ளது குறித்து மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். இந்த வரலாற்று சாதனை தமிழகத்திற்கு மட்டுமின்றி நாட்டிற்கே பெருமை சேர்க்கும் நிகழ்வாகும் என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இளைய தலைமுறையினர் நாட்டின் செழுமையான நாகரிக பாரம்பரியத்தை பாதுகாக்க உறுதியேற்க வேண்டும் என்றும் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் வலியுறுத்தியுள்ளார். பல்லாவரம் ஏரியில் 5 டன் அளவிற்கு மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்ட விவகாரத்தில் தமிழ்நாடு மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் விரிவான விசாரணை நடத்தி சம்பந்தப்பட்ட மருத்துவமனைகள் மீது நடவடிக்கை எடுக்குமாறு தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது. நாளிதழ்களில் வந்த செய்திகளின் அடிப்படையில் தாமாக முன்வந்து இவ்வழக்கினை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட பசுமை தீர்ப்பாயம் இதற்கான உத்தரவினை பிறப்பித்துள்ளது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 18 வயதுக்குட்பட்டோருக்கான 3வது ஹாக்கி போட்டியில் இந்தியா 6-3 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. போபாலில் நடைபெற்ற இப்போட்டியில் கேத்தன் குஷ்வாஹா 2 கோல் அடித்தார். ஆகாஷ் தீப், ஷாருக் அலி, ரோமித் பால், அன்ஷ் பஹூத்ரா தலா 1 கோல் அடித்தனர். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னையில் நடைபெற்று வரும் ஹைதராபாத் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்து வரும் சென்னை அணி சற்றுமுன் வரை 5.3 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 55 ரன் எடுத்துள்ளது. ஜெனீவா ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யூகி பாம்ரி நியூசிலாந்தின் மிக்கேல் வீனஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 6-2, 6-4 என்ற சிற்கணக்கில் இங்கிலாந்தின் மார்க்கஸ் வில்லிஸ், மெக்சிகோவின் மிகுவல் ஏங்கல் ரெய்ஸ் ஒரேலா இணையை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: மின்காந்த அலைகளினோடு காந்தமாய் உங்கள் உள்ளங்களை கவர்ந்தெடுக்கும் வானொலி குமரி பண்பலை. இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி. நேரம் இப்பொழுது 8:05. பட்டாம் பூச்சிகள் சிறுவர்களுக்கான நேரலை நிகழ்ச்சி இது. இந்நிகழ்ச்சிக்காக நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 2602-240 மற்றும் 2907-722. இவ்விரண்டு எண்களுக்கும் இணைப்பு எண் 04652. அலைபேசி எண் 8903-275-739.

0: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, குழந்தையின்மை சிகிச்சை, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
1: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
2: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10 முதல் 30

0: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
1: என் பொண்ணுக்கு சர்ஜரி பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. பெரிய தழும்பும் வலியும் இருக்குமோன்னு கவலையா இருக்கு.
2: கிம்ஸ்க்கு போ. ஹிரண்யா சர்ஜரிஸ், அட்வான்ஸ் வவுண்ட் கேர், டயாப்ஃபுட் கேர் அண்ட் லிம்ப் சால்வேஜ், வெரிகோஸ் வெயின் லேசர் ட்ரீட்மெண்ட், எல்லா சர்ஜரிஸும் அட்வான்ஸ் மெத்தட்ல, சின்ன கீரல் குறைஞ்ச வழியில வேகமா குணமாகிறதுனால ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப நாள் இருக்க வேண்டாம்.
3: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.

0: நமது இணைப்பில் காத்திருக்கும்
1: குட்டிச்செல்லம் யார்?
0: வணக்கம் வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்களுடைய ஊர் பேர்
2: யாரு?
0: யாருமா?
2: பேர் என்ன?
0: ஆண்ட்ரிக் ரிகாஷா. ஆன்விகா? சரி, ஆன்விக் எந்த கிளாஸ் படிக்கிறீங்க? எந்த ஊர்ல?
2: என்ன
0: யூகேஜி போறீங்க? நம்ம ஒரு மூணு நாளுக்கு முன்னாடி பேசணுமோ? சரி, எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? கொன்னக்குழிவிளை, சரிதானா? ஆ சரிம்மா, இன்னைக்கு செல்லம் என்ன சொல்ல போறீங்க? சரி சொல்லுங்க. எங்க வச்சு விளையாடி இருக்கீங்க? பார்க்லயா? நான் நினைக்கிறேன் ஆன்விக் வந்து அப்படி ஆடி ஆடியே சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். சீசால இருந்து டப்புன்னு அப்படியே ஆத்தி சுடி போயிட்டீங்க. சரி, பங்கேற்றமைக்கு வாழ்த்துக்கள்.
3: Ponchesley Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
4: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட angiogram, angioplasty, open heart surgery, pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Ponchesley Super Speciality Hospital.

0: இந்நிகழ்ச்சி குழந்தைகளுக்கான பட்டாம்பூச்சிகள் நேரலை நிகழ்ச்சி. உங்களுக்கு இணைப்பு கிடைக்கப்பட்டவுடன் உங்கள் திறமைகளை நீங்கள் தாராளமாக வெளிப்படுத்தலாம்.
1: ராஜாக்கமங்கலம் தங்கம் மருத்துவமனையில் மூல நோய்க்கான சிறப்பு சிகிச்சை முகாம்
2: இம்மாதம் 30ஆம் தேதி வரை நடைபெறுகிறது.
1: மூலம், மூலம் பௌத்திரம், மூல வெடிப்பு இவற்றிற்கு
2: சிறப்பு சலுகையில் பரிசோதனை மற்றும் சிகிச்சைகள்.
1: போன் 2331666 or 7418150265.

0: ஆகாஷ்வாணி தனது 90வது ஆண்டு கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக அகில இந்திய வானொலி குமரி பண்பலை 101 மாவட்ட அளவில் கல்லூரி மாணவர்களுக்கான பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, வினாடி வினா போட்டி நடத்த உள்ளது.
1: நாகர்கோவில் தேத்தி இந்து கல்வியியல் கல்லூரியில் இம்மாதம் 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 9 மணி முதல் போட்டிகள் ஆரம்பமாகும்.
0: போட்டியில் கலந்து கொள்ள ஆர்வமுள்ள மாணவர்கள் தங்களுடைய பெயர் மற்றும் கல்லூரி சார்ந்த விவரங்களை 9442430243 என்ற வாட்ஸ்அப் எண்ணில் பதிவு செய்யவும்.
1: பேச்சு போட்டிக்கான தலைப்பு
0: ஆகாஷ்வாணி வளர்ந்து வந்த பாதை.
1: கட்டுரை போட்டியின் தலைப்பு
0: வானொலி ஒரு வரப்பிரசாதம்.
1: வினாடி வினாவின் மைய கருத்து
0: ஆகாஷ்வாணி இன்று வரை. வெற்றி பெறும் மாணவர்களுக்கு

0: பரிசுகள் காத்திருக்கின்றன. போட்டி பற்றிய மேலும் விவரங்களுக்கு காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை 9444-243-243 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.
1: நேரடிந்திருக்கும் நிகழ்ச்சி பட்டாம்பூச்சிகள் சிறுவர் சிறுமியர்க்கான நேரக நிகழ்ச்சி. நேரம் இப்பொழுது 8:17:40. 8:30 வரை பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சிகள் நேரலையாக நம்ம கேட்கலாம். இன்னைக்கு என்னவோ தெரியல, மழை மேகம் அப்படி இருக்கிறதுனால என்னையோ நம்ம குட்டி செல்லங்கள்லாம் அப்படியே தூங்கிட்டாங்களா,

ஆகாஷ்வாணி தனது 90வது ஆண்டு கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக அகில இந்திய வானொலி குமரி பண்பலை 101 மாவட்ட அளவில் கல்லூரி மாணவர்களுக்கான பேச்சுப் போட்டி, கட்டுரை போட்டி, வினாடி வினா போட்டிகளை நடத்தவுள்ளது. இப்போட்டியானது நாகர்கோவில் தேத்தி இந்தி கல்வியியல் கல்லூரியில் இம்மாதம் 19ஆம் தேதி, அதாவது நாளை செவ்வாய்க்கிழமை காலை 9 மணி முதல் போட்டிகள் ஆரம்பமாகும். போட்டியில் கலந்து கொள்ள விரும்பும் மாணவர்கள் தங்களுடைய பெயர் மற்றும் கல்லூரி சார்ந்த விவரங்களை 9442243023 என்ற வாட்ஸ்அப் எண்ணில் பதிவு செய்யவும். பேச்சுப் போட்டிக்கான தலைப்பு ஆகாஷ்வாணி வளர்ந்து வந்த பாதை, கட்டுரை போட்டியின் தலைப்பு வானொலி ஒரு வரப்பிரசாதம், வினாடி வினாவின் மைய கருத்து ஆகாஷ்வாணி இன்று வரை. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய நமது தொலைபேசி எண் 9442243023. வெற்றி பெறும் மாணவர்களுக்கு பரிசுகள் காத்திருக்கின்றன.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது பட்டாம்பூச்சிகள் சிறுவர்களுக்கான நேரலை நிகழ்ச்சி. இது
1: காற்றில் மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை. இது உங்கள் குமரி பண்பலை 101.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. நேரம் இப்பொழுது 8:30. இப்பொழுது நாம் கேட்கலாம் திரை இசை.

கேட்ட அந்த பாடலை பாடியவர்கள் சுபா, மேன்மினி, அனுபா குழுவினர். பாடலின் படம் புதிய முகம். இப்பாடலுக்கு இசை ஏ ஆர் ரஹ்மான், வரிகள் வைரமுத்து.

கேட்ட அந்த பாடலின் படம் திருடா திருடா. ஒலித்து குரல்கள் நோயல் ஜேம்ஸ் கரோலின். இப்பாடலுக்கு இசை ஏ ஆர் ரஹ்மான். வரிகள் வைரமுத்து.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை நோட்டு ஒன்றில் இன்று நிகழ்ச்சிகள் ஆர்கேஜி நெய் வழங்கும் திரு இசை. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஆர்கேஜி நெய். உலகம் விரும்பும் சுவை இது.
1: குமரிப்பண்பலை நூற்றொன்றின் நேயர்களுக்கு இனிய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர் ஆர்கேஜி நெய்.

0: வாலியின் வரிகளில் தேவா இசையில் கேட்ட அந்த பாடலை பாடியவர்கள் ஜிவி பிரகாஷ், சுரேஷ் பீட்டர்ஸ். பாடலின் படம் ஆசை.
1: Come on, clap!

0: Before waiver also, during waiver also, and now also. So it is basically the commercial sense which should be there for us to purchase. I mean, there is no shortage of crude. Enough crude has been tied up. This, whatever waiver or no waiver, it will not affect. Our supplies and all efforts have been taken to that effect.
1: Joint Secretary in the Ministry of Chemicals and Fertilizers, Aparna Sharma, said over 200 lakh metric tons of fertilizers are available across the country and there has been no change in fertilizer prices for the Kharif season. The government today said that it is closely monitoring the recent outbreak of Ebola virus disease in Democratic Republic of Congo and Uganda following the declaration of a public health emergency by the World Health Organization. Sources said senior officials of the health ministry have reviewed the evolving situation and initiated precautionary public health measures. The IMD, India Meteorological Department, has issued an orange colour warning for heat wave to severe heat wave conditions over Madhya Pradesh and Uttar Pradesh for tomorrow. Heat wave conditions are also expected over Haryana, Chandigarh, Marathwada, Punjab, Rajasthan, Telangana and Vidarbh during the next 2 days. Meanwhile, warm night conditions have been predicted for Rajasthan, Vidarbh and West Uttar Pradesh tomorrow. A gradual rise in maximum temperatures by 2 to 3 degrees Celsius is expected over many parts of Northwest India. The Ministry of Ayush today issued a comprehensive public health advisory on extreme heat and heat wave for the current summer season. The advisory emphasizes adequate hydration, avoid direct exposure to sunlight during peak hours, use of light cotton clothing, and consumption of seasonal fruits and fluids rich in electrolytes. And in IPL cricket, Chennai Super Kings were 159 for 5 in 18 overs against Sunrisers Hyderabad in Chennai when reports last came in. And now, before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi holds talks with his Norwegian counterpart Jonas Gahr Støre in Oslo. Agree to elevate bilateral ties to green strategic partnership focusing on clean energy and blue economy. Prime Minister Modi awarded Grand Cross of Royal Norwegian Order of Merit by King Harald V. Government targets $1 trillion exports this year. Union Minister Jitendra Singh holds talks with US industry delegation on nuclear energy and private investment opportunities in India. And amid extreme heat conditions, Ministry of Ayush issues advisory to prevent heat-related illnesses. That is all in the news at 9. Good night.
2: நேரம் 9:15.
3: ஆகாஷ்வாணி மாநில செய்திப் பிரிவு வழங்கும் செய்திச் சுடர்.
4: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் மத்திய அரசின் சிறு குறு தொழில்துறையின் கீழ் இயங்கும் காதி கிராம தொழில்கள் ஆணையம் மூலமாக வழங்கப்படும் பயிற்சிகள் மற்றும் செயல்பாடுகள் குறித்து அதன் மாநில இயக்குநர் திரு பி என் சுரேஷ் பல்வேறு தகவல்களை நம்மிடம் பகிர்ந்து கொள்கிறார். வணக்கம் சார்.
5: எல்லாருக்கும் வணக்கம்.
4: காதி கிராம தொழில்கள் ஆணையம் நாட்டோட பொருளாதார வளர்ச்சியில ஒரு முக்கிய பங்கு வகிக்குது அப்படி சொன்னா மிகையில்ல. அந்த ஆணையத்தினுடைய முக்கிய பணிகள் என்ன சார்?
5: கதர் மற்றும் கிராம தொழில்கள் ஆணையம், ஷார்ட்டா வந்து நம்ம கேவிஐசின்னு சொல்லுவோம். இந்த கேவிஐசி வந்து மத்திய அரசினுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் எம்எஸ்எம்இ நிறுவனத்தின் கீழ் இயங்கும் ஒரு நிறுவனம். இது 1956 பார்லிமெண்ட் ஆக்ட் பிரகாரம் செட்டப் பண்ண ஒரு ஆர்கனைசேஷன். இந்த நிறுவனத்துடைய ஒரு மிக முக்கிய குறிக்கோள் என்ன அப்படின்னா, கிராமப்புற மக்களுக்கும் நகர்ப்புற மக்களுக்கும் வேலைவாய்ப்பு உருவாக்குவது மிக முக்கிய குறிக்கோள். இது மட்டும் இல்லாமல் தற்சார்பு பாரதத்தை ஏற்படுத்துவதற்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தி வருகிறோம்.
4: நிச்சயமா சார், ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. அதாவது சுயசார்பு இந்தியா அப்படிங்கறது நம்ம அரசோட இலக்கு. அந்த இலக்கினுடைய ஒரு பயன்பாடா வந்து பாத்தீங்கன்னா இந்த காதி கிராம தொழில்கள் ஆணையத்தோட செயல்பாடுகளை பார்க்கலாம்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது பொருளாதார வளர்ச்சிக்கு இதனுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அது வந்து எல்லாருக்கும் தெரிந்த ஒரு உண்மை. என்ன மாதிரியான பங்களிப்பை இந்த காதி கிராம தொழில்கள் ஆணையம் வழங்கிட்டு இருக்கு சார்? உங்களுடைய செயல்பாடுகள் என்ன?
5: ஆக்சுவலாக கதர் ஆடைங்கிறது பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா, சுதந்திரம் அடைவதற்கே கதருடைய பங்களிப்பு வந்து ஒரு மிக முக்கியமானது. நம்ம இப்போ சர்க்கான்னு சொல்லுவோம், அந்த சர்க்காவில் தான் வந்து நம்ம நூல் வந்து நூற்கிறோம். ஆங்கிலேயரை வந்து நம்ம இந்தியாவுடைய மண்ணிலிருந்து வெளியேற்றத்திற்காக ஒரு மிக முக்கிய பங்காற்றியது நம்முடைய கதர் ஆடை. தற்போது வந்து கேவிஐசி இந்த கதராடையுடைய முன்னேற்றத்திற்காக அபிவிருத்திக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தி வருகிறோம். நார்மலாக நம்முடைய அந்த ஸ்பின்னர்ஸ் ஆர்டிசன்ஸ் எல்லாத்தையும் கதராடை ஸ்பின்னர்ஸ் பிளஸ் வீவர்ஸ் எல்லாத்தையும் சொல்லுவாங்க. அவங்களுடைய முன்னேற்றத்திற்காக பல்வேறு திட்டங்கள் கேவிஐசி மூலியமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி

0: வந்துட்டு இருக்கிறோம். அவங்களுக்கு வந்து மானியம் கொடுக்குறோம், அவங்களுடைய ஒர்க் ஷெட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு உண்டான சப்சிடி நம்ம கொடுத்துட்ருக்குறோம். ப்ளஸ் சர்வோதய சங்கங்கள் மூலியமாக இந்த ஸ்கீம்லாம் நம்ம தமிழ்நாட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டுருக்குறோம். அந்த சர்வோதய சங்கங்களுடைய மார்க்கெட்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்காக கேவிசி மூலியமாக 15 லட்சம் வரையிலும் சப்சிடி நம்ம கொடுத்துட்ருக்குறோம்.
1: இப்ப நாட்டோட பொருளாதார வளர்ச்சியில முக்கிய பங்களிக்குது அப்படின்றத கொஞ்சம் முன்னாடி வந்து நீங்க சொல்லும் போது நம்ம வந்து பேசிக்கிட்டு இருந்தோம். என்ன மாதிரியான பங்களிப்பு சார், எவ்வளவு சதவீதம் பங்களிப்பு வந்து இந்த காதி கிராம தொழில்கள் ஆணையம் வந்து வழங்கிட்டு இருக்காங்க? ஏன்னா கிராமத்துல இருக்கக்கூடிய தொழில்களை வந்து வளர்ச்சி பெற வைக்க முடியும் மூலமா தான் பாத்தீங்கன்னா எல்லா வகையான ஒரு பரந்துபட்ட ஒரு தொழில் வளர்ச்சின்றது இருக்கும்னு சொல்லலாம். ஏன்னா கிராமங்கள் வந்து எப்பவுமே வந்து ஒதுங்கிவிடக்கூடாது. அப்படி இருக்கும்போது உங்களுடைய ஆணையத்தோட அந்த முக்கிய பணிகள் என்ன சார் கிராமங்களை பொறுத்த வரைக்கும்?
0: ஆக்சுவலாக ஒரு நாடு முன்னேறணும் அப்படின்னா அந்த நாட்டில் இருக்கிற கிராமங்கள் முன்னேறணும்னு சொல்லிட்டு மகாத்மா காந்தியடிகள் சொல்லியிருக்கிறாரு. நம்ம கேவிஎஸ்யுடைய மிக முக்கிய குறிக்கோளும் கிராமங்களுடைய முன்னேற்றத்துக்காக தான் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தி வருகிறோம். திட்டங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிராம தொழில்கள் முன்னேற்றத்துக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தி வருகிறோம். அதை வந்து நம்ம கிராமோதய விகாஸ் யோஜனான்னு சொல்லிட்டு அந்த திட்டம் மூலியமாக செயல்படுத்தி வருகிறோம். இது மட்டும் இல்லாமல் ஒரு என்டர்பிரனர் சுயமாக தொழில் தொடங்கணும் அப்படின்னா அவங்களுக்காக பிரைம் மினிஸ்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ப்ரோக்ராம், பாரத பிரதமரின் வேலைவாய்ப்பு உருவாக்கும் திட்டம், அந்த திட்டம் மூலியமாகவும் அவங்களுக்கு லோன் வாங்கி கொடுக்கறது கேவிஎஸ்சி சப்போர்ட் பண்றாங்க. கேவிஎஸ்சி வந்து ஒன் ஆஃப் தி இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சி அண்ட் நோடல் ஏஜென்சி.
1: இப்போ ஒருத்தர் தொழில் தொடங்கணும் அப்படின்னா உங்களுடைய இந்த தொழில்கள் ஆணையத்தை எவ்வாறு அணுகலாம்? அதற்காக இப்ப மக்கள் கிட்ட வந்து இது போய் சென்றடையணும்ன்றதுக்காக நீங்க மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகள்லாம் என்ன சார்?
0: ஆக்சுவலாக இந்த பிரைம் மினிஸ்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ப்ரோக்ராம் மூலிமா யாராவது ஒருத்தர் வந்து சுயமாக தொழில் தொடங்கணும், உற்பத்தி சார்ந்த துறையிலையும் தொழில் தொடங்கலாம், சேவை சார்ந்த தொழிலும் தொழில் தொடங்கலாம், ரெண்டுத்துக்குமே அவங்க தொழில் தொடங்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க எல்லாமே ஆன்லைனில் தான் அவங்க வந்து அப்ளிகேஷன் அப்ளை பண்ணணும். அவங்க அப்ளிகேஷன் பண்ணுறதுலேருந்து ப்ளஸ் லோன் டிஸ்பர்ஸ்மெண்ட் சப்சிடி வர்றது எல்லாமே ஆன்லைனில் தான் இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதனால என்னென்னா டிரான்ஸ்பரன்சி வந்து கம்ப்ளீட்லி மெயின்டைன் பண்ணலாம்.
1: மக்கள்கிட்ட இந்த தகவல்களை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கிறீங்க சார்? ஏன்னா இப்ப கிராம மக்களுக்கு நம்ம நீங்க சொல்ற மாதிரி ஆன்லைன் அப்படின்றது பரிச்சயம் இல்லாத ஒரு விஷயம். அப்போ நீங்க வந்து கிராம தொழில்கள் ஆணையத்தை வந்து மக்கள் இது போல எல்லாம் பயன்படுத்திக்கலாம் அப்படின்றதுக்காக நீங்க என்ன மாதிரியான நடவடிக்கை?
0: நம்ம டைம் டு டைம் நம்ம நிறைய நியூஸ் பேப்பர்ல அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கிறோம். அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா இந்த பிரைம் மினிஸ்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ப்ரோக்ராம் ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு வந்து டோட்டலா தமிழ்நாட்டில் 4 ஏஜென்சி இருக்கிறாங்க. மாவட்ட தொழில் மையம் டிஐசி, அது ஒவ்வொரு மாவட்டத்திலையும் கலெக்டர் ஆஃபீஸ்ல இல்லாட்டி அது நியர்பைல இருப்பாங்க, அவங்களையும் இந்த ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாடு காதியன் வில்லேஜ் இண்டஸ்ட்ரி போர்டு, அவங்களையும் இந்த ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பிளஸ் கேவிஐசி காதியன் வில்லேஜ் இண்டஸ்ட்ரி கமிஷன், அவங்களும் ஒன் ஆஃப் தி இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சி. நெக்ஸ்ட் காயர் போர்டு, கயிறு சார்ந்த தொழில்கள் பண்றதா இருந்தால் காயர் போர்டு. இந்த 4 ஏஜென்சியும் அப்ளிகேஷன் கால் ஃபார் பண்ணி வாங்கி அவங்க ப்ராசஸ் பண்றாங்க. ஸோ தேவையான அளவுக்கு நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் ப்ளஸ் நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராமும் பண்ணிட்டு இருக்கிறோம். ஈவன் ஒவ்வொரு கிராமத்திலையும் போயிட்டு விழிப்புணர்வு முகாம் நடத்திட்டு இருக்கிறோம். எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் எல்லாமே அதிகமான அளவுக்கு அப்ளிகேஷன் வரணுங்கிறதுக்காக அவேர்னஸ் ப்ரோக்ராம் நடத்திட்டு இருக்கிறோம்.
1: நிச்சயமா சார், உங்களுடைய செயல்பாடுகள் எவ்வளவு சிறப்பா இருக்கு அப்படிங்கறத நீங்க சொல்றதுல இருந்தே புரிஞ்சுக்க முடியுது. இப்போ உங்கள்கிட்ட வந்து வரக்கூடிய அந்த பயனாளிகள், அவங்களுக்கு நீங்க முதல்ல சொல்லக்கூடிய ஒரு அறிவுரை அப்படின்னா என்ன? பயனாளிகளை நீங்க எப்படி தேர்வு செய்யறீங்க சார்?
0: ஆக்சுவலா அந்த பெனிஃபிஷரி சுயமா தொழில் தொடங்கணும்னு சொல்லி வரவங்க வந்து அவங்களுடைய என்ன ஆக்டிவிட்டி பண்ண போறாங்க, எங்கிருந்து ரா மெட்டீரியல் வாங்க போறாங்க, என்ன மாதிரியான ப்ராசஸ் பண்ணிட்டு எங்க விற்க போறாங்கிறது எல்லாமே டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் அவங்க ரெடி பண்ணணும். அந்த டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ஆன்லைன்லயும் அவைலபிள் இருக்குது, அதே மாதிரி அவங்களுக்கு தேவை அப்படிங்கிற பட்சம் நாங்களும் அவங்களுக்கு ஹேண்ட் ஹோல்டிங் சப்போர்ட் கொடுத்து அந்த டீடைல் ப்ராஜெக்ட் ரெடி பண்றது நாமளும் சப்போர்ட் பண்றோம். இந்த பிஎம்ஜிபி ஸ்கீம் மூலியமா பார்த்தீங்கன்னா செய்வாங்களா, உற்பத்தி சார்ந்த தொழில வந்து அதிகபட்சமா 50 லட்சம் வரையில அவங்க லோன் வாங்கலாம், சேவை சார்ந்த தொழிலாக இருந்தால் அதிகபட்சம் 20 லட்சம் வரையிலும் லோன் வாங்கலாமுங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஏதாவது வேணுமானா எந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனும் தேவை கிடையாது. பட் சப்போஸ் உற்பத்தி சார்ந்த தொழில் வந்து அவங்க லோன் காஸ்ட் வந்து 10 லட்சத்தோட அதிகமாக போகும்போது பெனிஃபிஷரி 8வது படிச்சிருக்கணும். அதே மாதிரி அவங்க வாங்கக்கூடிய லோன்ல பொறுத்தவரையிலும் மேக்சிமம் சப்சிடி 35% வரையிலும் சப்சிடி வரும். இந்த சப்சிடி காம்போனன்ட் பார்த்தீங்கன்னா கிராமப்புறத்துக்கும் நகர்ப்புறத்துக்கும் டோட்டலா மாறும். கிராமப்புறங்களில் தொழில் தொடங்குற ஒரு பெனிஃபிஷியரி அவங்க பர்டிகுலரா ஸ்பெஷல் கேட்டகரியில இருக்கிறாங்க அப்படின்னா 35% சப்சிடி வரும். அதே பெனிஃபிஷியரி நகர்ப்புறத்துல தொழில் தொடங்குறாருன்னா அதிகபட்சம் 25% வரையிலும் சப்சிடி வரும்.
1: இப்போ விவசாயி ஒருத்தர் வந்து ஒரு தொழில் தொடங்க நினைக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். குறிப்பா வந்து எடுத்துக்காட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு தேனி வளர்ப்போ இல்ல வந்து வேற ஏதாவது ஒரு காய்கறி தோட்டம் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு நீங்க என்ன மாதிரி ஒரு வழிகாட்டுதல் கொடுக்குறீங்க சார்?
0: ஆக்சுவலா கேவிஐசில வந்து கிராமோதய விகாஸ் யோஜனாங்கிற ஸ்கீம் மூலியமாக வந்து அக்ரோ பேஸ்டு ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி, விவசாயம் சார்ந்த உணவு பதப்படுத்தல் தொழில், இதுல வந்து பாத்தீங்கன்னா ஹனி மிஷன் ஸ்கீம் தேன் புரட்சி திட்டம் சொல்லி நம்ம ஒரு திட்டம் செயல்படுத்தி வருகிறோம். இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இந்த பனை மரத்திலிருந்து நிறைய மதிப்பீடு பொருள் நம்ம பண்ணலாங்க.

0: அந்த பொருள்கள் எல்லாம் பண்றதுக்கு பாம்கோர் ப்ராடக்ட் தயாரிக்க உண்டான ஸ்கீம் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். எப்படி பனை நீராவில் இருந்து பனை வெள்ளம் தயாரிக்கிறது, எப்படி அதுல இன்னும் வேற என்ன மாதிரியான மதிப்பு கூட்டு பொருள் எல்லாம் பண்ணலாங்கிற மாதிரியான ட்ரைனிங் அதெல்லாமே நம்ம ட்ரைனிங் கொடுக்குறோம். நெக்ஸ்ட் டேமரின், அதாவது புளி, தர்மபுரி, ஒசூர் அந்த மாதிரி ஏரியாலெல்லாம் நிறைய புளிய மரம் இருக்கும். அந்த புளிய மரத்திலிருந்து எப்படி நம்ம புளிய மரத்தில் எப்படி புளி பிரிச்செடுக்கிறது, அதுலேருந்து எப்படி நம்ம பேக்கிங் பண்ணி எப்படி சேல்ஸ் பண்ணுறது, அந்த மாதிரியான ட்ரைனிங் கொடுத்து அவங்களுக்கு வந்து டூல் கிட்ஸும் கொடுக்குறோம். இது மட்டும் இல்லாமல் மினரல் பேஸ்டு இண்டஸ்ட்ரி, ட்ரெடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா குயவர்கள் எல்லாமே வீலில் மேனுவலாக வச்சு தான் மட்பாணம் தயாரிச்சிட்டு இருப்பாங்க. பட் நம்ம கேவிஐசியில் பொறுத்தவரையிலும் அவங்களுக்கு வந்து எலக்ட்ரிக் பாட்டு வீல், ஆமா அது நான் கொடுக்குறோங்க. அதோட காசு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15,000 ரூபாய் வரையிலும் வரும்.
1: எங்களுடைய அது வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து மானிய விலையில கொடுக்கறீங்களா இல்ல வந்து இலவசமா கொடுக்கறீங்களா சார்?
0: ஒரு பெனிபிஷியரி வந்து வறுமை கோட்டிற்கு கீழ் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபுல்லா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல தான். சப்போஸ் அதே பெனிபிஷியரி எஸ்சி எஸ்டி கேட்டகரியில இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய ஓன் கான்ட்ரிபியூஷன் 10% இருக்கும். அதே மாதிரி ஜென்ரல் கேட்டகரியில இருக்கிறாங்கன்னா 20% அவங்களுடைய ஓன் கான்ட்ரிபியூஷன் இருக்கும். 15,000 வந்து 20% ஜென்ரல் கேட்டகரி அவங்க ஓன் கான்ட்ரிபியூஷன் பே பண்ணணும்.
1: இப்போ இந்த மானியம் இல்ல எனக்கு வந்து முழுமையாவே வந்து அது இலவசமாவே எனக்கு கிடைக்கணும் அப்படின்னா அவங்க என்ன மாதிரியான சான்றுகள் உங்களுக்கு சமர்ப்பிக்கணும் சார்?
0: இலவசமாக வேணும் அப்படின்னா அவங்க வந்து வறுமை கோட்டிற்கு கீழ் இருக்கிறாங்கிற மாதிரியான சர்டிபிகேட் அவங்க வந்து விஓ கிட்ட இருந்து, வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசர் அவங்க கிட்ட இருந்து வாங்கி அவங்க ப்ரொவைட் பண்ணியாச்சு அப்படின்னா நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய எல்லா ஸ்கீம்லயும் வந்து அவங்களுக்கு வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லயே நம்ம வந்து டூல் கிட்ஸ் கொடுப்போம். இந்த கிராமோத்யாக விகாஸ் யோஜனாங்கிற ஸ்கீம் மூலியமாக ஆக்சுவலா இந்த ஸ்கீம்ல பாத்தீங்கன்னா இன்னும் ஃபர்தர் நாங்க வந்து அகர்பத்தி குடிசை தொழில்கள்ல அகர்பத்தி தயாரிக்கிறதுக்கு மிஷின்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கிறோம். இது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா வேஸ்ட் வுட், இப்போ கிராமத்துல வந்து கார்பெண்டர் நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்க வந்து ஜன்னல் தயாரிக்கிறது, கதவு தயாரிக்கிறது அந்த மாதிரியான ஆக்டிவிட்டி பண்ணிட்டு இருக்காங்க. அதுல இருந்து வரக்கூடிய வேஸ்ட் வுட் ஒன்ஸ் அகைன் அவங்க மதிப்பூட்டு பொருள் எப்படி பண்ணலாங்கிற மாதிரியான ட்ரைனிங் எல்லாம்
1: கொடுக்குறோம்.
0: மர பொம்மை அதெல்லாமே பண்றது நம்ம ட்ரைனிங் கொடுக்குறோம். சோ டர்ன் வுட் மாதிரி மரத்தோடைய லெக் தயாரிக்கிறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இது பண்றது அதெல்லாமே பண்றதுக்கு உண்டான லேத் மிஷின் வந்து கேவிசி மூலியம் அதோட காஸ்டே ஒரு 25,000 ரூபாய் வரையிலும் வருங்க. அந்த 25,000 ரூபாய் மதிப்புள்ள அந்த லேத் மிஷின் பிளஸ் அலாங் வித் கொஞ்சம் ஒரு சில சின்ன சின்ன டூல் கிட்ஸும் கேவிசி மூலியமா கொடுக்குறோம். இந்த ட்ரைனிங்காக ஒரு 20 நாள் ட்ரைனிங்கும் நம்ம ப்ரொவைட் பண்றோம். அந்த ட்ரைனிங் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல தான் அட்டன் பண்றது. அந்த ட்ரைனிங்ல இருந்து ஃபுட்டு பிளஸ் டூ அண்ட் ப்ரோ வேஜ் லாஸ் காம்போனன்ட் இதெல்லாமே நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம்.
1: நிச்சயமா சார், அதாவது மர சாமான்கள் தயாரிக்கிறதுக்கான அந்த உதவியும் வந்து செய்யறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்கீங்க. அதுக்கான பயிற்சி வழங்குறோம், அதுக்கு தேவையான உபகரணங்களும் கொடுக்கறோம் அப்படின்னு சொல்லிருக்கீங்க. அதே போல மண்பாண்டம் தயாரிக்கிறதுக்கான அந்த பயிற்சியும் கூட சொல்லிருக்கீங்க, அதற்கான அந்த உபகரணம் வழங்குறோம் சொன்னீங்க. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா முன்னாடியே நான் கேட்ட மாதிரி இந்த தேனி வளர்ப்புக்கான விஷயங்கள், அதுல வந்து அந்த தேன் சேகரிக்கிற பெட்டி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்கறீங்களா சார் நீங்க?
0: ஆக்சுவலா 2017-18 இருந்து மத்திய அரசாங்கம் வந்து தேன் புரட்சி திட்டம் சொல்லி ஒன்னு இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த தேன் புரட்சி திட்டம் கேவிஐசியும் 2017-18 இருந்து ஆல் ஓவர் இந்தியாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த தேன் புரட்சி திட்டம் மூலியமா தமிழ்நாட்டில் மட்டும் கிட்டத்தட்ட 1,500 பெனிபிஷியரிக்கு 15,000 தேனி பெட்டிகள் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். இந்த தேன் புரட்சி திட்டத்தில் பயனடைந்தவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ட்ரைபல் மக்கள், மலைவாழ் மக்கள் அவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறோம். அதே மாதிரி வேலைவாய்ப்பு இல்லாத மகளிர், இளைஞர்கள் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டு அவங்களுக்கு நம்ம ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கிறோம். நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா தியரிட்டிக்கல் ட்ரைனிங்கும் கொடுக்குறோம், ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங்கும் கொடுக்குறோம். இந்த ட்ரைனிங்காக அவங்க வந்து சிட்டிக்கெல்லாம் வரணும் தேவையில்லை, நம்மளே ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் ஒரு 20 பேர் ஐடென்டிஃபை பண்ணியாச்சு அப்படின்னா அந்த ஏரியாவில் நம்ம போயிட்டு டைரக்டாவே
1: உங்க டீம் அங்க போயிட்டு
0: நம்மளுடைய டீம் மாஸ்டர் ட்ரைனர் சொல்லி இருப்பாங்க, அவங்களே அந்த இடத்துல போயிட்டு 10 நாள் டீடைல் ட்ரைனிங் அவங்க அவங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த ட்ரைனிங் முடிஞ்ச உடனே அவங்களுக்கு ஒவ்வொரு பெனிஃபிஷியருக்கு 10 தேனி பெட்டிகள் நம்ம சைட்ல இருந்து கொடுக்குறோம். தேனி பெட்டிகள் அதுலயே தேன் அடையும் அதுல இருக்கும். அது இல்லாம எப்படி நம்ம ஹனி எக்ஸ்ட்ராக்ட் பண்றது பிளஸ் பி வெயில் அதை கத்தி ஒரு சில தேனீக்கள் கொட்டாமல் இருக்கிறதுக்காக ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் அதெல்லாமே நம்ம கொடுக்குறோம். ஸோ இதெல்லாத்தோட காஸ்ட் பார்த்தோன்னா அப்ராக்சிமேட்டாக 25,000-30,000 ரூபா வரையிலும் வருங்க. அதுவும் நம்முடைய கேவிஐசியில இருந்து சப்சிடைஸ் ரேட்ல கொடுக்குறோம். பிலோ பாவர்ட்டி லைன் சர்டிஃபிகேட் இருந்தது அப்படின்னா அது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல இருக்கும், இல்லாத பட்சத்தில் அவங்க 10% அல்லது 20% அவங்க கொடுக்க வேண்டியதாக வரும். ஸோ இந்த தேன் புரட்சி திட்டத்தில் நம்ம ட்ரைனிங் கொடுக்கும்போது டோட்டலாக 10 டேஸ் ட்ரைனிங் கொடுக்குறோம். ஃபர்ஸ்ட் 5 டேஸ் வந்து தேனீக்கள் எப்படி நம்ம வளர்க்குறது, தேனீக்கள் எப்படி நம்ம பராமரிக்கிறது அந்த மாதிரியான ட்ரைனிங் கொடுக்குறோம். அது முடிஞ்ச பிறகு எப்படி தேனீக்கள்ல இருந்து தேனை எப்படி பிரித்து எடுக்கிறது, அதே மாதிரி தேனடைய எப்படி நம்ம மல்டிப்ளை பண்ணுறது அந்த மாதிரியான ட்ரைனிங் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம்.
1: நிச்சயமா சார், இப்போ தேனி வளர்ப்பு அந்த தேனை பிரித்து எடுக்கிற முறை வரைக்கும் சொல்லிட்டீங்க, ஆனா தேன் அப்படின்றது நேரடியா பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளா, இல்ல அதுக்கப்புறம் அதை மதிப்பு கூட்டி அதுக்கப்புறம் தான் பயன்படுத்த முடியுமா, இது போன்ற சந்தேகங்கள்லாம் இருக்கு சார். அதை பத்தி விளக்கமா சொல்லுங்க சார்.
0: ஆக்சுவலி தேனுங்கிறது ஒரு நல்ல உணவு,

0: நம்ம இப்ப நார்மலா பாத்தீங்க, அது வந்து நம்ம மருந்து மாதிரி நம்ம எடுத்துட்டு இருக்கிறோம். நம்முடைய அன்றாட வாழ்க்கையில வந்து டெய்லி நம்ம கொஞ்சம் தேன் எடுத்துக்கிறோம். எப்படி நம்ம ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறோங்கிற மாதிரி, ஆமா, அது நம்ம ரெகுலரா எடுத்தோம் அப்படின்னு நம்ம வேற மாத்திரை எல்லாம் எடுத்துக்க தேவைப்படாதுங்க. சோ அந்த தேன் பொறுத்தவரையில நிறைய மருத்துவ குணங்கள் நிறைய இருக்குது. அதை நம்ம ரெகுலரா நம்முடைய உடம்புல நம்ம சேர்த்துக்கணும். அந்த தேன் வந்து நம்ம ஆசிட்டிஸ் நம்ம யூஸ் பண்றதை விட இப்ப நிறைய வந்து மதிப்பூட்டு பொருள்கள் பண்ணி வித்துட்டு இருக்கிறாங்க. அதாவது நெல்லிக்கனி ஊற வச்சு கொடுக்கறது, ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே மிக்ஸ் பண்ணி சேல்ஸ் பண்றது, அந்த மாதிரியான மதிப்பூட்டு பொருளோட வச்சு பண்ணி அதுவும் மார்க்கெட்ல பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ தேன் பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா அதோட கலர் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். கலரு, அதோட நறுமணம், அதோட மெடிக்கல் ப்ராப்பர்ட்டி, டேஸ்ட் எல்லாமே வந்து எப்படி எதை பத்தி இருக்கும் அப்படின்னா, எந்த விதமான பூல இருந்து அதை தேன் கலெக்ட் பண்ணதுங்கிறத பொறுத்து அதெல்லாம் மாறுங்க.
1: அதாவது எந்த பூல இருந்து அது வந்து கலெக்ட் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி நிறமும் மனமும் மாறும்.
0: நிறம், மனம், குணம் பிளஸ் அதோட மெடிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே மாறும்.
2: காவி கிராம தொழில்கள் ஆணையம் சுய தொழில் முனைவோருக்கான பல பயிற்சிகளை வழங்கிட்டு வருது. குறிப்பாக கிராமப்புற விவசாயிகள், இளைஞர்கள், மகளிர் நலனுக்காக தேனீ வளர்ப்பு பயிற்சியும் வழங்கப்பட்டு வருது. அதற்கான அந்த தேன் புரட்சி திட்டம், தேன் வகைகள், அதன் பயன்கள் பற்றி நிறைய விஷயங்களை சொன்னீங்க சார். இவ்வளவு மகத்துவம் வாய்ந்த தேனை சந்தைப்படுத்தும் வாய்ப்புகளையும் காதி கிராம தொழில்கள் ஆணையம் வழங்கி வருகிறது. நேயர்களே, அது பற்றிய தகவல்களை வரும் வெள்ளிக்கிழமை ஒலிபரப்பாக உள்ள இரண்டாம் பாகத்தில் கேட்கலாம்.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. நேரம் இப்பொழுது 9:29.
4: ஆகாஷ்வாணி தனது 90வது ஆண்டு கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக அகில இந்திய வானொலி குமரி பண்பலை 101 மாவட்ட அளவில் கல்லூரி மாணவர்களுக்கான பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, வினாடி வினா போட்டி நடத்த உள்ளது.
5: நாகர்கோவில் தேத்தி இந்து கல்வியல் கல்லூரியில் இம்மாதம் 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 9 மணி முதல் போட்டிகள் ஆரம்பமாகும்.
4: போட்டியில் கலந்து கொள்ள ஆர்வமுள்ள மாணவர்கள் தங்களுடைய பெயர் மற்றும் கல்லூரி சார்ந்த விவரங்களை 9442430243 என்ற வாட்ஸ்அப் எண்ணில் பதிவு செய்யவும்.
5: பேச்சு போட்டிக்கான தலைப்பு ஆகாஷ்வாணி வளர்ந்து வந்த பாதை. கட்டுரை போட்டியின் தலைப்பு
4: வானொலி ஒரு வரப்பிரசாதம்.
5: வினாடி வினாவின் மைய கருத்து
4: ஆகாஷ்வாணி இன்று வரை. வெற்றி பெறும் மாணவர்களுக்கு பரிசுகள் காத்திருக்கின்றன.
5: போட்டி பற்றிய மேலும் விவரங்களுக்கு காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை 9442430243 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.
3: இப்பொழுது நாம் கேட்கலாம் திரை இசை பாடல்களை.

நேயர்களே, உங்களின் நினைவிற்கு நாளை காலை 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு தொகுப்பு நிகழ்ச்சி இது. படைப்பு தர்மபுரி வானொலி. நேயர்கள் அணிந்திருக்கும் நிகழ்ச்சி குமரி பண்பலை 101 திரை இசை பாடல்கள்.

கேட்ட அந்த பாடலின் படம் குரு சிஷ்யன். நாளைக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரோக்ராம்ஸ் நிறைய இருக்கு. நாளை காலை 10:02 வசந்த அழைப்பு, வசந்தன் கோ வழங்கும் சொல்லாடல் திருக்குறள் நேரல் நிகழ்ச்சி. 10:30 என்றும் இளமை, கனிந்த வாழ்வின் அனுபவங்கள், நாகர்கோவில் சிபி பிலோமினா அவருடன் நேர்முகம் கேட்கலாம். வசந்த அழைப்பு நாளை காலை 9:02. இது தொலைபேசி வழி நேர்விருப்ப நேரலை. உங்கள் அபிமான நிகழ்ச்சி இது.

புன்னகை மன்னன் படத்திற்காக சித்ரா பாடிய பாடல் அது. நேரம் இப்பொழுது 9:54. நேயர்கள் அணிந்திருக்கும் நிகழ்ச்சி குமரி பண்பலை 101 திரு இசை. கடித வழி நேயர் விருப்ப பாடல்கள் இது. நாளை காலை 11:00 குமரி பண்பலையுடன் ரத்த சோகையால் ஏற்படும் பாதிப்புகள் இதுகுறித்த தகவல்களை தருகிறார் திருவட்டார் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தின் யுனானி மருத்துவ ஆலோசகர் ஏ ரிஸ்வானா அவர்கள். இந்நிகழ்ச்சி நலமாய் வாழ்வு மருத்துவ தொடரில் நாளை 12:50.

0: ஆகாஷ்வாணி தனது 90வது ஆண்டு கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக அகில இந்திய வானொலி குமரி பண்பலை 101 மாவட்ட அளவில் கல்லூரி மாணவர்களுக்கான பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, வினாடி வினா போட்டி நடத்த உள்ளது.
1: நாகர்கோவில் தேத்தி இந்து கல்வியியல் கல்லூரியில் இம்மாதம் 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 9 மணி முதல் போட்டிகள் ஆரம்பமாகும்.
0: போட்டியில் கலந்து கொள்ள ஆர்வமுள்ள மாணவர்கள் தங்களுடைய பெயர் மற்றும் கல்லூரி சார்ந்த விவரங்களை 9442430243 என்ற வாட்ஸ்அப் எண்ணில் பதிவு செய்யவும்.
1: பேச்சு போட்டிக்கான தலைப்பு
0: ஆகாஷ்வாணி வளர்ந்து வந்த பாதை.
1: கட்டுரை போட்டியின் தலைப்பு
0: வானொலி ஒரு வரப்பிரசாதம்.
1: வினாடி வினாவின் மைய கருத்து
0: ஆகாஷ்வாணி இன்று வரை. வெற்றி பெறும் மாணவர்களுக்கு பரிசுகள் காத்திருக்கின்றன.
1: போட்டி பற்றிய மேலும் விவரங்களுக்கு காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை 9442430243 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.
2: திரையில் நிறைவாக

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. நேரம் இப்பொழுது 10 மணி. நிலாமுற்றம் நேயர்களுக்கு வணக்கம். இது நீங்கள் ஆர்வமுடன் பங்கேற்று உங்கள் விருப்ப பாடல்களை நேரலையாக கேட்டு மகிழும் நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சிக்காக நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 2602240 மற்றும் 2907222. இவ் இரண்டு எண்களுக்கும் இணைப்பு எண் 046-52. அலைபேசி எண் 8903257309. இணைப்பு கிடைக்கப்பெற்றவுடன் உற்சாகமாக உங்கள் விருப்ப பாடல்களை நேரலையாக கேட்டு மகிழுங்கள். இணைப்பில் காத்திருக்கும் முதல் நேயர், வணக்கம். வணக்கம்.
1: அன்பான சுடிக்கு அன்பு வணக்கம். மதுரையிலிருந்து உங்களுக்கு சொன்ன
0: மதுரையிலிருந்து முதல் அழைப்பாளராக இணைப்பு
1: என்ன
0: பாடல் கேக்க போறீங்க?
1: வாலியின் வரிகள்ல நரிகர் நையமும் சித்தாத்தாமும் பாடியிருப்பாங்க, அதுல உயிரே உயிரே அழகித்த பாடல் சொல்லி.
0: சரி, பாடல் கேட்கலாமா?
1: தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச்.
0: நன்றி நேரே.

0: ஃபர்னிச்சர் லேண்டின்
1: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்களுக்கு 10 முதல் 30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் ECEMI உடன் ஃபர்னிச்சர் வாங்கிட மாஷா ஃபர்னிச்சர் லேண்ட்.

0: ராஜேஷ் தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
2: இரண்டாவது பாடலுக்காக இணைப்பில் காத்திருக்கும் நமது நேயர் யா எங்கிருந்து? வணக்கம்.
3: வணக்கம், நலமா இருக்கீங்களா?
2: நலமா இருக்கிறேன். நீங்க நலமா இருக்கீங்களா?
3: நலமாக இருக்கிறேன். மாரசாலை கிருஷ்ணமூர்த்தி
2: ஐயா, உங்களுடைய விருப்ப பாடல்
3: படம் போலீஸ்காரன் மகள். அந்த படத்துல நிலவுக்கு என்னடி கோபம், நெறிப்பா எரிகிறது அந்த மலருக்கு என்னே என்னடி கோபம், முள்ளாய் மாறியது என்கிற பாடல் வேண்டும்.
2: அருமையா பாடுறீங்க, பாடலுக்கு எழுங்க.
3: வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.
2: நன்றி நேயரே.

நேர்களே, உங்கள் நினைவிற்கு நாளை பகல் 1:10 என் முயற்சியால் நான் பெற்ற வெற்றி நேரல நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சி எது தெரியுமா? ஹாய் ஸ்நேகிதியே, நேரம் பகல் 1:10. ரெண்டு பாட்டு கேட்டாச்சு, மூணாவது பாடலுக்காக காத்திருக்கும் நமது நேயர். வணக்கம்,

வணக்கம்மா, இணைப்புல தான் இருக்கீங்க? நாகர்கோயில் ரம்யா பேசுறீங்க. சொல்லுங்கம்மா, உங்களுடைய விருப்ப பாடல். உங்க லைன்ல வந்து அப்படியே ஒரு தடங்கல் மாதிரி ஒரு வாய்ஸ் வந்துட்டே இருக்குது. ஆனா நான் பேசுறது உங்களுக்கு தெளிவா கேட்கும்னு நினைக்கிறேன். இல்ல சரி, உயிரோடு உயிராக அப்படிதானா? அதுல அன்பே உங்களுக்காக தான் இந்த பாடல். கேட்கலாமா? நன்றி நேயரே.

0: நாளை மாலை 3:02 தேநீர் நேரத்தில் பொது அறிவு பாசறை நேரலை நிகழ்ச்சி இது. மற்றொரு நேரலை நிகழ்ச்சி நாளை இரவு 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர்களுக்கான நேரலை. இன்னும் ஒரு நேரலை உங்களுடைய அபிமான நிலாமுற்றம் குமரி பண்பலை இரவு 10:00. 4வது பாடலுக்காக இணைப்பில் காத்திருக்கும் நமது நேயர். நேரம் இப்பொழுது 10:19. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் ஐயா.
1: வணக்கம்.
0: உங்களுடைய ஊர் பெயர்?
1: நான் கோட்டார் வர்கி.
0: கோட்டார்ல இருந்து வர்கீஸ் ஐயா பேசுறீங்க. உங்களுடைய விருப்ப பாடல்?
1: படம் இருவர் உள்ளம்.
0: அதுல
1: கண்ணதிரே தோன்றினாள்.
0: உங்க குரல் அப்படியே ஒரு சோகமா இருக்கு. அப்படி இல்லையே. சரி, பாடல் கேட்கலாமா?
1: ஓகே,
0: நன்றி நேயரே.

0: ஐந்தாவது பாடலுக்காக இந்நேரத்தில் காத்திருக்கும் நமது நேயர். வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கிறேன். நீங்கள், உங்களுடைய ஊர் பெயர்?
1: கருங்கல் பாலூர்ல இருந்து பிரான்சிஸ் மேடம்.
0: கருங்கல் பாலூர் பிரான்சிஸ். ஐயா, உங்களுடைய விருப்ப பாடல்?
1: படம் தெண்டலே என்ன தொடு பாடல். கவிதை பாடு குயிலே குயிலே இனி வசந்தமே, இளமை ராகம் இதுவே இதுவே.
0: சரி, பாடல் கேட்கலாமா?
1: நன்றி மேடம்.
0: நன்றி நேரே.

0: நாளைக்கு ஒலிபரப்பக்கூடிய நிறைய நிகழ்ச்சிகள் கேட்டோம். முக்கியமான நாட்டுக்கு அச்சாணியான உழவர்கள் அவர்களுக்குள்ள நிகழ்ச்சி உழவர் உலகம். உழவர் உலகத்தில் அதிக வருவாய் பெற பசுமாடுகள் வளர்ப்பு நேர்முகத்தில் பங்கேற்கிறார் குலசேகரபுரம் முத்துக்குமார் அவர்கள். அமுது சுரபியில் பாரத பிரதமரின் தூய்மை இந்தியா திட்டம் உரையாடல். நொடிகளில் சில நுட்பங்கள் கடல் பாசி உரம். இது டைட்டில் கொஞ்சம் வித்தியாசமா இருக்குல்ல, கடல் பாசி உரம். இதை பற்றி தகவல்களை தருகிறார் பேச்சுப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய வேளாண் நுண்ணுயிரித்துறை உதவி பேராசிரியர் முனைவர் கே சிவகுமார் அவர்கள். கேட்டு பயன்பெறுங்கள். பண்பலை 101 நேயர்கள் இணைந்திருக்கும் நிகழ்ச்சி நிலா முற்றும் நேரிருப்பு நேர நிகழ்ச்சி. 5 பாடல்கள் கேட்டார். 6வது பாடலுக்காக 10:28:45 காத்திருக்கும் நமது நேயர். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம். கமலாசன், குமரி மாவட்டம்.
0: குமரி மாவட்டம், சொல்லுங்க ஐயா.
1: நன்றி
0: நன்றி நேரே.

0: வணக்கம்
1: வணக்கம்.
0: வணக்கம் ஐயா, உங்களுடைய ஊர் பேர் சொல்லலாமே?
1: கலிகால இருந்து மோகன் பேசுறேன்.
0: களியக்காவிளை மோகன் ஐயா, உங்களுடைய விருப்ப பாடல்?
1: படம் கேட்க போகின்றையில் பாட்டு கோயில் மணி தன் ஓசை கேட்டதாரு, அந்த பாட்டு.
0: நீங்க தான் அந்த ஓசையை கேட்டிருக்கீங்கல்ல, பாடல் கேட்கலாமா?
1: கேட்கலாம். நன்றி
0: நன்றி
1: நன்றி.
0: நேயரே.
2: கோவில் மணி ஓசை தன்னை கேட்டதாரு, இங்கு வந்ததாரு.
3: பாஞ்சாலி பாஞ்சாலி.
4: கோவில் மணி ஓசை தன்னை செய்ததாரோ,

0: பண்பலை நூற்றாண்டு நேயர்கள் நேசமாக இணைந்திருக்கும் நிகழ்ச்சி முல்லைச்சரம். அன்று முதல் இன்று வரை திரை இசைச்சரம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் ஐயா, உங்களுடைய ஊர் பெயர்?
1: நான் நல்லூர்ல இருந்து மணி பேசுறேன் மேடம்.
0: நல்லூர் மணி. ஐயா, உங்களுடைய விருப்ப பாடல்?
1: பாடம் வந்து கவிக்குயில்.
0: கவிக்குயிலா?
1: குயிலே குயிலே
0: குயிலே,
1: கவி
0: கவி
1: குயிலே
0: குயிலே,
1: தொடர்புடைய
0: யார் வரவை தேடுகிறாய்? சரிதானா? சரி, பாடல் கேட்கலாமா?
1: நன்றி மேடம்.
0: நன்றி நேயரே.

0: என்னக்கா இன்னைக்கு இவ்ளோ சீக்கிரம் ரேடியோ கேக்குறதுக்கு வந்து உட்கார்ந்துட்ட?
1: என்ன என்னோட ஃபேவரட் ப்ரோக்ராம் வரப்போகுது.
0: உன்னோட ஃபேவரட் ப்ரோக்ராமா? என்ன ப்ரோக்ராம் பத்தி பேசுற நீ?
1: என்றும் இளமை, கனிந்த வாழ்வின் அனுபவங்கள்.
0: அது மேலேயே உனக்கு அவ்வளோ ஆர்வம்?
1: நம்ம அம்மா சொல்லுவாங்கல்ல, அனுபவம் தான் சிறந்த பாடம் அப்படின்னு. எல்லாத்தையும் அனுபவப்பட்டு தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு டைம் ஆகும்ல. அதான் அனுபவசாலிகள் என்ன சொல்றாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறேன்.
0: இது நல்லா இருக்கே. அம்மா அந்த ப்ரோக்ராம் பேர் என்ன சொன்ன?
1: என்றும் இளமை, கனிந்த வாழ்வின் அனுபவங்கள். செவ்வாய் தோறும் காலை மணி 10:30க்கு மறக்காம கேளுங்க.

0: நேரம் இப்பொழுது 10:45. இந்நேரத்தில் 9வது பாடலுக்காக காத்திருக்கும் நமது நேயர் வணக்கம்.
1: வணக்கம் இனிய சகோதரிக்கு, உற்சாகமான இனிய இரவு வணக்கம். நாகர்கோவில் புதுக்குடியிருப்பு கலீல் ரஹ்மான்மா.
0: உற்சாகமான வாழ்த்துக்களையா? உங்களுடைய விருப்ப பாடல்.
1: ஆமா, 1970 வெளிவந்த திரைப்படம் ஜஸ்டிஸ் விஸ்வநாத். அந்த படத்துல டி எம் சவுந்தரராஜன் ஐயாவும் சுசிலாவும் இணைந்து பாடுன கண் வழியே கண் வழியே போனது கிளியே அப்படி தூங்குற இனிமையான பாடல் அந்த இரவு நேரத்தில் நேரலுக்கா வேண்டி எனக்கா வேண்டி தாங்கம்மா.
0: கண்டிப்பா உங்களுக்காக பாடல் கேட்கலாமா?
1: வாய்ப்புக்கு நன்றி அம்மா. நன்றி அம்மா.
0: நன்றி நேரே.

0: வணக்கம்.
1: இரவு வணக்கம் அம்மா.
0: இரவு வணக்கம் அம்மா. கூறக்கூடிய அன்பு நேயர் யார் சொல்லுங்க?
1: தோவாளை கிருஷ்ணம்மாள்மா.
0: தோவாளைய கிருஷ்ணம்மாள் அம்மா, தூக்கம் வரலையா?
1: தூக்கம் 11 மணிக்கு தானே வரும்.
0: 11 மணிக்கு தான் வரும்.
1: சாட்டி முடிச்சதுக்கு அப்புறம் தான்,
0: அதுக்கப்புறம் தான் தூங்குவீங்க. சரி, என்ன பாட்டு?
1: கேட்டு
0: என்ன பாட்டுமா?
1: சாத்தம் படத்திலிருந்து சொந்தம் எப்போதும் தொடர்கதை தான்.
0: கண்டிப்பா நம்ம சொந்தம் தொடர்கதை தான், சரியா? சரி,
1: ஆமாம்மா.
0: பாடல் கேட்கலாமா?
1: வணக்கம்.
0: நன்றி.

0: ஆகாஷ்வாணி தனது 90வது ஆண்டு கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக அகில இந்திய வானொலி குமரி பண்பலை 101 மாவட்ட அளவில் கல்லூரி மாணவர்களுக்கான பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, வினாடி வினா போட்டி நடத்த உள்ளது.
1: நாகர்கோவில் தேத்தி இந்து கல்வியல் கல்லூரியில் இம்மாதம் 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 9 மணி முதல் போட்டிகள் ஆரம்பமாகும்.
0: போட்டியில் கலந்து கொள்ள ஆர்வமுள்ள மாணவர்கள் தங்களுடைய பெயர் மற்றும் கல்லூரி சார்ந்த விவரங்களை 9442430243 என்ற வாட்ஸ்அப் எண்ணில் பதிவு செய்யவும்.
1: பேச்சு போட்டிக்கான தலைப்பு
0: ஆகாஷ்வாணி வளர்ந்து வந்த பாதை.
1: கட்டுரை போட்டியின் தலைப்பு
0: வானொலி ஒரு வரப்பிரசாதம்.
1: வினாடி வினாவின் மைய கருத்து
0: ஆகாஷ்வாணி இன்று வரை. வெற்றி பெறும் மாணவர்களுக்கு பரிசுகள் காத்திருக்கின்றன.
1: போட்டி பற்றிய மேலும் விவரங்களுக்கு காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை 9442430243 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.
2: நேரம் இப்பொழுது 10:55. உங்களுக்கு புரிந்திருக்கும் நிகழ்ச்சியை நிறைவு செய்யக்கூடிய பாடல், அதற்காக காத்திருக்கும் நேயர் கேட்கலாம். வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: வணக்கம்.
3: ராதா மனோகரன்.
2: சுங்கான் கடை ராதா மனோகரன். அம்மா உங்களுடைய விருப்ப பாடல்?
3: அண்ணன் ஒரு கோவில். கோவில்
2: கோவில்
3: அண்ணன் ஒரு கோவில் என்றால் தங்கை ஒரு தீபம். சுசீலாமா பாடினது.
2: சரிம்மா, பாடல் கேட்கலாமா?
3: கேட்கலாமா.
2: நன்றி நேயரே.

நேயர்கள் இதுவரை கேட்டு மகிழ்ந்தது நிலா மற்றும் நேரல் நிகழ்ச்சியில் உங்கள் விருப்ப பாடல்களை உங்களுடைய ஆர்வமான பங்கேற்புக்கு வாழ்த்துக்கள். இந்நிகழ்ச்சியில் இதுவரை உங்களுடன் உரையாடி பாடலை கேட்டு மகிழ்ந்தவர் ஜமுனா பெனட். இன்னும் சற்று நேரத்தில் நாம் கேட்கலாம் விவித் பாரதியின் மனசு மயங்கும் திரை இசை.

0: மனசு மயங்கும்,
1: மனசு மயங்கும்.
2: நேரம் 11:01 ஆயிட்டிருக்கு. விவித் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3, ரெயின்போ எஃப்எம் 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3 கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க நட்ராஜ். இந்த 1 மணி நேரம் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் ரொம்ப அழகான பாடல்கள் கேட்டு ரசிக்க போறோம். நிகழ்ச்சியோட முதல் பாடலாக நம்ம கேட்க போற பாடல் ஆனந்த பூங்காற்றி திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் கிருஷ்ணராஜ் இவங்களுடைய வாய்ஸ்ல, வைரமுத்து அவர்களுடைய வரிகளில் இளையராஜ் தேவா அவர்களுடைய இசையில பாடல் இதோ.

காதலித்து பார், உன்னை சுற்றி ஒளிவட்டம் தோன்றும், உலகம் அர்த்தப்படும், கையெழுத்து அழகாகும், தபால்காரன் தெய்வமாவான், உன் பிம்பம் விழுந்தே கண்ணாடி உடையும், காதலித்து பார்.

0: மனசு மயங்கும்,
1: மனசு மயங்கும்.
2: ஆசையில் ஓர் கடிதம் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு முடித்தோம். நேரம் 11:13 ஆயிட்டிருக்கு. மனசு மயங்கும் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக நம்ம கேட்க போகிற பாடல் என் சுவாச காற்று திரைப்படத்திலிருந்து எம்ஜி ஸ்ரீகுமார் அவர்களுடைய குரலில், வைரமுத்து அவர்களுடைய வரிகளில், ஏ ஆர் ரஹ்மான் அவர்களுடைய இசையில் பாடல் இதோ.

தாரி தத்தாம் தன தத்தாம் ஜோனு தாங்கிறதுக்கு தருகிறதுக்க தத்து தருகிறதும் தித்தருகிறதும் தருகிறதும் ததிங்கிறதுக்கு ததிங்கிறதுக்கு தகுதிக்கு ததிங்கிறதுக்கு தான் தாங்கிறதுக்கு தருகிறதுக்கு தத்தீங்க தும்பா தாங்கிறதுக்கு தருகிறதுக்கு தீங்கிறதுக்கு தரு

நேரம் 11:25 ஆயிட்டு இருக்கு. மனசு மயங்கும் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக கனவே கலையாதே திரைப்படத்திலிருந்து அனுராதா பாத்வால் அவங்களுடைய குரலில், வைரமுத்து அவர்களுடைய வரிகளில், தேவா அவர்களுடைய இசையில் பாடல் இதோ.

என்றென்றும் காதல் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு முடித்தோம். எஸ்பி பாலசுப்ரமணியம், அனுராதா ஸ்ரீராம் இவங்களுடைய வாய்ஸில், பழனி பாரதி வரிகளில் மனோஜ் பட்னாகர் அவங்களுடைய இசையில். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஜோடி திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம், மகாலட்சுமி இவங்களுடைய குரலில், வைரமுத்து அவர்களுடைய வரிகளில், ஏ ஆர் ரஹ்மான் அவர்களுடைய இசையில் பாடல் இதோ.

நேரம் 11:52 ஆயிட்டிருக்கு. மனசு மயங்கும் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக கண்ணோடு காண்பதெல்லாம் திரைப்படத்திலிருந்து நவீன் சுஜாதா இவங்களுடைய வாய்ஸில், வாலி வரிகளில், தேவா அவர்களுடைய இசையில் பாடல் இதோ.

நேரம் நள்ளிரவு 12 மணி. ஆகாஷ்வாணி எமது ஒளிபரப்பில் மேற்கொள்ளப்படும் பராமரிப்பு பணிகள் காரணமாக 102.3 விவித் பாரதி அலைவரிசையில் தரைவழி ஒளிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகின்றது. நியூஸ் ஆன் ஏர் செயலி வழியே நிகழ்ச்சிகளை நேயர்கள் தொடர்ந்து கேட்கலாம். மீண்டும் தரைவழி ஒளிபரப்பு காலை 5:54 ஆரம்பமாகும். வணக்கம் நேயர்களே, ஜெய்ஹிந்த்.